0: பொருளை காண முடியும், பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏற்ற விதமாக நம்ம அதை கேட்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஒரு விதியாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் கேட்டால் மட்டும்தான் தருவாரா, தட்டினா மட்டும்தான் திறப்பாரா, தேடினா மட்டும்தான் கண்டடைய வைப்பாரா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. சில நேரத்தில் நாம் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா தான் திறக்கிறாங்க, செலவில் நம்ம வர்றதுக்கு முன்னாடி திறந்து வைக்கிறாங்கள, அது அவங்கவுங்க இருக்கிற மூடை பொறுத்தது. இதுதானே சில நேரத்தில் என்ன ஆகிடுது, தூரத்தில் வரும்பொழுது என்னுடைய தந்தையெல்லாம் என்னுடைய சிறு வயதிலே தெரியும், அவர் காலையில் வெளியே எழுந்து ஒரு டீ கடைக்கு சொல்லுவார், ஆனால் அவர் போகிறதும் தெரியும் வருகிறதும் தெரியும், அவர் வந்து ஒரு விதமாக ஒரு இருமல் ஒன்று அவ்வப்பொழுது என்ன செய்வார், வெளிப்படுத்துவார் அந்த காலத்து முறைப்படி. அதை வச்சே என்ன செஞ்சலாம், அவர் வீட்டு பக்கம் வந்ததையும் கண்டுபிடிச்சிக்கலாம், தூரமாக இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் உண்டு. அதுபோல் வாழ்க்கையில் வந்து கேட்கின்றதன் வாயிலாகத்தான் நாம் பெறுகிறோம். நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு பெறணும், தட்டியும் கதவு திறக்கிறத அனுபவங்களை பெறணும். ஆனால் ஆண்டவர் வந்து எப்போவுமே கேட்டால் தான் தருவார், கேட்கலைன்னா தரமாட்டார், தட்டினா தான் திறப்பார், இல்லைன்னா சைடாக உட்காந்துருப்பார், ரொம்ப நம்ம அங்கங்கே தேடி அலைந்தால் தான் கடைசியில் வந்து கண்டுபிடிக்க விடுவார் அப்படியும் சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்கு கேட்காமலும் ஹீ இஸ் கிவிங் எஸ் ஸோ மெனி பிளஸ்ஸிங்ஸ், அதை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ள வேண்டும். கேட்டு பெறுகிற ஒரு அனுபவம், அது நல்ல அனுபவம் தான், ஆனால் கேட்காமலே பெறுகின்ற அனுபவம்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஐயோ நான் கேட்காமல் விட்டாதனால தான் கிடைக்காமல் போச்சுது அப்படிங்கிற வருத்தம் நமக்கு போகும். சரி, கேட்கின்ற பொழுது அதற்கும் சில விதிமுறைகள் இருக்கிறது. கேட்கறதுனால மட்டும் நிறைய பேர் பைபிளில் ஒரு வசனத்தை பார்த்துக்கிட்டு அதுதான் அர்த்தம்னு புரிஞ்சுக்குவாங்க. கேளுங்கள் தரப்படும், நம்ம எவ்வளோ கேட்குறோம் கிடைக்கல, தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டிகிட்டே இருக்கிறோம் கிடைக்கல. ஏனென்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது ஒரு ஆலோசனை, அதே நேரத்தில் யார் கேட்டால் கிடைக்குங்கிற விதியும் வேறு இருக்குது. அப்படி தானே, கேட்டதுனால உடனே ஆண்டர் கொடுத்துருவார் அப்படி நம்ம ஒரு விதிக்குள்ளே அவரை உட்படுத்த முடியாது. நீர் தானே கேளுங்கள்னு சொல்லி நான் கேட்குறேன், இல்லை அவர் வந்து இந்த வசனத்தை மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்லப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான், கேட்டால் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால் கொடுத்துறேன், இல்லை அவர் வேறே நிறைய சொல்லியிருக்கிறதுனால நாம் இதையும் தெரிஞ்சிருக்கணும் அதையும் என்ன செய்யணும், அதனால தான் வேதத்தினுடைய எல்லா பகுதிகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேறு என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போது யோவான் 15:7 வாசிக்கும் பொழுது கேட்குறவங்க எல்லோரும் கிடைச்சிருமா, தட்டுற எல்லாருக்கும் திறந்துருமா அப்படிங்கிற கேள்விக்கு வேறொரு பதில் இருக்குது பாருங்க. யோவான் 15:7,
1: நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
0: யார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னாரோ அவர் தான் இங்கேயும் சொல்கிறார், என்னது, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும், நான் உங்களிலும் என்னுடைய வார்த்தையில் உங்களிலும் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் வாட் எவர் யூ ஆஸ்க் யூ வில் கெட். அப்போ அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், நாம் ஆண்டவரோட இருக்கணும், அதனுடைய விளைவாக கேட்கணும். கேட்கின்ற ஒரே ஒரு ஆலோசனையை மட்டும் அடிப்படையாக வைத்து கொண்டு கேட்குறேன்னா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது கிடைக்காது. அப்போது இன்னும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், நான் உன்னோட இருக்கணும், நீ என்னோட இருக்கணும், என் வார்த்தை உன்னோட இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். யாக்கோப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள், இந்த யாக்கோப் நிருபமே படிக்கிறவள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல, கொஞ்சம் தன்மையாக பேசியிருக்கலாம் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவார் என்னமோ தெரில, அது வந்து ரொம்ப அட்வைசபிள்னு சொல்ல முடியாது, பைபிளில் இருக்கிறதுனால வந்து அதெல்லாம் அப்படி நம்ம நினைப்போம். ஒருவேளை இந்த காலத்தில் யாக்கோபு அந்த நிருபத்தை இல்லைனா கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படி தானே, ஏன்னா நான் இப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓப்பனாக அடிப்பார் விபச்சாரர்களை விபச்சாரிகளை அப்படின்ட்டு. அப்போ நாம் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணி கொஞ்சம் நல்ல வார்த்தை யூஸ் பண்ணுங்க போகிறத சொல்லுவீங்கள்ல. சரி, அதனால் அந்த இப்போ நம்ம அங்கே டீப்பாக போக வேணாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் சைடை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவார். வாசிங்கள் யாக்கோபு 4:3,
1: நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்றே தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்.
0: அப்போ விண்ணப்பம் பண்ணுறோம், விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்குறோம், ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்குறவன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ யாக்கோபு என்ன சொல்ல, நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணுறீங்க, நிறைய விண்ணப்பம் பண்ணுறீங்க, நிறைய மன்றாடுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, எப்படி கேட்குறீங்க, உங்கள் இச்சையை அப்படி நடத்தணும்னா உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நீ கேட்குறீங்களே, இது ஆண்டவுடைய பார்வையில் தகுதியானதாக தகுதியற்ற தான் என்ன செய்யலை பார்க்கலை. நாம் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தகுதியாக இருக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு தேவை அவசியங்கிற மாதிரி, ஆனால் ஆண்டவுடைய பார்வை அது தகாததாக இருக்கும். தகாததாக இருக்கிறதால ரொம்ப தப்பாக தோன்றும் என்று சொல்ல முடியாது இல்லையா. சில விஷயங்கள் ஆண்டவுடைய பார்வை தகுதியாக இருக்காது.

0: நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் கொடுக்கிறாரே, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்.
1: அப்போ எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ என்ன அவர் சொல்கிறாரு, அந்த பக்கம் போனால் கேளுங்கள் கொடுக்கப்படும். நாம் அந்த ஒரு வசனத்தையே நம்பி அண்டர்லைன் பண்ணி அதனுடைய அடிப்படையில் போய் வாக்குத்தத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணால் அவங்கவுங்க ஒன்று ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கல்ல. ஒருத்தர் சொல் இன்னொருத்தர் யோவா என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீ அவருக்குள்ளே இருக்கணும், அவர் உங்களுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் வந்து நீ கேட்குறது கிடைக்கும். அப்போ ஒரு ஐக்கியத்தின் பின்னணியில் தான் அது கிடைக்கும். யாக்கோபு என்ன சொல்கிறார், கண்டதுக்கும் கேட்கக்கூடாதுப்பா, கொஞ்சம் விவரமாக புரிஞ்சுக்கிட்டு ஆண்டோடைய பார்வை எது சரி தவறு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கணும் அப்படிங்கிறார். இவர் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக அவரை மாதிரி கிடையாது, கொஞ்சம் டீசெண்டாக யுவான்னு வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, எதை கேட்டாலும் அவருடைய சித்தம் என்னதுன்னு என்ன செய்யணும் கேட்கணும். அப்போது ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறதா ரொம்ப பெரிய விஷயம், ஜெபம் பண்ணுறது சின்ன விஷயம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது தான் பழகி இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு பழகலை. அப்போ ஆண்டவரோடு நம்ம நெருங்கி பழகுனா தான் ஆண்டவருக்கு நாம் கேட்குறது சித்தமானதாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். எனவே இது போன்ற நிறைய காரியங்கள் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால், கேட்டு கேட்டு வாங்கிறது எப்படி, தட்டி தட்டி திறக்க வைக்கிறது எப்படி, அப்புறம் தேடி தேடி கண்டடைகிறது எப்படி, அந்த சப்ஜெக்ட் கிடையாது. ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். நம்ம இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது, எல்லாம் கேட்டு கேட்டு தான் கிடைக்குமா, கேட்காமல் கிடைக்காதா, கேட்காமல் நிறைய விஷயம் கிடைக்கும். நான் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே கஷ்டப்படுறது உண்டு. அதுக்கு காரணம் எங்கிட்ட அந்த மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க, பிரதர் ஒரு நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு சொந்த வீட்டை கேட்டிருக்கலாமே, ஆண்டவர் விசுவாசத்தை வந்து கனப்படுத்துகிறாச்சே, இதுவரைக்கும் நீங்கள் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறீங்களே. அப்போ நம்ம செலவெல்லாம் வந்து நல்லா புரியுது, இருந்தாலும் மனுஷன் தானே செலவெல்லாம். ஓஹோ, நம்ம வந்து விசுவாசத்தோடு கேட்காமல் விட்டதுனால தான் இதுவரை சொந்த வீடு இல்லையோ, புரிகிறதா? நான் இப்போ ரொம்ப சொந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு பேச நினச்சிடாதீங்க, நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன். அதுபோல் நான் வந்து முற்காலங்களில் வந்து எதாவது தெருவில் சந்தில் போகிறவில்ல, நான் முன்னாடி நிக்கோலாஸ்ன்னு ஒரு பிரதர் வந்து ரெட்டையார் பாலத்தில் இருக்கிறார், ஊழியத்துடைய துவக்க காலத்தில். அப்போது அவர் ஏதாவது ஒரு வீதியில் என்ன பார்த்தார்னா, என்னை பார்த்து பேசி பிரைசலரை சொல்லி அன்றைக்கு இருந்த நிலைமைக்கு அவர் ஏதாவது எங்களுக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து தான் போவார். அந்த காலத்தில் நான் சொல்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஒரு முறை அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்னும் இப்படி தான் இருக்கிறீங்களான்னு கேட்டார். ஏன்னா நான் ஒரு சைக்கிளில் போயிட்டுருக்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில வருஷங்களாக என்னை பார்த்துட்டார், பார்த்துட்டு என்னடா இவன் எந்த சந்தில் வந்தாலும் சைக்கிளில் தான் வரான், நாம் எந்த வீதியில் போனாலும் ஒரு நாள் சைக்கிளில் வர, இன்னொரு நாள் வந்து பைக்கில் வர மாதிரி பார்த்தா, இல்லை இப்படியே தான் வருவீங்களான்னு கேட்டார். அப்போ அதெல்லாம் நான் சீரியஸாக எடுக்கலை. அப்போ என்ன நினச்சேன்னா, பார்த்துட்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது, நான் பைக்கில் வருவேன் காரில் வருவேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப காலம் சைக்கிளில் போயிட்டுருந்தேன். ரைட், இருக்கட்டும், அந்த பாயிண்ட் அங்கே விட்டுருவோம். அப்போ நிறைய நேரங்களும் வந்து ஒரு விதமான கான்சியன்ஸ் இப்படி கொஞ்சம் ப்ரிக் பண்ணும், நம்ம விசுவாசத்தோடு ரொம்ப கேட்கலையோ. நிறைய பேர் விசுவாச போதல்கள் சொல்கிறாங்கல்ல, நம்ம ரொம்ப வந்து கேட்காதனால தான் ஒன்றும் கிடைக்கல. அப்போ நம்ம நல்ல வீட்டை கேட்டிருக்கணும், அது மாதிரி இல்லை ஊழியத்தை பற்றி என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான விதமாக நான் ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு இல்லாதபடிக்கு, இல்லை ஆண்டவரே ஒரு 1000 பேர் 5000 பேர் 10000 பேர் அந்த மாதிரி பெருங்கூட்டங்கள் வேணும் அப்படி கேட்காம விட்டோமோ அப்படின்லாம் வந்து சில வேளை நினைக்கும்படியாக சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க. இந்த எண்ணம் எனக்கு இருந்தது, ஆனால் நேற்று முந்தன் தான் அந்த எண்ணம் ஃபுல்லாக என்னை விட்டு போச்சு. ரொம்ப தூரத்தில் இல்லை, நான் ஒருபோதும் ஐயோ நான் விசுவாசியாக போயிட்டேனே அப்படி உட்காந்துலாம் அழலை. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அடிப்படையில் நல்ல நிச்சயம் உண்டு. ஆனால் சிலர் சொல்லுகிற பொழுது ஒருவேளை இப்படி இருந்துக்கலாமோ, நம்ம விசுவாசத்தோடு செயல்படலை, ஜெபம் பண்ணலை, அதனால தான் சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு. ஆனால் நேற்றை முந்தினோம் அவனுடைய வார்த்தையில் தியானித்த பொழுது, இல்லைப்பா உனக்கு கிடைக்கணும்னு சொன்னால் கேட்காமலும் என்ன செய்யும், நீ கேட்கவும் வேணும், ஆனால் சில விஷயங்களை கேட்காதனால மிஸ் பண்ணிடுவோம் அப்படி என்ன செய்ய முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குது. எப்படின்னு சொன்னால், வேதாகமத்தில் சிலர் ஆண்டவர் எனக்கு சுட்டி காண்பித்தார், அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. எப்படி அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தா, கேட்டு கேட்டு வாங்கினாங்களா, இல்லை மண்டாடி மண்டாடி வாங்கினாங்களா, இல்லை ரொம்ப விசுவாசித்து வாங்கினாங்களா, இல்லை விடாப்பிடித்தனமாக வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்தா, சிலர் விடாப்பிடித்தனமாக வாங்கியிருக்கிறாங்க, சண்டை போட்டு வாங்கியிருக்கிறாங்க, யாருக்கோ ஆட்களை போராடி என்ன செஞ்சுருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க. சில ஆட்கள் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணவே இல்லைங்க, சைலண்டாக இருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு தடவை சொல்லுங்கள், ஆ தாவீது என்ன வாங்கினார், சைலண்டாக இருந்து என்ன வாங்கினார், சரி, ஏதாவது தேவ வேதாகம் மனுஷரை சொல்லணுங்கிறதுக்கு டக்குன்னு சொல்லிட்டாரு, இப்போ மாட்டிக்கிட்டார்.

0: இருக்கு. சரி, அதையா இவ்வளோ லேட்டு? சரி, அதில் அந்த சூடான கல்லில் வந்து மாவு ஊற்றின என்ன மாதிரி சொயின்னு ஒரு சத்தம் வரல, அதை மாதிரி கேட்டால் பதில் எப்படி இருக்கணும், சொயின்னு ஒரு சத்தத்தோட வரணும். ரைட்டு. அதுக்கு முன்னாடி வேறு யாராவது இருக்காங்களா? நம்ம ஒரு ரொம்ப மிடலுக்கு வந்துட்டோம், ஆபிரகாம். சரி, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கேட்டிருக்காரா? ஜெபம் பண்ணி கேட்டது அவருக்கு கிடைக்கல. முதல்ல என்ன ஜெபம் பண்ணி கேட்டார்? அவருக்கு குழந்தை இல்லை, அதை பற்றியெல்லாம் பேசினார். எனக்கு ஒரு குழந்தை இல்லை, என்கிட்ட இருக்கிற மேனேஜர் தான் எல்லா சொத்தம் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு இருக்க சொன்னார். ஆனால் வந்து அதை மாதிரி எனக்கு பிள்ளை இல்லை, இங்கே ஒரு தான் இருக்கிறான், அவன் யார், என்னுடைய மனைவி கொடுத்த ஆலோசனையில் பிறந்த பையன், அவனை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் இல்லை சிஸ்டம், அதை பிளான் வேறு அப்படின்ட்டார். ஆனால் இவர் சைலண்டாக இருந்து நிறைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். ஆபிரகாம் கேட்டு கேட்டு வாங்கினாரா, கேட்காமலே வாங்கினாரா? சொல்லுங்க. கேட்காமலே வாங்கினார் இல்லையா? ஆபிரகாம் வந்து, ஆண்டவரே, நான் ஒரு பெரிய ஜாதிக்கு தலைவராக இருக்க விரும்புகிறேன், எதாகிலும் செய்யும் ஆண்டவரே, மன்றாடி கேட்கிறேன் அப்படின்னு என்னைக்கு கேட்டாரா? இல்லை. ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களைப் போல என்னுடைய சந்ததி மிகுதியாக இருக்கணும் கேட்டாரா? ஒன்றும் கேட்கலைங்க. யாரா ஒருவருடைய லேண்டில் போய் நின்றுட்டு வடக்கும் தெற்கும் நடந்து ஆண்டவரே இந்த ஏரியா முழுவதும் எனக்கு கிடைப்பதாக இயேசு நாமத்தில் கேட்டாரா? இல்லை. ஆண்டவர் தான் சொன்னார், வடக்க நட, தெற்க நட, கிழக்க நட, மேற்க நட, இதெல்லாத்தையும் உனக்கு என்ன செய்வேன். இது எல்லாம் நடந்த பொழுது அவர் கேட்கவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சில காரியங்கள் நம்ம கேட்டு வாங்க வேண்டிய தேவையில்லை, கேட்காமல் என்ன செய்யும். அதுக்கு நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிற அட்வைஸை நான் கொடுக்கல உங்களுக்கு, இங்கே ஒன்றும் கேட்காதீங்க. சிலர் அப்படி தான் இருப்பாங்க, ஆண்டவர் செய்கிற நேரத்தில் செய்வார்ப்பா, கேட்டால் தான் கிடைக்குமா, அவருக்கு விருப்பமான காலத்தில் செய்யட்டும். அப்படி தான் சிலர் கல்யாணம் பண்ணாமல் விருப்பமான காலத்தில் செய்யணும், 50-50 தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னது, ஆண்டவரை சித்தம் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிரச்சனையாக தான் இருக்கும் இல்லையா? அந்தந்த வயசுகளில் என்ன செய்யணும், சில விஷயங்கள் நடக்கணும். ரைட். ஆண்டவருக்கு சித்தமான வேலை செய்யட்டோம் அப்படின்னு இல்லை, சில தேவைகள் நமக்கு இருக்கிற பொழுது அந்த தேவைகளை நம்ம என்ன செய்யணும், ஃபீல் பண்ண கேட்கணும். ஆனால் கேட்காமலே பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் வாழ்க்கையில் இருக்குது. ஆபிரகாம் கேட்டு கேட்டு பரவாயில்லை, எப்படி ஆண்டவரே வந்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவே, உன் பேரை பெருமைப்படுத்தும். இதுக்கு மேலே என்ன வேணும்? பெரிய ஜாதி, உன்னை ஆசீர்வதிக்க போய் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை நீ சபிக்க வேண்டிய தேவையில்லை, நானே அந்த வேலையை செஞ்சிடுறேன்னு. அப்படி தானே? அது மாதிரி உன்னை என்ன பண்ணுவேன், சும்மா காசு பணத்தை மட்டும் தந்துட்டு இது பண்ண மாட்டேன், உன்னை என்ன செய்வேன், ஐ வில் மேக் யூ கிரேட், உன்னை பெரிய ஆளாக்கி உன்னை பெருமைப்படுத்தும் அப்படின்னாரு. இதையெல்லாம் ஆபிரகாம் கேட்டாரா? ஆண்டவரே, ஜாதிகளுக்கு நடுவிலே, சமுதாயத்தின் நடுவிலே தலையிலிருந்து மதிப்பு மிக்க ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும், அதற்கு நீர் ஏற்ற காரியங்களை செய்வீராக அப்படி ஜெபம் பண்ணாரா? இரவு ஜெபம் பண்ணாரா? பகல் ஜெபம் பண்ணாரா? அமாவாசை ஜெபம் பண்ணாரா? பௌர்ணமி ஜெபம் பண்ணாரா? ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே வந்து சொன்னார், இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன். இதெல்லாம் எப்படி கிடைத்தது? கேட்காமலே கிடைத்தது. அப்போ கேட்காமலே கிடைத்தது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது ரைட்டு, ஆபிரகாம் மாதிரி ஆண்டவர் என்கிட்டையும் வந்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லா தான் இருக்கு, நான் கேட்க வேண்டிய தேவையே கிடையாதுன்னு. வரவே இல்லையே. உங்கள் வாழ்க்கையில் வந்தாரா அந்த மாதிரி? இல்லை. ஆபிரகாம்கிட்ட வந்தார், ஈசாக்கிட்ட வந்தார், தாவீதுகிட்ட வந்தார், மோசேகிட்ட வந்தார், நம்மக்கிட்ட எங்கே வந்தார்? ஆனால் இதில் அடிப்படையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், கேட்காமலே கிடைக்க யாருக்கு கிடைக்கும்னா, ஆபிரகாமுக்கு ஏன் கேட்காமலே கிடைச்சின்னு சொன்னால், ஆபிரகாம் இடத்துல வந்து என்ன சார், காட் ரிவீல்டு ஹிஸ் பிளான், அவருடைய திட்டத்தை சொல்லி அந்த திட்டத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். இதான் பாயிண்ட். திட்டத்தை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு கேட்டு கேட்டு தான் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை, அந்த திட்டத்துக்குள் இணைந்த ஒரு நிலைமையை அவனுக்கு கொடுக்கிறது. உடனே நாம் யோசிக்கலாம், ஆபிரகாமு கொடுத்தார், உங்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்ட்டு. எல்லாரையும் ஆண்டவர் ஒரே விதமாக என்ன செய்கிறதில்ல, நடத்துகிறதில்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக கொடுப்பார். ஆபிரகாம் அளவுக்கு நமக்கு நிறைய ஆயிரக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் இருக்கணும் கட்டாயம் இல்லை, கொடுத்தாலும் நம்ம மேய்க்க முடியாது. ஒன்று ரெண்டே மேய்க்க முடியல. அவனுக்கு வந்து 300 அதிகமான ஆட்கள் இருந்தாங்க, நாம் ரெண்டு பேரே வச்சு வேலை வாங்க முடியல, நாம் 300 பேர் கொடுத்தா என்ன பண்ணுறது? அப்போ ஆளுக்காள் வித்தியாசம் இருக்கும், சூழ்நிலை வித்தியாசம் இருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்விற்கு தேவையானவர்களை தேவன் என்ன செய்வார், நிச்சயமாக தருவார். அப்போது தேவ திட்டத்துக்குள் இணைகிற மனிதனுக்கு கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அதுக்காக கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேட்காமலும் என்ன செய்யும். இது வந்து ஒரு ஹையர் லெவல். நான் தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னதை செய்கிறேன், ஆண்டவருடைய பிளான்குள்ளாடி நான் என்னை இன்வால்வ் பண்ண வச்சு நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் கேட்காமலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நான் அதனால் தான் சொன்னேன், நான் கேட்காமல் இருந்துட்டேனோ அப்படின்னு குற்ற உணர்வு அடைந்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த சத்தியத்தை நான் தியானித்த பொழுது, இல்லை, கேட்காமல் போனதுனால அவர் தராமல் போயிட்டார்ன்னு இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் எவ்வளவு காரியங்கள் கேட்காம தானே செஞ்சுருக்கிறோம். இப்போவாது வளர்ந்துட்ட பிறகு எனக்கு அந்த சட்டை வேணும் இந்த சட்டை வேணும்னு கேட்குறாங்க. சின்ன வயசில் கேட்டாங்களா? நாம் தான் நம்ம ஆசைக்கு என்ன செஞ்சோம்? இப்போ மட்டும் நம்ம எவ்வளவோ காரியங்கள் வந்து கேட்காம தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தானே கேட்டு கேட்டால் பண்ணிகிட்ருக்குறோம். கேட்குறாங்க, சில காரியங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை செய்யணும் இது வேணும் அப்படி கேட்குறாங்க. ஆனால் நிறைய காரியங்கள் கேட்காம தான் கிடைக்குது இல்லையா? அவங்க கேட்காமலே என்ன பண்ணுறாங்க, மீன் வாங்குறாங்க, வறுக்கிறாங்க, டப்பால் அடித்து கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது, கேட்காமலும் நடக்குது. அப்படி தானே துணியெல்லாம் துவைச்சி போடுறாங்க, அயன் பண்ணுறாங்க, அப்புறம் சாப்பிட்றதுக்கு அது இதெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அப்போது அருமையானவர்களே, தேவ திட்டத்துக்குள் உங்களை பாருங்கள், அப்பொழுது கேட்காமலும் ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைய முடியும். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன திட்டங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அவர் வந்து ஒரு பெரிய ஜாதிக்கு தலைவனாக முடியும், அவன் அழைத்தார், அவன் போயிட்டான், அதனால் அவனை ஆசீர்வதிச்சார். என்னுடைய வாழ்வினுடைய திட்டம் என்ன? வாட்ஸ் அ பிளான் ஆஃப் காட் இன் மை லைஃப்? என்னுடைய வாழ்வின் மேல் தேவனுக்கு திட்டம் என்ன? வெரி சிம்பிள். புதிய நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் வந்து எங்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு. ஒன்றும் தேவை கிடையாதுங்க. ஆபிரகாமுடைய நாட்களில் தேவனுடைய திட்டம் வந்து பொதுவாக வைக்கப்படவில்லை, அதனால் அதை அவங்கவுங்க தேடி போகலை. ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு காலகட்டங்களில் தேவனை அறிகிற காலம் வரல, தேவனுடைய பொதுவான திட்டம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படலை, ஆண்டவர் எழுதியும் கொடுக்கலை. அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து இண்டிவிஜுவலாக பேசி அவங்கள கைட் பண்ணி நடத்தினார். இப்போ நியூ டெஸ்டமெண்ட்ல வரும் பொழுது காட்ஸ் பிளான் ஹேஸ் பீன் ரிவீல்டு, தட் இஸ் ஓப்பன். என்ன பிளான் சொன்னால், ஒன்றும் கிடையாதுப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வோலமுள்ள தேவனாகிய நான் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ என்ன செய்வேன், என்னுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நித்தியத்தில் வந்து என்னோட நீ என்ன செய்யணும், நித்திய நித்தியமாக வாழணும். இதுதான் சிம்பிள் காட்ஸ் பிளான். இந்த திட்டத்துக்கு நம்ம இணைந்து வருகிற பொழுது, ஆபிரகாம் அன்றைக்கு தேவ திட்டத்துக்குள் இணைந்த பொழுது என்ன நடந்தோ அது நடக்கும். ஆபிரகாமை போல நாம் வந்து இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் அந்த அளவுக்கு வயசு காத்திருந்து 90-95 வயசுக்கு போகிறதா, ஒரு 100 வயசில் தான் குழந்தை பத்து, அப்படி எல்லாருக்கும் கிடையாது. இப்பொழுது நியூ டெஸ்டமெண்ட்ல காட்ஸ் பிளான் என்ன? பிள்ளைகள். நம்ம வழக்கமாக கேட்குற செய்தி தான். ஆனால் இதில் தான் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறணும். தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதுக்கு ஆண்டவர் வழி சொல்லியிருக்காரு. அதனால தான் சொன்னேன், தேவனுடைய திட்டம் வந்து தட் இஸ் வெரி ஓப்பன், திறந்த இதாக இருக்கிறது. யோவான் 1:12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளுவர் எல்லோரும். இதுதான் பிளான், வேற ஒரு பிளானும் கிடையாது. புரிகிறதா? நம்மை பிள்ளைகளாக பார்க்கிற தெய்வ திட்டம் தான். அப்போது நம்ம அந்த திட்டத்துக்குள்ளே வருகிறதுக்கு நாம தான் என்ன செய்யணும், முன் வரணும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் பிள்ளைகளாக மாறுகிறோம். பிள்ளைகளாக மாறுகிற பொழுது பிள்ளைகள் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு பெற வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையின்படி என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை கேளாமல் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எப்படி பிள்ளைகளுக்கு கேட்காமல் கிடைக்குது? எப்படி நமக்கு தெரியலையே. ஒரு உறவுக்குள் அவங்க இருக்கிறதுனால அவங்க கேட்காம நிறைய காரியம் கிடைக்கிறது. சில நேரங்களில் வந்து எங்கள் பையன் வந்து இல்லை பொண்ணு வந்து ஜவுளிகளை துணி எடுக்க போகிறவள்ள, அவங்க ஒன்று கேட்டால் நான் ரெண்டு கூட வாங்குன்னு சொல்லியிருக்கேன். புரிகிறதா? சில வேளை ரெண்டு கேட்டால் ஒன்று போதும்னு சொல்லியிருக்கேன். சில வேளை இப்போ வேண்டானோ சொல்லியிருக்கேன். சில வேளை இதை கூட வாங்கிக்கலாமே, இதுவும் விருப்பமாக இருக்கும் அதுவும் விருப்பமாக இருக்கும், அப்போ ரெண்டையும் வாங்கிக்கும். இப்போ இவைகளில் எதனால் நடக்குது? நம்ம இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்க போனால் இதே மனநிலை இருக்குமா? பொதுவாக இப்போ நம்ம ஜவுளி கடைகளும் போனால் நமக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகுது? அவனை சரியாக வேலை வாங்கிட்டு தான் அவன் இன்னைக்கு நிற்கிற ஏரியாவில் இருக்கிற அவ்வளவு சாரீஸை என்ன செய்கிறான், எடுத்து போடுறான். பத்தா குறைக்கு வெளியே இறங்கி வந்து என்ன பண்ணுறான், எங்கெங்கே இருக்க எல்லாம் பொறி கொண்டு போடுறான். அவ்வளோ பார்த்துட்டு தான் கடைசியில் வந்து சரியில்லாத ஒன்று வாங்கிட்டு வருவோம். இந்த ஜவுளி கடை சைக்காலஜி என்னன்னு சொன்னால், செலவில் போனோடனே பார்த்த உடனே நமக்கு நல்ல ஒரு ஐட்டம் பிடிக்கும், அதுதான் சரியான பொருள், வாங்கவே மாட்டோமே. அது என்ன, இப்போ தான் வந்திருக்கோம், 4 பொருளை பார்க்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி இதை எப்படி வாங்குறது? ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது, கலர் பிடிச்சிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்குது, ஆனால் என்ன பண்ண மாட்டோம், ஏன் வாங்க மாட்டோம்? அது எப்படி இங்கே வந்த உடனே பார்த்த உடனே பண்ணுறது சரியாக இருக்கும், அப்புறம் என்ன நடக்கும், நூற்றுக்கணக்காக என்ன செய்யும், இந்த நேர் ஸ்ட்ரீட்லேயுமே பார்த்தீங்கன்னா சிலர் காலில் வந்து ஜவுளி கடைக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் குறுக்க முறுக்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு, அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு சாயங்காலம் செட்டிலாகி போவாங்க. இதை இருக்கட்டும்னா இருக்கட்டும்னு சொல்லி போயிட்டு வருவாங்க. எங்கே ஒரு நாலு புடவை எடுத்து வச்சுருப்பாங்க, நாலு சட்டை எடுத்து வச்சுருப்பாங்க, இது இருக்கட்டும்ப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு அவனை புக்கிங் பண்ணி வச்சுருப்பான். இந்த மாதிரி இருக்கும், பார்த்தோட எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோ சீக்கிரமாக நம்ம எடுத்துடக்கூடாது, அப்புறம் உருப்படியே எடுக்க மாட்டான். கடைசியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்து ஒன்றும் சரியாக இல்லை, எதையோ ஒன்று வாங்கிட்டு போ. அவனுக்கு தெரியும், கடைக்காரனுக்கு. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒரு பெஸ்ட் ஐட்டம் இருக்குது வாங்குறீங்களான்னு கேட்பான். விற்காத ஒரு ஐட்டம் இருக்கும். என்கிட்ட ஒரு பூரா அப்படி தான் ஒருத சொன்னான். நான் நிறைய சட்டையை பார்த்து பார்த்து வச்சுட்டு ஒன்றும் செட் ஆகல. அவன் சொன்னான், எங்கள் முதலாளி அவருடைய பையனுக்கு ஒரு சட்டை எடுத்து வச்சுருக்கிறாரு, நான் கேட்டு பார்க்கட்டா அந்த சட்டை உங்களுக்கு, இல்லை அது விற்காத சட்டை, ஏன் தள்ளில் கட்டுறதுக்காக. ஒரு மாதிரி ரேமுல் ஷோரூம் அந்த மாதிரி இருந்தது. ரைட், இப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு கேட்காமலே செய்கிறோம். அதான் உறவினுடைய ஆசீர்வாதம். அப்போ நம்ம பிள்ளைகளாக இருந்தால் கேட்காமலே கிடைக்கும். ஆனால் இன்றைய பரிதாபம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பிள்ளைகளாக இருந்து உரிமையோடு ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு பதிலாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களை பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டாலும் அவருடைய செயல்முறையிலே பிச்சைக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். அழுது உருண்டு புரண்டு கண்ணீர் விட்டு கதறி பைபிளில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்து இவ்விதமாக நிறைய கமிட்மெண்ட் பண்ணி, ஆண்டவரே நான் காசு வேணாலும் தரேன், எனக்கு வேலை மட்டும் வாங்கி கொடுவோம், ஆண்டவரே நான் மாத சம்பளம் என்ன செஞ்சுறேன், முதல் மாத சம்பளம் தந்துடுறேன், இந்த மாதிரி ஏதாவது வந்து டீல் பேசி இப்படித்தான் வாங்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் இருந்தால் என்ன செய்யலாம்? கேட்காமலே பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளாக வாழ்வதற்கு மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும், பிள்ளைகளுக்குரிய ஒரு ஜீவிதத்தை நம்ம செய்யணும், அப்பொழுது கேட்காமலே கிடைக்கும். பிள்ளைகளாக மாறிவிட்டோம்னா நம்ம ப்ரேயர் மீட்டிங்கெல்லாம் நம்பியிருக்க ஒன்று தேவையில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கையெல்லாம் எங்கே இருக்குது? யார் மேலே இருக்குது? ப்ரேயர் மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங்லாம் வேணாம் நான் சொல்ல வரல. ஆனால் ப்ரேயர் மீட்டிங் வந்து கிறிஸ்தவர்களை பிச்சைக்காரலாக்குற மீட்டிங்காக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோம்? நீங்கள் அழுது கேளுங்க, மண்டாடி கேளுங்க, உருண்டு புருண்டு கேளுங்க, சோறு சாப்பிடாமல் கேளுங்க, விட்டாப்பிடித்தனமாக கேளுங்க, இரவும் பகலும் கேளுங்க, நான் ஸ்டாப்பாக கேளுங்க, இப்படித்தான் சொல்லி கொடுக்குறோமே என்று பிள்ளைகளை போல கேளுங்க. அவன் ப்ரேயர் மீட்டிங் வரவன் எல்லாரும் என்ன சொல்லணும்? நீங்கள் இங்கே வந்து ஆண்டோட பிச்சை எடுக்கிற அந்த பிஸ்னஸை விட்டுவிட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே நாங்கள் உங்களுக்கு நல்ல சத்தியம் சொல்லித்தரோம், அதை கேட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் என்கிற அந்த புத்திர சுவிகார அந்த நிச்சயத்தை பெற்று ஆண்டவரிடத்தில் என்ன செய்யுங்க, நல்லூரோட வாழ்கள் கேட்காம கூட உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதுக்காக கேட்கக்கூடாது என்பதல்ல. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் பிச்சை எடுக்கின்ற விதமான ஒரு ஆசீர்வாதம் பெறுகிற முறையை விரும்புகிறாள் என்று வேதாகமும் கூறுகின்ற பிள்ளைகளுக்குரிய கௌரவமான முறை பின்பற்ற விரும்பல. அதில் தான் அந்த ரெண்டு குருந்தி நான்காம் மத்தியோட நான்காம் வசந்த வாஸ்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக சொல்லும். ரெண்டு குருந்தி நான்கு நான்கு, அதாவது சுவிசேஷத்தினுடைய மகிமையான வெளிச்சம் அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனான என்ன பண்ணிட்டான், மனதை குருடாக்கிட்டான். அந்த குருடாக்குற வேலை யார் மூலமாக செய்தான்? யார் மூலமாக இல்லை, ஊழியக்காரர்கள் மூலமாக தான், பல போதர்கள் மூலமாக தான். அந்த போதர்கள் என்ன சொல்லி கொடுத்தார்கள்? நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய ஜெபக்கூட்டத்துக்கு வந்தால் உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும், ஆண்டவர் இந்த ஜெபக்கூட்டங்கள் வழியாக பெரிய காரியங்கள் செய்கிறார், எங்களுடைய ஜெப பங்காளர் திட்டத்துக்குள்ளே நீங்கள் இணைந்து கொண்டால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளாக வாழ்ந்து ஆண்டவரிடத்தில் பெறுவதற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடிக்கு கண்கள் என்ன செய்யப்பட்டது? மக்கள் ஜபக்கூட்டங்களை நம்ப ஆரம்பித்தார்கள், இரவு கூட்டங்களை நம்ப ஆரம்பித்தார்கள், ஊழியர்களுடைய ஜப வல்லமையை நம்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் வேதாகமம் கூறுகிற பிள்ளைகளுக்குரிய சுதந்திர உரிமையை நம்பவில்லை, வித்தியாசமான மாதிரி போய்விட்டது. ஊழியக்காரர்கள் அழுவதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இவ்வளவெல்லாம் அழுதா பத்தாது, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒன்றும் சாங்ஷன் பண்ண முடியாது, ஓரளவுக்கு நல்லா அழுங்க, கண்ணீர் சிந்துறது, இவ்வளோ சிந்துறது, மடமடமடம்னு சிந்த வேண்டாம், துளி துளி துளியை யோசி யோசா சிந்துறது. ஏனென்றால் ஆண்டவர் பரலோகத்தில் ஆண்ட ஆண்டாங்கள் நிறைய வச்சிருக்கிறார், பீப்பா பீப்பாலாம் நிறைய வச்சிருக்கார், எதுக்கு இங்கிருந்து போகிற கண்ணீரை அங்கே வைக்கிறது, அதை பொறுத்து அவங்களை என்ன செய்யணும், ஆசீர்வாதம். இப்படி தான் சொல்லிக் கொடுத்தா, விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி ஆண்டோடைய ஆசீர்வாதம் பெறுவது. ஆக அதனால தான் பார்த்தீங்கன்னா உட்கார முடியாதவங்க நெடுமுழங்கால் நின்னால் தான் உங்களை ஆண்டவர் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அதுக்காக நீங்கள் முழங்காலில் இருக்கிற திறன் உள்ளவங்க முழங்கால் இடாமல் போயிடாதீங்க. நான் சில விஷயங்களை சொல்லுகிறது எந்த அர்த்தத்திலையும் புரிஞ்சிக்கணும். ஆனால் நெடுமுழங்கால் நின்றால் தான் ஆண்டவர் ஆசீர்வாதம், அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கால் நல்ல ஸ்திரமாக ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை செய்யுங்க, நல்லது தான், உடம்புக்கு நல்லது, ஒரு உணர்வுக்கு நல்லது. ஆனால் முடியாமல் போனால் நெடுங்குளங்கள் முழங்கள் நிற்க முடியலையே, அதனால் ஆசீர்வாதம் அம்பு செய்தும் கட்டாயிருமே அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. அப்போது கண்ணீர் விடுவதற்கும் அழுவதற்கும் கெஞ்சுவதற்கும் மன்றாடுவதற்கும் ஊழியர்களை சார்ந்திருப்பதற்கும் பிரேயர் மீட்டிங்கில் சார்ந்திருப்பதற்கும் தான் ஊழியர்கள் அநேகரை பழக்கினார்கள். அதனுடைய விளைவாக பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் இருக்கிற கலாச்சாரம் போய் பிச்சைக்கார கலாச்சாரம் வந்து போச்சு. அதனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, அலை மோதுறாங்க. இந்த கூட்டத்துக்கு போகிறதா, அந்த கூட்டத்துக்கு போகிறதா, இவர்கிட்ட போகிறதா, அவர்கிட்ட போகிறதா, யார்கிட்ட போகிறது அப்படின்ட்டு. ஆக அருமையானவர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பிள்ளைகளாக இருந்தால், ரோமர் 8:17 என்ன சொல்லுகிறது, பிள்ளைகளாக இருந்தால் பிச்சைக்காரலுமாமே இல்லை, பிள்ளைகளாக இருந்தால் சுதந்திரங்களுமாமே. ஆண்டவர் என்ன பிள்ளைன்னு அழைப்பாராம், ஆனால் எனக்கு தேவை நன்மைகள்லாம் நான் பிச்சை எடுக்கணுமா, நியாயமா இது இல்லை. பிள்ளை என்றால் அந்த உரிமை என்ன செய்யணும், அதைத்தான் கலாத்திய 4:7 7வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரி, அப்போ எப்பொழுது நாம் கேட்காமலும் ஆசீர்வாதம் வருகிறது, கேட்டு கேட்டு ஆசீர்வாதம் பெறுகிற முறை அறிந்திருக்கிறோம். ஆனால் கேட்காமலே ஆசீர்வாதம் பெறுகிற முறை என்ன, தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டும், பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்ப்போம். இப்போ சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது, நிறைய ஞானம் இருந்தது, நிறைய அறிவு இருந்தது, நல்ல கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனில் அவர் லீவ் பண்ணார். இப்போது இவருடைய மிகுதியான ஐஸ்வர்யங்கள், மிகுதியான ஆஸ்தி அந்தஸ்துக்கள், சமாதானமான சூழ்நிலை, இதெல்லாம் எப்படி வந்தது? அவருடைய தகப்பர் ஒரு தெய்வ மனிதராக இருந்த அப்படின்னாலும் அவரிடத்துலேருந்து கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் மிகுதியாக ஜபம் பண்ணினதுனாலும் கண்ணீர் விட்டதுனாலோ உபவாசம் இருந்தனாலுமா இல்லை, இப்படி சொல்லுகிறதுனால நீங்கள் அதை நான் சொல்லி தெளிவுபடுத்தி கொடு. நீங்கள் கண்ணீரோடு ஜபம் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவது அர்த்தம் கிடையாது. நானும் கண்ணீரோடு என்ன செய்வேன், நம்முடைய வாழ்விலே கண்ணீர்களும் கவலைகளும் வருகிற பொழுது அதே ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், கொட்டி ஜெபிக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கண்ணீர் விட்டால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அழுதான ஆசீர்வாதம் அப்படி கிடையாது, புரிகிறதா? அதனால் ஒன்றுமே கேட்க தேவையில்லை அப்படி நினச்சிடக்கூடாது. கேட்காமலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற அனுபவங்கள் வேதாமது இருக்கிறது தான் உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ சாலமன் ராஜா வந்து ரொம்ப விண்ணப்பம் பண்ணலை, அவரே கேட்கலை, ஆண்டவர் வந்து கேட்குறார், அவர்கிட்ட தேவன் வந்து கேட்குறார், எப்பா ஒரு என்னப்பா வேணும் அப்படின்னு. நாம் அங்கே இருந்திருந்தா என்னென்னமோ லிஸ்ட் போட்டு ஆண்டவரை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா, நான் ஒரு பெரிய பட்டியல் தயார் பண்ணியிருப்பேன், திடீர் வந்து கேட்டா என்ன சொல்கிறது, எது எதெல்லாமோ வேணும்னு யோசனை பண்ண எல்லாம் என்னாச்சு. சிலர் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே போய் நின்றுட்டுருப்பாங்க, என்னென்னமோ வாங்கணும்னு ஞாபகத்தில் வச்சுட்டு வந்தனே மறந்துச்சு அப்படின்னு உள்ள போய் யோசிச்சுருப்பான். வீட்டம்மா ஏதாவது ஒரு பொருளை வாங்க சொல்லியிருப்பாங்க, உள்ளே போனால் அது ஒன்று தான் மறக்கும். அப்புறம் கண்ணில் கிடற படுக்கிற பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, வீட்டில் வரவில்லை அந்த பொருள் வாங்கிக்கிற, ஐயோ அதுதான் மறந்து போச்சுமா. சரியா, இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், இப்போ சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் தேவன் வந்து கேட்குறா உனக்கு என்ன வேணும். 1 Kings 3:10 10வசந்த வாஸ்து பார்த்தீங்கன்னா, அங்கே சாலமோன் ஒரு அதை என்ன வேணும்னு சொல்கிறார், சொன்னோடனே ஆண்டவருக்கு என்ன ஆகுது பாருங்கள்.
1: சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது.
0: ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பம் என்ன கேட்டான்னா, எங்கள் அப்பாவை நீர் நன்றாக ஆசீர்வதித்து அவரை ஒரு உயர்ந்த நிலைமையில் வைத்து இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பொறுப்பை கொடுத்தீர், அவருடைய மகனாகிய எனக்கும் அந்த விதமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அதையே எங்கள் அப்பா செஞ்ச மாதிரி எனக்கு என்ன வேணும், இந்த மக்களை ஆளுவதற்கு தேவையான அந்த ஞானம் வேணும் அப்படின்னு. அப்போ அதாவது தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒன்றை அவன் கேட்டான். அதனால் காட் வாஸ் மச் இம்ப்ரெஸ்ட். அப்போ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஜப விண்ணப்பங்களை என்ன செய்கிறாரு, கவனிக்கிறார். அப்போ சாலமோன் கேட்ட இந்த ஜப விண்ணப்பத்தை கேட்டால் கேட்காத நிறைய வந்துச்சு. ஏன் கேட்காமல் வந்துச்சுன்னு சொன்னால், அவன் கேட்டதை தேவ சித்தத்தின் அடிப்படையில் கேட்டான். அந்த நேரத்தில் சாலமோனுடைய மனநிலை ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் ஆண்டவருடைய ஆண்டவர் கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு என்ன மாதிரிப்பட்ட ஒரு டேலண்ட் தேவையோ, அதுக்கு எந்த விதமான ஒரு ரிசோர்ஸ் தேவையோ அதை கேட்டான். அதனால் ஆண்டவர் நம்ம இவன் எவ்வளோ கேட்டிருக்கணும் இல்லை, ராஜாவாக போகிறோம் என்ன பண்ணிக்கணும், ஆண்டவர் எங்களுக்கு பெரிய கிங்டம் வேணும், எங்கள் ராஜா குட்டி நாட்டை ஆண்டு இருந்தார், அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும், அது மட்டுமல்ல நல்ல வசதியாக நான் இருக்கணும், அது மட்டும் ஒருபோதும் சாகக்கூடாதுண்ணா, எத்தனை யுத்தம் வந்தாலும் நான் என்ன செய்யணும், உயிரோடு இருக்கணும், நீடிய ஆயுசையும் கேட்கல. ஆனால் இதெல்லாம் கேட்காம ஒரு சரியான காரியத்தை கேட்டான்ற உடனே ஆண்டவர் நம்முடைய கேளாத ஐஸ்வரம் வாசிக்கலாம், 13வது வசனம்.
1: எதுவும் அண்டி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை,
0: அவர்கள் கேளாத ஐஸ்வர்யம், நாம நிறைய இடத்துல நினைக்கிற ஐயோ நான் ஐஸ்வர்யத்தை கேட்காம போயிட்டுனே, ஆனால் ஆண்டவர் தரணும்னா என்ன பண்ணுவாராம், கேட்காமல் இருந்தாலும் கிடைக்கும். வேற என்ன கிடைச்சது?
1: மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை.
0: அப்ப என்ன பாக்குறோம்னா, சில விஷயங்கள் கேட்காமலே கிடைக்குது. அதற்கு அடிப்படையாக இருந்தது என்ன? ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்பதை அறிந்து செயல்படுகிற ஒரு மனநிலை இருந்தது. மேலானவைகளை தேடுகிறது. இதைத்தான் கொலோசியர் 3:2 ரெண்டாம் வசனத்திடம் வாஸ்து பார்க்கும் பொழுது பவுல் சொல்லிக் கொடுக்கிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்க. சீக் த நோபிள் திங்ஸ், மேலானதை தேடுங்க. அப்போ பல நேரங்களில் வந்து நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கேட்குறோம், கேட்காமலே கிடைக்குதுங்க. நான் கேட்டாலும் கிடைக்கலையே, நான் மன்றாடினாலும் கிடைக்கலையே, நான் கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் கிடைக்கலையே. அப்போது சில நேரங்களிலே நம்முடைய தேடல் பெரும்பாலும் நமக்கு என்னது தேவை என்கிற அடிப்படையில் இருக்கிறது என்று, ஆண்டவருக்கு என்னது தேவை, எதை என்னுடைய வாழ்விலே மிக முக்கிய தேவையாக ஆண்டவர் பார்க்கிறார், அதை நான் பார்க்கவில்லை. என்னை பாதிக்கிற விஷயங்களை நான் என்ன செய்கிறேன், மனசில் வச்சுட்டு அவைகளே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒழிய என்னுடைய வாழ்க்கையில் எவைகள் மிக முக்கியமானது அறியவில்லை. அங்கே சாலோமன் தேவன் கொடுத்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு மிக முக்கியமானது எதுவோ அதை கேட்டா. இப்போ உலகத்தில் ஆண்டவர் நம்மளை யார் அழைச்சிருக்கிறான்னு முன்னாடி பார்த்தோம், பிள்ளையாக அழைச்சிருக்கிறார். பிள்ளை அழைச்சது எதுக்கு? நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறதும் கேளாதையும் கொடுக்கறதுக்கு, அப்படி தானே? நம்மளை ரொம்ப நல்லா வாழ வைக்கிறது, நல்லா உடுத்து, நல்லா உண்டு, நல்ல உறைவிடத்தில் தங்கி ஜாலியாக இரு, இதற்காக மட்டும்தானா? இல்லை. பிள்ளைகளாக அழைத்த காரணம் என்னவென்றால், தேவனை யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தேவன் யார் இடத்துலையும் போயிட்டு நான் தான் தேவன் என்ன செய்யறதில்லை, காண்பிக்கிறதில்லை. ஆனால் அவர் வெளிப்படுத்தப்பட வேண்டும். எனவேதான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டான் பைபிளில் படிக்கிறோம். அப்போ பிள்ளைகள் வழியாகத்தான் தேவன் இருப்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். தேவனுடைய மகிமை, ஹவ் இட் மஸ்ட் பி ரிவீல்டு, பிள்ளைகள் வழியாகத்தான். அப்போ இந்த ரியலைசேஷன் நமக்கு வேணும். நான் என்ன ஆண்டர் பிள்ளையாக தெரிஞ்சிருக்கிறாரு, நான் அவருடைய திட்டத்துக்கு முடிந்ததுனால ஐ ஹவ் பிகம் ஹிஸ் சன் ஆர் டாட்டர், நான் பிள்ளையாக மாறியிருக்கிறேன். அப்போ நான் இன்றைக்கி என்ன கேட்கணும்? இப்படி சொல்லி கொடுத்தனால நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து கேட்குறதில்ல, நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, நான் வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்தராகி உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன், உம்முடைய நாமும் என் வழியாக ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அவ மகிமை அடையக்கூடாது. என் தந்தை யார் என்கிற அடிப்படையில் வாழ வேண்டும். என் வழியாக உமக்கு கிடைக்க வேண்டிய மகிமை கிடைக்க வேணும். இப்போ ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், ஒரு பொண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா முதல்லாவது யாரை நினைக்கிறாங்க பப்ளிக்கில் உள்ளவங்க? வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லா தான் வளர்த்துருப்பாங்க, நல்லா வளர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த அவ்விதமாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகளில் குறைபாட பார்த்த உடனே என்ன புள்ள வளர்த்து வச்சுருக்குறாங்க, புள்ள வளர்த்து வச்சு லட்சணத்தை பாருப்பாங்க இல்லை. அப்போ முதலாவது இவன் செஞ்ச தப்புக்கு கிடைக்கிற அவமரியாதை யாருக்கு போய் சேருது? நீ என்னடா ஒரு என்னடா இப்படி இருக்கிற, நீல ஒரு நல்ல பிள்ளையாடா அப்படின்னு கேட்குறத விட்டுவிட்டு, உன் அப்பன் சரியில்லை, உங்கள் அம்மா சரியில்லை அப்படி சொல்லி அவங்கள தான் டைரெக்டாக பிடிக்கிறாங்க, அப்படி தானே? அப்போது தேவனுக்கு பிள்ளைன்னு நாம் சொல்கிறோம், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிவிட்டு நம்முடைய கேரக்டர் சரியில்லைன்னா, நம்முடைய சுபாவம் சரியில்லைன்னா, சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, உலக மனுஷனாக ரைட்டு. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஐ ஆம் த சன் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த பிள்ளைக்குரிய சுபாவம் இல்லைன்னு சொன்னால் டைரெக்டாக யாருக்கு அவமுகமாக போய் சேரும்? டிஸ்ஆனர் யாருக்கு போய் சேரும்? தேவனுக்கு. அப்போ நான் என்ன கேட்கணும்? ஆண்டவரே, உமக்கு கனம் ஏற்படும் விதமாக என்னுடைய வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை தாரும். முதலாவது உம்முடைய நாம என் வாழ்வின் வழியாக ஒருபோது தூஷிக்கப்படக்கூடாது, அதை யாரும் என்ன செய்ய அவமரியாதை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையானதை தாரும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக கேளாதெல்லாம் என்ன செய்யும்? நான்லாம் ஒரு காலத்தில் வந்து ஜெபம் பண்ணுறவெல்லாம் பட்டியல் போட்டு கேட்பேன். நான் துவக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் மிகப்பெரிய கடனாளியாக இருந்தேன். பாவியாக இருந்தது மட்டுமல்ல, பாவியாக இருந்த காலத்தில் பெரிய கடனாளியாகவும் மாறினேன். நான் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து பல மாதங்களை தங்கி மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணேன். எப்படி தெரியுமா? ஒவ்வொருடைய பேரை எழுதி வச்சு யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதை ஒரு முறை இரண்டு முறை இல்லை, பல முறை சொல்லி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் அதுக்காக மணிக்கணக்கில் சில ஒவ்வொருடைய பட்டியலும் அவர் எந்த ஒரு காரை எவ்வளோ கொடுத்தார், அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அது மாதிரி எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கணும், என்னுடைய சகோதரர்கள் சகோதரிக்கு என்ன நடக்கணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நடக்கணும், எங்கள் அப்பா இறந்துட்டார் சின்ன வயசுலையே, எங்கள் அம்மா இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் பட்டியல் போட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் பெரிதாக ஒன்று நான் என்ன செய்யலை, சாதிக்கலை. ஆனால் இப்போல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடி நின்று, நான் இப்போ நிறையெல்லாம் கேட்குறது இல்லைங்க. நான் ஆண்டுடைய சமூகத்தில் பெரும்பாலும் கேட்குறதும் பெறுகிறதும் இந்த தேவ வார்த்தைகள் தான். நான் அதை தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்குறேன். என்னுடைய ஜபங்களெல்லாம் இப்போ எப்படி மாறிவிட்டது? பிரசங்கங்களாக மாறிவிட்டது. அப்படி ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ண நினைக்க போகிறீங்க? இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை பெறுகிறதெல்லாம் மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்கிறேன், நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் பெரும்பாலும் ப்ரேயர்னால விண்ணப்பங்கள் ஏற இடத்துல தான் எங்கிற நிலை போயிடுச்சு. ஆனால் என்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்காமல் இருக்கிறாரா? நான் கேட்டு கேட்டால் சாப்பிட்றேன், கேட்டு கேட்டால் உடுக்கிறேன், கேட்டு கேட்டால் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன், கேட்டு கேட்டால் வாகனத்தில் போயிட்டுருக்கிறேன், பெட்ரோல் விலை எவ்வளோ ஏறினாலும் கவலைப்படாமல் ஓட்டிகிட்ருக்குறேன். ஒரு நாள் கூட பார்த்தல என் வண்டி எவ்வளோ இத்தனை கிலோமீட்டர் கொடுக்குன்னு. அதுக்காக நீங்கள் எல்லோரும் அந்த மாதிரி இருக்காதிங்க. என்கிட்ட கேட்பாங்க தெரியல வந்து, சார் இந்த வண்டி மைலேஜ் எவ்வளோ கொடுக்கு சார்? மறந்துவிட்டேன் சார். தெரிஞ்சால் தானே, என்றைக்காக ஒரு நாள் செக் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அது பாட்டில் வந்து ரிசர்வில் ஆகும், அந்த நேரத்தில் போய் என்ன செய்கிறது? ரிசர்வ் ஆன பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் ஓட்டிக்கிட்டு அதுக்கு வழி நிற்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறது? போடுறது. அங்கே போய் அவன் ஊற்று ஊற்று பார்ப்பான் ஒரு நமக்கு லிட்டர் என்ன விலை இன்றைக்கின்னு. நமக்கு நேற்றுக்கு விலையும் தெரியாது, இன்றைக்கு விலையும் தெரியாது. இந்த இங்கே வந்தால் யாராவது ஸ்டாலின் பால் இருந்தால் உங்கள்கிட்ட என்ன பெட்ரோல் விலை என்னென்னு அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, சில காரியங்கள் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஜபங்களெல்லாம் இப்பொழுது எல்லாம் எனக்கு அதைத்தார் இதைத்தாரும் இல்லை, ஊழியத்தில் அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக கொடுக்கப்பட்ட செய்தியை குறித்து நான் ஒரு சில காரியத்தை சொல்ல மறந்துட்டேன். வழக்கமாக நான் வந்து ஆண்டோட ஜெபம் பண்ண போன உடனே உள்ள பிரவேசித்த உடனே வார்த்தை சம்மந்தமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய நான் பேச வேண்டியிருக்கு, நிறைய எழுத வேண்டியிருக்குது. ஆனால் அன்றைக்கு அது இன்றைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. அன்றைக்கு வந்து வியாழக்கிழமை, லாஸ்ட் வீக்கு தேர்ஸ்டே. அப்படின்னா புதன்கிழமை முடிஞ்சவொடனே நான் என்ன செய்வேன், சண்டைக்குள்ள வார்த்தையை அவன்கிட்ட கேட்பேன். வழக்கமாக அது சம்மந்தமாக சிந்திப்பேன், பேசுவேன், கொள்ளுவேன், நிறைய காலம் அவன்கிட்ட கேட்பேன். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சு சொன்னால், என்னுடைய 95% நேரமும் கேட்குறதுலையும் இல்லை, சிந்திக்கிறதுலையும் இல்லை, அங்கலாய்ப்பிலே போச்சு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அங்கலாய்க்கல, ரொம்ப ஒன்று ரெண்டு பாயிண்ட் அங்கலாய்ச்சிருக்கலாம், மற்றபடி எல்லாமே ஊழியம் மினிஸ்டர் ரிலேட்டட் தான் இருந்து. அது எல்லா நேரங்களும் செய்கிறதில்லை, எல்லா மாதங்களும் செய்கிறதில்ல. ஆனால் அன்னைக்கு வந்து ஒன்றர் பின் ஒன்றாக எல்லாமே வந்து இப்படி இருக்கிறத ஆண்டவர், அப்படி இருக்கிறத ஆண்டவர், அப்படி செய்தே இப்படி செய்தே அன்று அவிதமாக அவ்வளோ ஜெபம் பண்ணேன், அன்னைக்கு அவிதமாக எதிர்பார்த்தேன், அவ்வளோ தரிசனம் கண்டு சொல்லி சொல்லி முழு நேரம் இதில் போயிடுச்சு. அங்கலாய்ப்பிலே போயிடுச்சு. அங்கலாய்க்க ஆரம்பித்து அதிலே போயிடும். அதுவும் நல்லா தான் இருக்குது, அதுவும் ஒரு வழிநடத்தப்பட்ட அங்கலாய்க்கணுங்க. சும்மா போய்ட்டு அங்கலாய்க்கிறதில்ல, அங்கலாய்ப்பு வரும். அதை சொல்ல சொல்ல ஒரு புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கோம். அன்றைக்கி அங்கலாய்ச்சி முடித்து பார்த்தா இன்னும் என்னுடைய டைம் முடிக்கிற 5 நிமிஷம் தான் இருக்கும். அடுத்த 5 நிமிடத்துக்குள்ளே அந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்யணும், கிளம்பி நான் வேறொரு வேலையை அவசியம் காலையில் போகணும். அதனால் இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் ஆக போகிற நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் நின்று நான் சொல்கிறேன், ஆண்டவரே வழக்கமாக தேர்ஸ்டே வந்தாச்சுன்னு சொன்னால் சண்டே சம்மந்தமாக சிந்தித்து ஒரு வார்த்தையை வாங்கிக்கொண்டு அந்த வார்த்தை கொண்டு நான் வியாழக்கிழமை வாழ்வேன். ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கல. உம்முடைய சமூகத்தில் அங்கலாய்க்கிறதையா? அதிலே அவ்வளோ நேரம் போயிடுச்சே. நான் செய்தியை வாங்கலையே, வார்த்தையை வாங்கலையே, ஒரு சிந்தனையை வாங்கலையே, என் மனநிலையே சொல்கிறதுலே நேரம் போச்சே. இப்படி ஆகிவிட்டார். அது ஒரு அடிஷனலாக ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் அடுத்த 5 நிமிடத்துக்குள்ள ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். அதுதான் காட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். புரிகிறதா? இவன் வழக்கமாக இந்த நேரத்தில் தான் கேட்டு கேட்டு கேட்டு பேசி பேசி வாங்குவானே, இன்றைக்கி ஒன்றும் பேசாமல் அவன் சோக கதையை சொல்லி முடிச்சுட்டானே அப்படின்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். ஓன்லி 5 மினிட்ஸ் தட் வாஸ் ரிமைனிங், அவ்வளோதான். அந்த 5 நிமிடத்துக்குள்ளே ஆண்டர் கொடுத்த வார்த்தை தான் போன சண்டே என்ன செய்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்க என்ன பிரசங்கம் பண்ணேன்னு? என்னது? வாக்குத்தத்தை அல்ல, வார்த்தை. அந்த செய்தி வழக்கமாக மணிக்கணக்காக சிந்திக்கப்பட வேண்டியதான் அன்றைக்கு 5 நிமிடம்தான். புரிகிறதா? அப்போ காட் நோஸ் அவர் ஹார்ட். இவன் வழக்கமாக வார்த்தைகளை கேட்பான், இன்றைக்கி வந்து அவங்க அதையே சொல்லிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணலை, விட்டுறலை. அப்போ அறிகிறார், இவனுடைய வாழ்க்கை வந்து வார்த்தையில் ஓடுகிற வாழ்க்கை, இவனுடைய வேலை வந்து வார்த்தை கொடுக்குற வேலை. அப்போ ஆண்டர் உண்மையில் வராக வந்து வார்த்தை கொடுக்குற. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மேலானவைகளை தேடுகிற பொழுது கேட்காமலே ஆண்டவர் என்ன செய்கிறார், நிறைய காரியங்களை செய்கிறார். சாலோமோன் வந்து கேட்ட ஒரு காரியம் ஆண்டருடைய பார்வையில் அவருடைய திட்டத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருந்தபடினாலே அவர் கொடுத்தார். கேளாதையும் கொடுத்தார். பிள்ளைகளாக வாழ்கிறோம், பிள்ளைகளுக்குரியவளை கேளுவோம். நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குது, இதெல்லாம் பிள்ளைகளுக்குரியதானா இல்லை? கேட்போம், ஆண்டவரே நான் ஒரு பிள்ளையை போல சிந்திக்கலை, பிள்ளையை போல நடக்கலை, பிள்ளையை போல பேசலை, பிள்ளையை போல வாழலை, நான் பிள்ளையை போல வாழ்வு உதவி செய்யும். கேட்டு பாருங்கள், அங்குதான் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் கேட்காமலே வரும். என் பிள்ளை இவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்குறானே, அப்போ அவனுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்காதிருக்கிறது எப்படி இல்லையா? உங்கள் பிள்ளை வந்து படிக்கிற சம்மந்தமாக, நல்ல மார்க் வாங்குற சம்மந்தமாகவே ரொம்ப சிந்தனை பண்ணி அது ரிலேட்டடாகவும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால், அவனுக்கு சட்டை சாப்பாடு இதை பற்றியெல்லாம் அவன் கேட்கணுமா? நீங்களே விரும்பி என்ன பண்ணுவீங்க? வாழ்ந்த வந்து செய்வீங்க. ஆம், மேலானவைகளை கேட்போம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் மகிமைப்படுவது சம்பந்தமான காரியங்களை நீங்கள் கேட்டு பார்ப்போம். அப்பொழுது நிச்சயமாக கேட்காமல் என்ன வரும், ஆசீர்வாதங்கள் வரும். அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையில், ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 26 ஆதியாகமம் 26:13 வாசியுங்கள். 26:13
1: அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான.
0: அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவரான. ஒரு பெரிய பஞ்சம் அந்த நாட்டில் வந்து, அந்த பஞ்சத்தினுடைய பின் சூழலில் அவன் விதை விதைத்து அது அவனுக்கு நூறத்தனையாக பலன் வந்து இப்போ என்ன எந்த விதமாகி மாறியிருக்கிறான், தோக்கம் எப்படி இருக்கிறது. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாயிட்டான். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கினான் நமக்கு ஏதாவது தகவல் இருக்கா? கெஞ்சி கெஞ்சி மன்றாடியா, இல்லை கிளைம் பண்ணி கிளைம் பண்ணியா, இல்லை பெரிய விசுவாசமா? இல்லை. அந்த கீ எங்கே இருக்குது தெரியுமா? ஆதியாகமம் 26:3 வசனத்தை வாசிக்கலாம்.
1: பண்ணு, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம்
0: நீட்டாணி நிறைவேற்றுவேன். நீ இங்கே தங்கீர். ஏன்னா நாட்டில் பஞ்சம் இருக்கிறதுனால அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ஃப் சர்வைவலுக்காக என்ன பண்ணுறான், வேறு இடத்துக்கு போகிற பிளான் பண்ணுறான். இவங்க அப்பா காலத்துலேயும் அப்படி தான் நடந்தது. ஆனால் அப்பா காலத்தில் நடந்து பெரிய அவதிப்பட்டார். ஆனால் மகன் காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்வார், வேண்டாம், நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான், இந்த இடத்தை விட்டு நீ போகாத, நான் உன்னை எங்கே இருக்க சொல்ல அங்கே இரு. ஐயோ, பஞ்ச நாடுது, மழை பெய்யல, விளைச்சல் இல்லை, விவசாயம் இல்லை, ஆடு மாடுக்கு தண்ணி கொடுக்க முடியாது, எனக்கு வேலைக்காரங்களுக்கு சாப்பாடு கிடையாது, இந்த இடத்துல எப்படி இருக்கிறது? தேவனுடைய திட்டம் அந்த இடத்துல நிறைவேறும். அதற்காக தான் ஆண்டவர் அங்கே கொண்டு வந்திருக்கிற ஆபிரகாமை. தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற இடத்துல என்ன இல்லை, தண்ணீர் இல்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, ஆடு மாடு மேய்க்க முடியாது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, பி ஹியர், ஐ வில் பிளஸ் யூ. தேவ திட்டம் நிறைவேறுகிற இடத்துல மனிதனுக்கு தேவையானவள் இல்லை, பஞ்சம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யூ மஸ்ட் பி ஹியர், இங்கே தான் இருக்கணும். அந்த வார்த்தையை அவன் ஆனர் பண்ணி என்ன செய்தான், ஐயோ இங்கே பஞ்சமாக இருக்குது, சாப்பாட்டு வழி இல்லையே, ஆடு மேய்க்கிறது எப்படி, மாடு மேய்க்கிறது எப்படி, வேலைக்காரங்களை எப்படி இது பண்ணுறது, ஒன்று யோசிக்காமல் ஆண்டவருக்கு ஹி ஒபைடு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிவின் ஆவி அவனுக்குள் இருந்தபடியினாலே அவன் ஐஸ்வர்யவனாகிறான், மேலும் மேலும் விருத்தி அடைகிறான், மகா பெரியவனாகிறான். இதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கினதில்லை, ஆண்டவர் வந்து தேடி தேடி கொடுத்தது. அல்லேலூயா. எதனுடைய விளைவு, கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை. புதிய ஏற்பாட்டிலும் நாம் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படணும். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும், அவருடைய ஐக்கியத்தில் வாழணும், அதுதான் மிகப்பெரிய கீழ்ப்படிவு. அவருடைய பிரசன்னத்தில் வாழணும், அவருடைய கிருபை சார்ந்து வாழணும், அவரை விசுவாசித்து வாழணும், அவர் கொடுத்துருக்கிற ஆலோசனைகளுக்கு நாம் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுத்து அப்படி கீழ்ப்படுகிற பொழுது அந்த கீழ்ப்படிதனுடைய செயலுடைய விளைவாக, ஏனால் எதற்கு கீழ்ப்படிந்தான், ஸோ தட் காட்ஸ் பிளான் வில் பி ஃபுல்ஃபில்ட். ஆபிரகாமுடைய அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு ஆபிரகாம் போகிறார், தன்னுடைய மகனை பலியிடுன்னு சொன்னால் கூட தேவ திட்டத்தை ஏற்றுக்கொண்டபடினால அதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒபேயிங் அந்த ஒரு ஸ்பிரிட் அவர்கிட்ட இருந்தது. அதனால தான் தேவன் அவனையும் விசேஷமாக கனப்படுத்தினார். இப்போது ஈசாக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கேட்டு கேட்டு வாங்கப்பட்டவைகள் அல்ல, ஆண்டவர் விரும்பி விரும்பி கொடுத்தவைகள். அல்லேலூயா. அப்போ கேட்டு வாங்குகிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கேளாமலும் ஆசீர்வாதங்கள் வருகிறது. அடிப்படை என்ன, கீழ்ப்படிவு. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கீழ்ப்படி உண்மையானதாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் கேட்காமலே நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கேட்டால் தான் கிடைக்கும். நமக்கு நிறைய விஷயம் கேட்கவே தெரியலை, கேட்கணுங்கிறதும் தெரியலை. கொஞ்சம் நாள் போன போகிற தான் யோசிக்கலாம், ஐயோ இதெல்லாம் கேட்காம விட்டோமே. இல்லை, பிரச்சனை இல்லை, நீ கீழ்ப்படிவதற்கு மட்டும் தவறிவிடாதே. கீழ்ப்படிவதற்கு தவறாவிட்டால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க தவறமாட்டார். அல்லேலூயா. இப்போது 28 உபாகமத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது, நான் உனக்கு இன்றைக்கு கொடுக்குற கட்டளைகளை, கற்பனைகளை, பிரமாணங்களை, நீதிமுறைகளை, நியாய நெறிமுறைகள் எல்லாம் நீ செல்லுகிற தேசத்தில் போய் கவனமாக கடைபிடிச்சேன்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் வரணும்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க, அதான் பாயிண்ட்டு. நான் உனக்கு கொடுக்குற அந்த வார்த்தையை நீ வந்து கவனமாக பின்பற்றினா இதுக்கு மேலே ஒரு 14 ஆசீர்வாதம் நீ கேட்காமலே வரும். ஆண்டவர் என்ன சொல்ல, நீ செல்லுகிற தேசத்தில் போய் நான் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளின்படி நீ வாழ்ந்து இவைகளெல்லாம் கேட்டால் தருவேன்னு சொல்லலை. கேட்டால் கேட்காமலே இதெல்லாம் வந்துடுங்க. அப்படி தானே, ஒரு முதலாளிகிட்ட வேலைக்கு சேர்றோம், அவர் வந்து என்ன மாதிரி வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யணும்லாம் சொல்கிறாரு, சொல்லிட்டு ஒரு சம்பளத்தை சொல்கிறார் இல்லையா. இப்போ அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு நாளும் முதலாளி நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி 1ஆம் தேதி வந்து எனக்கு சம்பளத்தை கொடுப்பீராக. கேட்கணுமா? ஒரு வாரம் ஆச்சு முதலாளிட்ட வரான், ஐயா நீங்கள் சொன்ன வாக்கு தத்துவம் மறந்துடாதீங்க. அப்புறம் 15 நாள் ஆச்சு, முதலாளி நீங்கள் ஒரு சொன்ன வாக்கு தத்துவம் மறந்துட போகிறீங்க, இன்னும் 15 நாள் தான் மிச்சம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வாரமும் சொன்னால் அந்த முதலாளி என்ன பண்ணுவார், இவனை முதலாவது வேலையை விட்டு தூக்கு, இவன் சரி கிடையாது, அவனுக்கு ஒரு வேலையை சொல்லி அந்த வேலையை செஞ்சால் இவ்வளோ சம்பளம் சொல்லியிருக்கேன். அவன் சும்மா சும்மா வந்து என்ன பண்ணுறான், முதலாளி சொல்லியிருக்கிறீரே, இவ்விதமாக சொல்லியிருக்கிறீரே அப்படி சொல்லி தொல்லை தாங்க முடியலப்பா, இவனை முதலாவது தூக்குங்கப்பா. செய்வாரா செய்யலையா? உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லையா? இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வீட்டு முழுக்க என்ன தொங்க விட்டுருக்குறாங்க, நல்லா உட்காருங்க, என்ன தொங்க விட்டுருக்காங்க, வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும், வாக்குத்தத்தை பிடிச்சி தொங்கணும். பாஸ்டர் அட்டையை கொடுப்பார், அட்டையை தொங்க விட்டு நாம் அதை பிடிச்சி தொங்கணும். இனி அப்படி தானே சொல்லிக் கொடுக்குறோம், வேதாகமத்திலே ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் உண்டு, அவைகளையெல்லாம் நீங்கள் உரிமையோடு என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். நீங்கள் கேட்காதனால உங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வாக்குத்தது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி அது மேலே புக்கே அடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் கேட்டு கேட்டோம். நான் சொல்கிறேன், வாக்கு தத்தம் எதுக்குங்க நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, ஏ வாக்கு தத்தம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்தார், இந்த வாக்கு தத்துவங்களை எல்லாம் நீ நினைவு கூர்ந்து அதை நீ என்னதில் உரிமை கொண்டா ஒன்று தருவேன்னா. முதலாளி அப்படியே சொன்னார், இந்த வேலையை செஞ்சால் உனக்கு சம்பளப்பா அந்த சேலரி, அப்படி தானே சொன்னார். நீ எந்த அளவுக்கு நான் சொன்ன வார்த்தையை கேட்டு 30 நாளும் என்னை நினைவுபடுத்துகிறாயோ அந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களா? இப்போது 28வது மத்தியத்தில் என்ன சொன்னால், இந்த வார்த்தைகளின்படி இந்த கற்பனையின்படி நடந்தால் இதெல்லாம் செய்வோம்ப்பா, அப்போ நீ அந்த வார்த்தைப்படி நடந்தால் விசுவாசிக்கணும், இதெல்லாம் உனக்கு வரணும். நீ என்ன பண்ணுற, அந்த முதல் 2 வசனத்தை விட்டாச்சு, கொடுக்கப்படும் ஆண்டவரே போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதி சொன்னீரே, பரவாயில்ல ஆண்டவரே, போகையில் ஆசீர்வதிக்காம பரவாயில்லப்பா, திரும்பி வரவில்லையே அதை ஆசீர்வதி, ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில் சொன்னீர் ஆண்டவரே, பிரச்சனை எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து நிற்கிறான், அவனுக்காக என்ன காப்பாற்று ஆண்டவர், நீயோ கடன் கொடுப்பாய் வாங்காதிருப்பாய்னு சொன்னீரே, நான் உருப்பட்ட கடன் வாங்கி போட்டிருக்கிறேனே, நான் கடன் வாங்கி எங்கள் அக்காவை வைத்து வாங்கி எங்களுடைய அண்ணனை வச்சு வாங்கி அவங்க நிலத்தை வச்சு வாங்கி அவங்க நகையை வச்சு வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கிறேன், வசனம் சொல்லுகிறத ஐயா, நீயோ நீ ஏன் கடன் வாங்கின, அந்த முதல் 2 வசனத்தையும் விட்டதுனால இல்லையா. ஆண்டவுடைய வார்த்தையின்படி செயல்பட்டால் அதனுடைய விளைவாக நமக்கு நல்ல நன்மைகள் உண்டு என்கிற விசுவாசம் செயல்பட கடன் வாங்க வேண்டிய வேலையை வந்திருக்காது. இப்போ அந்த 2 வசனத்தையும் விட்டுவிட்டு கடனெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ எங்கே தொங்கிட்டு இருக்கிறோம், வசனத்தை அண்டல் பண்ணி எல்லோ கலரில் ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணி எத்தனை முறை அண்டல் பண்ணுறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சூத்திரம் ஆண்டவர், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ சொல்லிக் கொடுக்குறான், நீ என்ன பண்ணணும்னா கடனாளியாக இருக்கிறியா, கடனாளி கடனாளி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம், சாகிறது வரைக்கும் நீ யாராக இருப்ப, கடனாளியாகவே இருப்பாய், நீ என்ன பண்ணு, நான் யார்கிட்ட கடன் வாங்கவும் இல்லை, நான் யாருக்கும் திருப்பி கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை, ஆமாம் நான் கடனாளி இல்லையே, கடன் கொடுத்துட்டு வாங்க வரணும் அவங்ககிட்ட சொல்லணும், விசுவாச அறிக்கை செய்யணும், எப்படி, நான் கடனாளி இல்லை, நான் கடனாளி இல்லை, இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், அவன் ஒன்னையும் திட்டி அவரையும் திட்டுவான், ஒன்னால் அவருக்கும் திட்டு. அருமையானவர்களே, வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு போதகரெல்லாம் வாக்கு தத்தங்களை தான் நினைவுறுத்து ஜெபிக்க சொல்கிறாங்க, நினைவுற வேண்டியது அதுதான் போன வாரம் பார்த்தோம், என்னது வார்த்தை, நீ வார்த்தையின்படி செயல்படுகிற பொழுது வாக்கு தத்தங்களை தனியாக நினைவுற வேண்டிய தேவையில்லை, என்றால் வார்த்தையினுடைய நிறைவேறுதால் வாக்கு தத்தம் என்று வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறதுல அல்ல. இன்றைக்கு மாதம் பிறந்த உடனே நமக்கு என்ன கொடுக்குறாங்க, வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க, வீடு முழுதும் வாக்கு தத்தம் அட்டை, பைபிளை திறந்தா வாக்கு தத்தம். அப்போ நாம் வந்து ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தால் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்காரோ அந்த செய்வேன்னு சொன்னதே கேட்டிருக்கிறோம். நான் என்ன அர்த்தம், ஆண்டவரை உண்மையற்றவர்னு சொல்கிறோம், அப்படி தானே, ஆண்டவரே நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி செயல்படவில்லைன்னு சொல்லி என்ன அர்த்தம், நான் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்தேனே, உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்தேனே, அப்படி கேட்கணும் இல்லையா, வசன வாக்குத்தத்தை மட்டும் வைத்து கொண்டு கெஞ்சுவதல்ல, ஆண்டவரே எவ்வளோ உண்மை உத்தமமாக வாழ்ந்தேன். எசைக்கு அப்படி தானே கேட்டான்ல, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மை உத்தமமாக நடந்தேன் என்பதை நினைத்து பாடுறோம். இன்னும் இத்த மாதிரி சொல்கிற எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, பாவியிலும் பாவி ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத பாவி, உங்களுடைய வாக்கு தத்தங்களின்படி இறங்குவீராக, அப்படி தானே கேட்குறோம். ஏண்டா போதனைகள் அவிதமாக தான் இருக்கிறது, போதல் இதைத்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ திட்டத்துக்குட்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் கேட்காமலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, நன்மை வரும், ஒன்றும் குறைவிட்டு போகாது. சீடர்கள் கீழ்ப்படிந்து சென்ற பொழுது குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கேட்டான், நான் உங்களிடத்துல சொல்லி உங்களை அனுப்புகிற பொழுது ஒன்றுமில்லாமல் புறப்பட்டு போகலன்னு சொன்னபொழுது நீங்கள் புறப்பட்டு போனீங்க, உங்களுக்கு ஏதாவது குறைவுப்பட்டதா? அவங்க என்ன சொன்னாங்க, ஏகப்பட்ட பிரச்சனையாக இருந்ததுன்னா சொன்னாங்க, இல்லை, ஆல் அவர் நீட்ஸ் வியர் மெட், எங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது. ஆம் அருமையானுடைய கீழ்ப்படிதலின் ஆவி நமக்கு இருக்கிறதா? தேவ வசனங்களுக்கு, தேவ வார்த்தைக்கு, தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களுக்கு கீழ்ப்படுகிற தன்மை இருந்தால் கேட்காமலும் கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது எத்தனை பார்த்துட்டோம், மூன்று பார்த்துட்டோமா, சரி நான்காவது, அத்துடன் முடித்து விடுவோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது கேட்காமலே கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கார். உங்கள் எல்லோருக்கும் நான் சொன்ன உடனே விளங்கும்னு நினைக்கிறேன். கேட்காமலே கிடைக்கிற ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? உங்களை குறித்து நான் கொண்டிருக்கிற பெரிய ஒரு எண்ணத்தை, ஆ பரவாயில்ல பிரதர், காட் பிளஸ் யூ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட அப்பொழுது இவெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ தேட வேண்டியதை தேடுப்பா, உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கொடுக்குறேங்கிறாரு, அப்படி தானே? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தேட வேண்டியதை தேட மாட்டோம். நமக்கு என்னென்ன வேணுங்கிற ஃபீல் பண்ணுறோமோ அதைத்தான் என்ன தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆலோசனைகளின் அடிப்படையிலே வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல், தேவனுடைய வழி நடத்துதலின்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளுதல், தேவனுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல், தேவனுடைய ஆளுகைக்கு முக்கியத்துவம் கூட. இதுதான் தேவ ராஜ்யம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆளுகையை நான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவரால் வழிநடத்தப்படுதல் தேடுகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இவைகள் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கூட கொடுக்கிறார், புரிகிறதா? அது தனியாக போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. அநேக வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மிஷன் சில ராயல் எம்போரின் ஒரு கடை இருக்குது, எல்லோரும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது பார்த்திங்கன்னா நான் சில பொருட்கள் வாங்கினேன், வாங்கிட்டு அந்த இந்த காலத்தில் ஏகப்பட்ட போய் எங்கள் வீட்டில் இருக்குது. அந்த காலத்தில் வந்து சில பொருட்களை வாங்கிட்டு ஒரு பையில் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பை தேவைப்பட்டது, ஏன்னா நான் அடுத்தது இன்னொரு இடத்துல போய் ஒரு பொருள் வாங்கணும். அப்போ வந்து இப்போ என்னுடைய நான் என்னுடைய வெஹிக்கிளில் எப்போ பார்த்தா ரெண்டு மூணு பை இருக்கும், யாரோ பை தேட நானே எடுத்து கொடுத்துருவேன். இந்த போர்ட் ஏரியா ஹார்பர் எல்லாம் போகிறவெல்லாம் அநேகர் வந்து எங்கேயோ பை கீழே கிடக்குதான்னு தேடிட்டுப்பேன் மீன் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியில் யாராக இருந்தால் நானே கூப்பிட்டு ஒரு பை கொடுப்பேன் சில நேரத்தில். அப்புறம் நீங்கள் நினச்சி உடல டெய்லி நான் பை கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சிலவெல்லாம் அவங்க தேடி எடுக்கட்டும்னு விட்டுருவேன். அப்போ அந்த ஆள் வந்து நான் அந்த கடையில் துணி வாங்கினேங்க, கொஞ்சம் துணி வாங்கிட்டு ஒரு பையில் போட்டு கொடுத்தாரு. அப்போ எனக்கு வேறு சில பொருள் வாங்கினா ஒரு பை கொடுக்க சார்னு கேட்டேன், எனக்கு பையெல்லாம் எக்ஸ்ட்ரா இல்லை அப்படின்ட்டான். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், கோபுரத்தில் காசு தரேன் சார், எனக்கு அது அது ஃப்ரீக்காக கேட்கல, தேவைக்காக கேட்டேன். அவன் சொல்ல, இல்லை நாங்கள் பை எக்ஸ்ட்ரா கொடுக்குறதில்ல அப்படின்னு. நான் சொன்னேன், இதுக்கு எவ்வளோ காசு வேணும் தந்துடுறேன், இல்லைங்க நாங்கள் பை வியாபாரம் பண்ணலை அப்படின்ட்டார். துணி வியாபாரம் பண்ணுறோம், அதை போட்டு கொடுக்குறது தான் பையன்றி, இங்கே வந்து நாங்கள் அந்த ப்ரொசீஜர் என்ன செய்யறதில்ல ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் பையில் கொடுக்க முடியாது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஒரு சின்ன ஒரு பைக்கு போய் கடையில் கேட்டு கடையில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன, அவங்க பை விற்கிற கடை இல்லை, அவங்க துணி விற்கிற கடை. அந்த துணியை வாங்கினா என்ன செய்வாங்க? அப்போது இதுதான் சிஸ்டம், நான் துணியை வாங்கினா எனக்கு பை இலவசம், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பையை கேட்டுருக்கேன். ஆண்டை விட்டு இதாங்க சிஸ்டம். நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம்ல, தோசை வாங்கினா சாம்பார் கிடைக்கும்ல? ஆமாம். நான் அன்றைக்கு வருஷம் மும்பை போயிருந்தவள்ள எனக்கு ஃபிலிப்போஸ்னு ஒரு நண்பர் இருந்தார். அந்த காலத்தில் அந்த சர்ச்சிகேட் பக்கத்தில் ஒரு கேன்டீனில் போய் சாப்பிட போகணும், சாப்பிட போகிறவுன்னே சப்பாத்தி கொடுத்தாங்க. சப்பாத்தி கொடுத்த உடனே அவன் சப்பாத்திக்கு அந்த கேன்டீனில் வந்து மற்றெல்லாம் சைட் டிஷ் ஆர்டர் பண்ணி தான் கொடுப்பாங்க, அந்த கேன்டீனில் வந்து சப்பாத்திக்கு அந்த சப்ஜியெல்லாம் கொடுப்பாங்க. இது அவருக்கு தெரியல எனக்கு தெரியும். இவர் அந்த சர்வட்டை கிட்ட, அரே டாலங்கிலி குச்சி தேதோ, டாலங்கிலி குச்சி தேதோ அப்படின்னா, இவர் கேட்காமலே அவன் ரெடி பண்ணி கொண்டு வருவான். இவர் பிச்சைக்காரர் போல எடுத்து டாலங்கிலி குச்சி தேதோ பாய், அதை ஊத்துறது கொஞ்சம். அவன் வந்து இவர் கேட்டதோட என்ன செய்கிறான், இல்லை குஜ் தேதோ பாய், அதை ஊத்துறது கொஞ்சம். அவன் வந்து இவர் கேட்டதோட என்ன செய்கிறான், சால்னாக்கு சாம்பாருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆனால் நாம் கடையில் போய் இந்த சோம்புரை சாம்பார் கொடுப்பான், ஏன்னா சாம்பார் இலவசம் தானே, இல்லை இட்லி தோசை வாங்கினா தான் கிடைக்கும். அருமையானவர்களே, முதலாவது எதை தேடணுமோ அதை தேடிவிட்டால் பிற காரியங்கள் நம்மை தேடி வரும். இந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம வரணும், தேவ ஆளுகையை நம்ம தேடணும், தேவ ஆலோசனையை தேடணும், தேவருக்கு பிரியமான தேடணும். அந்த ஆளுகையை தேடும் பொழுது ஆண்டவர் செய்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்து கொடுக்குறாரு. ஆனால் இதில் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு சொல்ல மாட்டேன், இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது என்னன்னு சொன்னால், நமக்கு நிறைய நன்மைகள் வராமல் இருப்பதற்கே காரணம் என்னவென்றால், தேவ ஆளுகையின் மூலமாக வருகிற அந்த ஆசீர்வாதங்களை நம்ம ஆளுகையின் மூலமாக தேடலை, ஜபத்தின் மூலமாக தேடுறோம். ஆண்டவர் ஆளுகை செய்தால்தான் அந்த ஆசீர்வாதம் வரும்னு ஆண்டவர் வந்து அந்த ஒரு சிஸ்டத்தை என்ன பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கிறார். நான் என்ன பண்ணுறேன்னா, உபவாசத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன், ஜபத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன், விசுவாசத்தின் மூலமாக பெற விரும்புகிறேன். அது எதில் வருகிறது ஆசீர்வாதம், இதில் வருகிறது ஆளுகையின் மூலமாக, ஆண்டவருடைய ஆலோசனை வாழ்வதன் மூலமாக. அப்போ தேவன் என்னை ஆளுகும் பொழுது அந்த ஆளுகின்ற செயலே எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடுது. அதனால் ஆண்டவர் வந்து பரவாயில்ல, இவன் என்னுடைய ஆலோசனை கேட்குறான், என்னுடைய கட்டுப்பாடில் ஏற்றுக்கொள்கிறான், அதனால் ஏஞ்சல்கிட்ட சொல்லி இவனுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் ஆசீர்வாதம். ஏன் இவன் சொன்னபடியில் என்ன செய்கிறான், இல்லைங்க அந்த முறை அப்படி கிடையாது, புரிஞ்சிங்க. ஆளுகை இல்லாதனால தான் சில நன்மை வரலை. நான் ஆளுகையை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அரசாட்சி ஏற்றுக்கொள்கிற பொழுது, ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற பொழுது, வழிநடத்தலை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அதனுடைய விளைவாக ஆசீர்வாதம் என்ன செய்கிறது. நான் போய் உங்களுக்கு சொன்னேன், முதலாளிக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நாங்கள் பொருட்கள் வாங்கினா அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான், அந்த அவருடைய கடையில் உள்ள ஸ்டாஃப் என்ன பண்ணுவார், நல்ல பையில் எவ்வளோ அமௌண்ட்டு பொருள் வாங்கினா அதுக்கு எதிர்ப்பு பை போட்டு கொடுப்போம். அதே மாதிரி தான் தேவ ஆளுகையே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், தேவ வழிநடத்தலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் தனியாக எடுத்து கொடுக்க தேவையில்லை, ஆளுகையின் விளைவே ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனவே தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தீர்க்க அப்பொழுது வேலாம் உங்களுக்கு கூட வந்துவிடும். எனவே எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிறதில்ல, கேட்காமலே நிறைய வரும் நம்முடைய வாழ்க்கையில். ஒன்று, தேவ திட்டத்துக்குள் உட்பட்டால். ஆபிரகாம் கேட்டு கேட்டு வாங்கவில்லை, கேட்காமலே. இன்றைக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு வர்றதுக்காக டெய்லி அதை விசுவாச அறிக்கை செய், விசுவாச அறிக்கை செய், சொல்லிக்கிட்டே இரு, இரவும் பகலும் என்ன பண்ணி சொல்லிகிட்டே இரு, பயிற்சி கொடுக்குறாங்க. இல்லை, தேவ திட்டத்துக்குள் இருக்கும் பொழுது, பிள்ளைகளாக அழைத்த அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது கேட்காமலும் நன்மைகள் வரும். இரண்டாவதாக, மேலானவைகள். சாலமனை போல ஆண்டவருடைய பார்வையில் எது பெஸ்ட், எது வந்து மேன்மையானது, அதை தேடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு கேளாத ஆசீர்வாதங்களை தருகிறார். மூன்றாவதாக, கீழ்ப்படிதலின் ஆவி, கீழ்ப்படிதல் அனுபவம், அது கேளக்காத ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. நான்காவதாக, தேவ ஆளுகைக்கு உட்பட்டு வாழுகிறது. இந்த நான்கு அனுபவங்களோடு நாம் வாழுகிற பொழுது கேட்காமலேயே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஐயோ, நான் கேட்க தவறுனதுனால தான் எனக்கு கிடைக்கல, விசுவாசிக்க தவறுனாலும் கிடைக்கல, ஜெபிக்க தவறுனாலும் கிடைக்கல, இல்லை நான் தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கிறேன், தேவன் விரும்புகிறத கேட்குறேன், தேவ ஆளுகைக்குள்ளே இருக்கிறேன், நான் கேட்காமலே எனக்கு என்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. எனக்கு அதை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். எனவே கேட்டு கேட்டு பெறுவது மட்டுமல்ல, கேட்காமலே பெறுகின்ற ஆசீர்வாத தகுதி நிலைக்கு செல்லும். கர்த்தனமோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் எங்களோடு பேசினுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தகப்பனாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய கேட்கிறதுனால தான் பெறுகிறோம் என்பதல்ல, உம்முடைய திட்டத்தின்படியாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும் பொழுது கேட்காமலே உடைய வாழ்வில் ஏராள நன்மைகளை செய்கிறீர்கிற ஒரு நம்பிக்கைகளுக்கு கொடுத்தேன். உம்முடைய வாக்கு தத்தங்களையே நாங்கள் நினைகூர்ந்து நினைகூர்ந்து ஜெபிக்கிறதல்ல, அந்த வாக்குத்தங்கள் எதனால் நிறைவேறும் என்று சொன்னீரோ அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி எங்களை சொன்னீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆளுகையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது, உமக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நாங்கள் விளங்குகிற பொழுது கேட்காமலே எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் கேட்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமோ, ஜெபிக்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோமோ, விசுவாசிக்க தவறினால் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோம் என்று அங்கலாய்த்த வேலைகள் உண்டு. ஆனால் உம்முடைய ஆளுகைக்கும் உம்முடைய ஆண்டவரை உறவுக்குள்ளும் உம்முடைய திட்டத்துக்குள்ளும் இருக்கும் பொழுது கேட்காமலே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறீர். நம்பிக்கை கொடுத்தக்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை நடத்தும், தாங்கும், எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு பாடலை பாடப்போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. நாம் இணைந்து கர்த்தரை பாடப்போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் நம்முடைய காலை தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை. அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருந்து அரசாளுகிறவர். நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அமை. ஹல்லேலூயா. ஒத்தாசை வருகிற பர்வதம், ஓ அவர் நம்முடைய கண்மலை, நம்மை காக்கிறவர், எண்ணிற்கடங்காத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். அவரை இணைந்து பாடுவோம், மகிமைப்படுத்துவோம்.

உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீர் என் காலை தள்ளாட விடுவதில்லை. என்னை காக்கிற தேவ நீர் உறங்குவதில்லை. மலைகள் பெயர் தகர்ந்தால், ஓ பர்வதங்கள் நிறை மாறி போனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு மாறாது இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. பல பக்கத்தில் நிழலாய் வழுவாமல் காக்கிறவராய் எங்களோடு கூட வருகிறவரே. ஓ பகலில் சூரியன் இரவில் சந்திரன் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை காக்கிறவரே. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை

கண்ணோடு கூட துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற, நம்மை வழிநடத்துகிற, நம்மை உருவாக்குகிற, நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி வருகிற அந்த தேவாத தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதிக்கலாமா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் உன்னை பாதுகாக்கிறார். உன் வல பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். நீ போகும்போது வரும்போது அவர் உன்னை பாதுகாக்கிறார். நீ அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறாய், அவருடைய பாதுகாப்பின் கரத்தின் கீழ் இருக்கிறாய். எந்த தீங்கும் உன்னை அணுகாது, எந்த தீங்கும் உன்னை அணுகாது. அதை விசுவாசி

நடத்துகிறவர், என்னோடு கூட இருந்து நடத்துகிற பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்துக. பார்க்கலாம், எந்த தீங்கு மருகாமல் பாதுகாக்கிறவர், ஹல்லேலூயா, ஆத்மாவை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நல்ல கரங்களை

இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் கண்களை தேவனை நோக்கி எழுப்பாயா. உனக்கு உதவி தருகிற, உனக்கு உதவியை கொண்டு வருகிற அந்த தேவனுக்கு நேராக, தேவ பர்வதத்துக்கு நேராக, கன்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராக உன் கண்களை எழுத்து பார். இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் வருகிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு விடுதலை சம்பவிக்கிறது, இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்கிறார். மலைகள் அகர்ந்து போகலாம், பர்வதங்கள் நிலை மாறி போகலாம், ஆனால் உன்னை அழைத்தவரோ, உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறவரோ, உனக்காக ஜீவனை தந்தவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை.

பே மரத்தை கத்தர் பாதுகாக்கிறார். உன் காலை தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. வல பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. இன்னைக்கு பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? வியாதியை குறித்த பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? என்ன செய்ய போகிறேன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? பயத்தை தூக்கி தூர எறிந்து விட்டு என்னை பாதுகாக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உறுதியோடு, என்கிற அந்த விசுவாசத்தோடு வாழ்க்கையை தொடர்ந்து முன் செல். ஒரு வாதையும் உன்னை அணுகாது, ஒரு வாதையும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன் ஜீவனை பாதுகாக்கிறவர், உன் ஜீவனை உனக்கு ஈடாய் தருகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளை உன்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். துவண்டு போயிருக்கிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உறவுகளை இழந்து அன்பாளர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று முனை சேதப்படுத்தார், உன்னை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாடப்போகிறோம். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. இணைந்து பாடலாமா? ஹல்லேலூயா. அப்படி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கூப்பிடுகிற எல்லா மிருக ஜீவனையும் காப்பாற்றுகிறார். அதே நல்ல தேவன் இந்த நாட்களில் உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை போஷிப்பதற்கு, உங்களை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவர்.

கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்த நீ நல்லவர், நல்லவர், நீ நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவில் மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில் உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவில் மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன் என்று அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில் பாதுகாக்கிறவரே, இந்த லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாதுகாக்கிற பரிசுத்தர்.

எங்களை பாதுகாக்கிற பரிசுத்தர், எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கும் இல்லாண்டவர். உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான் பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான் பா எங்க அடைக்கலாம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கிறோம், எங்கள் பலன், எங்கள் துருகம் நீங்க மட்டும்தான் டாடி. உங்க சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம் பா, உங்க பிரசன்னத்தை நாங்கள் நாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, உமை உயர்த்துகிற ஆண்டவரே, பாதுகாப்பு இல்லைன்னு உணர்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இன்னைக்கு

ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தேவ பிரசன்னம், சுகமாக்குகிற கர்த்தருடைய மாறாத மகிமை உள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம் இப்பொழுதே இறங்கி அற்புதங்களை செய்கிற கிருபைக்காய் நன்றி, தொடுகிற கிருபைக்காய் நன்றி. வியாதியை சுகமாக்குவீராக, பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் இப்பொழுது உண்டாவதாக. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை தெய்வீக வல்லமை இறங்கி வியாபரிப்பதாக. பாதிக்கப்பட்ட உறுப்புகளில், பாதிக்கப்பட்ட நுரையீரலில் தேவனுடைய மகிமை உள்ள கரம் இப்பொழுது இறங்கட்டும். சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டாவதாக. தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரையும்

நிறைவேற்றப்படுவதாக, ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக. எல்லா கலக்கங்கள் இப்பொழுது மாறி போகட்டும், எல்லா கலக்கங்கள் மாறுவதாக. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற விடுதலை, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை

கடந்து செல்லட்டோப்பா. உம்முடைய பிரசன்ன ஜனங்களை தேற்றுவதாக, ஆறுதல் படுத்துவதாக, பலப்படுத்துவதாக. இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பலப்படுத்திக் கொண்டு

உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. நிறைவாய் நிரப்புவதாக. ஒரு விடுதலை, ஒரு சுகம், சந்தோஷம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாகட்டும். என் கர்த்தர் இப்படி நிரப்புகிற கிருபைக்காக நன்றி. நிறைவான பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம். கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 20 அதிகாரத்தை நாம் வாசித்து 1-17 முடிய வாசித்து அதனுடைய ஆண்டவர அர்த்தத்தை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. இந்த 20 வசனம் 20 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இப்போ ஆண்டவரை அடக்கம் பண்ணினாங்க. அடக்கம் பண்ணின பிறகு இவ அந்த வாரத்தின் முதல் நாள் என்ற அந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவள் அதிகாலையில் மகதலேனா மரியாளும் அவள் கூட மற்றவரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா கல்லறையில் அந்த கல் எடுத்து போடப்பட்டிருந்தது. ஆனால் இவங்க உள்ளே போகலை. போய் பார்க்காம என்ன செஞ்சாங்க, திரும்பி உடனே ஓடி வந்து சீமோன் பேரிடத்திலே இயேசுக்கு அன்பான மற்ற சிஷ்யர்களும் போய் கல்லறை எடுத்து கொண்டு போய்விட்டு, கல்லறையிலிருந்து ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால், அப்பொழுது பேதரும் மற்ற சிஷ்யர்களும் கல்லறைக்கு புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதரை பார்க்கலாம் மற்ற சிஷ்யர்கள் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையில் வந்து அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டார்கள். ஆனாலும் அவர் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீஷர்கள் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அதனாலே இந்த இன்னும் அறியாதிருந்தார்கள், என்னத்தை அறியாதிருந்தாங்க அப்படின்னாக்கா, அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன அந்த வேத வாக்கியத்தை அவங்க அறியாமல் இருந்தாங்க. உயிரோடு இருக்கும்போது என்ன அவர் சொன்னார் அப்படின்னாக்கா, நான் எனக்கு மறிக்கிற நேரம் வந்து போச்சு, மறிப்பேன், ஆனாலும் 3வது நாள் நான் என்ன செய்வேன், உயிரோடு எழுந்திருப்பேன், உங்களுக்கு முன்னால் நான் எருசலேமில் இருப்பேன்னு சொல்லி பல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. அதை அவங்க நினைவு கூர்ந்து அதை அறியாமல் விசுவாசிக்காமல் இருந்தார்கள். அதுதான் இன்னைக்கு உள்ளார போய் பார்த்தாங்க, சீலைகள் தனியாக இருக்குது, அவர் காணா பாடியை காணா, அவர் பாடியில் சுற்றியிருந்த துணி மட்டும் இருக்குதுன்னொடனே உடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரணுன்னாக்கா, அவர் சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வரணும். ஐயோ, ஆண்டவர் நம்ம சொன்னபடி என்ன செஞ்சார், உயிர்த்து எழுந்தாரு, பரவாயில்லையே அப்படின்ற அந்த விசுவாசத்துக்குள்ளே வரணும். இன்றைக்கி அந்த உயிர்த்து எழுந்த ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு இவங்க என்ன செய்யலை, அதை அறியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேகர் இன்றைக்கி அப்படி தான் அறியாமல் இருக்கிறோம். அன்பாண்டே இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் குறித்த அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கும், ரொம்ப சோகமாக கவலையாக அவர் கன்னத்தில் கையை வச்சுட்டு உக்காந்துட்டாராம். ஏன்னா அவருக்கு எவ்வளோ பிரச்சனை பல இருக்குது, அந்த பிரச்சனையினால் அவர் உக்காந்துருக்கிறார். நல்லா ஃபேமஸான ஊழியக்காரு, அவருடைய பேர் நான் டக்குன்னு மறந்துட்டேன், ஜார்ஜ் முல்லரா அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஐ திங்க் அவர் இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் மனைவி வந்து பார்த்தாங்களாம், இன்னும் இப்படி ஒரு நாளும் உட்காந்துருக்க மாட்டார், இப்படி சோகமாக உட்காந்துருக்கிறாரே, சரி அப்படின்னு இவருக்கு ஏதாவது நல்ல ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்ட்டு போய் என்ன செஞ்சாங்களாம், இந்த கருப்பு ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வந்து நின்னாங்களாம். அந்த தேசத்தில் கருப்பு ட்ரெஸ் போட்டால் யாராவது ஏதோ மறிச்சிட்டாங்க, ஏதோ இறந்துட்டாங்கன்னு அர்த்தம், கருப்பு ட்ரெஸ் போட்டான். ஆனால் தான் இன்றைக்கி கருப்பு பேச்செலாம் என்ன செய்கிறாங்க, அரசியல்வாதிலாம் குத்திக்கிறாங்க. அந்த தேசத்தில் அப்படி இருக்கிறது. அப்புறம் கருப்பு ட்ரெஸ் போட்டு அவர் முன்னாடி வந்து நின்று உடனே இவர் திடீர்னு கேட்டாராம், அவங்கள பார்த்துட்டு, யார் இறந்துட்டா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்டாராம். ஐயோ, உங்களுக்கு தெரியாதா, மேட்ரு விஷயமே தெரியாதா அப்படின்னு இவங்க இன்னும் பீடிக்கப்பட்டுக்கிறாங்க. யார் யாருன்னு இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு, அப்போ தான் ஏசாமி மறிச்சிட்டாருங்க அப்படின்னா. அப்புறம் என்ன சொல்கிற, ஏசாமி உயிரோடு இருக்கிறார், மறித்தார், ஆனால் இப்பையும் அவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவரை போய் மறிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இவ கேட்டிருக்கிறார். அப்புறம் ஏங்க உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் விசுவாசிக்காமல் ஏங்க கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க கவலைப்பட்டுக்கிட்ட அப்படின்னா, அப்போ தான் அவருக்கு சுருக்குன்னு அடித்த மாதிரி இருந்துதான், அடித்த மாதிரி கண்ணு திறந்துதான். ஆஹா, நம்ம எவ்வளோ அவிசுவாசக்குள்ளே போய் எவ்வளோ சோகமாக நம்ம உட்காந்துட்டோம், இன்னைக்கு இயேசு உயிரோட இருக்கிறார், லிவிங் காட், அவர் உயிருள்ள தேவன், உயிர் தேர்ந்த தேவன், அவரை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பாருன்ற அந்த சூழ்நிலையை அவர் என்ன செஞ்சாராம், அந்த நிமிஷமே அந்த அவிசுவாசத்தின் ஆவியை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி அந்த விசுவாசங்களை பலப்பட்டார் என்று பார்க்கிறோம். அம்மாவில் இன்னைக்கு அப்படிதான் இந்த சீஷர்கள் அறியாமல் இருந்தாங்க. இந்த மகதிலேன மரியாலும் அறியல பாருங்க, அவரை பார்த்த பிறகும் பாருங்க. அப்புறம் பாருங்க, அந்த மரியாள் கல்லணத்திலே வெளியே வந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போ ஏசாண்டர் அவளுக்கு பிரதட்சமாய் அவர் காட்சி கொடுக்குறார். பதினஞ்சாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்திரீயை ஏன் எழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். திரும்ப அவ என்ன செய்கிறா, அவ தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனது உண்டானால் அவரை வைத்த இடம் இடத்தை சொல்லும் என்று அவரே கேட்குறார். நீ ஏதாவது எடுத்துகிட்டு போனியாயா அந்த பாடியை அப்படின்னு அவர் தான் வந்து நிற்கிறார், ஸ்திரீயை ஏன் எழுகிறாய் என்று. ஆனாலும் அவள் இயேசு தான் வந்து நம்மகிட்ட பேசுகிறாருன்றதை அறியலை. அவள் எடுத்துக்கொண்டு உண்ணானால் சொல்லு ஏன்னு கெஞ்சிறான். அப்போ தான் திரும்பி ஆண்டவர் 16 வசனத்தை சொல்கிறாரு, இயேசு மரியாளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள், போதகரே என்று அர்த்தமா. அப்புறம் அவள் கண் திறக்கப்பட்டது. இன்றைக்கி பாருங்கள், இப்படி தான் எல்லாரும் அவர் அறியாது இருந்தார்கள். இன்னைக்கு 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவைகளை சொல்லிய பின்பு பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால். இன்னைக்கு இயேசு என்று அறியாதிருந்தால் இவங்களும் சீஷர்களும் அறியாதிருந்தாங்க, மகதிலே நாம் அறியாலும் அறியாதிருந்தாங்க. இன்னைக்கு அதே போல தான் இன்னைக்கு உலகத்தில் அநேக யூதர்களும் ஆண்டவர் என்ன செய்யலை, உயிர் தேர்ந்த ஆண்டவரை அறியாது இருக்கிறார்கள். இன்னைக்கு புறஜாதி மக்களும் இயேசுவை என்ன செய்கிறாங்க, அறியாது இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு இவங்களுக்கு நம்ம போக தேவையில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் வாங்கி கிறிஸ்துவாய் மாறின நாமும் இன்னமும் இயேசுவை அறிகிற விதத்தில் அறியவே இல்லை. அநேக இடத்துல நம்ம சோர்ந்து போகிறவளாக இருக்கிறோம், அநேக இடத்துல நம்ம குழம்பி போனவளாக இருக்கிறோம், அநேக இடத்துல அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்குறவளாக இருக்கிறோம், அநேக இடத்துல நம்ம வந்து இயேசுவினுடைய வார்த்தையை மறந்து போனவர்களாக இருக்கிறோம். எப்படி இயேசுவை நேராக முகமுகமாய் கண்ட மரியாலும் இயேசுவை அறியாமல் இருந்தால், இயேசு கல்லறிடத்தில் ஓடி போய் சீஷர்கள் அந்த துணியை சுற்றி இருக்கிறத கண்டதும் அவர் சொன்னதை நினைவு கூறாமல் இருக்கிறாங்க. அன்பாவும் இல்லை, இன்றைக்கி இப்படி தான் நம்முடைய நிலைமைகளும் இருக்கிறது. இன்றைக்கி ஏசாண்டவர் உயிர் தெரிந்த தேவன், நம்மளுடைய எல்லா கண்ணீரையும் காண்கிற தேவன், அவர் என்ன செய்கிறாரு, அவர் நிச்சயமாக அவர் பாருங்கள் இன்றைக்கி அவர் 17 வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை, என் சகோதரிடத்திலே போய் நான் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்துக்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இன்றைக்கி எத்தனையோ சுவிசேஷமாக சொல்லியும் இன்றைக்கி ஆண்டவர் போய் சொல்லுன்னு சொல்கிறார், போய் சொல்லியும் அவங்க என்ன செய்யலை, நம்பலை, சொல்லியும் அவங்க என்ன செய்யலை, இந்த மாதிரி சொன்னார் ஆண்டவர் ஏறி போகிறேன்னு சொன்னார் அப்படின்னு அவங்க பேதுருக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியும் இவளை என்ன செய்யலை, நம்பவே மறுத்தாங்க. ஆனாலும் அவங்க கண்ணுங்களும் திறக்கப்படலை. இன்னும் பல இடத்துல போட்டிருக்கு, பின்னாடி நம்ம தியானிக்க போகிறோம். பேதுரு கண்ணு என்ன செய்யலை, ஆண்டவரை பார்த்து கூட பேசிட்டு போகிறார். அப்பயும் அவருக்கு என்ன செய்யலை, எம்மா ஊர் போகும்போது அவருக்கும் அப்போ கண் திறக்கப்படலை. அன்பால் இன்றைக்கி கண் திறக்கப்படாத கண் சொருகி போன குருடலாய் நாம் வாழ்கிறோம், இயேசுவை அறிந்தவர்களும் சரி. இன்றைக்கி அதுக்கு என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நாம் இருதயத்தில் வைத்து வைத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். எப்பயுமே ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம பார்ப்போம். அம்மா இல்லையா, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் நமக்கு அதுக்கு தகுந்த விசுவாசம்தான் இல்லை. நாம் உண்மையிலேயே நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, நம்முடைய மீறுதலை அறிக்கையிட்டு, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபித்தோம் என்றால், விசுவாசத்தோடு ஜெபித்தோம் என்றால் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் அந்த எனக்கு விசுவாசத்தை குறித்து 4 பேருடைய விசுவாசம் தான் எனக்கு முன்னாடி ஞாபகம் வரும். 1 நூற்றுக்கு அதிபதி, 2 அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 3 அந்த கானானிய ஸ்திரீ, அந்த 4 அந்த 4 பேருடைய விசுவாசம். அந்த 4 ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இறக்கும்போது அந்த முடக்குவாதக்காரன் வந்து ஆண்டவரை விசுவாசிக்கலை, ஆண்டவரை ஜெபிக்கலை, ஆண்டவர்கிட்ட கேட்கலை, என்ன சுகம் கொடுங்க அப்படின்லாம் எதுவுமே செய்யலை. அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரா, அந்த முடக்குவாதக்காரனுக்கு சுகப்படுத்தினார். அதே போல் இன்றைக்கி ரெண்டு பேர் பூமியில் ஒருமனப்பட்டு என்கிட்ட எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னார். இன்றைக்கி நாம் அதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஜோம் பண்ணால் கூட ஆண்டவர் நிச்சயமாக செய்வாருன்றது தெரியல. அந்த நான்கு பேர் தான் இல்லை, அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தில் என்ன இருந்தது அம்சங்கள்னாக்கா, அந்த தடைகளை தகர்த்தெறிந்தாங்க, முன்னேறி சென்றாங்க. அவர்கள் இன்றைக்கி பல காரியத்தை ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். திரும்பி என்ன செஞ்சாங்க, ஆண்டு இடத்துல போனால் இவர் சுகமாவார் என்று விசுவாசித்தார். இப்படி பலவித அம்சங்கள் இருந்தது. இந்த பெரும்பாடு ஸ்திரீக்கு என்ன விசுவாசம் இருந்தது, நான் போய் வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் நான் நீ சுகமாவேன், ஏன்னா அவர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணும், அவர் என் மேலே கையை வைக்கணும்லாம் அவர் விசுவாசிக்கலை. தொட்டா அவர் வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் சுகமாவேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு, அதை தான் எழுதி வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம படித்தும் மறந்து போனவர்களாய், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்குறவர்களாய், சோர்ந்து போனவர்களாய் நாம் இருக்கிறோம். அன்பான இன்றைக்கி நாம் இயேசுவை அறிகிற விதத்திலே அறிந்தோம் என்றால், அவர் உயிர்த்தெழுந்த தேவனாகவே இருக்கிறார், நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு உண்டான விசுவாசம்தான் நமக்கு தேவை. இன்றைக்கி அந்த விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இன்றைக்கி மகதலேனா மரியாள் போய் அவர் உயிர்த்தெழுந்தார், அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க என்ன செய்யலை, மறுத்தாங்க. அவங்க தான் வந்து நம்பினா பார்த்தா தான் நம்பணுன்னாங்க. ரெண்டாவது பகுதியில் பார்க்குறோம் இந்த தோமான்றவர், நான் அவங்க சீசலு சொல்லியும் தோமா என்ன செய்யலை, நம்பலை. ரெண்டாவது பகுதியை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்படி அந்த அவிசுவாசத்தில் தான் நம்ம இருக்கிறோம் மொஞ்சி, அந்த விசுவாசத்தில் நம்ம இருக்க மாட்டோம். நேற்று கூட நான் ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி பார்த்தேன், இந்த கொரோனாவுக்காக நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க. ஒரு ஒரு புறஜாதி மனுஷனுங்க, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்காது, இந்த கொரோனா என்ன தொத்தாது, இப்படி டிக்ளேர் பண்ணுன்றான். பிரபஞ்சத்தை பார்த்து டிக்ளேர் பண்ணுன்றான். அந்த பிரபஞ்சத்தை நம்புகிற அந்த உலகத்தான் நம்பிக்கை கூட நமக்கு இல்லை. ஐயோ கொரோனா கொரோனான்னு பயந்துட்டு கிடக்கிறோம். அன்பாங்களே, இந்த கொரோனாவை பார்த்து நாம் டிக்ளேர் பண்ணணும், நான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் பாவிதான். என்ன சொல்லணும், நம்ம பாவிதான், ஏன்னா இது ஒரு பிசாசுடைய கிரியை தான். அது வியாதி கட்டு என்பது ஒரு பிசாசுடைய கிரியை. நான் இயேசுவினுடைய பிள்ளை, என்ன ஒன்றும் செய்யாது. அப்போ நம்ம டிக்ளேர் பண்ண பண்ண தான் அந்த விசுவாசமானது அறிக்கை செய்யப்படும்னு சொல்லப்படுகிறது ரோமரில். அப்போ அறிக்கை செய்ய செய்ய அந்த விசுவாசம் நமக்குள்ளே என்ன செய்யும், வளரும் அப்படின்றார். அப்போ இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்தில் நாம் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய எல்லா சூழ்நிலையும் மாறும். அதுதான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அறிக்கை செய்தார். என்னென்ன, நான் ஒரு வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் சுகமாவேன் என்று சொன்னால், அவள் சொன்ன மாதிரியே செய்தால் அவளுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல் அந்த விசுவாசத்தை தான் இன்றைக்கி ஒன்னிடத்துல என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவர் உயிர்த்தெழுந்த தேவன், நம்மை நம்மோடு இருக்கிறார் என்றென்றைக்கும். நம்மோடு நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மளை பாதுகாப்பதற்காக, நம்மளை சுகப்படுத்துவதற்காக, சுகமானேன் சுகமானேன்னு பாட்டு பாடணும். அவர் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரேன்னு பாடும்போதெல்லாம் எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்தது. அந்த விசுவாசத்தோடு இந்த பாடல்களை பாடி வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை விசுவாசிப்போம். கர்த்தர் அற்புதமாய் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இன்னும் உன்னை அறியாமல் இருக்கிறேன், என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி போடுங்கன்னு ஒரு தகப்பன் கதர்னதை போல நாம் இன்றைக்கு கதறுவோம். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நிச்சயமாக நீர் உயிரோடு இருக்கிறீர், என்னையும் எங்களையும் காத்து கொள்வதற்காக எங்களை ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பிசாசின் கட்டிலிருந்தும் வியாதி கட்டிலிருந்தும் எங்களை காத்து கொள்வதற்காக நீர் உயிரோடு இருக்கிறீர், எங்கள் கூடவே இருக்கிறீர் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். அவர்களைப் போல நாம் இல்லாதபடிக்கு ஆண்டவரை அறிகிற விதத்தில் அறிந்து விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை கேட்ட சத்தியத்துக்கின்படி சீஷர்கள் எப்படியாக அந்த திரைச்சலையை கண்டும் ஆண்டவரை நீ சொன்னதை ஆண்டவரை மறந்து போனவர்களாக இருக்கிறாங்க, நானும் நாங்களும் அப்படியாக நம்முடைய வசனங்களை கேட்டும் ஆண்டவரே விசுவாசிக்க தவறி விடுகிறவர்களாக இருக்கிறோம், மறந்து போனவர்களாக இருக்கிறோம், எங்களை தயவாக மன்னிங்கப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய அவிசுவாசத்தை மன்னிங்கப்பா, முதலாவது என்னுடைய அவிசுவாசத்தை மன்னிங்க, எங்கள் சபை மக்களுடைய அவிசுவாசத்தை மன்னிங்க சுவாமி. இந்த நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவரே நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அந்த விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்து நீர் என்ற உயிரோடு இருக்கிறீர் என்பதை நாங்களும் நிரூபிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த கொரோனா வியாதி எங்களை ஒன்று செய்யாதபடிக்கு ஆண்டவரே உம்மால் முடியும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சூழ்ந்திருக்கிறதுக்காய் நன்றி. உடைய ரத்தத்தினாலே எங்களை ஆண்டவரே நீர் காத்து கொள்ளறதுக்காய் நன்றி சுவாமி. உடைய காயப்பட்ட கரத்தை வைத்து ஆண்டவரே வியாதிப்பட்டவர்களை ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்க போகிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க எல்லாரையும் ஆண்டவரே நீர் காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன்.
2: ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

யுத்தம் செய்து என்னை முறியடிக்க போகிறார். ஓ அமேன். அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாய் எழுங்கிற பிரச்சனையை என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போகிறார். ஓ சேர்ந்து

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கொலோசேயர் 3:19. பாஸ்டர் பில் ரே என்பவர், நான் திருமணத்தை குறித்து அநேகம் புத்தகங்களை எழுதியிருக்கிறேன், திருமணத்தை குறித்து அநேக வகுப்புகளும் கருத்தரங்குகளும் நடத்தியிருக்கிறேன் என்ற போதிலும், என் தந்தையின் உதாரணமான வாழ்க்கையிலிருந்துதான் நான் திருமணத்தை பற்றி அதிகம் கற்றுக்கொண்டேன் என்றார். திருமண வாழ்வை குறித்து நான் பேசும்போதெல்லாம் என் தந்தையின் உதாரணத்தை நான் சொல்லாமல் இருந்ததில்லை. நான் வளர்ந்து வரும்போது என் தகப்பன் என் தாயை நேசிப்பதையும் அவர்களை கனப்படுத்துவதையும் நான் பார்த்திருக்கிறேன். என் தாயை எங்கள் தகப்பன் சாப்பிட ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றதையும், என் தாய்க்கு பிறந்த நாள் மற்றும் தாய்மார் தினம் என்று வரும்போதெல்லாம் மிகச்சிறந்த பரிசு ஒன்றை என் தாய்க்கு வாங்கி தந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். என் உடன் பிறந்த 7 பேரில் ஒருவர் கூட என் தாயை எதிர்த்து பேசுவதை என் தகப்பன் அனுமதிக்க மாட்டார். மேலும் எங்கள் குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் சந்திப்பதில் என் தகப்பன் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் என்று போதகர் பில் ரே தன் தகப்பனை பற்றி கூறினார். ஆம் பிரியமானவர்களே, திருமண உறவில் இப்படிப்பட்ட அன்பைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதே போல மனைவிகளும் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூறும்போது அந்த குடும்பங்கள் அநேகருக்கு எடுத்துக்காட்டாய் அமைகின்றன. தன் மனைவியை நேசித்து அவளுக்கு ஆறுதல் சொன்னதில் வேதத்தில் எல்கானா என்ற மனிதன் தனி இடம் பிடித்தவர். தன் மனைவியாகிய அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லாததினால் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தபோது அன்னாளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். எல்கானா அன்னாளை நேசித்து அவளுக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னது அன்னாளுக்கு ஆறுதலை தந்தது. மேலும் அவள் தேவனிடம் ஜெபித்து ஒரு குழந்தையையும் பெற்றுக்கொண்டாள். தேவன் இவ்வுலகிலே திருமண வாழ்வை ஏற்படுத்தி திருமண வாழ்வை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நமது குடும்பங்களிலும் தேவன் விரும்பும் தெய்வீக அன்பும் ஒற்றுமையும் தழைத்தோங்கும் போது சமுதாயத்தில் நமது குடும்பங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருமண வாழ்வை ஏற்படுத்திய தேவன் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நிலைப்படுத்துவாராக.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:14 வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்றுத்தருகிற நாளாய் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய சாத்தான் நம்மை வஞ்சிக்கும்படிக்கு அநேக வழிகளில் போராடி வருகிறான். நம்முடைய போராட்டமானது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் காணப்படுகிறது. ஆகவே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாம் காணப்பட வேண்டும். ஆனால் சில வேளைகளில் அநேகர் இப்படிப்பட்டதான போராட்டங்களில், யுத்தங்களில், மனதளவில், சரீரத்தில், விசுவாசத்தில் சோர்ந்து போய் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க முடியாதவர்களாய் போய்விடுகின்றனர். நம்முடைய பலவீனத்தில் நாம் விழுந்து விடாதபடிக்கு, நம்மை காப்பாற்றும்படிக்கு நமக்கு நேரிடுகிற யுத்தங்களில், அதாவது போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், நாம் சும்மா இருக்கும்படி செய்கிறார். சும்மா இருத்தல் என்பது எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை குறிக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும், எவற்றுக்கெல்லாம் போராடி கொண்டு இருந்தாலும், அவற்றில் இன்றைக்கு ஜெயத்தை காண்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் 3 நிலைகளில் யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்றுத்தருகிறார். முதலாவதாக குடும்ப உறவுகளில் யுத்தம் பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 44:4, அதற்கு முந்தின அதிகாரங்களை வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து வாசிக்கின்றோம். தன் தகப்பனின் தேசத்திலே ஏற்பட்ட பஞ்சத்தின் பொருட்டு தன் சகோதரர்கள் எகிப்து தேசத்திற்கு பஞ்சத்திற்கு தானியங்கள் கொள்ளும்படி செல்கிறார்கள். அங்கே அவர்களால் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு அதிபதியாயிருந்து அவர்களின் குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு விலையின்றி இலவசமாய் நிறைவாக எல்லாவற்றையும் தந்து வழி அனுப்புகிறான். அதில் தன் இளைய சகோதரன் பென்யமீனிற்கு மட்டும் மற்ற எல்லாரை பார்க்கிலும் 5 அதிகமாய் கொடுத்து அனுப்புகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய குடும்பங்களில் பிரிந்திருக்கிற உறவுகளுக்காகவும் சமாதானத்திற்காகவும் போராடி மனக்லேசத்துடன் காணப்படுகிறவர்களே, உங்கள் உறவுகள் உங்களை தேடி இன்றைக்கு வரும்படியும், குடும்ப உறவுகளினால் இதுவரையில் நீங்கள் இழந்து போன சமாதானம், மகிழ்ச்சி, ஆசிர்வாதங்கள், உங்களுக்காய் ஒதுக்கப்பட்ட சுதந்திர பாகங்கள், இவை எல்லாவற்றையும் 5 ஆசிர்வாதங்களை நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படியும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்து மீட்டு கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக பொருளாதாரத்தில் யுத்தம் பண்ணுகிறார். 2 புஸ்தகம் 8:1-6 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே ஒரு ஸ்திரீ தன் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டதின் நிமித்தமாக தேசத்திற்கு புறப்பட்டு செல்கிறாள். அப்பொழுது அவள் தன்னிடம் இருந்த நிலங்கள், ஆஸ்திகள், குடியிருந்த வீடு, இப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்று விடுகிறாள். அக்கால சட்டத்தின்படி 3 மேலாக ஒருவர் தன் தேசத்திலே இல்லை என்றால் அந்த ஆஸ்திகள் அனைத்தும் அரசாங்கத்திற்கு சொந்தமாக்கப்படும் என்பது சட்டம். ஆனால் இவளோ 7 கடந்து வருகிறாள். அங்கு கர்த்தர் இவளுக்காக யுத்தம் செய்தார். ராஜாவின் மனதில் கருணையை பிறப்பித்து ராஜா அவளுக்கு உண்டானதை எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்கிறார் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் பொருளாதார பற்றாக்குறைகள், நெருக்கடிகள், சில வேளைகளில் இழப்புகள், நஷ்டங்கள், அநியாயமாய் அபகரிக்கப்பட்டவைகள் போன்ற சூழ்நிலைகள் வந்து அலக்கழித்து அதற்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் அவைகளுக்கு எதிராய் யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் இதுவரையில் இழந்தவைகள், நஷ்டப்பட்டவைகள், ஏமாந்தவைகள் போன்றவற்றை உங்களுக்கு இன்றைக்கு எல்லாவற்றையும் திருப்பி தந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். 3 சரீரத்தில் யுத்தம் பண்ணுகிறார். 2 புஸ்தகம் 20 நாம் வாசிக்கையில் அங்கே எசேக்கியாவை குறித்து பார்ப்போமானால், எசேக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறார். அப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசி எசேக்கியாவிடம், நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று கூறுகிறதையும் எசேக்கிய ராஜா கேட்டவுடன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுகிறதான வேளையிலே கர்த்தர் ஜபத்தை கேட்டு ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில்
பாகைக்கு பாகை முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்து 15 வருடங்களை கூட்டிக் கொடுக்கிறதை வாசித்து அறிகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு உங்களின் சரீரத்திலும் தீராத வியாதிகளோ பலவீனமோ காணப்படுகிறதா? அதை குறித்து கலங்கி போய் இருக்கிறீர்களா? சத்துரு கொண்டு வருகிற வியாதியின் கூறுகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். அவைகளை இல்லாமற் போக பண்ணுகிறார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரால் சூரிய கடிகாரத்தின் நாட்களையும் நேரத்தையும் மாற்றக்கூடுமானால் இன்றைக்கு உங்கள் வியாதியை குறித்து எந்த ரிசல்ட் உங்கள் உள்ளத்தை கலக்கமடையும்படி வந்திருந்தாலும் அவற்றையும் இன்றைக்கு மாற்றுகிறார். உங்களை நீடித்த ஆயுசு நாட்களால் திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களின் குடும்பத்தில், பொருளாதாரத்தில், சரீரத்தில் காணப்படுகின்ற அனைத்து பலவீனம், போராட்டம், பற்றாக்குறைகள் இவற்றில் உங்களுக்காய் யுத்தம் பண்ணி பெரிய ஜெயத்தை இன்றைக்கு பெற்றுத்தருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலே உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவனை, ஆறுதல் படுத்துகிற தேவனை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு அவரை நோக்கி அமர்ந்திருங்கள். இயேசுவே என்று விசுவாசித்து கூப்பிடும்போது அவர் உங்களுக்காயும் யுத்தம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: ரோமர் கெழுதின நிருபம் 5:17 வாசிப்போம். ரோமர் கெழுதின நிருபம் 5:17 வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே
1: அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும்
0: பெறுகிறவர்கள்
1: இயேசு கிறிஸ்து
0: என்னும்
1: ஒருவராலே ஜீவனை அடைந்து
0: ஆளுவார்கள்
1: என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், சொந்தங்களை சொந்தமாக்குவோம். இந்த தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆள போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியில நம்ம ஆள போகிறோம், பரலோகத்திலையும் ஆள போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள், நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர், அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் அதிசயமான தெய்வன். ஹல்லேலூயா. அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருக்கிற வண்ணமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அதிர்சனமான தேவன், மகா மாட்சிமையும் கனத்துக்குரிய தேவன். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக பரலோகத்திலே தேவன் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது மூன்று விதமான தூதர்களை தேவன் சிருஷ்டித்தார். எத்தனை தூதர்களை சிருஷ்டித்தாரா? மூன்று விதமான தூதர்கள். பிரதான தூதர் எனப்படும் ஒரு தூதனுடைய பெயரு மீகாவேல், இன்னொரு தூதனுடைய பெயரு காபிரியேல், இன்னொரு தூதனுடைய பெயர் லூசிபர். இந்த மூன்று தூதர்களும், மூன்று தூதருக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். மீகாவேல் என்று சொன்னால் அவனுக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். காபிரியேல் என்று சொன்னால் காபிரியேலுக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். லூசிபர் என்று சொன்னால் லூசிபருக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். கவனிக்கணும், இந்த மூன்று தூதர்களுக்கும் மூன்று விதமான வேலைகளை தேவன் கொடுத்தார். காபிரியேலுக்கு நல்ல செய்தி அறிவிப்பதற்கும், இந்த மீகாவேலுக்கு யுத்தம் செய்வதற்கும், இந்த லூசிபர் என்று சொல்லக்கூடிய இந்த தூதனைத்தான் இந்த ரெண்டு தூதர்களை காட்டிலும் விசேஷித்தமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். இவன் விசேஷித்தமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, கோமேதகம், மரகதம், இந்திரநீலம், எஸ்பி, சகல விதமான ரத்தினங்களினாலே அலங்கரிக்கப்பட்டவனாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். இவனை முத்திரை மோதிரம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, இவனுடைய வேலை என்னவென்றால் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதனை செய்வதற்கு இவனுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தார். என்ன வேலையை கொடுத்தார் இவனுக்கு? ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்வதற்கு இவனுக்கு வேலையை கொடுத்தார். எப்படி? எந்த இடத்துல? அக்னி கற்களின் நடுவிலே. பரலோகத்தின் தேவனை இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரெண்டு தூதர்கள் கீழே, ரெண்டு தூதர்களை விட இந்த லூசிபர் அழகானவன், சகலவித ரத்தினங்கள் அலங்கரிக்கப்பட்டு மினுக்கு அதாவது ஜொலிக்கிறவனா இருந்தான். ஒரு நாள் இவனுக்கு வந்துச்சு, ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவனுக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னா, இவன் நினைச்ச ஒரு நாள், நம்ம இவ்வளவு அழகா இருக்கிறோமே, நம்ம ஏன் உன்னத மாணவருக்கு மேல என் சிங்காசனத்தை ஸ்தாபிக்க கூடாது? கடவுள் தான் அவனை படைச்சாரு, ஆனா கடவுளுக்கு மேல எண்ணினான். அவருக்கு மேலாக ஒரு சிங்காசனத்தை நான் அமைப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். யாருக்கு ஒப்பாவேன்னு சொல்றான்? கடவுளுக்கு நான் சமமாவேன் சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி பெருமையா எண்ணின போது பரலோகத்தின் தேவன் இவனுடைய சிந்தைகளை அறிந்தார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய சிந்தைகளை அறிகிற தெய்வம், தூரத்திலிருந்தே மனிதனுடைய நினைவுகளை அறிந்து கொள்கிற தெய்வம். ஆமென். இவன் சிந்தை கேடா இருந்தபடி வேதம் சொல்லுது, அவன் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் கொண்டு அவனிடத்தில் அநியாயத்தை கண்டார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, கடவுள் படைச்ச ஒரு தூதன், ஆனா இவனா கடவுளுக்கு மேல தன்னை எண்ணி நான் கடவுளுக்கு சமமாகுவேன், தேவனுக்கு சமமாகுவேன் சொல்லி தன் இருதயத்தில் நினைச்சதுனால பரலோகத்திற்கு தேவன் அவன் மேல் கோபம் அடைந்தார். அல்லேலூயா. அவனை சபித்தார். முதல் முதல சாபத்தை பெற்ற தூதன் தான் லூசிபர். ஆண்டவர் அவனை சபித்த போது அழகா இருந்தவன் அசிங்கமாயிட்டான். எப்படி ஆயிட்டான்? அழகா இருந்த தூதன் எப்படி ஆயிட்டான்? பல்லு எல்லாம் வெளியே வந்துருச்சு, கண்ணெல்லாம் விழு முட்டை கண்ணு, பல்லு அகோரமான மிருகத்தை போல மாறிட்டான். அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட அத்தனை சேனைகளும் அசுத்த ஆவிகளாக மாறிவிட்டது, பேய்களாக மாறிவிட்டது, பொல்லாத ஆவிகளாக மாறிவிட்டது. அகோரமான முகம், குரங்கு முகம் போல, விகாரமான முகம் போல, எல்லாமே அசுத்தமான முகங்களாக மாறிவிட்டது. கடவுள் அவர்களை பரலோகத்திலிருந்து அவர்களை கீழே தள்ளினார். ஆண்டவர் கீழே தள்ளும் பொழுது மூன்று பிரிவாக அந்த கூட்டம் விழுந்தது. ஒரு கூட்டம் வான மண்டலத்தில் விழுந்தது, இன்னொரு கூட்டம் பூமியில் விழுந்தது. அதனுடைய பிரதான தூதனை ஆண்டவர் என்ன பண்ணாரா? அந்தகார சங்கிலியிலே கட்டி வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. இவன் அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதி அவன் மாறிவிட்டான். அவன் நினைச்சான், நான் எனக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை அமைக்க போறேன். ஆனா ஆண்டவர் அவன் விழுந்த போது உடனே அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, உடனே அவனுக்கு நியாய திருப்ப கொடுக்கல. என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த தூதர்களை தப்ப விடாதபடிக்கு என்ன பண்ணுறாரா? அந்தகார சங்கிலியில் அவர்களை கட்டி வைத்திருக்கிற நித்திய நியாய தீர்ப்பு நாளுக்கென்று. அப்ப ஒரு நாள் அவங்களுக்கு நாளை வச்சுக்கிறாரு. அந்த நாளில் தான் அவர்களையும் அவருடைய தூதர்களையும் அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடலிலே தள்ளுவதற்கு. நல்ல கவனிக்கும், மனுஷனுக்காக தேவன் நரகத்தை உண்டாக்கவில்லை. நரகம் யாருக்கு உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காக தான் நரகம் உருவாக்கப்பட்டு விட்டது. ஒரு குறிப்பிட்ட காலம், வேதம் அதுதான் சொல்லுது, தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி பிசாசு மிகுந்த கோபத்தோடு அலைகிறது. கொஞ்சம் அவன் காலம் முடிய போது, அவனுடைய நேரம் முடிய போது, அவனை ஆண்டவர் எங்க தள்ள போறாரு தெரியுமா? அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடல் அவனை தள்ள போறாரு. விழுந்து போன அந்த தூதன் என்ன பண்ணிட்டானா? ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட, அவனுக்கு ஒரு ஆண்டவர் அவனுக்கு விசேஷ வல்லமை இருந்தது, ஆனா சர்வ வல்லமை அவனுக்கு இல்லை. தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் சர்வ வல்லமை. அல்லேலூயா. அவனுக்கு வல்லமையை கொடுத்து வச்சிருந்தாரு, ஆனால் நித்திய நியாய தீர்ப்பு கண்ட அவர்களை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த விழுந்து போன தூதன் என்ன செய்தான் சொன்னா, அவன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான். அதற்கு பிறகுதான் தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, ஏதேன் தோட்டத்தில் ஒரு மண்ணை எடுத்து, களிமண் எடுத்து என்ன பண்ணாரு? தாரூபத்தின்படியே மனுஷனை உருவாக்கினாராம். அல்லேலூயா. தூதர்களை தாரூபத்தின்படி உருவாக்கன்னு சொல்லல, ஆனா மனுஷனை மாத்திரம் தாரூபத்தின்படியே, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மனுஷனை உருவாக்கி, ஒரு பொம்மையை உருவாக்கி, ஜீவ சுவாசத்தை அவர் நாசியில ஊதினார். அவன் என்னவானா? ஜீவ ஆத்மாவானான். என்ன ஆத்மாவானா? என்ன ஆத்மா? மண்ணு என்ன ஆயிடுச்சு? இப்ப பொம்மை என்ன ஆயிடுச்சு? மனுஷனா மாறிட்டான், தேவ சாயலா மாறிட்டான், ஜீவ ஆத்மா. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், தேவன் உருவாக்குது எல்லாம் நித்தியமானது. அல்லேலூயா. மனுஷனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக தேவன் உருவாக்கவில்லை. அவர் எப்படி நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறாரோ அப்படியே மனிதனும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. அவர் எப்படி நித்திய மரணத்தை காணாதவராய் இருக்கிறாரோ அதே போல மனிதனும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தம்முடைய ரூபத்தின்படியாகவும் தம்முடைய சாயலின்படியாகவும் மனிதனை உருவாக்கினார். அல்லேலூயா. மனுஷனை உருவாக்கிட்டாரு. எதுக்கு மனுஷனை உருவாக்கினார்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. லூசிபருக்கு கொடுத்த ஊழியத்தை தான் நமக்கு தேவன் கொடுத்துட்டாரு. ஆண்டவரை துதிக்கிற ஒரு ஊழியம், ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஊழியம். இப்ப ஆதாமுக்கு என்ன பண்ணாரு, ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டார், எல்லா மிருகங்களையும் படைச்சார், எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா இருக்குது. ஆனா ஆதாம் வந்து தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அவட விலா எலும்ப ஒன்னு எடுத்து, அவனுக்கு நித்திரை கொடுத்து விலா எலும்ப ஒன்னு எடுத்து என்ன பண்ணாரு, ஒரு பெண்ணை உருவாக்கினார். அல்லேலூயா. ஏவாள் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஆதாம், சொல்லுங்க, ஆதாம், ஏவாள். அல்லேல, ரெண்டு பேரும் இப்ப தோட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா பாவம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்காங்க. தேவனுடைய மகிமை வேதம் சொல்கிறது எப்படி உருவாக்கினார் என்று சங்கீதம் 8வது சங்கீதம் 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிப்போமா. ஒரு பெண்ணை உருவாக்கி துணையும் கொடுத்துட்டார். இப்ப என்ன செய்யறார்னா, நீங்க ஆண்டு கொள்ளுங்க. சிருஷ்டிக்க கூடிய அதிகாரம் மாத்திரம் மனுஷனுக்கு கொடுக்கல, ஆண்டு கொள்ளும்படி, சமுத்திரத்தை ஆண்டு கொள்ளும்படி, மிருகங்களை ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவர் அவனுக்கு ஆதாமுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னா, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆதாமுக்கு ஒரு குறை இல்லை, எவாளுக்கு ஒரு குறை இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த விழுந்து போன தூதன் சொன்ன இல்லையா, மூன்று பகுதியை விழு, ஒன்று வான மண்டலத்தில் விழுந்தது ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் பூமியில் விழுந்தது, இன்னொரு கூட்டம் பாதாளத்தில் அந்தகார சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறது. இவன் எனக்கு என்ன ஆச்சுன்னா, பொறாமை ஆகி போச்சு பிசாசுக்கு. என்னாச்சு, நான் பாவம் செஞ்ச போது ஆண்டவர் எனக்கு நித்திய தண்டனை கொடுத்துட்டாரு, ஒரு மண்ணை எடுத்து ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு, இந்த மனுஷனை எப்படி ஆகலி ஏமாத்தி நான் போற நரகத்துக்கு இந்த மனுஷனும் வரணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டா தெரியுமா, எப்படி ஆகலி ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி, நான் ஏற்கனவே சொன்னது போல அவனுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்து வச்சிருந்தாரு. அவன் என்ன பண்ணா, பாம்புக்குள்ள சர்ப்பத்துக்குள்ள போய் நுழைஞ்சிட்டான். சர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சி ஏவாளோடு கூட பேசுறான். ஏதேன் தோட்டத்துல ஏவாளே, ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் கொடுத்து வச்சிருந்தாரு. ஏதேன் தோட்டத்துல எல்லா பழங்களையும் நீ புசிக்கலாம், ஒரே ஒரு பழத்தை மாத்திரம் நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் கொடுத்தார். மீதி எல்லாம் உனக்கு அதிகாரத்தை கத்தர் கொடுத்தார். இங்க பார்க்கிறோம், ஏவாளும் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆதாமும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த பாம்புக்குள்ள போன அந்த பிசாசு என்ன பண்றான், ஏவாள தனிமையா இருக்கும் பொழுது என்ன பண்ணா, ஆண்டவர் இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா, ஆமா இல்ல, நீங்க புசித்தீங்கன்னா எப்படி ஆயிடுவீங்க, தேவர்களை போல ஆயிடுவீங்க, தேவரை போல ஆயிடுவீங்க, தேவரை போல ஆயிடுவீங்க, நீங்க பெரியாள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அந்த பழம் ஈச்சிக்கத்தக்கதாக அதை என்ன பண்ண பிரமிப்பாக அதை காட்டினான். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை கடவுளுடைய வார்த்தையை மீறி பிசாசு சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்டு அந்த பழத்தை புசித்ததனாலே பாவம் செய்தார்கள். ஹல்லேலூயா. சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து பாவம் செய்தபடினாலே நித்திய ஜீவனை இழந்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஆதாம நிர்வாணம் ஆயிட்டான், ஏவாள நிர்வாணி ஆயிட்டான். போய் ஓடி அத்தி மரத்தினுடைய இலைகளை மரத்தண்டில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பகலின் குளிர்ச்சியான உடையிலே தேவன் ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே எங்கப்பா இருக்கிற, ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன், உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார், ஆண்ட புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை நீ புசித்தபடினா, உன் மனைவிக்கு செவி கொடுத்தபடினாலே நீ சாகவே சாவாய், நித்திய மரணம் மனிதனை ஆட்கொண்டது. நம்பர் ஒன், பிசாசுக்கு நித்திய மரணம் ஆட்கொண்டது, அதே மரண தண்டனை மனுஷனுக்கு வந்துவிட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் அவனை துரத்தி விடுகிறார். யோசித்து பாருங்கள், ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமின் வழியா வந்த நாம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பாவத்துக்குள்ள, அந்த பாவம் எனக்குள்ள வந்துருச்சு, உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா பாவம் பிளட்டுக்குள்ள அந்த ரத்தத்துக்குள்ள பாவம் இருக்கிறதுனால எல்லா இடமும் வேதம் சொல்லுகிற ரோமர் 3:23 சொல்லுகிறது எல்லாம் பாவம் செய்து
1: தேவ மகிமை அற்றவர்களா.
0: எல்லாம் பாவம் செய்து எதை அற்று போனாங்களா? தேவனுடைய தொடர்பு இழந்து போனார்கள். இந்த முழு உலகம் யாருடைய தொடர்பு இழந்து போயிடுச்சு? மனுஷன் யாருடைய தொடர்பு இழந்துட்டா? கடவுளுடைய தொடர்பை இழந்து விட்டான். யாருடைய தொடர்புக்கு போயிட்டான்? பிசாசுடைய தொடர்புக்கு போய்விட்டான். அப்ப என்ன பிசாசு அவன் செவி கொடுத்தபடினாலே பிசாசு மனிதனை ஆண்டு கொண்டு விட்டான். இந்த முழு உலகமும் பிசாசுக்கு அடிமையாய் மாறிவிட்டது. அவனுக்கு நரகம், அதே நரகம் தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு விட்டது. பிசாசுக்கு 17 பாவங்கள் இந்த பூமியில வந்துச்சான். 17 பாவங்கள் கலாத்தியர்ல வாசிக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை,
1: விரோதங்கள்,
0: வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள்,
1: பிரிவினைகள்,
0: மார்க்கபேதங்கள்,
1: பொறாமைகள்,
0: கொலைகள்,
1: வெறிகள்,
0: களியாட்டுகள். 17 பாவங்கள் இல்ல பிசாசு மனுஷனை போட்டு தள்ளிட்டான். தள்ளனபடினா என்ன எழுதுனா? வேதம் சொல்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:71 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் சாத்தானுடைய கையில வந்துட்டோம். நம்ம எல்லாரும் எங்க வந்துட்டோமா? சத்துருடைய கையில வந்துட்டோம். எல்லாமே சத்துருடைய கையில வந்துட்டோம். வாசிங்க அந்த வசனத்தை.
1: உங்கள் சத்துருக்களின் கைகளின்
0: சத்துருக்களுடைய கையில வந்துட்டோம். மொத்த முழு உலக மனுஷனும் இப்ப சாத்தானுடைய கையில வந்துட்டதுனால சாத்தான் என்ன பண்றான்? சாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். பாவத்தை, பாவம், குடி, வெறி, விபச்சாரம், மண்ணு, வேசித்தன மண்ணு, நீ எங்க போனோம்? நான் போற நரகத்துக்கு நீ வரணும். ஓ சீக்கிரம் அனுபவி, சீக்கிரம் நீ சாகணும், நீ சாகணும், மனிதர்கள் எல்லாம் சாகணும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. யோவான் 10:10 சொல்லுகிற, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பிசாசு விழுந்து போன பிசாசு என்ன செஞ்சா தெரியுமா? என்னை நீ வணங்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும். அப்படி என்ன பண்ணா? ஆண் உருவத்தில், பெண் உருவத்தில், விதவிதமான உருவத்தில் ஜனங்களை வஞ்சிக்கும்படி என்ன பண்ணா? பிசாசு மனுஷனுக்குள்ள புகுந்து என்ன பண்ணா? பேய வணங்கும்படி பிசாசு கட்டளை கொடுத்துட்டான். மனுஷனுக்கு விடுதலை என்பது கிடையாது. தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 9:2-3 வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாம் எங்க இருந்தாங்களா? மரண இருளின் தேசத்துல குடியிருந்தாங்களா? எந்த தேசத்துல குடியிருந்தாங்களா? மரண இருள். கண்ணு தெரியல, நோவே, வழி இல்ல, விடுதலை இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எங்க அழுகையும் பற்கடிப்போம், ஐயோ வேதனை, சாபம், கண்ணீர், வறுமை, தரித்திரம், மனுஷனுக்கு மேல வேதனை, வேதனை, வருத்தம், பாரம். ஜனங்களை எங்க வாழ்ந்தாங்களா? மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தாங்களா? இவங்களை விடுவிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இவங்களை விடுவிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. என்ன செய்வது? வேதம் சொல்கிற எபிரேயர் 2:15 வாசிக்கும் பொழுது, மரணம், வாசிங்க அந்த வசனத்தை, எபிரேயர் 2:15 வாசிக்கிறோம்,
1: ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள்.
0: ஜீவகாலமெல்லாம் மனுஷன் ஆயிட்டா இப்போ அடிமை, மரண பயம், காம நெருக்கம் மனிதனை வாட்டி வதைத்தது. மனிதனுக்கு விடுதலை இல்ல, விடுதலை இல்ல, பாவம் ஆண்டு கொண்டு விட்டது. பாவத்துக்கு என்ன செய்யணுங்க? பாவத்துக்கு பரிகாரம் என்னது? என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்ப பழைய ஏற்பாடு காலத்தில் என்ன செஞ்சாருங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாருடைய சந்ததிக்கு ஆண்டவர் கை கொடுத்தார் என்று எபிரேயர் 2:16 சொல்லுகிறது, ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாவ சந்ததியிலே ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார். அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அவர்கள் 400 வருஷம் தாங்க பார்வோன் அவர்களை அடிமையாக்கினான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரத்தம் சிந்தினார்கள், ரத்தத்தை பலி கொடுத்தாங்க. எத்தனை ஆடு? ஏறக்குறைய ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்று சொன்னால் ஏறக்குறைய 600,000 எபிரேயர்கள் இருந்தார்கள். 600,000 புருஷர்கள், 600,000 புருஷர்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்று சொன்னால் 6,00,000 ஆடுகள் பழையற்பட்டு காலத்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ரத்தம் சிந்தப்பட்டது. எத்தனை ஆடு? எத்தனை ஆடு? 6,00,000 ஆடுகள் ஒரே நாளில் பலிச பஸ்கா. இது இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்பொழுது 400 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இஸ்ரவேலருக்கு தற்காலிகமான விடுதலை, இஸ்ரவேலருக்கு தற்காலிகமான விடுதலை. ஆனா இந்த முழு உலகமே என்ன இருக்குது? சாத்தானுடைய கடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியவில்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, பாவம் செய்கிறவன் எவரும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் மனுஷன் விடுதலையாக்க முடியாது. இப்ப என்ன, ஒரு மனுஷன் பலியாக்கப்பட வேண்டும். ஆதாமுடைய பாவத்துக்கு ஒரு மனிதன் பலியாக்க வேண்டும். அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனா இருக்கணும். அமெரிக்காவில் தேடி பார்க்கிறாங்க, ஒரு மனுஷன் இல்ல, எல்லாம் பாவியா இருக்கிறான். ரஷ்யாவில் பார்த்தா பாவி, இந்தியாவில் பார்த்தா பாவி, பாகிஸ்தான்ல பாவி, எல்லாமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கிறோம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆடுகளுடைய ரத்தமோ மாடுகளுடைய ரத்தமோ மனிதனுடைய ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்காது, பாவத்திற்கு விடுதலை கொடுக்காது. அப்படி என ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருக்க வேண்டும்? குற்றமில்லாத ரத்தமா இருக்க வேண்டும். அந்த ரத்தம் எங்க இல்லையா? எந்த மனுஷனும் எல்லாமே பாவம் செய்ய, பாவத்தினால் வந்த ரத்தம். ஒரு மனுஷன் கூட பரிசுத்தமான இல்ல. அப்படி என்ன செய்ய வேண்டும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு மனுஷன், பாவம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த பூமியில வந்து பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படி பார்த்தா உலகத்துல ஒரு மனுஷன் கூட எல்லாம் பாவிகளா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்வது? மனுஷனை மீட்கணும்னா என்ன செய்வது? வேற வழி இல்ல, எல்லாம் நரகத்துக்கு தான் போகணும். நரகம் என்பது ஒரு நாள் அல்ல, நித்திய நித்தியமா போக வேண்டிய நரகத்துக்கு எல்லா மனுஷனும் போனோம். என்ன செய்வது? கடவுள் மனிதன் மேல் அன்பு வைத்தார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? 2 ஆதாமா இருக்கிற இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி என்ன செய்தனமா? கண்ணியின் வயிற்றிலே, அல்லேலூயா, கண், ஒரு கண்ணியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று சொன்னால் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். அப்ப இயேசு எதற்காக வந்தார்னா, இந்த உலகத்தை நமக்கு பலி செலுத்தும்படியாய் வந்தார். அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர் பலி செலுத்தப்பட வேண்டும். யார் அவர்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன். ஹல்லேலூயா. வேதம் சொல்ல, இவரை குறித்து வேதம் சொல்கிற யோவான் அறிமுகப்படுத்துகிறார். வாசிப்போம் யோவான் 1:29 வாசிப்போமா? யோவான் 1:29
1: மறுநாளிலே,
0: மறுநாளிலே
1: யோவான் இயேசுவை,
0: யோவான் இயேசுவை
1: தன்னிடத்தில் வர கண்டு,
0: தன்னிடத்தில் வர கண்டு,
1: இதோ
0: இதோ
1: உலகத்தின் பாவத்தை
0: கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்பது யாரின் வெளிநாட்டு தெய்வம் என்று சொல்லாத சொல்றவன் எவன் வாய் அடைக்கப்படும்? இயேசு கிறிஸ்து யார்? இதோ
1: உலகத்தின்
0: பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கையை தட்டி, அவர் ரஷ்யாவின் தெய்வம் அல்ல, இந்த உலகம் அனைத்திற்கும் அவரே தெய்வம். ஆமென். உலகத்தின் பாவங்களை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை ஆடுகள் கொல்லப்பட்டது? 6,00,000 ஆடுகள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரே ஒரு ஆடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எபிரேயருடைய பாவம் மீட்புக்காக, தற்காலிகமான விடுதலைக்காக உலக பிரகாரம் மிருகம் பலி செலுத்தப்பட்டது. ஆனா முழு உலகம் மீட்புக்கு, முழு உலகம் விடுதலைக்கு ஒரே ஒரு ஆடு. அவர்தான் என் இரட்சகராக இயேசு பெருமான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் எதற்காக வந்தார் என்று சொன்னா, உங்களுடைய பாவத்திற்காக கிரயம் செலுத்தும்படி வந்தார், உங்கள் சாபத்திற்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உங்கள் வியாதிகளுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உன் நோய்களுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உன் அக்கிரமங்களுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு தேவகுமாரனாக வந்தார். அல்லேலூயா. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். நீ எந்த மதமாயிரு, நீ எந்த ஜாதியாயிரு, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு தான் வந்தேன் சொல்லல, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது என்ன செய்தி வருகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 பயப்படாதிருங்கள், எல்லா ஜனங்களுக்கும், கையை தட்டி கையை தட்டி, எல்லா ஜனங்களுக்கும்
1: மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்,
0: மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற
1: நற்செய்தி.
0: ஹல்லேலூயா. கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் வச்சுதுங்க. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். இதுவரையிலும் சந்தோஷம் இல்லாததுனால, பாவத்தினால சந்தோஷம் இல்ல, சாபத்தினால சந்தோஷம் இல்ல, வியாதினால சந்தோஷம் இல்லாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம். நீ எந்த ஜாதியாயிரு, எந்த மதமாயிரு, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நல்ல செய்தி இயேசு. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் 33 இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் பலி செலுத்தப்பட வேண்டும். கல்வாரி சிலுவையிலே அவர் உனக்காக எனக்காகவும் பலி செலுத்த கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அவர் கிரயம் செலுத்தினால் தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் கிரயம் செலுத்தினால் நாம் விடுதலையாக்கப்பட முடியும். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தெய்வம். அவர் நினைச்ச அண்ணே ஓடா பிசாச, என் பிள்ளைய நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லி ஏமா என்ன பண்ணலாம், அதிகாரத்தோடு பிடுங்களா. என் தேவன் நீதியாய் செய்கிறவர். எதை செய்தால் நீதியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய இரத்தமானது சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்தது. ஹல்லேலூயா. 1 யோவான் 2:2 வாசிப்போமா. 1 யோவான் 2:2
1: நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே.
0: நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல,
1: சர்வ லோகத்தின் பாவங்கள்.
0: எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க பாவம் மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன தெய்வம்? வெளிநாட்டு தெய்வம் அவரு, ஊருக்கு ஒரு தெய்வம் அவரு. சர்வலோகத்திற்காகவும் பலியாக்கப்பட்ட தெய்வம். ஹல்லேலூயா. மனிதனுடைய பாவத்திற்காக கிரயம் செலுத்தப்பட்ட தெய்வம். வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, சொல்லுங்க இப்படி ஒரு சுத்து சுத்துங்க பார்ப்போம், சர்வலோகத்தின் ஒரு மனுஷன் கூட, எல்லா அவன் இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், அவன் புத்த மதமா இருக்கட்டும், யமனா இருக்கட்டும், மனுஷனுக்காக பலி செலுத்தப்பட்ட ஒரே ஒரு கிரயம் செலுத்தப்பட்ட ஒரே தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. உனக்கு விடுதலை கொடுக்க பரலோகத்துக்குரிய வாசலை திறந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார். உன் நோய்களை அவர், வேதம் சொல்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேல் வந்து விழுந்ததான். உலகத்திலே கொடூரமான மரணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய மரணம். நீங்க நிறைய பேரை பார்க்குறீங்க கொடூரமா கொலை செய்யப்பட்டவங்களை பார்த்துக்கிறீங்க. உலகத்திலே கொடூரமான மரணம் என்று சொன்னால் அது என் இயேசப்பாவுடைய மரணம் தான். ஏன் சொல்றீங்க? எப்படிப்பட்ட மரணம் சொல்றீங்க? கொடூரமான மரணம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவம், மரண வேதனை எல்லாம் அவர் மேல வந்து விழுந்த போது அது கொடூர மரணம் அல்லவா? யோசிச்சு பாருங்க, 100 தலைவலி எனக்கு வந்துருச்சுன்னா நான் என்ன கண்டிப்பா என்ன முடியும், 1 கூட என்ன தாங்க முடியாது. ஆனா சர்வலோகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய சாபமும் பாவமும் அவர் மேல வந்து விழுந்ததான். அப்படி என்ற எவ்வளவு கொடூரமான வேதம் சொல்லுது, அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வாசிக்கிறோம். தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களுடைய பாவத்திற்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தா. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் கிரயம் செலுத்தப்படி. நீ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன பண்றாங்க, ஐயோ என் தலை எடுத்து இப்படி ஆயிடுச்சு, என் குடும்ப சாபம் இப்படி ஆயி போச்சு, என்ன பண்றது, கர்மம் ஜென்மம் ஜென்மம் கர்மம் விர்மம்னு சொல்லி எங்களை போடுறாங்க, எங்களை கால்நடையா ஓடுறாங்க, எங்கெங்க ஓடுறாங்க, எதுக்கு, எப்படி ஆய கர்மம் தீரணும், என் சாபம் தீரணும், என் பிரச்சனை மாறணும், மாறி எங்கேயாவது போய் ஒண்ணு கிடைச்சுதா, கிடைச்சுதா, கிடைக்காது, கிடைக்க போறதும் கிடையாது. ஆனா உனக்காக எனக்காக இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய கர்மத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக, உன்னுடைய பாவத்துக்காக இயேசு ரத்தம் சிந்து விட்டார். ஹல்லேலூயா. நீ இப்ப வர வேண்டியது அவரிடத்துல வந்தா போதும், உனக்கு விடுதலை, உன் சாபத்துக்கு விடுதலை, உன் கர்மத்துக்கு விடுதலை, உன் நோய்க்கு விடுதலை, உன் பாவத்துக்கு விடுதலை. வேத சொல்லுக்கு குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. கையை தட்டி மெய்யான விடுதலை. இந்த தெய்வம் ரத்தத்தை சிந்தினார். இயேசு சிலுவையில் அடையப்பட்டு மூன்றாவது நாள் அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். மரணத்துக்கு அதிகாரி இருக்கிற என்ன பண்ண தெரியுமா, இந்த பிசாசு நினைச்சான் நான் மாத்திரமில்ல கோடிக்கணக்கான மனுஷர்கள் நரகத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி சிரிச்சான். ஏசு அவனுக்காக நமக்காக கிரயம் செலுத்துறபடினால அவன் கையில் இருந்த எல்லா மனிதர்களையும் ஏசு பிடுங்கினார். ஹல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய சாவிய வாங்கிட்டார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உனக்கு இனிமேல் ஜெயம் என்பது கிடையாது. பிசாசனுடைய தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. பிசாசனுடைய தலையை நசுக்கி மனித குலத்தை அவருடைய கையிலிருந்து மீட்டெடுத்து விட்டார். எல்லாருக்கும் மீட்பு கிடைச்சிச்சுங்க. நீ இந்துவாரு, முஸ்லீமாரு, புத்த மதமாரு, எந்த மதம் நமக்கு வேண்டாங்க, மதம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இது ட்ரூத் ஆஃப் காட். இது சத்தியம். இது சத்தியமாதம். இதை வாசிக்கிறவனுக்கு பரிசுத்தம் உண்டாகும். இதை நேசிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இது மனிதனுடைய கற்பனை நாள் எழுதப்பட்ட அல்ல, சத்தியமானது. ஆமே. இதை கேட்கிறவரும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மனுஷன் இன்னைக்கு ஒரு காலத்தில் எப்படி இருந்தா, பிசாசனுடைய கையில் அடிமையா இருந்தான். அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியதான் இயேசு ரத்தம் சிந்தினார். சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி ஆக்கினார். கிருபாதார பலியாய் மாறினார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாருனா, நாம எங்கெல்லாம் இருந்த தெரியுமா, வாசிப்போம். 103வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிப்போம். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம்,
1: அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம்,
0: அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து,
1: உன் நோய்களை எல்லாம்,
0: உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி,
1: உன் பிராணனை அழிவுக்கு,
0: உன் பிராணனை எங்கிருந்து மீட்டார் ஆண்டவர்,
1: அழிவுக்கு.
0: உன் பிராணன் எங்கிருந்தது, நரகத்தின் வாசல் அண்டையில் இருந்தது, பாதாளத்தின் வாசல் அண்டையில் இருந்து. தாவீது சொல்லும்போது சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை பிடுங்கெடுத்தார். பவுல் சொல்ல சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சித்தார். நாம எல்லாம் எங்க இருந்தோம், ஒரு காலத்துல மரண வாசல்ல கிடந்தோம், அந்த வாசல்ல இருந்து இயேசு நம்மை பிடுங்கெடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி இருந்து, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களெல்லாம் குணமாக்கி,
1: பிராணனை அழிவுக்கு
0: வெளியே, நம்ம பிராணன் உயிர் எங்க இருந்தது, அழிவிலிருந்து. அதுதான் தாவீது சொல்கிறார், உலையான சேற்றிலும் பயங்கரமான குளிரிலிருந்து என்னை தூக்கிடுத்தார். ஹல்லேலூயா. கண்மலை மேல நிறுத்திட்டார். அவன் மவுண்ட் சிட்டி, மலை மேல உள்ள ஒரு பட்டணமாய் நம்மை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி,
1: பிராணனை அழிவு,
0: உன் பிராணனை அழிவிலிருந்து மீட்டு,
1: உன்னை கிருபையினாலும்,
0: கிருபையினாலும்,
1: இரக்கங்களினாலும்,
0: இரக்கங்களிலே என்ன சூட்டிட்டார், இப்போ
1: முடி சூட்டி,
0: முடி சூட்டி. ஹல்லேலூயா. இந்த முடி சூட்டுவது என்பது கிரீடத்தை கொடுத்து விட்டார். இப்ப யார் தெரியுமா, நீ ராஜா. ஏசப்பாவுடைய பிள்ளை ராஜகுமாரர், ராஜகுமாரத்திகள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினாரு, சங்கீதம் 8வது சங்கீதத்துல, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி சூட்டி நீர். அந்த மகிமையை சாத்தான் இழந்து வச்சுக்கிட்டான். ஆனா இயேசு மரணத்துக்கு பிறகு அந்த மகிமையும் கனத்தையும் மறுபடியும் மனிதனுடைய தலையின் மேல் வைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமே. எல்லாம் பாவம் செய்து மகிமை இழந்து போன அந்த மகிமை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மகிமை மனிதனுடைய சிரசின் மேல் வைத்து விட்டார். முடி சூட்டினார் என்ற வார்த்தைக்கு கிரீடம் என்ற அர்த்தம். இப்ப என்னவா மாத்திட்டாரு, நம்ம ராஜாக்களாக மாத்திட்டார். ஹல்லேலூயா. உங்களை ராஜகுமாரத்தையா மாத்திட்டாரு, உங்களை ராஜகுமாரன். ஆமே சொல்லுங்களே. இப்ப நம்ம யாருக்கு சொந்தம்? இயேசப்பாவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இனி நான் அடிமை அல்ல. சாத்தான் என்னை அடிமைப்படுத்த முடியாது, சாபம் என்னை அடிமைப்படுத்த முடியாது, தரித்திரம் என்னை அடிமைப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் ஆளுவே. ஐ அம் கிங். நீ ஒரு ராஜா. ஹல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம்.
1: நம்மிடத்தில் அன்பு கூறு.

0: தோட்டத்துல தேவனுக்கு முன்பதாக இருந்தவன் பாவம் செய்த போது மகிமை அடைந்தவனா, ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு மீட்பு வந்த போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரி இப்ப யாருக்கு முன்பதாக இயேசப்பா நிறுத்திட்டாரு, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக. எப்படி நீ எப்படி இருக்கிற, கடங்காரனா இல்ல, பாவியா இல்ல, துரோகியா இல்ல, உன்னை யாரா நிறுத்திட்டாரு, யாரு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிற நீ?
1: நம்மை ராஜாக்களும்
0: ராஜாக்களும் ராணிக்களும் கைய தட்டி ஹல்லேலூயா, ராஜாக்களும் ஒரு காலத்துல பிச்சைக்காரனா இருந்தோம், இப்ப யாராக மாறிட்டோம். இயேசு எனக்கு என்னைக்கு எங்க உள்ளத்துல வந்தாலோ, உள்ளத்துல வந்தாரோ, அன்னைக்கே நான் ராஜாவா மாறிட்டேன். அந்த ராஜ மேன்மைக்குரிய அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டாரு. எப்படிப்பட்ட அதிகாரம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:19 சொல்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு காலத்துல நம்மள பிசாசன தலையை போட்டு மிதி மிதி மிதிச்சிருந்தான், காலை போட்டு மிதிச்சிருந்தான், நம்ம சாபத்தை கூட. ஆனா இன்னைக்கு அவனை மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இப்ப நான் யாரா மாறிட்டேன்? ராஜாவுடைய அபிஷேகம் எனக்கு, ராஜாவா மாறிட்டேன். பிசாசை பார்த்து என்ன சொல்றோம்? ஒரு காலத்துல பிசாசை பார்த்தா ஐயோ ஐயோ பயமாகுது, ஏய் உட்காரணும் உட்காரணும். ஆனா இப்ப இயேசு எனக்குள்ள வந்தபடினால பிசாசை பார்த்து என்ன சொல்றேன், ஏய் பிசாசே உட்கார், உட்காருது உட்காருதா இல்லையா, ஓடுனா ஓடுதா இல்லையா, ஓடுதா இல்லையா, ஓடுதா இல்லையா. உங்களை பார்த்தா நீங்க பிசாசு பார்த்து நீங்க ஓடுறீங்களா, உங்களை பார்த்து பிசாசு ஓடுதா? நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் பிசாசை துரத்திந்து கொண்டு துரத்தும் பொழுது ஒரு வலி சார் என்னை பார்த்து சொல்லுது, உனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, என்னால பார்க்க முடியல, என்னை விட்டு நான் ஓடிடுறேன், இயேசு எனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமே சொல்லுமா? இந்த இயேசு இப்ப என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, இலவசமா கொடுத்துட்டாரு. இந்த ரட்சிப்பு என்பது பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி. ஆமே சொல்லுங்களே. நரகத்துக்கு வழி அழைச்சிட்டாரு, இப்ப பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயம் என்னது? இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நீங்க நம்பணும். இயேசு உங்க பாவத்துக்கு அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசிக்கணும். அப்ப இயேசு என்ன பண்றான்னா, வேதம் என்ன சொல்லு, வாசற்படி நின்று, வாசற்படி நின்று கதவை யார் தட்டுறது? யார் தட்டுறது? தெய்வத்தை தேடி அங்க போலாமா? அங்க போன தெய்வம் இருக்குமா? இங்க போன தெய்வம்? தெய்வத்தை தேடி நீ போக வேண்டாம், அந்த தெய்வம் உன்னை தேடி வர தெய்வம். ஹல்லேலூயா. நீ எங்க கறியோ அங்க உன்னை தேடி வர தெய்வம் தான் இயேசு. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன்,
1: ஒருவன் சத்தத்தை கேட்டு,
0: ஒருவர் ஏன் சத்தத்தை கேட்டு, உனக்கு நான் கிரியை செலுத்திரும்பா, உனக்கு நான் மீட்பை கொடுத்துட்டேன். இப்ப நான் வந்து யோசிச்சு பாருங்க, நான் தெய்வம் சொன்னா என்ன பண்ண, அவருக்கு அதிகாரங்கிறது, ஏய் என்ன நீ ஆராதிக்கல, உன கொன்னுடுவேன், அப்படி சொல்ற தெய்வம் கிடையாது. உனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாருப்பா. என் ஆண்டவர் எப்பவுமே கட்டாயப்படுத்தி ஒருவனை, என்ன என்ன ஆராதி, என்ன சேவிக்கணும், நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொள்ளுகிற தெய்வம் அல்லப்பா. மீட்பை கொடுத்துட்டாரு பாருங்க, வாசப்படி கதவை தட்டுறாரு, ஒருவன்
1: என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து அவனிடத்தில் நான் பிரவேசி.
0: பாருங்க, கதவை திறந்தா தான் வருவாரு. ஆனா கதவை திறக்காத ஒருத்தன் வருவான், யார் தெரியுமா? அவன் தான் பிசாசு. கதவை திறந்தாலும் திறக்கலாம், ஓடி அந்த உள்ள வந்து உன்னை எப்படியா காலி பண்ணும். ஆனா இயேசு நீ கூப்பிட்டா தான் வருவார். கூப்பிடலாம் வரமாட்டாருங்க, வாசற்படின்னு கதவை தட்டுறா. உன் இதய கதவை திறந்தா வித்தியாசம் பார்ப்பதில்லை. நம்முடைய தெய்வம் யார் தெரியுமா? நீ அவரை ஏற்றுக்கொண்டா, உன்னை வெல்கம் பண்ணா, உன் கூட வந்து என்ன பண்ணுவாரு? உங்கூட சாப்பிடுவாருங்க, நல்ல சாப்பாடு உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு தரித்திரம் மாறும், உன் பஞ்சம் மாறும். அல்லேலூயா. நல்ல

போஜனத்தை கொடுக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த நித்தியத்திற்கு உன்னை கொண்டு போவார், பரலோகத்துக்கு கொண்டு போய். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வரவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கள்லாம் ஜீவனை உடையவர்கள். இயேசு இல்லாதவங்கலாம் செத்து போன பாடி. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாத எங்க போவான்? நரகத்துக்கு. ஜீவன் உள்ளவன் எங்க போவாங்க? பரலோகத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமா. பரலோகம் என்பது நித்தியமான ஒரு இடம். வேதத்திலும் அங்க நித்திய மகிழ்ச்சி தலைமையில இருக்குமா? அங்க பசி கிடையாது, தாகம் கிடையாது. அங்க பரலோகத்தில் என்ன பண்ணுவோம்? நல்ல பாடிய துதிக்குவோம். எப்படி இன்பம், அதாவது உலக சிற்றின்பம், உலகம் கொடுப்பது சிற்றின்பம், தேவன் கொடுப்பது. ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி பாடினா.

0: எப்போதும் அங்க கண்ணீர் இல்ல, வியாதி இல்ல, சதா காலங்களில் எப்போது சந்தோஷமா இருப்பாங்களாம். ஆனா இயேசு அறியாம போறவனுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 9:17 சொல்கிறது, துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதி எங்க போவாங்களா?
1: நரகத்திலே தள்ளப்படுவார்கள்.
0: ஒரு நாடகத்தை பாத்தீங்கல்ல, நரகத்துல போயிடுவாங்க. நரகம் என்பது என்னது? முடிவே இல்லாத இடம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:14-15 வாசிப்போம்.
1: அப்பொழுது
0: மரணமும்
1: பாதாளமும்
0: அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது.
1: இது இரண்டாம் மரணம்.
0: மனுஷனுக்கு ரெண்டு மரணங்க, ஒன்று சரீர மரணம், பாவிகளுக்கு உண்டு, பரிசுத்தவான் உண்டு. இரண்டாவது மரணம் தான் அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடல். இந்த மரணத்துக்கு பாத்திரம் யார்? பாவிகள், தேவனை மறக்கிறவர்கள், துன்மார்க்கர்கள். அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னி கடல், அக்னி கடலில் 15 ஜீவ புஸ்தகத்திலே
1: எழுதப்பட்டவனாக
0: காணப்படாதவன் எவனோ
1: அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான்.
0: இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகம் இந்திய கெசட்ல இவன் இந்திய குடிமகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இந்திய கெசட்ல. ஆனா இந்திய கெசட் நம்ம பேர் ஒரு நாள் போயிடும். ஆனா பரலோக கெசட்ல ஜீவ புஸ்தகத்துல யாரெல்லாம் பேர் இருக்கிறதோ அவங்க பரலோகத்துக்கு வருவாங்க. பரலோகத்துல யாரெல்லாம் பேர் இல்லையோ அவங்கள நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகம் என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு நாள் 100 டிகிரி வெயில நம்மள தாங்க முடியல. பல ஆயிரக்கணக்கான டிகிரி, ஆமை கொதி கொதி தண்ணி போல அக்னி கடல். அல்லேலூயா. கந்தகமும் இரும்பும் கந்தகம் எரியிற கடல், அக்னியும் கந்தகம் எரிய கடல். அந்த கடல்ல சதா காலமும் வாதிக்கப்பட்டிருப்பார்கள். முடிவே கிடையாது. அந்த நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்கு தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு உனக்காக எனக்காக பலி செலுத்தப்பட்டார். அல்லேலூயா. உம்முடைய கிருபை குடும்பங்களை தாங்கட்டப்பா. இயேசப்பா, தொடர்ந்து உம் நாமம் மகிமைப்படுவதாக, உம் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. தேவ பிள்ளைகள் ஒரு மனப்பட்டு கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது ஒரு மகிமையின் மேகம் அந்த ஜனத்தை, தேவ சமூகத்தில் அவர்கள் கூடியிருக்கிற இடத்துல அவருடைய மகிமையின் மேகம்

இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உண்மையிலே சொல்லுகிறேன், அவரை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், அதை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்?

மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். ஆதி தேவன் நம் அடைக்கலாம். அவன் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். ஒரு பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த பாடல், உற்சாகமாய் கரங்களை

வேதனை கூறியவர், அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே கணத்திற்குரியவர், அவரே புகழப்படத்தக்கவர். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். அப்படியே மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டவர்களாக

ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் என் கால்கள் சறுக்கிறது என்று சொன்ன பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று எழுதியிருக்கிறது. அந்த கிருபை எங்களோட கூட இருந்து எங்களை அற்புதமாக நடத்தின தெய்வக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த கிருபை நினைவு கூறுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுக்கு செய்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு 9:23. ஷானாவும் லாரியும் தங்கள் 2 குழந்தைகளோடு அரிசோனாவிலிருந்து நியூ ஜெர்சிக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். அரிசோனாவில் அவர்கள் இருந்த வீட்டை விற்க முடியாததால் தவணை கட்ட வேண்டியதிருந்தது. நியூ ஜெர்சியில் வீடு வாடகைக்கு எடுத்ததால் அங்கும் வாடகை கொடுக்க வேண்டியதாயிற்று. புதிய இடத்தில் லாரிக்கு வேலையும் கிடைக்கவில்லை. புதிய இடத்திற்கு சென்றது தேவனுக்கு சித்தம்தானா என்று குழம்பி போயிருந்தனர். ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. தேவன் தங்களோடு பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் சபைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். தேவனே, நீர் எங்களை பராமரிப்பீர், எங்களை பாதுகாப்பீர் என்ற நிச்சயத்தை தாரும் என்று அவர்கள் மனதிலே ஜெபித்து கொண்டே சென்றார்கள். அப்பொழுது சபையின் ஒளிநாடாவிலிருந்து பாடல் பாடும் சத்தம் கேட்டது. தேவன் உன்னை விசாரிப்பார், அவர் உன்னை காத்து கொள்வார், ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை முழுவதும் என்பதாய் அந்த பாடல் வரிகள் இருந்தன. அதை கேட்டதும் அவர்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. தேவன் அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அரிசோனாவில் அவர்களுடைய வீடு விற்கப்பட்டது. லாரிக்கு நியூ ஜெர்சியில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது. அவர்கள் இருந்த வீட்டை விலைக்கு வாங்க தேவன் உதவி செய்தார். நாம் தரிசித்து நடவாமல் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தால் நடக்கிறோம் என்று அன்று அவர்கள் அறிந்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். வழியே இல்லாத இடங்களில் பாதை காட்டுவார். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும். உங்களுக்காக தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கின்றவைகளை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவில்லை, எந்த இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. தேவன் மீது அசைக்க முடியாத விசுவாசம் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தையே நாம் ஜெயித்து விடலாம். ரூத் என்ற இளம் விதவை மோவாப் தேசத்திலிருந்து தன் மாமியாகிய நகோமியோடு சேர்ந்து பெத்லகேமுக்கு வந்தார்கள். அவர்கள் பெத்லகேமிலே வந்தபோது ஒன்றும் இல்லாத வெறுமை நிலைதான் அவர்களுக்கு இருந்தது. ரூத் கோதுமை அறுவடை நடைபெறும் வயலுக்கு சென்று சிந்தி கிடக்கும் கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு வந்தாள். ரூத்தும் நகோமியும் அப்படித்தான் சாப்பிட்டார்கள். இருவருக்குமே வேலை இல்லை. ஆனால் ரூத்துக்கு தேவன் மேல் இருந்த விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசமாய் இருந்தது. அதை பார்த்த தேவன், ரூத் எந்த வயலில் சிந்தி கிடந்த கோதுமையை பொறுக்கினாளோ அதே வயலுக்கு சொந்தக்காரியாக தேவன் மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரை உறுதியாக விசுவாசிப்போம். அப்பொழுது நம் வாழ்வின் வெறுமை நிச்சயமாக மாறும், ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் உங்களை விசாரித்து நடத்துவார்.

உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன் கூட்டமும் தேனியும் இருந்தது. அவன் அதை கண்டு கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தப்பிடத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர்கள் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோடு கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் விருந்து உண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்பொழுது அவன், பச்சிக்கிரவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. 7 நாளில் அவர்கள் சிம்சோனின் பெண் ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணி இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போடுவோம். எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனின் பெண் ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றார். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கு அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்துண்கிற 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7 நாளில் அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவன் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தான். ஆகையால் 7 நாளில் பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உலாந்திருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் அவன் அஸ்காலோத்துக்கு போய் அவ்வூரிலே 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண் சாதியோ என்றால் அவனுடைய தோழரில் அவனோட சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு முன் கொண்டு வர விரும்புகிறேன். நம்பர் ஒன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை நீங்கள் கிறிஸ்தவ வழிபாட்டு முறைமைகளை வைத்து கொண்டு நிர்ணயம் செய்தல். அதுதான் நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதற்கான முதல் குறிப்பாக இருக்கிறது. என்ன பிரதர், ஒன்றும் புரியலையே? அதாவது நீங்க காலையிலேருந்து வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபை கூடுகையில் ஒன்றை கூட நீங்க விட்டுறது கிடையாது. இதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்க என்ன நம்புறீங்க அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, என்னுடைய ஆவிக்குரிய தரம் நன்றாக இருக்கிறத நீங்க நம்பிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இது மிகப்பெரிய வஞ்சகம். ஆவிக்குரிய தரம் என்பது கிறிஸ்தவ வழிபாட்டு முறைமைகளை வைத்து அல்ல, என்னுடைய கேரக்டரை வச்சு தான் தீர்ப்பிடப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று எதினாலே அறிந்து கொள்ள முடியும்? நான் எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறேன், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், எவ்வளவு நேரம் சபையில உட்கார்ந்துருக்கிறேன் என்பதை வச்சா நம்ம பார்க்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் இதை ப்ராப்பரா செஞ்சுக்கிட்டு இருந்தும் கர்த்தரை விட்டு பின்வாங்கின நிலைமையில இருப்பாங்க. அவங்களுடைய குணாதிசயத்துல ஒரு மாற்றமும் இருக்காது, அவங்க பேச்சுல மாற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, கிறிஸ்துவின் குணாதிசயம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனா தங்களை என்ன அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன் அப்படின்னு தங்களுடைய தரத்தை தவறாக நிர்ணயம் செய்கிறார்கள். அதுக்காக நான் வேத வாசிக்கிறதே ஜெபிக்கிறதெல்லாம் இல்லாம இருக்கணும்னு சொல்ல வரல. நீங்க நான் என்ன நோக்கத்துல பேசுறேங்கிறத புரிந்து கொள்ள முடியும். வெறும் வேத வாசிப்பு, சபையை அட்டன் பண்றது, இதை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை நீங்கள் நிர்ணயித்தால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் முதல் ஆதாரம். சரி, நம்பர் டூ, உங்களுடைய கிறிஸ்தவ வழிபாட்டு முறைமைகள் விருப்பத்தின் அடிப்படையில் இல்லாதபடிக்கு ஒரு கடமை அல்லது ஒரு மத சடங்கின் அடிப்படையிலே இருக்குதல். உதாரணத்திற்கு என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு தாகம் அடிக்குது அதனால தண்ணி குடிக்கிறீங்க, இல்ல தண்ணி குடிக்க வேண்டும் என்பது கட்டளையாக இருக்கிறது, ஆகவே நான் தண்ணீர் குடிக்கிறேன் அப்படின்னு குடிச்சீங்கன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். உங்க உடம்புக்கு தாகம் எடுக்கல, பசிக்கல, எதுவுமே நடக்கல, ஆனா நீங்க எழுதி ஒட்டி வச்சிருக்கிறீங்க 8-9 எனக்கு பசி இல்லை ஆனால் நான் சாப்பிட வேண்டி இருக்கிறது, 9-10 இந்த இடத்தில் நான் தண்ணி குடிக்க வேண்டி இருக்கிறது, இந்த இடத்தில் நான் மீண்டும் சாப்பிட வேண்டி இருக்கிறது, ஐயோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல போய் ஐய இந்த டயத்துல எனக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கே, எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இல்ல? ஒரு உடல் சரியாக இயங்குகிறது என்று சொன்னால் அது தாகம் எடுக்கும், பசி எடுக்கும். அந்த தாகம் எடுக்கிறது தான் எனக்கு தண்ணீரை ஆவலோடு பருக வைக்கும். அப்ப கிறிஸ்தவ வழிபாட்டு முறைமைகள் என்று நான் என்ன சொல்லுகிறேன், ஜெபம், வேதம் வாசிக்குதல், சபைக்கு செல்லுதல், இது உங்களுடைய விருப்பத்தின் ஆர்வத்தின் தாகத்தின் அடிப்படையில இல்லாதபடிக்கு ஒரு கடமை. இன்னைக்கு காலையில எந்திரிச்சேன், அப்பா ஜெபிச்சு முடிச்சிட்டேன்ப்பா, ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு, ஐயோ இன்னைக்கு சபைக்கு போயிட்டு வந்துட்டேன், ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு பைபிள் வாசிச்சிட்டேன், ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு விருப்பத்தின் அடிப்படையில இல்லாதபடிக்கு இதை கடமைக்காக செஞ்சீங்கன்னு சொன்னா இது ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, ஒரு மதவாத சடங்கு. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு குழந்தைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம வேற வழியே இல்லை, நீ காலையில இருந்துச்சு இதை செய்யணும் அதை செய்யணும்னு நாம கட்டளை இட்டுட்டோம்னு சொன்னா அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அது பிடிச்சு செய்தா உள்ளத்தின் விருப்பத்தின் அடிப்படையில செய்கிறதா தெரியாது நமக்கு. அது குழந்தைக்கு வேணா ஓகே, ஆரம்ப காலத்துல நாம அதை செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா வளர்ந்து அடல்ட்டா இருக்கக்கூடிய நீங்க அப்படி செய்யாம வாழ்நாள் முழுவதும் நீங்க வேதம் வாசிக்கிட்டே இருக்கிறீங்க, விருப்பத்தின் அடிப்படையில் எதையுமே செய்யல அப்படின்னு பார்த்தா, அன்பின் அடிப்படையில செய்யல, தாகத்தின் அடிப்படையில செய்யலன்னு பார்த்தா நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, சம்திங் ராங்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கவனமா இருங்க. நம்பர் த்ரீ, தேவனுடைய அங்கீகாரத்தை உள்ளான மனிதனில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையிலே தேடாமல் வெளிப்புற செயலின் மூலமாக தேவனுடைய அங்கீகாரத்தை நாடுதல். எப்படி? உள்ளான மாற்றத்தை தான் தேவன் எப்பொழுதுமே பார்க்கிறாரு. தேவன் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை அல்ல, என்னுடைய இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். உன்னுடைய வெளிப்புறம் சுத்தம் ஆகும்படி உட்புறத்தை சுத்தமாக்கு. வெளிப்புறத்தை ஒருபோதும் நம்ம சுத்தமாக்க வேண்டிய அவசியமே கிடையாது, உள்புறத்தை சுத்தமாக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா வெளியே சுத்தமாயிரும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்காம நான் தேவனுக்கு எப்படியாவது உகந்தவனா மாறணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலையை செய்யறது, நான் வந்து 40 உபவாசம் இருப்பேன், நான் வந்து இந்த ட்ராக்ஸை நான் இன்னைக்கு போய் கொடுத்துட்டேன்னா கர்த்தர் என் மேல பிரியமா இருப்பாரு, நான் அதை செஞ்சுட்டுன்னா பிரியமா இருப்பார். சபையில பாத்தீங்கன்னா நான் சேர் எடுத்து போடுறேன், பாய் எடுத்து போடுறேன், கூட்டுறேன், இசை வாசிக்கிறேன், மைக்கை ரெடி பண்றேன், எல்லாத்தையும் பண்ணும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வந்துருது, மனசாட்சி பூரணப்படுத்து அங்க இடத்துல திருப்தி ஆயிருது. அப்பா நான் கர்த்தருக்காக எதை செஞ்சிருக்கிறேன், அவர் என்னை வந்து அங்கீகரிப்பாரு, நேசிப்பாரு. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு எது பிடிக்கும் தெரியுங்களா? உங்களுடைய உள்ளான மாற்றம் தான், உங்க இருதயத்தினுடைய நோக்கம் தான். நீங்க ஒரு விஷயத்தை ஏன் செய்யறீங்கிறது தான் முக்கியம். உலகத்துல மதங்கள் இருக்கிறது, எல்லா மதத்திலும் வேலை செய்யறாங்களா இல்லையா?
எல்லா மதத்திலையும் அவங்க ஹாலை கூட்டி பாய் போடுறது இல்லையா, அவங்க தங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறது இல்லையா, நம்மை விட இன்னும் அதிகமாக அவர்களால் செய்ய முடியும். அப்ப அந்த தேவர்கள் எல்லாம் உண்மையா இருக்கிறாங்களா? இல்ல, கர்த்தரை தவிர உலகத்துல தேவன் கிடையாது. அப்ப மனுஷன் நினைச்சா எதை வேணாலும் அவன் செய்ய முடியும். அதனால இதையெல்லாம் செய்யறதுனால தேவன் உங்களை அங்கீகரிக்கிறாரு, தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. நம்பிக்காதீங்க. உள்ளான வாழ்க்கையில மாற்றம் வராத வரைக்கும் நீங்க அவருக்காக பாட்டு பாடினாலும் சரி, இசை வாசிச்சாலும் சரி, பெரிய ஊழியங்களை செஞ்சாலும் சரி, இது எதுவுமே தேவனுக்கு முன்பதாக அங்கீகாரம் இல்லை. இதை தெரிஞ்சிக்காம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க மிகப்பெரிய ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எச்சரிக்கையா இருங்க. நம்பர் 4, நீங்க வஞ்சிக்கப்பட்டதற்கு இன்னொரு ஒரு அடையாளத்தையும் நான் சொல்லுகிறேன். காணிக்கை கொடுத்தால் கர்த்தர் எனக்கு திரும்பி 10 மடங்காய் ஆசீர்வதிப்பார் என்கிற மிகப்பெரிய ஒரு சிந்தையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்துல தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுல கைமாறு கருதாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காகட்டும், கர்த்தரை அறியாதவர்களாகட்டும், ஏழைகள் யாராயிருந்தாலும் சரி, தேவனுடைய பணிக்காகட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதான் கர்த்தர் நமக்கு திட்ட கட்டளையாக இருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கக்கூடியது தான் கட்டளையாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு சட்டத்தின் பிரகாரம் 10ல் 1 கொடுத்துட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்காக இதை செஞ்சிட்டேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு இன்னும் என்ன செய்யலை, ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்கல? இந்த எண்ணம் நீங்கள் மிகப்பெரிய வஞ்சகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை பல பேர் ஏமாத்தி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப நான் காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் திருப்பி எனக்கு கொடுக்க மாட்டாரா, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது என்ன தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு தான், தப்பு. ஏன் அப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையே எதையுமே நீங்க தியாகமா பண்ணலங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நான் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்பட விரும்புகிறேன் என்று சொன்ன அப்போஸ்தலன் எங்கே? நான் எது செஞ்சாலும் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும்னு நினைச்சு செய்யற நீங்க எங்க? கர்த்தருக்காக செலவு பண்ணவே விரும்பலையா? நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடணும். தியாகங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லையா? அதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் நான் சொல்லலை. நீங்க காணிக்கை கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர் தன்னுடைய துருத்தியில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அதை மறந்து விடுது. நம்மளை போல மனுஷன் அல்ல. ஆனா எனக்கு திருப்பி தந்தாகணும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளுடைய நோக்கத்தை பறைசாற்றுகிறது. என்னுடைய இருதயத்தின் நோக்கம் தெரிகிறது, எனக்கு திருப்பி கிடைக்கணும். இது எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் பாருங்க. இதை தூக்கி முதல்ல எடுத்து போடுங்க. கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்க. எதிர்பார்ப்பு இல்லாம தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. திருப்பி கிடைக்கும் என்று செய்யாதீங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு 2 சட்டை கொடுத்திருக்கிறாரு, 1 சட்டையை கூட திருப்பி கொடுக்குறேன், அப்பதான் எனக்கு 5 சட்டையா திரும்பி வருங்கிறது அல்ல. எனக்கு 2 சட்டை, அதுல 1 கூட எனக்கு 1 இருக்கு, அது போதும் என்ற அடிப்படையில் தான் தேவன் நமக்கு சத்தியத்தை வழங்கி இருக்கிறார். இது இல்லாம நீங்க கர்த்தருடைய காணிக்கை பண விஷயத்துல நீங்கள் திருப்பி கிடைக்கும், நான் விதைச்சிருக்கிறேன், எனக்கு 100 வரும்ன்ற எண்ணத்தோடு நீங்க கொடுத்தீங்கன்னா, அது போன்ற சாட்சியை தேடி தேடி யூடியூப்ல போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி சாட்சி சொல்லக்கூடிய போதக சபையில நீங்க இருந்தீங்கன்னா, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஃபைனல் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு குறிப்பு. தேவன் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தை ஜபத்தின் மீதும் வேறு சில சடங்குகள் மீதும் நீங்கள் வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மிகப்பெரிய வஞ்சிக்கப்பட்டிருக்கிற நிலைமை. அது என்ன பிரதர், தேவன் மீது வைக்கிற விசுவாசம் ஜபத்தின் மீது வைக்கிற விசுவாசம் என்னன்னா, அதை விளக்கி சொன்னா உங்களுக்கு புரியும். நாம கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசத்தை விட ஜபத்தின் மீது விசுவாசம் வைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. எனக்கு வரக்கூடிய போன் கால்ல பெரும்பாலான போன்கள்ல இந்த மாதிரி இருக்கு. ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்க அப்படி கேட்பாங்க. இப்ப நான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பேன், பிரதர் ஒரு காரியத்துக்காக நான் ரொம்ப நாளா ஜபிச்சுட்டு இருக்கிறேன் பிரதர், அது நடக்கவே இல்லை, என்னுடைய ஜபத்தை நான் இதை தப்பா ஜபிக்கிறேன் போல் இருக்கு, அதுல என்ன மாதிரி ஜபிச்சா எனக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்? அப்ப இவங்க என்ன நம்புறாங்கன்னா, தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தை விட அந்த ஜெப வார்த்தையின் மீது அதிகமான விசுவாசம் வைக்கிறாங்க. என்ன வார்த்தை கொண்டு ஜெபிச்சா எனக்கு வந்து இது கிடைக்கும்? அப்ப இவங்க என்ன நம்புறாங்க, ஏதோ பாஸ்வேர்டு மாதிரி நினைச்சுக்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சரியான பாஸ்வேர்டை போடணும், அந்த பாஸ்வேர்டில் ஒன்று மாறிட்டா கர்த்தர் தரமாட்டாரு அப்படின்னா எப்படி நீங்க இது பண்றது? ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, இதை எனக்கு கொடுங்க அப்படின்னு

தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தை விட அந்த ஜெப வார்த்தைக்கும் 40 நாள் ஓகேவா 30 நாள் ஓகேவா பிரதர், நான் 2 மணி நேரம் ஜெபிக்கலாமா 1.5 மணி நேரம் ஜெபிக்கலாமா பிரதர், காலையில ஜெபிக்கிறது நல்லதா சாயங்காலம் ஜெபிக்கிறது நல்லதா? கர்த்தர் இடத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு போகும்போது எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் வருகிறது? உண்மையாகவே நாம தேவன் மீது நம்பிக்கையும் ஆர்வமும் அன்பும் பாசமும் தாகமும் வச்சிருக்கிறோமோ இல்லையோ அந்த ஜெபத்தினுடைய இதை சடங்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலர் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையை விட டிவி பிரசங்கியார்களை வச்சு நம்பிக்கிட்டு ஒருவேளை நான் ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அந்த போதகர் ஜெபிச்சா கேட்பாரோ அப்படின்ட்டு அங்கே போறது, எங்கெங்க இந்த மாதிரி கூட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் படியேறுறது. யாரை நீங்க நம்புறீங்க? எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? நமக்கு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து தானே, வேற எந்த மத்தியஸ்தரும் வர முடியாது. ஒரு போதகன் மத்தியஸ்தனா இருந்து எதையும் செய்ய முடியாது. நமக்கு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து தான். அதை விட்டுட்டு நீங்க உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்காம உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜெபத்தை ஏறெடுக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு ஜெப கோபுரமா போயிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு பெரிய பெரிய ஊழியர்கள் சொல்லிட்டு அவர் மூலமா நடந்துறாதா இவர் மூலமா நடந்துறாதான்னு போயிட்டு இருக்கிறீங்க. மற்ற மார்க்கத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு நான் கேட்குறேன், மற்ற மதங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு நான் கேட்குறேன். இந்த கோயிலுக்கு போனால் நடந்துடும், அந்த கோயிலுக்கு போனால் நடந்துடும், அங்கே வடநாட்டில் இருக்கிறவர் இங்கே தேடி ஓடி வர்றாரு, இங்கே இருக்கிறவங்க வடநாட்டுக்கு போகிறாங்க ஏன்னா அங்கே போனால் நடந்துடும்னு அவங்க நம்புகிறாங்க. சேம் அதே போல தான் இங்கே இருக்கிற நீங்கள் அங்கே போனால் நடந்துடும் நம்புறீங்க. வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. தயவு செய்து திருந்துங்கள், ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ளே வாங்க. கர்த்தர் உங்களுக்காக தான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, நீங்கள் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறீங்க. எந்த போதகனும் மத்தியஸ்தனாக முடியாது. எந்த போதகனும் சண்டை போட்டு உங்களுக்காக ஜெபிச்சு ஆண்டவரிடத்துல இருந்து அப்படியே ஆசீர்வாதத்தை அப்படியே இழுத்து உங்ககிட்ட கொண்டு வர்ற ஆபத் பாந்தவனா மாறிட முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த புதிய உடன்படிக்கையை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நண்பானவர்களே, முக்கியமான குறிப்புகளை பார்த்துருக்குறோம். நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரியா? காட் பிளஸ் யூ.

You're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரன் நீரே, பாத்திரன் நீர், ஒருவரே பாத்திரன் தகப்பனே. Jesus.

அவ்வியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

நாம் எடுப்பார் கைப்பிள்ளையாக இல்லாமல் நாமாகவே நல்லது எது கெட்டது எது என்பதை சுயமாக சிந்தித்து ஒரு செயலில் இறங்க வேண்டும். உங்கள் சுயத்தை தொலைக்காமல் நீங்களாகவே இருங்கள். தைரியமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அல்லது கூற முயற்சி செய்யுங்கள். மற்றவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ என்று நினைத்தால் நம்முடைய கருத்தை என்றுமே கூற முடியாது. நம்முடைய கருத்தை முன்வைப்பதன் மூலமாக மேலும் மாற்று கருத்துகளையும் நம்முடைய தவறுகளையும் நாம் இனம் காண முடியும். அப்போதுதான் நம்முடைய எண்ணங்களை தவறுகளை சரி செய்து நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு அரசனிடம் சுயமாக சிந்திக்க தெரியாத முட்டாள் ஒருவன் வேலைக்குச் சேர்ந்தான். ஒரு நாள் அரசன் அவனுடன் வெளியூர் சென்றார். வழியில் இருட்டிவிட்டது. எனவே அங்கிருந்த ஒரு சத்திரத்திலே தங்க முடிவு செய்து குதிரையை வெளியில் ஒரு மரத்தில் கட்டிவிட்டு வேலைக்காரனிடம் இரவு முழுவதும் தூங்காமல் குதிரையை பார்த்துக்கொள் என்று சொன்னார். இரவு முழுவதும் எப்படி தூங்காமல் இருப்பது என்று அவன் சந்தேகம் கேட்க அரசனும் ஏதேனும் தீர்க்க முடியாத பிரச்சனை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் தூக்கம் வராது என்று சொன்னார். அவனும் சரி என்று சொன்னான். சிறிது நேரம் கழித்து அரசர் அவன் என்ன செய்கிறான் என்பதை சோதிக்க வெளியே வந்தார். அவனும், அரசே, நான் தூங்கவில்லை. வானில் இருக்கும் நட்சத்திரங்கள் தானாக வந்ததா அல்லது யாரேனும் கொண்டு வந்து போட்டார்களா என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னான். நல்லது என்று கூறிச் சென்ற அரசன் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்தார். அவன் சொன்னான், அரசே, கடலில் உப்பு தானாக வந்ததா அல்லது யாரேனும் கொண்டு வந்து கொட்டினார்களா என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னான். அரசன் நிம்மதியுடன் தூங்கப் போனார். காலையில் எழுந்து வந்து பார்த்தபொழுது வேலையால் சீரிய சிந்தனை வசப்பட்டு இருப்பதை பார்த்த அரசன் இப்பொழுது என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், அரசே, உங்கள் குதிரை தானாக ஓடிவிட்டதா அல்லது யாரேனும் திருடிச் சென்று விட்டார்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஆம் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் நிர்ணயிக்க வேண்டும், மற்றவர்கள் அல்ல. மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் முடிவு எடுப்பது என்னவோ நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட வேலையில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால்தான் நம்முடைய வேலையை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பு நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்றுதானே வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது.

0: ஒப்புற வாக்குதலின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த குடும்பத்திற்காக ஒரு சில ஆலோசனைகளை நான் யோசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை ஒப்புற வாகுதலை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஒரு குடும்ப வாழ்க்கையில மிக அவசியமானது என்னன்னா இந்த ஒப்புற வாகுதல் என்கிறது மிக மிக அவசியமானது. இந்த ஒப்புறவாகுதல் ஒரு வீட்டிலே இல்லாவிட்டால் கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகள் தாய் தகப்பனுக்குள்ள இந்த ஒப்புறவாகுதல் என்று ஒன்று இல்லாவிட்டால் நான் சொல்றேன் அந்த வீடு வந்து பரலோகமாக இருக்காது, அந்த வீடு நரகமாக இருக்கும். ஒப்புறவாகாத வீட்டில் சாப்பாடு சரியாக சமைக்க முடியாது, ஒப்புறவாகாத வீட்டில் சமாதானம் என்கிறது கொஞ்சம் கூட இருக்கிறது, ஒப்புறவாகாத வீட்டில் செழிப்பை பார்க்க முடியாது, ஒப்புறவாகாத வீட்டில் நிறைய நான் நமக்கு நிறைய வியாதிகள் வந்து ஒப்புறவாகாத வீட்டில் நிறைய வியாதிகள் எல்லாம் கடந்து வருகிறது. அப்போது ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த ஒப்புறவாகுதல் என்கிறது மிக மிக மிக அவசியம். ஆனால் நான் வந்து சிலரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானும் என்னுடைய கணவனாரும் பேசி 3 வருஷம் ஆச்சு பாஸ்டர், நானும் என் மனைவியும் பேசி 2 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, நானும் என் பிள்ளைகளும் பேசி 3 வருஷம் ஆச்சு, நான் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசி 3 வருஷம் ஆச்சு. எனக்கு புரியவே இல்லை எப்படி வாழ முடியுதுன்னு தெரில, எப்படி வாழ முடியுதுன்னு தெரில. நான் வந்து உங்களுக்கு ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் கூட வந்து கணவன் மனைவி குடும்பம் என்றும் போது கண்டிப்பாக வந்து வாக்குவாதங்களோ இல்லை என்றால் வந்து ஒரு மாற்று கருத்துக்களோ இல்லாமல் இருக்கவே இருக்காது. 100% ஆண்டவருடைய சித்தத்தின்படி திருமணம் செய்தாலும் சில மாற்று கருத்துக்கள் வரத்தான் செய்யும். எப்பாவது ஒரு டைம் ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க செய்கிறது உங்களை நமக்கு பிடிக்காது, ஏன் என்ன பண்ணிகிட்ருக்க என்ன செஞ்சிட்ருக்க, உடனே ஒரு சின்ன வந்து ஒரு வாக்குவாதம், நான் இனி கொஞ்ச நேரம் பேச மாட்டேன். ஆனால் இத்தனை நாளும் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் வந்திருக்கிறது, அந்த மாதிரி பிடிக்காம பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காம பண்ணுறது. ஆனால் உண்மையிலே கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒப்புறவாகிறதற்கு நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் வாழ்க்கையில் நரகமாக தான் இருக்கும். அவங்களா இருக்கலாம் நானாக இருக்கலாம், ஒப்புறவாகிறதற்கு தாமதம் பண்ணுகிற ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கவே முடியாது, டென்ஷனாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளுக்கு நாங்கள் இதுவரைக்குமே ஆண்டவருடைய கிருபையில் வந்து நான் வந்து ஒரு நாள் கூட வந்து ஒரு நாள் முழுக்க வந்து நாங்கள் ஒப்புறவாகாமல் இருந்ததே இல்லை. அதனுடைய தாக்கமே எங்களுக்கு என்னன்னே தெரியாத மாதிரி தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை தள்ளுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த ஒப்புறவாகலைன்னா பிரசங்கம் பண்ண முடியாது, ஒப்புறவாகலைன்னா ஆராதனை நடத்த முடியாது, ஒப்புறவாகலைன்னா நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு போய் உட்கார முடியாது. ஆனால் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒப்புறவாகாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு அதை குறித்து தான் நான் பேச போகிறேன். வேதத்தில் நமக்கு சொல்லும்போது ரொம்ப அழகாய் ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 4 அதிகாரத்தில் நம்ம 26 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாக ஒரு வசனம் அங்கே சொல்லுகிறது, நீங்கள் கோபித்தாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. ஆண்டவர் எவ்வளோ அழகாக இந்த இடத்துல எழுதி வச்சிருக்காரு பாருங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு கோபம்ன்றது நேச்சராக நமக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற ஒன்று தான், கோபப்படாத மனுஷன் என்று சொல்லி யாருமே இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இந்த கோபம் வரும். சில இந்த கோபம் வந்து கெட்டதல்ல, சில நேரத்தில் நல்லது தான். இந்த கோபம் நமக்கு வந்து பிள்ளைகள் தவறு செய்யும்போது நம்ம கோபப்படுறதுனால்தான் அவங்கள கண்டித்து சரியான விதத்தில் நடத்துகிறோம். அதனால் கோபம் என்கிறது ஆண்டவர் நமக்குள்ளே ஒன்று வச்சிருக்கிறார். இப்போ வந்து ஒரு ஜீவராசி எடுத்து பாருங்கள், அந்த ஜீவராசி வந்து நம்ம யாராவது வந்து அதை குத்துறாங்க இல்லைனா அதை நோண்டுறாங்க அப்படின்னா அது உடனே அதுக்கு அவங்க நமக்கு நேராக வந்து சீருது. ஏன் சீருது அப்படின்னா அதுக்கு கோபம் வருது, கோபம் வந்தவொடனே தன்னை தற்காத்து கொள்றதற்காக அது தன்னுடைய காரியத்தை செய்யுது. அதனால் சில நேரத்தில் வந்து நமக்கு அந்த கோபங்களை ஆண்டவர் நமக்குள்ள சில வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு கோபம் கொள்ளுகிறதல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கெட்ட கோபம் வரக்கூடாது. ஒருத்தரை வழி, இப்போ ஒரு திருச்சபை நான் நடத்துகிறேன்னா ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது கோவப்பட்டு அவங்கள இது பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுனால நிறைய காரியங்கள் வந்து மாற்றப்படும். நம்ம அது பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அது தேவை. ஆனால் பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக 24 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்கல. சூரியன் உதிச்சு அது அஸ்தமிக்கிறதுக்கு என்ன, காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு அது உதிச்சிச்சு அப்படின்னா சாயந்தரம் 5 மணிக்கு அவ்வளோதான், ஒரு 12 மணி நேரம். அதற்குள்ள நீங்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு மேலே நீங்கள் ஒப்புரவாகலைன்னா அது பாவமாய் மாறுறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாய் உங்கள் எரிச்சல் தனியே கடவுள், உங்கள் மனசில் இருக்கிற அந்த காயங்கள் ஆற்றப்படட்டும். நீங்கள் சமாதானம் ஆகியே ஆக வேண்டும், நீங்கள் ஒப்புரவாகியே ஆக வேண்டும். ஆண்டவரை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதம் 30வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய கோபம் எவ்வளோ நிமிஷமா? ஒரு நிமிஷம். அதுக்கு மேலே ஆண்டவர் கோபப்பட மாட்டார், அதுக்கு மேலே கோபப்பட மாட்டார். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒப்புரவாகுதலுக்குள்ளே கடந்து போவோம். நான் வந்து இந்த வேதத்திலே கடந்த நாட்களில் வந்து இந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கும்போது ஒப்புரவாகுதலினால் வருகிற சில நன்மைகளை குறித்து நான் வந்து வேதத்தில் பார்த்தேன். ஒப்புரவாகிறதுனால ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன நன்மை வருகிறது? நீங்கள் வேதத்தில் வந்து முதலாவதாக ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 26 அதிகாரத்தில் 30வது 31வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே 30வது 31வது, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள், அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான், அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கினுடைய இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். கேரார் ஒரு மேய்ப்பர், இந்த துறவு தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கு என்கிற துறவை அவர்கள் தூர்த்து போட்டார்கள், சித்தினா என்கிற துறவை அவர்கள் தூர்த்து போட்டார்கள். அவனோட வாக்குவாதம் பண்ணி அவங்க சொல்றாங்க, அவன் மேல அவனுடைய உயர்வை பார்த்து பொறாமைப்பட்டு, ஆண்டவர் பஞ்ச காலத்துல அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு, நீ எங்களோட இருக்க கூடாது, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களில் பெரியவன் ஆயிட்ட, நீ எங்களை விட்டு போயிருன்னு ஈசாக்க வந்து அந்த இடத்துல இருந்து துரத்தினார்கள். பல நஷ்டங்கள் அதனால் சம்பாதித்தான். ஆனால் ஆண்டவர் ஈசாக்கோட கூட இருந்து ஈசாக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உடனே அந்த ஜனங்கள், இவனை பகைச்சவங்க இவனை வெறுத்தவங்க எல்லாருமே வந்து அவனிடத்துல இப்போ ஒப்புரவாகிறதற்காக வர்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு தீமை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து இனி வந்து தீமைக்கா செய்ய மாட்டோம், உங்களுக்கும் எங்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய சமாதான உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம் என்று சொன்னபோது, வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். விருந்து அவர்களோட தனக்கு எதிராய் வந்தவர்கள், தன்னுடைய துறவை தூர்த்து போட்டவர்கள், தனக்கு நஷ்டம் வருகிறதற்கு காரணமானவங்க ஒப்புரவாக வந்த உடனே வேதம் சொல்லுது, ஈசாக்கு அவர்களை மன்னிச்சு ஒப்புரவாகி அவர்களுக்கு விருந்து பண்ணினான், சாப்பாடு போட்டான். நம்மளால் பண்ண முடியுமா? நம்மளால் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்த நபர், உங்கள் வாழ்க்கையில் அவமானத்தை உண்டு பண்ண நபர், நீங்கள் ஒரு இடத்துல இல்லாதபடி துரத்துன நபர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு விருந்து கொடுக்க முடியுமா? ஆனால் ஈசாக்கு விருந்து பண்ணினான். இந்த விருந்து பண்ணி அவர்கள் எல்லாரையுமே சந்தோஷத்தோடு இப்போ அனுப்பி வச்சிடான், விருந்தை சாப்பிட்டு எல்லாரும் போகிறாங்க. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதில் நீங்கள் 32வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தங்கள் துறவை வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. அந்நாளில் தானே, என்னாளில் தானே, இவர்களிடத்துல எப்போ ஒப்புரவாகினானோ, எப்போ இவர்களுக்கு சாப்பாடு போட்டானோ, எதிரிகளிடத்துல ஒப்புரவாகி ஆகாரம் கொடுத்த அந்நாளிலே ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் துறவை வெட்டினது மட்டும் இல்ல, தண்ணீரை கண்டோம், தண்ணீரை கண்டோம், தண்ணியை பார்த்துட்டோம். பொதுவாக விவசாயம் பண்ற இடத்துல நிறைய கிணறு வெட்டுவாங்க, இல்ல அதை விட்டுருங்களேன், நம்ம வீடுகளில் நிறைய பேர் போர் போடுவாங்க. இந்த போர் போடும்போது ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து எது சந்தோஷம், அந்த போர் போட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி 100 அடிக்குள்ள தண்ணி நல்லா வந்துச்சு அப்படின்னா உடனே பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஐயோ தண்ணியை பார்த்துட்டோம், தண்ணியை பார்த்துட்டோம். தண்ணின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மஸ்ட் இல்லை, அது விவசாயத்தில் மிக முக்கியம் இல்லை. நான் சொல்கிறேன், ஒப்புரவான அடுத்த நிமிஷத்தில் வேதம் சொல்லுது தண்ணீரை கண்டோம். நீங்கள் எப்பொழுது ஒப்புரவாகிறீர்களோ, ஒப்புரவாகிற அடுத்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க தலை மேல கொடுக்கிறதுக்கு இருக்கிறார். கண்டிப்பா ஆண்டவர் வந்து அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நீங்க ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாகுங்க. நான் ஒப்புரவாகி என்ன பாசம் கிடைக்க போகுது? அவர் சின்னவரோ பெரியவரோ, நம்மை விட தாழ்ந்தவரோ, நீங்க பெரிய ஆளா உயர்ந்திருக்கலாம், ஆனா இல்லவே இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல ஆசீர்வாதம், தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் உங்க தலை மேல வரணும் அப்படின்னா, நான் சொல்றேன், ஒப்புரவாயிட்ட அடுத்த நிமிஷத்துல ஒரு உயர்வை நீங்க பார்ப்பீங்க, அடுத்த நிமிஷத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரு விசை, நான் இந்த சம்பவத்தை நிறைய விசை திருச்சபையில உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு விசை பாலியாங்கிச்சோ, அருமையான பாச பாலியாங்கிச்சோ வந்து தன்னுடைய லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அவருடைய திருச்சபையில பிலிவசா இருக்காங்க. கிட்டத்தட்ட 800,000 பேர் வந்து அவருடைய திருச்சபையில் பிலிவர்ஸ். டாய்லெட்டே ஒரு 5,000-6,000 இருக்குமாமா, அவ்வளோ பெரிய திருச்சபை. ஆனால் அவ்வளோ பெரிய திருச்சபையிலையும் ஒரே ஒரு வாலிப பெண்ணை வந்து அவளுக்கு நான் தான் திருமணம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம். அவ்வளோ அழகான ஒரு பெண்ணாம். அதே போல் ஒரு அழகான அந்த பெண்ணை ஒரு அழகான ஒரு பையனை அந்த சர்ச்சில் பார்த்து அந்த திருமணத்தை ரொம்ப சந்தோஷமாக இவர் நடத்தி வச்சாராம். அந்த பையனும் அழகான பையன், அந்த பொண்ணு அழகான பொண்ணு, ரொம்ப அழகாக நடத்தி வச்சிட்டாராம். ஆனால் நடத்தி வச்ச ஒரு 3 மாதம் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை அவனுடைய கணவனாரும் அவங்களுடைய அப்பா அம்மாவும் எப்படி கூப்பிட்டு வந்தாங்களாமா, இந்த வாய் வந்து கோணி போய் ஸ்ட்ரோக் வந்து கை கால் விழுந்து வாயில் நுரத்தள்ளி கூட்டிகிட்டு வந்தாங்களாம். இவருக்கு ஷாக் ஆயிடுச்சாமா, என்ன நடக்குது, என்னாச்சு, அழகான அந்த அவ்வளோ 100,000 பேர் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கிற புள்ள அப்படின்னு நினச்சது அவர், இவ்வளோ கோலமாச்சே. உடனே அவங்க சொன்னாங்களாம், என்னாச்சுன்னே தெரில, சமையலில் செஞ்சிட்டு இருந்தா திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா. உடனே இவர் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே என்னாச்சு, என்ன இப்படி ஏன் அனுமதிச்சிங்க, என்ன காரணம். இவங்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராமா, நீங்கள் போயிட்டு ஒரு 2 நாள் தாண்டி வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டு தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராமா, அந்த பெண்கிட்ட கேளு, என்ன நடந்துச்சுன்னு கேளு அப்படின்னு. உடனே இந்த பொண்ணால் வாயில் பேச முடியாது, ஒரு பேப்பர் எடுத்து பென் எடுத்து என்ன நடந்துச்சுன்னு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். கொடுத்தா அந்த பொண்ணு எழுதிச்சாமா, கல்யாணமானதுலேருந்து இன்று வரையிலையும் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் என் கணவனாரிடத்தில் பேசுறதற்கு கூட அனுமதிக்கிறது இல்லை, 3 மாசமாக அந்த வீட்டில் நரக வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், என் கணவனாரிடத்தில் ஒரு வார்த்தை பேசினதில்லை, ஒரு ரூமில் நாங்கள் படுத்ததே இல்லை. அதனால இவ்வளவு கொடுமையான இந்த அம்மா அப்பாவை நம்ம வச்சிருக்கிறத விட இவங்களுக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம கணவனாரோடு நம்ம சமாதானமாக வாழலான்னு ஒரு முடிவு எடுத்து நான் வந்து இன்னைக்கு மத்தியானம் நான் சமைச்சேன். சமைக்கும்போது சமைச்சு முடிச்சுட்டு விஷத்தை வந்து அந்த சாப்பாட்டில் கலக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, உடனே அவர் சொன்னாராமா, நீ உங்கள் அம்மா அப்பாவை அவங்கள்ட்ட நீ ஒப்புரவாகணும், உங்கள் மாமனார் மாமியார்கிட்ட நீ ஒப்புரவானா தான் உனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த பொண்ணு சொல்லிச்சாமா, என்னால் ஒப்புரவாக முடியாது பாஸ்டர், அவங்க எனக்கு பண்ணின கொடுமை ரொம்ப பெரிய கொடுமை, என்னால் ஒப்புரவாங்க முடியாது. ஆனால் சொல்லி அப்புறம் ஒப்புரவான அடுத்த நிமிஷத்திலேயே அந்த சகோதரனுடைய பலவீனெல்லாம் மாற்றப்பட்டு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஸோ என்னை கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மட்டும் ஒப்புரவாயிருங்க, உங்கள் வியாதிகளை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். என்னால முடியாதுன்ற வார்த்தையை சொல்லாதீங்க. ஆண்டவர் சில நேரங்களிலே உங்களிடத்திலே அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு அதான் தேவை, ஆண்டவர் அதான் விரும்புகிறார். இந்த ஈசாக்கு ஒப்புரவான அடுத்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் அவனை தண்ணீரை பார்க்க பண்ணினார். அதை கேட்டு எத்தனை பேர் அப்படி செய்ய ஆசைப்படுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கும்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, வேதத்தில் வந்து ஒப்புரவாகுதல்ல ரெண்டாவதாக வந்து என் மனசை ரொம்ப தொட்ட இல்லைன்னா என் மனசை கவர்ந்த ஒரு நபர் யார் அப்படின்னா இந்த ஏசா. நீங்கள் இந்த ஏசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமும் 33 அதிகாரம் வாசிச்சிங்கன்னா 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரர்கிட்டே சேர்ந்தார். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்ற அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்ற. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல ஏசா தன்னுடைய சகோதரனோட ஒப்புரவாகிற ஒரு சூழ்நிலையை இந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு சாதாரணமானதல்ல. இந்த யாக்கோபை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஏசாவுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ மிகப்பெரிய விரோதியாய் அவன் மாற்றப்பட்டான். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு கொஞ்சம் வந்து கூழுக்காக அந்த கூழை தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டான். அது மட்டுமல்ல, தன்னுடைய தகப்பனார் தன்னை ஆசீர்வதிக்கிறதற்காக போய் இவன் வேட்டையாடி கொண்டு வருகிற பதார்த்தத்தை நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்டா நீ போயிட்டு வான்னு சொல்லி அப்பா அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் தன்னுடைய சகோதரனுக்கே தெரியாம இவன் போய் அவனுடைய ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டு வரான். பயங்கரமான ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஒரு பெரிய விரோதி மாதிரி. ஆனால் இப்பொழுது யாக்கோபு வந்து கடந்து வந்துட்டான், ஏசா அங்கிருந்து வருகிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லும். அவன் 4வது வசனம், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தன் வாழ்க்கையில் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டான், தன்னுடைய அப்பா கொடுக்குற ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டான். ஆனாலும் இந்த இடத்துல ஏசா வந்து அவனோடு ஒப்புரவான். பரவாயில்லப்பா, பரவாயில்ல. ஆனால் இவன் ஒப்புரவானதுனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. பாருங்கள், நீங்கள் உபாகமத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் உபாகமம் இரண்டாம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து நம்ம 6வது வசனம் வரை வாசிக்கும் போது, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை நாட்டிலே தங்கியிருந்தது போதும். நீங்கள் 5வது வசனத்தை வாசிக்கும் போது 4-5வது வசனமும், ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உன் சகோதரன் எல்லையை கடக்க போகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களோடு போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் இந்த இடத்துல தேவனுடைய மனுஷனுக்கு சரியாக அனுப்பியிருக்கிறாரு. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களுக்கு பக்கத்தில் கிளம்பி வர்றாங்க. 20 லட்சம் ஜனங்கள் ஒரு பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தாங்கன்னா நடந்தாங்கன்னா அவ்வளோதான், அது சமபூமி ஆயிரும், அதில் எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நீங்கள் போகிறீங்க, இந்த சேயீர் மலை நாட்டை வந்து நான் வந்து ஏசாவுக்கு கொடுத்துட்டேன், அந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு நான் தரமாட்டேன். ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற எல்லா பகுதிகளிலையும் அவர்களுக்கு நீங்கள் கால் மிதிக்கிற தேசத்தை சுதந்திரிப்பேன்னு கொடுத்தாலும், ஆனால் ஏசாவும் தங்கி இருக்கிற ஏசா குடியிருக்கிற அந்த இடத்த மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்றதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தன்னுடைய சகோதரன் அத்தனை தீமை செய்தும் தன்னுடைய சகோதரனிடத்துல ஒப்புரவானதுனால ஆண்டவர் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். நான் நம்புறேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்க எல்லாரையும் அன்போடு கேட்கிறேன், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஒப்புரவாகுதல் தாங்க அவசியமானது. ஒப்புரவாகுதல் தாங்க அவசியமானது. நீங்கள் ஒப்புரவாகிறதுனால நான் குறைஞ்சு போயிட்டனோன்னு நினைக்காதீங்க. ஒப்புரவாகிறதுனால அவ்வளோதான் நான் தாழ்ந்து போயிட்டனோ, இல்லை இல்லை இல்லை. ஒப்புரவாகும் போது நீங்கள் தாழ்ந்து போகலை, ஒப்புரவாகும் போது அவர்களை விட நீங்கள் பெரியாளாக மாறிடுறீங்க. யார் ஒருவர் முதல் ஒப்புரவாகிறார்களோ அவர்கள் தான் பெரியவர்களை தவிர, ஒப்புரவுக்கு காலதாமதம் பண்ணுறவங்க வந்து பெரியவங்க கிடையாது. அதனால் இன்னைக்கு முழு இருதயத்தோட எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே அந்த ஒப்புரவாகிறதுடைய அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தாங்கன்னு கர்த்தரிடத்தில் கேளுங்க. நீங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் வந்து 1 சாமுவேலில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் 24:16-17 வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சவுல் ராஜா தாவீதினிடத்தில் வந்து சொல்கிறான், என் மகனே. இப்போ பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவினிடத்தில் தாவீது ஒப்புரவாகிறான், உங்களுக்கு தீமை நான் செய்யலை, நீங்கள் என்ன பகைச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன தேவையில்லாமல் நீங்கள் என்ன துரத்துறீங்க, இதை பாருங்கள், உங்களை கொல்றதற்காக எல்லா வாய்ப்புகளும் எனக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் பக்கத்தில் தான் இருந்தீங்க, ஆனால் நான் உங்களை கொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே ஏசா பார்த்தீங்க, அது நீங்கள் வந்து சவுல் ராஜாவை பார்த்தீங்கன்னா தாவீதோட அப்படியே ஒப்புரவாகிறான், என் மகனே நீ நல்லவன், நீ ராஜாவாவாய் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் தாண்டோன்ன திரும்பவும் அவருக்கு வந்து இல்லை இல்லை அவங்க மேலே கசப்பு இருக்கு. ஒப்புரவாகுதல் என்கிறது கொஞ்ச நேரத்தில் ஒப்புரவாயிட்டு திரும்பவும் சண்டை போட்டு, நிறைய பேர் ஃபேமிலியில் எப்படி ஒப்புரவாகிறாங்கன்னா, உடனே ஒரு காரியம் ஆகணும்னா உடனே ஒப்புரவாயிடுறாங்க, ஒரு காரியம் நடக்கணும்னா உடனே ஒப்புரவாயிடுறாங்க, ஆனால் அடுத்த நிமிஷத்தில் வந்து திருப்பிக்கிறாங்க. இல்லைங்க, இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மன்னிச்சிட்டோம், ஒரு காரியத்தை மறந்துட்டோம் அப்படின்னா அதோடு விட்டுறணும், அதை திரும்ப நினைக்கக்கூடாது, திரும்ப நினைக்கக்கூடாது. இன்று ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கு எல்லாருக்கும் தருவார். நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு ஒப்புரவாகாமல் கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னென்னா, எங்களுடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் கூட இந்த டைவோர்ஸுக்குன்னு தனியாக ஒரு கேஸ் செக்ஷனே ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனங்கள் ஆண்களும் பெண்களும் லைனாக வந்து நின்றுட்டுருக்குறாங்க. இல்லை கணவனோடு சேர்ந்து வாழ விரும்புகிறியா, நான் வாழ விரும்பலை, மனைவியோட சார்ந்து வாழ விரும்புறியா, நான் வாழ விரும்பலை, ரெண்டு பேரும் ஒப்புரை, அப்படி என்ன சண்டை அப்படின்னா, சாதாரணமான ஒரு ஒரு பிரச்சனை, சாதாரணமான ஒரு ஒரு ஒரு தண்ணி சண்டை, ஒரு டீ சண்டை, ஒரு சாப்பாடு சண்டை. நான் சொல்கிறேன், வேணாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒப்புரவானால் பெரிய மகிமை உனக்கு நான் தருவேன், நீ ஒப்புரவானால் பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். ஒப்புரவாகிறதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த செய்தியை நாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் நினைக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு ஒப்புரவாகுதலை தருவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க? நான் நம்புகிறேன் நீங்கள் அதை செய்வீங்க, நான் நம்புகிறேன். நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில், எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒப்புரவாகிற ஆண்டவரேன்னு சொல்லு, மனசார ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. நன்றி நன்றி. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை எதிர்பார்க்கிறார். உங்கள் வீடு ஒரு பரலோகமாக மாறும், உங்கள் வீடு ஒரு ஆசீர்வாதமான இடமா மாறும், உங்கள் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எப்போ தெரியுமா? ஒப்புரவாகிறதுனாலே வீடு பரலோகம் மாதிரி மாறிடும். ஒப்புரவாகிற இடத்துல எல்லா சந்தோஷமும் கடந்து வரும். என்னால் முடியல பாஸ்டர், நான் எப்படி பாஸ்டர் ஒப்புரவாகிறது, என் கணவனார் செய்த தீமை ரொம்ப பெருசு, என் மனைவி செய்த தீமை ரொம்ப பெருசு. நான் நாளைய தினத்தில் தொடர்ந்து இந்த ஒப்புரவாகுதலை குறித்து ஒரு சில காரியங்களை நாளைய தினத்திலிருந்து இன்னும் நான் உங்களுக்கு விரிவாய் சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் பாடிடும். ஆண்டவர் அவர் மிகவும் நல்லவர். ஆண்டவரே எனக்கு ஒப்புரவாகிறது கடினம் தான் ஆண்டவரே, எனக்கு முடியாத ஒன்று தான் ஆண்டவரே, ஆனால் நான் சொல்கிறேன் தேவ பிள்ளையே, உங்களுக்கு கடினமான ஒரு காரியம் தான் நான் சொல்கிறேன், லகுவானது அல்ல பாஸ்டர். நீங்கள் சொல்லுவீங்க பாஸ்டர், ஆனால் எனக்கு அவங்க பண்ணின துரோகம் ரொம்ப பெருசு பாஸ்டர், என்னை காயப்படுத்தினாங்க, என் மனசை உடைச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒப்புரவாகும் போது ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னித்து மறக்கிறதற்கு உங்க பலன் எனக்கு வேண்டுமாண்டவரே, பலன் தாருமாண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.

இதை பெருமைப்படுத்துறதற்காக அல்ல, சாட்சிக்காக சொல்கிறேன். எங்கள் திருச்சபையில் வந்து நாங்கள் இருந்த திருச்சபையை திருச்சபையிலிருந்து துரத்துவதற்கு ஒரு நபர் வந்து காரணமாக இருந்தார் அப்படின்னு சொன்னான். அந்த நபர் எப்போ என்னை பார்த்தாலும் வந்து ரொம்ப கோபத்தோட எரிச்சலோடு தான் பார்ப்பார். அப்போது என்னை பல விசை வந்து அவருடைய வாகனத்தில் வந்து என் வாகனத்தில் முட்டுறதுக்கெல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஆனால் நான் ரொம்ப அமைதியாக போயிட்டே இருந்தேன். ஆனால் என் மனசில் வந்து ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, அவன் மன்னிப்பு கேட்குறது அவங்க மன்னிப்பு கேட்குறனா இல்லையோ, நீ ஒப்புரவாகணும் அப்படின்னு என் மனசில் வந்துட்டே இருந்துச்சு. அன்றைக்கு காலையில் இந்த திருச்சபையில் 5 மணி ஜபம் முடிச்சுட்டு அன்றைக்கு தான் அந்த ஒப்புரவாகுதலை குறித்து யார் மேலேயும் நம்ம கசப்பே வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு குறித்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். அந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு நான் போகும்போது கரெக்டாக அவர் வந்து அவருடைய வாகனத்தில் அப்படின்னு நின்றுட்டு இருந்தார். அந்த வாகனத்தில் அவர் நிற்கும்போது அவருடைய பக்கத்தில் போய், அவர் எப்போவுமே ஒரு நல்ல புல்லட்டு வச்சுருப்பார், ஆனால் அன்னைக்கு வந்து அவர் TVS 50 தான் அவர் இருந்தார். அப்போ அவருடைய பக்கத்தில் போய் அவருடைய கை மேலே கையை வச்சு சொன்னேன், சார் உங்களுக்கு TVS 50 நல்லா இல்லை சார், உங்களுக்கு புல்லட் தான் சார் கெத்தாக இருக்குது. அவ்வளவு பகையான மனுஷன், எங்கள் திருச்சபையில் பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்தவர் அவர் தான். நாங்கள் கட்டின திருச்சபையை அந்த இடத்துலேருந்து காலி பண்ணுறதுக்கு வச்சவர் அவர். அந்த ஓனர் இடத்துல போய் அவங்கள மிரட்டி அவங்கள காலி பண்ண வச்சிடணும்னு சொல்லி நாங்கள் திகச்சு போனேன். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனுஷனுடைய கை மேலே வச்சு சொன்னேன், சார் புல்லட் சார் தான் உங்களுக்கு கெத்தாக இருக்குன்னு சொன்னேன். சிரிச்சிட்டாரு. அன்றைக்கு முதல் அவர் என்ன சிரிச்சுட்டே என்கிட்ட பேசுவார். அதில் 2 சாட்சி இருக்குது. ஒன்று, அவர் ஒரு அரிசி கடையை ஆரம்பித்தார். அந்த அரிசி கடை ஆரம்பித்தோடனே என்ன, நான் ரோட்டில் பைக்கில் போயிட்டுருப்பேன், சார் சார் சார்னு கூப்பிட்டார். திரும்பி பார்த்தா, ஃபாதர் நான் இந்த மாதிரி ஒரு அரிசி கடை ஆரம்பித்தேன், உங்கள் சர்ச்சுக்கு எந்த அரிசி வேணாலும் வந்து எடுத்துக்கங்க சார், உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தரேன்னாரு. இன்னொன்று, கடந்த ஒரு சில வருடத்துக்கு முன்பாக சில பசங்க சேர்ந்து எப்படியாவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அந்த இடத்துல சொன்னாராம்மா, அந்த ஃபாதருக்கு விரோதமாக ஒன்றும் நீங்கள் பண்ணிடாதீங்கப்பா, ஒன்றும் பேச வேணாம், ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் உங்களுக்கு எதிராக வரமாட்டார், அவர் உங்கள்கிட்ட சிரிச்சு தான் இருப்பார். அந்த சாட்சியை இன்னொரு ரவுடியாக இருக்கிற ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், உங்களை குறித்து அவர் இப்படி சாட்சி சொன்னார் ஃபாதர் அப்படின்னு. அப்போது ஒப்புரவாகுதல் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சாட்சியை உண்டு பண்ணும். முடிஞ்சவரை, அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார்ல, முடிந்து கூடுமான வரையிலும் யாவரோடும் சமாதானமாக இருக்க பாருங்கள். அவ்வளோதான், என்ன முடிஞ்சு அவங்கள்ட்ட கொஞ்சனோ அவ்வளவு அப்படியெல்லாம் இல்லை, சமாதானமாக. சரிப்பா, தெரியாமல் செய்கிறேன், நல்ல உப்பு கொடுப்போம், ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற நிறைய பேர், நான் தான் ஃபஸ்ட் ஒப்புரம் ஆகுவேன், நான் தான் ஃபஸ்ட் ஒப்புரம், எல்லா டிகினிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, நான் என்கிற கௌரவத்தை தூக்கி போட்டுருங்க, பெரியவன் சின்னவன் ஆண் பெண் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, கையை பிடிச்சி இந்த ஜபம் நடக்கும் போதே பக்கத்தில் மனைவி இருந்தா பிள்ளைகள் இருந்தால் கையை பிடிச்சி சாரிப்பா மன்னிச்சுக்கா ஓகே ஒப்புரம் ஆயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் மறந்துடலாம், என்ன மன்னிச்சு அப்படின்னு ஒப்புரவா, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்பட்றேன்.

தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உன்னை சுமப்பேன் என்று சொன்ன தெய்வமே, எனக்கு தாயும் நீர்தானப்பா, எனக்கு தகப்பனும் நீர்தானப்பா, எனக்கு தாயும் நீர்தானப்பா, தகப்பனும் நீர்தானப்பா. தாய போல என்னை தேற்றீங்க, தகப்பனை போல என்னை தோளில சுமக்குறீங்க. நான் ஒப்புற வாகறாண்டவரே, நான் ஒப்புற வாகறாண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தெய்வீக சமாதானம் கடந்து வருவதாக, தெய்வீக சந்தோஷம் கடந்து வருவதாக. என் பிள்ளைங்க ஒப்புரவாக போனா கூட நிறைய பேருக்கு ஒப்புரவாகிறதுக்கு மனசு இல்லப்பா. ஆனா ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்துல பேசுங்கப்பா. இப்பொழுது கலங்கி போய் இருக்கிற அந்த குடும்பத்துல தெய்வீக சமாதானம் வந்து சேருவதாக, அந்த ஒப்புரவாகுதலுடைய அபிஷேகம் உங்க பிள்ளைகளை இப்பொழுது தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்க மகிமை தாங்கட்டும், உங்க பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழும் தலையங்கம் ஆராதியுங்கள். இதற்கான ஜீவ வார்த்தை, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 16:29. கர்த்தர் உங்கள் மேல் ஒரு விசேஷித்த எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43:21 காண்கிறோம். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு அதுதான். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை தமக்கென்று பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார். நீங்கள் இந்த உலகத்திலும் அவரை துதிப்பீர்கள், நித்தியத்திலும் அவரை துதிப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே முதலாவதாக கர்த்தரை தொழுது கொள்ளுகிறீர்கள். உங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்கிறீர்கள். அவருடைய கிருபைகளை எல்லாம் எண்ணி அவரை போற்றுகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்கிறீர்கள். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள் என்று சங்கீதம் 45 காண்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஜீவிப்பது அவருடைய கிருபை அல்லவா? உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு உயிர் துடிப்பும் கூட அவருடைய கிருபை அல்லவா? தானியல் அப்படித்தானே கூறியிருக்கிறார். 2வதாக பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போது மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் பேசுகிறீங்க, உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறீர்கள், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஒருமுறை கிறிஸ்து ஒரு புறவி குருடனை கண்டு மனமிறங்கி அவனுடைய கண்களில் சேற்றை பூசி சுஸ்தமாக்கினார். அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது சந்தோஷமாக திரும்பி போனான். பின்பு இயேசு இன்னும் ஒரு முறை அவனை சந்தித்த போது அவனை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஜெபிக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய விசுவாசத்தையும் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் உலகங்களை எல்லாம் சிருஷ்டித்தவர், கல்வாரி சிலுவையிலே எனக்காக ஜீவனை கொடுத்தவர், நீர் மீண்டும் இந்த பூமியில் வருவீர் என்று விசுவாசிக்கிறேன் என்றெல்லாம் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வீங்களாக. 3வதாக, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாதங்களே உங்களுக்கு ஆறுதலின் பாத்திரங்களாக இருக்கட்டும். பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்கள். கர்த்தரிடத்தில் உங்களது பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் ஆறுதலையும் கட்டளையிடுவார். ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது என்று ஏசாயா 6:1 கூறுகிறார். அன்பார்ந்த தேவ ஜனங்களை, 24 மணி நேரங்களிலும் நீங்கள் இப்படியான தேவ செய்திகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

தேவனை துதிக்க போகிறோம். அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் மிகவும் பெரியவர், நீர் மகா பரிசுத்தர், நீர் சர்வ வல்லவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாராட்டி நம்முடைய எல்லா கிருபைகளுக்காக, நீர் நடத்தி நம்முடைய வழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். துதிப்போமா. இயேசுவே மக்கு நன்றி, பெரியவரே மக்கு நன்றி, பரிசுத்தரே மக்கு நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹாலிலூயா, நன்றி ஆண்டவரே. என்னை உயர்த்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். என்னை கைவிடாதவரே மக்கு ஸ்தோத்திரம். Lord, you know everything that is happening within me, O Father. Oh, no man can understand. மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. உமக்கு எல்லாமே தெரியும். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. And everything that happens within me, எனக்குள்ளே நடக்கிற சகலவற்றி உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்களேன். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, இயேசுவே நான் உமே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமே நோக்கி பார்க்கிறேன், உமே நோக்கி பார்க்கிறேன். ஹாலிலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய தேவன் சித்தமா இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா.

கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வனாந்திர வாழ்க்கையில ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாமல் முன் செல்லும்படிக்கு தேவன் எனக்கு கிருபை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவே, என்னோடு கூடவே இருப்பதற்காக மக்கு நன்றி. ஆண்டவரே, என் கூடவே இருக்கிறீங்களே அதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, பரிசுத்தரே, சொல்லுங்க தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் யுவர் பிரசன்ஸ். உடைய

சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். Lord, you alone are holy. You are worthy of our praises. எங்கள் துதிகளில் பாத்திரம் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் துதித்துக் கொண்டே இருப்போமா, நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போமா. Shall we give thanks to the Lord? Hallelujah, hallelujah. நீர் பெரியவர், பரிசுத்தர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah. உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.

சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு உங்க லேசான காரியம் ஆண்டவரே. இட்ஸ் வெரி சிம்பிள் திங் லார்ட், யூ கேன் சேஞ்ச் மை சிச்சுவேஷன். ஆண்டவரே, அதை நீர் சுத்தம் கொள்ளுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யூ வாண்ட் டு சேஞ்ச் மை சிச்சுவேஷன், சூழ்நிலைகளை மாற்ற நீர் சுத்தமாக இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. லேசாய் லார்ட், இன் அ சிம்பிள் வே யூ வில் சால்வ் மை ப்ராப்ளம்ஸ், என் பிரச்சனை போராட்டங்களை எளிதாய் நீர் மாற்றி விடுவீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க எவைகளை செய்ய விரும்புறீங்களோ அதை தடையில்லாமல் செய்யும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஜெபம் பண்ணுங்க. ஜஸ்ட் ஆஸ்க் தி லார்ட், டெல் ஹிம், லார்ட் ஐ கமிட் மை myself into your hands. என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நீர் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே, உம்முடைய கரங்களிலே என்னை படைத்த தெய்வமே, உம்முடைய கரங்களிலே, Lord, into your hands I commit myself completely. Lord, Lord, let your will be done in my life. உங்க சித்தமே என் வாழ்க்கையிலே செய்யப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சித்தமே என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. கர்த்தருடைய கரத்துல ஒப்புக் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அப்படியே உங்க வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். அதை அப்படியே உங்க வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். You will see God's power in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவ வல்லமை வெளிப்படுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். It will be from the Lord. இது கர்த்தரிடத்திலே வந்தது என்று அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார்.

ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தால்தான் நீ பல்லுகி பெருகி நீ ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுங்க. ஆமென். ஒரே ஒரு முறை இந்த கடைசி பல்லவிய பாடம், பலவீனன் என்ற போது பலன் நான் என்றாரே. பலவீன சுவாமி, என்னால முடியாதுன்னு சொல்லுவேன், நான் என் பலன் உனக்கு விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சிறியவன் என்று சொல்லும் போது ஆண்டவர், நான் சின்னவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு 9:23. ஷானாவும் லாரியும் தங்கள் 2 குழந்தைகளோடு அரிசோனாவிலிருந்து நியூ ஜெர்சிக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். அரிசோனாவில் அவர்கள் இருந்த வீட்டை விற்க முடியாததால் தவணை கட்ட வேண்டியதிருந்தது. நியூ ஜெர்சியில் வீடு வாடகைக்கு எடுத்ததால் அங்கும் வாடகை கொடுக்க வேண்டியதாயிற்று. புதிய இடத்தில் லாரிக்கு வேலையும் கிடைக்கவில்லை. புதிய இடத்திற்கு சென்றது தேவனுக்கு சித்தம்தானா என்று குழம்பி போயிருந்தனர். ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. தேவன் தங்களோடு பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் சபைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். தேவனே, நீர் எங்களை பராமரிப்பீர், எங்களை பாதுகாப்பீர் என்ற நிச்சயத்தை தாரும் என்று அவர்கள் மனதிலே ஜெபித்து கொண்டே சென்றார்கள். அப்பொழுது சபையின் ஒலிநாடாவிலிருந்து பாடல் பாடும் சத்தம் கேட்டது. தேவன் உன்னை விசாரிப்பார், அவர் உன்னை காத்துக்கொள்வார், ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை முழுவதும் என்பதாய் அந்த பாடல் வரிகள் இருந்தன. அதை கேட்டதும் அவர்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. தேவன் அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அரிசோனாவில் அவர்களுடைய வீடு விற்கப்பட்டது. லாரிக்கு நியூ ஜெர்சியில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது. அவர்கள் இருந்த வீட்டை விலைக்கு வாங்க தேவன் உதவி செய்தார். நாம் தரிசித்து நடவாமல் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தால் நடக்கிறோம் என்று அன்று அவர்கள் அறிந்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். வழியே இல்லாத இடங்களில் பாதை காட்டுவார். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும். உங்களுக்காக தேவன் ஒன்று பண்ணி வைத்திருக்கின்றவைகளை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவில்லை, எந்த இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. தேவன் மீது அசைக்க முடியாத விசுவாசம் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தையே நாம் ஜெயித்து விடலாம். ரூத் என்ற இளம் விதவை மோவாப் தேசத்திலிருந்து தன் மாமியாகிய நகோமியோடு சேர்ந்து பெத்லகேமுக்கு வந்தார்கள். அவர்கள் பெத்லகேமிலே வந்தபோது ஒன்றும் இல்லாத வெறுமை நிலைதான் அவர்களுக்கு இருந்தது. ரூத் கோதுமை அறுவடை நடைபெறும் வயலுக்கு சென்று சிந்தி கிடக்கும் கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு வந்தாள். ரூத்தும் நகோமியும் அப்படித்தான் சாப்பிட்டார்கள். இருவருக்குமே வேலை இல்லை. ஆனால் ரூத்துக்கு தேவன் மேல் இருந்த விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசமாய் இருந்தது. அதை பார்த்த தேவன், ரூத் எந்த வயலில் சிந்தி கிடந்த கோதுமையை பொறுக்கினாளோ அதே வயலுக்கு சொந்தக்காரியாக தேவன் மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரை உறுதியாக விசுவாசிப்போம். அப்பொழுது நம் வாழ்வின் வெறுமை நிச்சயமாக மாறும், ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் உங்களை விசாரித்து நடத்துவார்.

அப்போஸ்தலர் அதிகாரம் 21. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். சீப்புரு தீவை கண்டு அதை இடது புறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாய் இருந்தது. அவ்விடத்தில் உள்ள சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்று கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்கசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாத படியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்திலுள்ள சீசர்களில் சிலர் எங்களுடனே வந்ததுமன்றி தீப்புரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீசனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்று கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாகோப்பின் இடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேக 1000 பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி, இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன?
நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அதென்னவென்றால், பிரார்த்தனை பண்ணிக்கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லும் ஆனதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும், நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான புரஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேனென்று அறிவித்தான். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த ஜூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இஷ்டவேலரே, உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன் தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசியனாகிய துரோபீபு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாயிருக்கிறதென்று போர் சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறிய கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது. இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேகவர்கள் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாசை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலக்கமுண்டாகி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தச்சு பட்டணத்து யூதன். ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாசையிலே பேசத் தொடங்கினான்.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20:18-31 நாம் உள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். 18 வசனத்திலே ஆண்டவர் மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளை சீஷருக்கு அறிவித்தால், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலமான வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்பால் இன்னைக்கு பாருங்கள், இயேசு ஆண்டவர் தன்னுடைய தூதர் மத்தியிலே முதல் காட்சி கொடுத்த போதே அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம்னார். அதை கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்திலே 3 அவர்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னதை நாம் பார்க்குறோம் 3 ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த சமாதானம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறார், சீஷர்களுக்கும் கொடுத்துருக்கிறார். நீங்கள் எந்த வீட்டுக்காவது நுழைஞ்சி நீங்கள் போகிறீங்கன்னா முத உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுங்கள். அந்த சமாதானத்தின் பாத்திரர் அங்கு இருந்தார்னா நீங்கள் சொன்ன சமாதானம் அந்த குடும்பத்துக்கு வரும். அங்கே சமாதானத்தின் பாத்திரர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கூறின சமாதானம் உங்களுக்கே ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களுக்கிட்டே வந்துடும் அப்படின்னார். இப்போ பாருங்கள், இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் சமாதானத்தின் பாத்திரரை நாம் தக்க வைத்திருக்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தின் பாத்திரருக்கு பதிலாக ஆப்போசிட்டாக இருக்கிற சாத்தானுடைய தூதன் தான் அங்கே இருக்கிறதை பார்க்குறோம், சமாதானம் இல்லாதபடிக்கு. பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருந்ததுன்னா அந்த வீட்டில் சமாதானம் நிலைத்து நிற்கும். ஆனால்தான் ஒரு ஊழியக்காரர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த வீட்டுக்கு போனாலும் முதல் சமாதானம்னு சொல்லு, சமாதானத்தின் பாத்திரர் அங்கே இருந்தார்னா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்பொழுதும் சமாதானத்தின் பாத்திரராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தக்க வைத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திரும்பி ஆண்டவர் வந்து மறுபடியும் 21 பார்த்தீங்கன்னா, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்றார். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, அவர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்றார். அப்போ பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு ஊழியக்காரனும் பெற்றுக்கொள்வது, ஒவ்வொரு விசுவாசிகளும் பெற்றுக்கொள்வது மிக அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்றார். ஆனால் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கி நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம், காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். அன்பானே, இன்றைக்கி ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த 2 ஞானஸ்தானத்தை குறித்து நாம் அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம். அன்பானே, இன்றைக்கு நீ பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்திருந்தாய் என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, இந்த பரிசுத்த ஆவியினால் நான் நிரம்பி செபிக்கிறவனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று கொள்ள நாம் இன்றைக்கு முயற்சி எடுப்போம். அடுத்து பார்க்கிறோம் 23 வசனத்திலே, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும்ன்றார். இப்போ பாருங்க, நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு, ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறார், நீ எவர்கள் பாவத்தை மன்னிக்கிறியோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும்ன்றார். நீ எவர்களுடைய பாவத்தை நீ மன்னிக்காமல் இருக்கிறியோ அது மன்னிக்கப்படாதுன்றார். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டி, அதாவது உரிமையை நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்கள். அப்போ அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது, அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. அன்பானிலே, இன்றைக்கி அதுதான் இயேசு ஆண்டவருக்கு இருந்த அதிகாரம். அவர் பாவிகளை மன்னிக்கிறதுக்கு அவர் வந்தாருன்னு சொல்லும்போது யூதர்கள் அவரை பார்த்து என்ன சொன்னாங்க, இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவனுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்ததுன்னு. அப்போ இயேசு ஆண்டவருக்கு பிதா என்ன அதிகாரம் கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை இன்றைக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு, அவருடைய சீஷர்களாகிய நமக்கு, இல்லை அவருடைய விசுவாசிகளாகிய நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தையும் இந்த பரிசுத்த ஆவியும் கொடுத்து இந்த அதிகாரத்தையும் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பான்லே. எனவே நாம் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிற ஒரு இருதயத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் யாருடைய பாவத்தை நாம் மன்னிக்கலையோ அவங்க பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்குன்னு சொல்லப்பட்டு, அதனால் பெரும்பாலும் நம்ம ஆண்டவருடைய கிருபையினால் பெற்ற நாம் நம்ம பாவத்தை ஆண்டவர் எப்படி மன்னித்தாரோ அதே போல் அடுத்தவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்கிறதுக்கு நாம் முயற்சி எடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது பார்க்குறோம் இங்கே இதை எல்லாத்தையும் இந்த 12 பேரில் இந்த தோமா என்ற ஒரு சீஷன் வந்து அவர் வந்து காட்சி கொடுக்குள்ள இல்லை. அவர் இல்லாததுனால நான் கையை போட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன், அவர் காயத்தில் நான் கையை போட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னதுனால மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவர் என்ன செய்கிறாரு, அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார் என்று பார்க்கிறோம். 26 வசனம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவளுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. அப்போது இயேசு அவர் வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், திரும்பவும் சமாதானம். அவங்க கலவரப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது பாருங்கள். இன்னைக்கு லாக்டவுனு, இந்த கொரோனா பிரச்சனைகள் இன்னைக்கு ஏராளமாக இன்னைக்கு நம்மளை வந்து என்ன செய்யுது, வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தையும். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் நம்மத்தில் இல்லை, எத்தனையோ பேர் நம்ம நேசித்தவர்கள் இல்லை. அப்போ அவங்க குடும்பத்தெல்லாம் இன்னைக்கு சமாதானம் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறார், எருசலேமை பார்த்து சொல்கிறார், இன்றைய நாளிலேயாவது எருசலேமே இந்த சமாதானத்தின் காரணரை அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே என்று அழுகிறார். அதனால் இன்றைக்கி சமாதானத்தின் தேவன் இயேசு ஆண்டவர் நமக்கு சமாதானம் தருவதற்காக பூட்டியிருக்கிற வீட்டுக்குள்ளாரையும் நுழைந்து வருகிறார் என்றால், இன்றைக்கி உன் வீட்லேயும் என் வீட்லேயும் ஆண்டவர் வந்து சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி நாம் கலவரமாக இருக்கிறோமா, சமாதானத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறோமா? ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பாங்களே. நாம் அதை விசுவாசிப்போம், நாம் அவரை தக்க வைத்து கொள்வோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அடுத்தது பாருங்கள், அந்த உள்ளார நுழைஞ்சி சமாதானம்னு சொல்லிட்டு அவங்க கலவரமாக இருந்தாங்க. யார் எப்போ பிடிப்பாங்க, எப்போ நம்மளை சிலுவையில் அறைவாங்க என்று பதட்டமாக, அதனால தான் வீட்டை பூட்டிக்கிட்டு பயந்துருந்தாங்க. ஆனால் சமாதானம் இழந்திருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் முதல் வார்த்தையாக அவர்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு சமாதானம் சொல்கிறார். அதை நாம் விசுவாசித்தோம் என்றால் அந்த சமாதானத்தை நாம் சுதந்திரித்து கொள்வோம் என்பாங்களே. இன்றைக்கி நாம் சந்தேகப்படாமல் அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ட்டு நாம் நம்பணும். நம்ம விசுவாசித்தோம் என்றால் நிச்சயமாக தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார். அதை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய விசுவாசத்தை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், அதை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் அடைந்து அதை பெற்றுக்கொண்டு சுதந்திரித்து கொண்டு நாம் சமாதானத்தோடு வாழ நாம் முற்படுவோம் அன்பாங்களே. இங்கே பார்க்குறோம், 27 பார்க்குறோம், நீ உன் விரலை நீட்டி உன் கையை என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாக இருந்தார். அப்போ தோமாவை சொல்கிறார், தோமாவே நீ கண், அப்போ தோமா என்ன சொல்கிறார், பிரதியுத்தரமாக தோமா அவருக்கு பிரதி, ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவள் பாக்கியவான்கள் என்றார். உண்மையிலே தோமா மாதிரி இன்றைக்கி அநேகர் இன்னைக்கு சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கலாம் இயேசுவை. அன்பாவில் இன்னைக்கு சந்தேகத்தெலாம் தூக்கி போட்டுட்டு இயேசுவை குருட்டுத்தனமாக விசுவாசிப்போம். ஆண்டவரை அப்படி விசுவாசித்தா தான் நீ நானும் பாக்கியவனாக மாற முடியுன்றார். அவன் கண்டதுனாலே விசுவாசம், நாம் காணாமல் விசுவாசிக்கிறோன் பாக்கியவான்றப்ப குருட்டுத்தனமாக ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவருடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பாவில் இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறோம்? சந்தேகத்தோடு விசுவாசித்தோம் என்றால் நிச்சயமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த சந்தேகம் என்ற அந்த பிசாசை நம்ம அகற்றிவிட்டு சந்தேகப்படாமல் இயேசுவை விசுவாசிக்க நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் ஹானர் பண்ணுறார். விசுவாசம் இல்லாத சந்ததியேன்றார். இன்றைக்கு நமக்கு அநேகருக்கு விசுவாசம் இல்லாததுனால்தான் அநேக கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் பாடுகளிலும் நிந்தைகளிலும் அவமானத்திலும் இருக்கிறோம். அன்பாவில் இன்றைக்கு நாம் விசுவாசத்தோம் என்றால் ஆண்டவரை பிளைண்டாக விசுவாசித்தோம் என்றால் நிச்சயமாக அதிசயத்தை அற்புதத்தை காணலாம். இந்த விசுவாசம் என்னும்போது எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகம் வர்றது அந்த நான்காவது பரிமாணம் தான். அதுதான் எனக்கு முதல் முதல் கிடைத்த புத்தகம், ஆவிக்குரிய புத்தகம், 25 வருஷத்துக்கு முன்பாக. அந்த புத்தகத்தினுடைய முதல் அட்டை பகுதியிலே கடைசியாக ஒரு வரி இருக்கும், உங்கள் விசுவாசத்தை செயலாக்க வைக்கும் திறவுகோல் அப்படின்னு. அந்த வார்த்தை தான் என்னை அந்த புத்தகத்தை கவர்ந்து இழுத்தது. அதை கருத்தாய் வாசித்தேன் இன்னைக்கு 100 தடவை 200 தடவைக்கு மேலே வாசிச்சிருப்பேன். பைபிள்

அதிசயத்தை பார்க்க நமக்கு உதவி செய்வாராக. அப்புறம் பாருங்க, இந்த 30-31 தான் முக்கியமான காரியம். இந்த புஸ்தகத்தில் எழுதிடாத வேறு அநேக அற்புதங்கள் இயேசு சிஷ்யர்களுக்கு முன்பாக செஞ்சார். இன்னைக்கு அநேக புஸ்தகத்தில் எழுதிடலாத அநேக அற்புதங்களை இயேசு ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு இந்த உன்னுடைய வாழ்க்கையிலையும் அநேக அற்புதங்களை செய்ய முடியும். அன்பாவில் இன்னைக்கு நாம் விசுவாசம்தான் அதுக்கு தேவை. அந்த விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக மாறுவோம். அநேக அற்புதத்தை நாம் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கடைசியாக 31 பார்க்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். இன்னைக்கு இந்த வேதம், இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த புஸ்தகம், இந்த யோவான் எழுதின புஸ்தகம் எதுக்காக இப்போ எழுதியிருக்கு? இந்த வேத புத்தகமே சொல்கிறேன், மத்தியிலிருந்து இந்த புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, இந்த வேத புத்தகமே எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் இங்கே தான் இருக்குது. அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, விசுவாசித்து. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அப்போ இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இயேசு ஆண்டவர் உண்மையான தேவன், அவர்தான் பிதாவினுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், அவரை விசுவாசித்தால் நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும் என்பதற்காக தான் இதெல்லாம் எழுதப்பட்டுதான். ஆனால்தான் அந்த யோவான் 3:16 நாம் பார்க்கிறோம், இந்த ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தெருளி உலகை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று. பிதாவினுடைய அன்பு எவ்வளவாய் இருக்கிறது என்றால், குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நித்திய ஜீவனை காணுவாய் என்பதற்காகவே அவரை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார், அவரை சிலுவையிலே மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பாவிலே, அப்போ ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதின் மூலமாக நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்பதற்காக தான் இந்த முழு பைபிளும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஆன்சர் இதில் வருகிறது. இந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று யாராவது உங்களை கேட்டான்னாக்கா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை நாம் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு என்று தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசோதிப்பார். அவரை நாம் விசுவாசித்து வெற்றியை காண்போம். நமக்கு அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள அந்த விசுவாசம் தேவைப்படுகிறது. அந்த விசுவாசத்தில் நாம் வளருவோம். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கேளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நிரப்பப்பட்டு, அந்த ஆவியை நாம் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியானவர் தாமே நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்து இன்னைக்கு நம்மை அற்புதங்களை காண செய்வாராக. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. ஆண்டவரே, நான் கஷ்டத்தில் இருந்தேன், நான் கடன் பிரச்சனையில் இருந்தேன். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தீங்க. சமாதானம் இல்லாத இருந்தேன். ஆண்டவரே, என்னுடைய வீட்டிற்கு வந்து சமாதானம் உங்களுக்கு உண்டாக கடவுதுன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, உம்மால பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளேயும் வர முடியும். ஆண்டவரே, எங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் வந்து எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இதை இப்பொழுது இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சௌரிக்காக, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா ஆண்டவரே நேரத்தில் ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் இன்றைக்கி சமாதானத்தை இழந்து காணப்படுகிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த சமாதானம் ஆண்டவரே, தெய்வீக சமாதானம், நீர் கொடுக்கிற அந்த சமாதானம் அங்கே ஆண்டவரே தங்கும்படியாக உதவி செய்யும்ப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த தோமா மாதிரி நாங்கள் சந்தேகப்படாமல் ஆண்டவரே, நாங்கள் கண்டு காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. நாங்கள் காணாத விசுவாசித்து ஆண்டவரே, அந்த பாக்கியசாலியாக, பாக்கியவதியாக நானும் நாங்களும் மாற உதவி செய்யுங்கப்பா. இந்த புத்தகம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனை அடைவதற்காகவே எழுதப்பட்ட புத்தகம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த புத்தகத்தின் மூலமாக ஆண்டவரே, உம்முடைய உண்மைத்தன்மையை அறிந்து, உண்மையான சத்தியத்தை அறிந்து, நீரே மெய்யான ஜீவனில் தேவன் என்பதை அறிந்து, ஆண்டவரே உம்மாலன்றி எங்களுக்கு வேற வழி இல்லை என்பதை அறிந்து, உம்முடைய சத்தியத்தின்படி நடந்து ஆண்டவரே உம்மை விசுவாசிப்பதின் மூலமாய் அந்த நித்திய ஜீவனை நானும் நாங்களும் அடைய உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற ஆண்டவரே, இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பானே, காட் பிளஸ் யூ.

கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இத்தனை நாட்களாய் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அவரே நம்மை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. We worship you, Jesus. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, என்னை காத்த உம்முடைய கரங்களுக்காய் நன்றி. என்னை வழி நடத்துகிற உம்முடைய கரங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, இத்தனை நாளாய் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் என்னை பாதுகாத்தீர். ஆண்டவரே, என்னுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் என்னோடு கூட இருந்து நீர் எங்களை காக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவன். கண்ணின் மணி போல எங்களை காக்கிற தேவன் நீர் அப்பா.

காக்கிறவனுடைய கரங்களுக்காய் நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் காலை தள்ளாட ஒட்டாத தேவன், தீங்கு அணுகாமல் என்னை பாதுகாக்கிற தேவன், அவரே நம்முடைய கர்த்தர், அவரே நம்மை காக்கிற கர்த்தர்.

இன்றைக்கு நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் காக்கிற ஒரே ஒரு கரம் தேவனுடைய கரம் மாத்திரம்தான். நம்ம வீட்டை காக்கிறது ஏதோ ஒரு 7 லீவர் காத்ரேஜ் பூட்டு கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ கிரில்ல செஞ்ச டோர் கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ காம்பவுண்ட் வால் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. நம்மையும் நம்மை சுற்றியுள்ள யாவையும் காத்து கொள்ளுகிற தேவனுடைய கரங்கள், அந்த கரங்கள் எனக்கு உண்டு, என்னை காக்கிற கரங்கள் எனக்கு உண்டு.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: நாம் எடுப்பார் கைப்பிள்ளையாக இல்லாமல் நாமாகவே நல்லது எது கெட்டது எது என்பதை சுயமாக சிந்தித்து ஒரு செயலில் இறங்க வேண்டும். உங்கள் சுயத்தை தொலைக்காமல் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். தைரியமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அல்லது கூற முயற்சி செய்யுங்கள். மற்றவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ என்று நினைத்தால் நம்முடைய கருத்தை என்றுமே கூற முடியாது. நம்முடைய கருத்தை முன்வைப்பதன் மூலமாக மேலும் மாற்றுக் கருத்துகளையும் நம்முடைய தவறுகளையும் நாம் இனம் காண முடியும். அப்போதுதான் நம்முடைய எண்ணங்களை தவறுகளை சரி செய்து நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு அரசனிடம் சுயமாக சிந்திக்க தெரியாத முட்டாள் ஒருவன் வேலைக்குச் சேர்ந்தான். ஒரு நாள் அரசன் அவனுடன் வெளியூர் சென்றார். வழியில் இருட்டிவிட்டது. எனவே அங்கிருந்த ஒரு சத்திரத்திலே தங்க முடிவு செய்து குதிரையை வெளியில் ஒரு மரத்தில் கட்டிவிட்டு வேலைக்காரனிடம் இரவு முழுவதும் தூங்காமல் குதிரையை பார்த்துக்கொள் என்று சொன்னார். இரவு முழுவதும் எப்படி தூங்காமல் இருப்பது என்று அவன் சந்தேகம் கேட்க அரசனும் ஏதேனும் தீர்க்க முடியாத பிரச்சனை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் தூக்கம் வராது என்று சொன்னார். அவனும் சரி என்று சொன்னான். சிறிது நேரம் கழித்து அரசர் அவன் என்ன செய்கிறான் என்பதை சோதிக்க வெளியே வந்தார். அவனும், அரசே, நான் தூங்கவில்லை. வானில் இருக்கும் நட்சத்திரங்கள் தானாக வந்ததா அல்லது யாரேனும் கொண்டு வந்து போட்டார்களா என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னான். நல்லது என்று கூறிச் சென்ற அரசன் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்தார். அவன் சொன்னான், அரசே, கடலில் உப்பு தானாக வந்ததா அல்லது யாரேனும் கொண்டு வந்து கொட்டினார்களா என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னான். அரசன் நிம்மதியுடன் தூங்கப் போனார். காலையில் எழுந்து வந்து பார்த்தபொழுது வேலையால் சீரிய சிந்தனை வசப்பட்டு இருப்பதை பார்த்த அரசன் இப்பொழுது என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், அரசே, உங்கள் குதிரை தானாக ஓடிவிட்டதா அல்லது யாரேனும் திருடிச் சென்று விட்டார்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஆம் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் நிர்ணயிக்க வேண்டும், மற்றவர்கள் அல்ல. மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் முடிவு எடுப்பது என்னவோ நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட வேலையில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால்தான் நம்முடைய வேலையை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பு நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்றுதானே வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது.

நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சமய சஞ்சீவி, ஷியோர் கியோர். வாசிக்க வேண்டிய பகுதி 2 ராஜாக்கள் 20 அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்றார். உன் நாட்களோடு 15 வருஷங்களையும் கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்று சொன்னார். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு அடையாளமாகும் சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாலை 10 பாகை முன்னிட்டு போறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின் திரும்பும்படி செய்தார். இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோபு 5:16. நீங்கள் சுகமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பயனுள்ளதாயிருக்கிறது. Confess your faults to one another and pray for one another that you may be healed. நமது ஆரோக்கியத்திற்கு பிறரது ஜப உதவியை நாடும்படி திருவசனத்தில் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். சுகமளிக்கும் வரம் பெற்ற ஊழியரது ஜப உதவியை நாம் கண்டிப்பாக நாடலாம். சுகமளிக்கும் கூட்டங்களில் நாம் பங்கு பெறலாம். தங்கள் பகுதிகளுக்கு வந்த பேதுரு, பிலிப்பு, பவுல் ஆகியோரின் சுகமாக்கும் வரங்களை மக்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். 5ஆம் அத்தியாயம் அப்போஸ்தலரிலே பேதுருவின் நிழலை அநேக நோயாளிகள் பெற்றதால் சுகமடைந்தனர். 8ஆம் அத்தியாயத்திலே பிலிப்பு சமாரியாவுக்கு சென்று அநேக அற்புத அடையாளங்களை செய்தான். 28ஆம் அத்தியாயத்திலே பவுல் மால்டா தீவிலே போய் சேர்ந்த பொழுது அந்த தீவின் முதலாளியின் தந்தை ஜூரமாய் கிடந்த பொழுது அவரை தொட்டு குணமாக்கினார். ஆனால் துர்ப்பாக்கியமாக இன்று சுகமளிக்கும் ஊழியங்கள் பல வியாபாரமயமாகிவிட்டன. எப்படியாவது சுகம் பெற வேண்டும் என்ற தத்தளிப்பில் யாரும் நம்மை ஏமாற்றிவிட நாம் இடம் கொடுக்கக்கூடாது. விசுவாசமுள்ள ஜபத்தை ஏறெடுக்கும்படி சபையின் மூப்பர்களை அடிக்கோடிடுகிறேன், சபையின் மூப்பர்களை நாம் வரவழைக்க வேண்டும் என்பதே நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தெளிவான ஆலோசனை. யாக்கோபு 5ஆம் அத்தியாயம். ஒருவேளை சபையின் மூப்பர்களுக்கு பகட்டான வரங்கள் இல்லாதிருக்கலாம், ஆனால் சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாய் அவர்களை வைத்தது தூய ஆவியானவரானதால் அவர்களது ஜெபத்தை அவர் மதிக்கிறார். ஒரு வசன வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 20:28
உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதற்கும் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் அவ்வளவு கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் மூப்பர்களை போதகர்களை நியமிக்கும் பொழுது அவர்களுக்கு பகட்டான வரங்கள் இல்லாதிருந்தாலும் அவர்கள் ஜபங்களை அவர் கனம் பண்ணுகிறார். முழு நேர ஊழியர் அல்லாத விசுவாசிகளும் நோயாளிகளுக்காக ஜெபிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால் அவர்கள் வியாதி உள்ளவர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள் என்று கிறிஸ்து ஆணித்தரமாய் சொன்னார் அல்லவா. எனவே விசுவாசிகளில் எவரையும் அலட்சியமாய் எண்ண வேண்டாம். பிரபல அப்போஸ்தலனாக மாற இருந்த பவுலுக்கு சுகமாய்ப்பு ஊழியம் செய்ய தேவன் சாதா சீடன் அனனியாவைத்தான் தெரிந்து கொண்டார். மற்றவர்கள் நமக்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார் என்பது உண்மைதான். ஆனாலும் முடிவாக நாம் நமது விசுவாசத்தினாலேயே ஆண்டவரிடம் நெருங்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தீர்க்கன் ஏசாயா தனக்கு அருகிலேயே இருந்தாலும் கூட அரசன் எசேக்கியா அவரது ஜபத்திலேயே சார்ந்து விடாது, தானே கண்ணீரோடு கடவுளிடம் மன்றாடினார் என்று வாசித்தோம் அல்லவா. அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இதுல ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கிறது. ஒருவன் பாடுபட்டால் அவன் ஜபம் பண்ண கடவன். எதிர்மறையான வார்த்தைகளை குறித்தும் நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதிர்மறையான வார்த்தைகள், அதாவது நெகட்டிவ் கன்ஃபெஷன், நம்முடைய விசுவாசத்தை கொன்றுவிடும். தேவனது வாக்குகளையே நாம் அறிக்கையிடுவோம். கடந்த காலத்தில் ஏதாவது பாதகமாக நடந்திருந்தால் அதையெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் இறந்தோரின் தேவனாய் இராமல் இருப்போரின் தேவனாய் இருக்கிறார். அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமாக சமய சஞ்சீவியாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம். முறுமுறுக்காமலும் கவலைக்கும் குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமலும் தேவனை துதித்துக் கொண்டே இருப்போம். ஏன் தெரியுமா? சங்கீதம் 30:4-5 எப்படி வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களே அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுகூர்தலை கொண்டாடுங்கள். ஏன் தெரியுமா? அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். ஒருவேளை பிரியமானவர்களே, உங்களுடைய வியாதி படுக்கையில் நீங்கள் இருக்கும் பொழுது போதுமான அளவு நீங்கள் விசுவாசிக்க முடியாவிட்டாலும் உங்களை நீங்களே குற்றஞ்சாட்டி கொள்ளாதிருங்கள். அந்த சிறுவனின் தகப்பனை போல அவன் என்ன சொன்னான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். உள்ளதே உள்ளபடி சொன்னான். ஆண்டவர் அவனுடைய உணர்வுகளை மதித்து அவனுடைய மகனுக்கு அவர் அங்கே உடனே ஆரோக்கியம் வர பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளுகிறார். அருமையான தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் பாடிய ஒரு நல்ல பாடல் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அதை நான் பாட முயற்சிக்கிறேன். நான்

நீங்கள் சுகமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத முறைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்கும் குணமாக்கும் வல்லமைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். திருச்சபையில் அவர் கொடுத்திருக்கிற குணமளிக்கும் வரங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். அந்த வரங்களை செயலாற்றுவதற்கு நீர் வைத்திருக்கிற ஊழியர்களுக்காக, குறிப்பாக சபையின் மூப்பர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலே வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய திருவாக்குகளின் நிமித்தம், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு காயங்களின் நிமித்தம் நான் வந்து நிற்கிறேன். கர்த்தாவே, அவர்களை தொட்டு குணமாக்கும். உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம், உம்முடைய தயையோ நித்திய வாழ்வு. ராத்திரியிலே வேதனை, காலையிலோ கழிப்பு. இந்த மேகம் சீக்கிரமாக அகன்று விடட்டும். கண்ணீரையும் கவலையையும் வேதனையும் சகித்த நாட்களுக்கு தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே களிப்பான ஆரோக்கியமான நாட்களை கட்டளையிட்டருளும். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று வாக்கு பண்ணினேன். அந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து உரிமை பாராட்டி சுகவீனமாயிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டு முத்தம் செய்து கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே குணமாக்கும் என்று நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 4:6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். பலத்தினால் அல்ல என்ற வார்த்தையின் உட்கருத்தை பார்ப்போமானால், அதில் இன்றைக்கு அநேகர் தங்களின் சூழ்நிலைகளை தங்கள் சுய பலத்தினால் வென்றுவிடலாம், ஜெயித்து விடலாம் என்று முயற்சி செய்து முன்னேறி சென்று முடியாமல் போய் இறுதியில் விசுவாசத்தை இழந்து போய் கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். பராக்கிரமத்தினால் அல்ல என்ற வார்த்தையின் பொருளை பார்ப்போமானால், தன்னுடைய செல்வாக்கை நம்பியும் பலபலத்தை நம்பியும் மனிதர்களை நம்பியும் தன் பிரச்சனைக்கான தீர்வை காண விழைந்து முடிவில் ஏமாற்றம், நஷ்டம், பெரும் இழப்பு, அவமானம், நிந்தை இவற்றை சுமந்தவர்களாய் இன்றைக்கு பலர் காணப்படுகின்றனர். இப்படிப்பட்ட மக்களை, விசுவாசிகளை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் தம் ஆவியினால் ஆகும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக பகையின் கட்டுகளை அவிழ்க்கிறார். பகையின் கட்டுகள் என்று பார்ப்போமானால், நம் சரீரத்தில் உண்டான வியாதிகள், பற்றாக்குறைகள், சமாதான குறைவு, இப்படி பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். அவைகளை இன்றைக்கு உங்களிடமிருந்து கட்டவிழ்க்கிறார் தம்முடைய ஆவியினால். லூக்காவின் புஸ்தகம் 13:10-11 உள்ள வசனங்களை வாசிக்கையில், அங்கே 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் என்று எழுதப்பட்டுள்ளது. 10 ஜெப ஆலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கையில் அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வாசிக்கின்றோம். அநேக ஆண்டுகளா அந்த ஸ்ரீ தன்னை யாராவது குணமாக்குவார்கள் என்று அங்கேயே காத்திருந்தாள். அவளின் காத்திருப்பு மனிதர்களை நம்பியே இருந்தபடியினால் அவள் சுகமாக்கப்படாதவளாய் இருந்தாள். ஆனால் அன்றைக்கு அவளின் நிலையை இயேசு தம் ஆவியினால் காண்கிறார், சுகம் கொடுக்கிறார். அடுத்ததாக பற்றாக்குறைகளை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 14 வாசிக்கின்றோம், திரளான ஜனங்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு 5 அப்பமும் 2 மீன்களும் இருப்பதால் சீஷர்கள், எப்படி இவைகளை இவ்வளவு கூட்டத்திற்கு கொடுப்பது என்று தன் பலத்தினால் பேசிக் கொண்டிருக்கும் போது, இயேசு தம் ஆவியினால் ஆகும் என்று சொல்லி அதை ஆசீர்வதித்து கொடுக்கையில் அதை 5000 சாப்பிட்டு திருப்தியடைந்து மீதம் 12 நிறைய எடுத்தார்கள் என்று அறிகிறோம். அடுத்ததாக பொருளாதாரத்தின் குறைவை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 5 வாசிக்கையில், அங்கே கடற்கரையிலே மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை அலசி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு அவர்களின் இருதயத்தை தம் ஆவியினால் பார்க்கிறார். ஒரு விரக்தி காணப்படுகிறதையும், எப்படி தாங்கள் அடுத்த வேளை சாப்பாட்டை நடத்துவோம், கடன் அடைப்போம் என்று கலக்கம் அடைந்து பலத்தினால் முடியாமற் போனதே என்று ஏமாற்றத்துடன் இருப்பதை பார்க்கிறார். உடனே இயேசு அநேக படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் தம் ஆவியினால் இவர்களின் நிலையை கண்டமையினால் சூழ்நிலையாகிய சீமோனுடைய படகில் ஏறுகிறார். பின்பு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போட சொல்லுகிறார். அவர்களோ தங்களிடம் இருந்த வலையைத்தான் போட்டார்கள். வலை கிழியத்தக்க ஏராளமான மீனை 2 நிறைய பிடித்தார்கள். நிறைவான ஆசிர்வாதத்தை ஆவியானவர் அருளினார் என்று பார்க்கின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சரீரத்தில் வியாதியின் கூறுகளில், குடும்பத்தில் பற்றாக்குறைகள், கடன் பிரச்சனைகள், பிரயாசப்பட்டும் பலனில்லாத நிலை போன்ற இவைகளுக்காக நீண்ட நாட்களாக ஜெபித்து வருகிறீர்களா? இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை ஆவியானவர் காண்கிறார். அவைகளை தம்முடைய ஆவியினால் மாற்றி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக தடைகளை உடைக்கிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அநேக துன்பங்களை அனுபவித்தவர்களாய் பல அடுக்கு காவலில் காணப்பட்டிருந்தாலும், அவர்கள் பாடி துதிக்கிற வேளையில் தாமே சிறைச்சாலையின் கதவுகள் திறந்ததை நாம் அறிவோம். அதேபோல் சிம்சோனை அவனுடைய பகைவர்கள் கயிர்களினால் கட்டி அவனை தண்டனைக்கு ஒப்புவிக்க அழைத்து செல்லப்பட்ட போது, ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினபடினால் கட்டப்பட்டிருந்த கயிர்கள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அறிந்து போயிற்று என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, நீங்கள்
எந்த சூழ்நிலையில் ஊடாய் கடந்து போய்க் கொண்டிருந்தாலும் அவைகளுக்கு தீர்வு கிடைக்கும்படி மனுஷனையோ உங்கள் சுய ஆலோசனைகளையோ பலத்தையோ நம்பி இல்லாமல் தேவ சமூகத்தில் விசுவாசத்துடன் வரும்போது உங்கள் பிரச்சனைகளை ஆவியானவரிடம் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் உங்களை பலவீனத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பற்றாக்குறைகள் ஆசீர்வாதத்திற்கு தடையான காரியங்கள் பொருளாதாரம் இப்படி எதுவானாலும் அவற்றிலிருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆவியினாலே எல்லாம் ஆகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை விடுவிக்கிற விடுதலை தருகிற இயேசுவை அறியாது விசுவாசியாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவர் உங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ்லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் கடந்த நாட்கள் முழுவதும் நடத்தி வந்தார், இந்த நாளை காண செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. 119வது சங்கீதம் 98வது வசனம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் நீர் எனக்கு தந்த உம்முடைய கற்பனைகள், உம்முடைய வார்த்தைகள், அவைகள் என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாய் மாற்றினது. என் சத்துருக்களை பார்க்கிலும், என் சத்துருக்கள் வாழ்ந்திருக்கிற எல்லா நல்ல அனுபவத்தை பார்க்கிலும், என்னை உயர்த்தும்படிக்கு நீர் எனக்கு வார்த்தைகளை தந்தீர். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எது நம்மோடு இருக்கிறது? நம்மோடு எது இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது நம் கையில் தான் இருக்கிறது. நம்ம கையில் பர்ஸ் வச்சிருக்கிறோம், லேடிஸ் ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இன்னொருவர் அல்ல, அவர்கள். அவர்களுக்கு எது கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, கூடவே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவைகளை அதில் வைத்திருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கை என்னும் எல்லைக்குள்ளே என்ன இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க தேவன் நமக்கு தான், நம் கையில் தான் கொடுத்திருக்கிறார். எனவேதான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்றார். நாம கதவை திறந்தால்தான் அவரும் உள்ள வருவார். தாவீதை பாருங்கள், தன்னோடு என்றைக்கும் இருக்கும்படி அவன் எதை வைத்திருக்கிறான் தெரியுமா? கர்த்தர் தந்த வார்த்தைகளை. சத்துரு செய்த தீமையே அல்ல, சத்துரு செய்த தீமையே அவன் தன்னோடு இருக்கும்படி வைத்திருப்பான். ஆனால் பழி வாங்குவது ஒன்றே அவனுடைய வாழ்க்கையின் லட்சியமாய் இருந்திருக்கும். அனுபவிக்க தவறியிருப்பான், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை காணாமலே போயிருந்திருப்பான். மாறாக சத்துரு செய்த தீமையை அல்ல அவன் உள்ளே வைத்திருப்பது, கர்த்தர் சொன்ன வார்த்தை. இந்த நாளில் எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்கிறவர்களாய் கேட்டவர்களாய் நீங்கள் இருக்கலாம். அவைகளை நீங்கள் உங்கள் இருதயத்திலே சுமந்து கொண்டு செல்வீர்களே, ஆனால் உங்களால் மேன்மைப்பட முடியாது, உங்களால் மேலே எழும்ப முடியாது. மாறாக கர்த்தர் உங்களோடு பேசின நல்வார்த்தைகளை என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி அவைகளை உங்கள் இருதயத்தில் வைத்திருப்பீர்களே. ஆனால் அந்த வார்த்தைகள் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லாரை விட மேன்மையாய் உயர்வாய் உங்களை வைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. யோசேப்பு சகோதரர்கள் செய்த தீங்கை தன்னோடு வைத்திருக்காமல் கர்த்தர் 17வது வயதிலே அவனுக்கு கொடுத்த வார்த்தை, அவனுக்கு கொடுத்த சொப்பனம், அதை தன்னோடு வைத்திருந்தான். அப்படி வைத்ததுனால தான் சகோதரர்கள் யோசேப்பை தேடி வந்தபோது உடனே யோசேப்பு சகோதரர்கள் செய்த தீங்கை நினைத்தான் என்று சொல்லவில்லை. வேதத்தில் கர்த்தர் காண்பித்த சொப்பனத்தை நினைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவனை சகோதரர்களை விட உயர்த்தினது. யோபுவின் வாழ்க்கையில எல்லாமே இழந்தான். அப்படி இழந்த பிறகும் யோபு தன்னோடு வைத்திருந்தது எதை தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை. யோபு 23:12 அதேதானே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய உதட்டின் வார்த்தைகள், அது எனக்கு வேண்டிய ஆகாரத்தை விட அதிகமாய் காத்து கொண்டேன் என்று. அந்த வார்த்தை என்ன செய்தது? அவனுடைய சூழ்நிலை எல்லாவற்றை விட அவனை மேன்மையாக உயர்த்தினது. எல்லா சொந்தக்காரங்களும் நினைச்சிருப்பாங்க, ஆமே வேற வழி இல்லாம கடைசியில் நம்ம கிட்ட தான் வரப்போறான். ஆனா 42வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் யோபுவை தேடிதான் வராங்க. எஸ், என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், கர்த்தர் நம்மோடு ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிறாரே, இது என்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு மற்ற களைகளை களைந்து போட்டு இதை உங்கள் இருதயத்தில் வைத்து வையுங்கள். இது உங்கள் சத்துருக்களை பார்க்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களை பார்க்கலாம், உங்கள் சகோதரரை பார்க்கலாம், நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றை பார்க்கலாம். ஆமென். இந்த வார்த்தை உங்களை மேன்மை உள்ளவர்களாய் கனம் உள்ளவர்களாய் உயர்த்தும் என்பதிலே சந்தேகமில்லை. என்றைக்கும் நம்மோடு இருக்கும்படிக்கு கர்த்தர் தந்த கர்த்தருடைய இந்த வார்த்தையை வைத்துக் கொள்வோம், வாழ்ந்திருப்போம். கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. நல்ல தகப்பனே, என்றைக்கும் எங்களோடு இருக்கும்படி எங்களுக்கு தந்த அப்படியே நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பல நேரத்தில் மனிதன் செய்த காரியங்கள், மனிதனுடைய வார்த்தைகள், இதை தான் நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறோம் அப்பா.
அது எங்களை கீழ் நோக்கி தான் கொண்டு போகிறது என்பதை பல நேரத்தில் உணராமல் இருக்கிறோம். மாறாக இந்த வார்த்தையை, எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளை என்றைக்கும் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் வைப்போமானால் இது எங்களை மேன்மைப்படுத்தும். எங்கள் சத்துருக்களை பார்க்கலும், மற்ற எல்லாரை பார்க்கலும், இது எங்களை கனமுள்ளவர்களை, ஞானமுள்ளவர்களாய், மேன்மை உள்ளவர்களாய் நிலைநிறுத்தும் என்று இந்த நாளில் எங்களோடு பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே நடத்தும், உணர்த்தும், காத்துக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க்கு 8:36. லிப்டன் தேயிலை கம்பெனி உரிமையாளரும் மிகப்பெரிய கோடீஸ்வர பிரபுவுமான தாமஸ் லிப்டன் என்பவர் பாய்மர படகு போட்டியில் பல பதக்கங்களையும் கோப்பைகளையும் வாங்கி குவித்தவர். அவர் தன்னுடைய லிப்டன் தேயிலை மற்றும் மளிகை கடைகளுக்கான ஏராளமான விளம்பரங்களை செய்தார். தரமான பொருட்கள் குறைவான விலையில் என்ற தாரக மந்திரத்தால் தன் வியாபாரத்தை பெருக்கினார். இது போக கணக்கராக வேலை செய்வது மற்றும் தன்னுடைய கம்பெனி பொருட்களை வீடு வீடாக எடுத்துச் சென்று விற்பனை செய்வது என்று பல யுக்திகளை கையாண்டு பெரும் பொருள் ஈட்டினார். அவர் 1890 ஸ்ரீலங்காவிற்கு வந்து அங்கு தேயிலை தோட்டங்களை உண்டாக்கினார். தமிழர்களை தேயிலை தோட்ட தொழிலுக்காக ஸ்ரீலங்காவிற்கு அழைத்துச் சென்றவர் இந்த தாமஸ் லிப்டன் தான். அவர் சேர்த்து வைத்த சொத்துகளுக்கு அளவே இல்லை. இத்தனை ஐஸ்வர்யங்கள் அவருக்கு இருந்த போதிலும் அவர் தன்னுடைய மரணத் தருவாயில், "நான் இதுவரை பெறாத பரலோக நம்பிக்கைக்காக இதுவரை நான் பெற்ற என் அனைத்து பதக்கங்களையும் கோப்பைகளையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன்" என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் பல துறைகளில் சிறந்து விளங்கலாம். வெற்றியாக வியாபாரம் செய்து பணத்தை குவிக்கலாம். மிகப்பெரிய தொழில் அதிபராக இருக்கலாம். ஆனால் மறு உலக வாழ்க்கையையும் தன் ஆத்மாவையும் குறித்த அறிவு அவனுக்கு இல்லையானால் அவன் சம்பாதித்த அனைத்தும் வீண். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு ஓமையை சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன், "நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே" என்று மிகவும் வருத்தப்பட்டான். பின்பு அவன், "நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன்" என்று தனக்குள்ளே சிந்தித்தான். ஆனால் தேவனோ அவனை நோக்கி, "மதியிடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேர்த்தவைகள் யாருடையதாகும்?" என்றார். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் நமக்கு இருக்கும் செல்வங்கள் மீது நம் நம்பிக்கையை நாம் வைக்கக்கூடாது. உலக ஆஸ்தி நமக்கு தேவைதான். ஆனாலும் அவை நமக்கு ஜீவன் அல்ல. அவை நமக்கு நித்திய ஜீவனையும் மறு உலக வாழ்வையும் தராது. இவ்வுலக ஐஸ்வர்யத்தை சேர்ப்பதிலேயே கவனம் செலுத்திவிட்டு நம்முடைய ஆத்மாவை குறித்து கவனமற்றவர்களாக இருப்போமானால் நாம் நித்திய ஜீவனை இழந்து போவோம். ஆகவே இவ்வுலக வேலைகளின் மத்தியிலும் தேவனை தேடி

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 1 verses 20-22.
1: ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்?
2: Wisdom calls aloud outside. She raises her voice in the open squares. She cries out in the chief concourse

0: Thus, at the openings of the gates in the city, she speaks her words. How long, you simple ones, will you love simplicity? For scorners delight in this scorning and fools hate knowledge.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the holy name of God.
1: இந்த வேத பகுதியை நாம ஒரு சில நாட்களாகவே நாம தியானித்து கொண்டே இருக்கிறோம்.
0: We have been meditating from the scripture portion for the past few days.
1: இன்றைக்கு காலையிலேயும் இந்த தியானத்திற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது,
0: even today as I was waiting in the presence of God for this devotion,
1: ஆண்டவர் இந்த வேத பகுதியில ஒரு சில வார்த்தைகள் மறுபடி அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறத கர்த்தர் எனக்கு சுட்டி காட்டினார்.
0: The Lord highlighted few words that are again and again repeated in the scripture portion.
1: அது என்ன தெரியுமா?
0: You know, what are they?
1: விரும்புவது,
0: you love,
1: அது மாதிரி பிரியப்படுவது,
0: and you delight,
1: வெறுப்பது,
0: you hate.
1: விரும்புவது, பிரியப்படுவது, வெறுப்பது.
0: Love, delight, hate.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுது.
0: Wisdom is calling aloud.
1: எல்லா இடத்திலேயும் எல்லா வகைகளிலேயும் எல்லாரை பார்த்தும் ஞானம் சத்தமிட்டு அழைக்கிறது.
0: The wisdom is calling aloud to everyone, to everywhere, in every way.
1: யாரை பார்த்து அழைக்கிறது?
0: And whom are they?
1: வேதைகளை பார்த்து அழைக்கிறது.
0: It is calling aloud towards the
1: நிந்தனைக்காரரை அழைக்கிறது.
0: It is calling the scorners.
1: அதுபோல மதியினரை பார்த்து அழைக்கிறது.
0: It is also calling fools.
1: பாருங்க, இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று ரொம்ப அவசியமா தேவை, அது என்னன்னா ஞானம்.
0: So all these people desperately need his wisdom.
1: ஆனா வேதனை என்னவென்றால், அவங்க ஞானத்தை விரும்புவதை பார்க்கிலும் ஞானத்தை வெறுக்கிறார்கள்.
0: But the thing is that rather than loving wisdom, they are hating wisdom.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க வந்து ஞானத்தை வெறுக்கிறது மாத்திரம் கிடையாது, அவங்களுடைய மதியினத்தை அல்லது அவங்களுடைய புத்தியினத்தை, பேதமையை, நிந்தனையை விரும்புறாங்களாம், அதை ரொம்ப நேசிக்கிறாங்களாம்.
0: They are not only hating wisdom, but instead they are also choosing and loving simplicity, scorning and foolishness.
1: நேற்றுக்கு நாம கவனித்தோம் எப்படி நாம வந்து சில வேளையில தவறான காரியங்கள், நமக்கு தேவையான காரியங்களை நாம தெரிந்து கொள்ளாதபடி தவறான நிதானங்கள் நம்ம லைஃப்ல வந்துருதுன்னு நம்ம கவனிச்சோம்.
0: So yesterday we saw about wrong assessment, how we don't choose things that are necessary for us but choose the wrong ones.
1: தவறாக நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை கணிக்கிறதுனால தான் நம்ம வந்து தவறான காரியங்களுக்கு பின்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லி கவனித்தோம்.
0: Yesterday we saw, since we assess ourselves wrongly, we go behind wrong in incorrect things.
1: ஆனால் இன்றைக்கு நான் ரொம்ப முக்கியப்படுத்த விரும்புகிறது என்னன்னு சொன்னா,
0: but today what I want to emphasize,
1: இந்த வேத பகுதியில் ஒரு காரியம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது என்னன்னு சொன்னா, தவறான காரியங்களை விரும்பும் ஒரு விருப்பம்.
0: So here, this is really shocking. The scripture portion here says the love they have for the wrong things.
1: இன்றைக்கு நான் பேச போகும் தியானத்தின் தலைப்பு தவறான அன்பு அல்லது தவறான நேசம்னு சொல்லலாம்.
0: So today the title of my devotion is wrong love.
1: தவறான அன்பு, தவறான நேசம்.
0: It is wrong love.
1: பாருங்க, இந்த அன்பு அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து நாம ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு காரியம்ன்றதை நீங்க மறந்துட கூடாது.
0: So this love is something we are supposed to handle very carefully.
1: ஏன் சொன்னா, அன்பு நீங்க நினைக்கிறது போல சாதாரண காரியம் கிடையாது.
0: It's because love is not something ordinary as you think.
1: 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து வாசித்தால்,
0: If you read 1 Corinthians chapter 13 verse 8 onwards,
1: அங்கே வேதம் சொல்லுகிறது அன்பு ஒரு காலம் ஒழியாது.
0: Here the Bible says love never fails.
1: தீர்க்கதரிசனங்கள் ஒழிந்து போகலாமா, அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகலாமா, அறிவானால் ஒளிந்து போகலாமா?
0: Here it says whether there are prophecies they will fail, whether there are tongues they will cease, whether there is knowledge it will vanish away.
1: ஆனால் அன்பு மாத்திரம் ஒழியவே ஒழியாது.
0: But love never fails.
1: அதே 13 அதிகாரம் 13 கடைசி வசனத்தை வாசிப்பீங்களா? அந்த அன்பு தான் எல்லாத்திலும் பெரியதுன்னு சொல்லி வாசிக்கிறோம்.
0: And if you read the last verse of the chapter 13, it says the greatest of these is love.
1: அதாவது நிலைத்திருக்கிற வைகள்ல பெரியது வந்து அன்புதான்.
0: Among those that abideth forever is love.
1: இந்த அன்பு வந்து ஒழியாது.
0: This will never fail.
1: அன்பு வந்து ரொம்ப பெரன பெரியது.
0: It is the love is greater.
1: அது மாத்திரம் இல்ல, நீங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:6-7 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
0: If you read Song of Solomon chapter 8 verses 6-7,
1: இந்த அன்பு எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளதுன்றத கொஞ்சம் படிக்கலாம் நீங்க.
0: Here you can read the characteristic of this love.
1: அதுல வாசிக்கிறோம், இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது, அதன் தழல் அக்கினி தழல், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையாய் இருக்கிறது.
0: Set me as a seal upon your heart, as a seal upon your arm, for love is as strong as death, jealousy as cruel as a grave, it flames of fire, a most vehement flame.
1: ஏழாம் வசனத்துல
0: திரளான
1: தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
0: Many waters cannot quench love, nor can the floods drown it. If a man would give for love all the wealth of his house, it would be utterly despised.
1: அப்போ இதுல என்ன நம்ம முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா, அன்பு வந்து ஒரு பலவீனமான ஒரு உணர்வு அல்ல, அல்லது ஒரு ஒரு சுபாவம் அல்ல. அன்பு என்பது மிக மிக வலிமையான ஒரு தன்மை என்பதை நம்ம கவனித்துக் கொள்ளணும்.
0: So here we have to understand that love is not something that is weak, but love is stronger than everything.
1: Or manidanukulla edai nirethu edai patri avanukku anbu irukirado adu kuritha avan romba echerippa irukanum.
0: So a man should be very careful upon what he sets his love.
1: Yerandra adu romba valimeyanadhu,
0: because it is very strong.
1: Adu nilaithirukka koodiyadhu,
0: it abides forever.
1: Adu or manidaniye totally maatra koodiyadhu,
0: it can change a person totally.
1: Parunga indha nuclear energy nu irukku theriyuma, anu sakthi nu solvanga.
0: So you have something called nuclear energy.
1: Indha anu sakthi vandu romba romba வலிமையானது.
0: This nuclear energy is very powerful.
1: இந்த வலிமையான இந்த nuclear energy நாம வந்து கரண்ட் தயாரிக்கும்படி, மின்சாரம் தயாரிக்கும்படி நாம பயன்படுத்தலாம்.
0: We can use this nuclear energy to generate power and electricity.
1: ஆனால் அதே அணு சக்தியை நம்ம அணு குண்டுகளை உண்டாக்கவும் நம்ம பயன்படுத்தலாம்.
0: At the same time, we can also use this nuclear energy to make atomic bombs.
1: அன்பு அதே போலதான்.
0: Love is also same.
1: அன்பு வந்து ரொம்ப வலிமையானது.
0: Love is very powerful.
1: அது எதனாலையும் தணிக்கவே முடியாது.
0: You cannot quench it by anything.
1: அந்த அன்பை நாம் சரியான காரியங்கள் மேல் அன்பையும் நேசத்தையும் வைத்தா நமக்கு அது நன்மையை கொண்டு வரும்.
0: If you set your love upon the right things, it will bring good to us.
1: ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார்,
0: because apostle Paul says,
1: இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
0: Who can separate me from the love of Christ?
1: எதுவுமே என்னை பிரிக்க முடியாது.
0: Nothing can separate me.
1: பாருங்க, அப்ப அவ்வளவு வலிமை உள்ளது அந்த அன்பு.
0: So such a strong one is love.
1: ஆனா அதே அன்பை நாம் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தி, தவறான காரியங்கள் மேல் அன்பை வைக்க நாம் முற்படுவோமானால் அது நம்மை மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நேரா கொண்டு போயிடும்.
0: But if you try the same love to use for wrong things, or you set this love upon the wrong things, then that will lead us to destruction.
1: நீங்கள் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரத்துல இந்த 22 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கனா,
0: if you read Proverbs chapter 1 and verse 22,
1: இந்த ஜனங்க எதின் மேல் அன்பு வைக்கறாங்கனா, பேதமையை ரொம்ப நேசிக்கறாங்களா.
0: So here these people love simple mindedness.
1: அவங்க எதை விரும்பறாங்கனா, நிந்திக்கிறதை விரும்புகிறார்கள்.
0: Here they love to scorn.
1: அவங்க மதியன விரும்புகிறாங்க, அவங்க ஞானத்தை வெறுக்கிறாங்க.
0: And they hate wisdom and they love knowledge.
1: உங்களால நம்ப முடியுதா?
0: Can you understand this?
1: என்னங்க, யாருங்க போய் முட்டாள்தனத்தை நான் விரும்புவா?
0: Who will love foolishness?
1: யாருங்க போய் நிந்தனையை விரும்புவா?
0: Who will love scorning?
1: யார் போய் கேட விரும்புவா நீங்க நினைக்கலாம்.
0: So you may think who will love the simplicity.
1: ஆனா ஞானி சொல்றாரு, ரொம்ப காலமா நான் காத்துட்டு இருக்கேன், இவங்க அந்த ஞானத்துக்கே தங்க செவிய சாய்க்க மாட்டேங்கிறாங்க, மனதை திருப்ப மாட்டேங்கிறாங்க. ஞானத்தை நேசிக்கிறதுக்கு பதிலா இவங்க மதியினத்தையும் நிந்தனையையும் பேதமையையும் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்றார்.
0: But the wise man says that I've been waiting for a long time, but these people are not giving heed or heart towards this wisdom, but they are loving simplicity, scorning and foolishness.
1: நீங்கள் வேதத்துல அநேக வசனங்களை வாசிப்பீங்க, நேரம் கிடையாது. நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதுல எப்படி மனிதர்கள் சரியான காரியங்கள் மேல் அன்பை செலுத்தாமல் தவறான காரியங்கள் மேல் அன்பு செலுத்துகிறார்கள் அப்படின்றத பல இடங்கள்ல ஆண்டவர் குறிப்பிடுகிறார்.
0: We have many verses in the Bible, but we don't have time where God mentions how people set their love upon wrong or incorrect things that rather than loving the correct ones.
1: ஒரு சிலத உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: I want to show you few things.
1: நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 52 சங்கீதம் 3 முதல் 4 வாசித்தால்,
0: if you read Psalm 52 verses 3 and 4,
1: கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய், தேவன் உன்னை எந்தென்றைக்கும் அழித்து உன்னை எந்தென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார்னு வாசிக்கிறோம்.
0: Here we read, you love evil more than good, lying rather than speaking righteousness. You love all devouring words, you deceitful tongue.
1: என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க.
0: How amazing it is.
1: எதை விரும்புதா?
0: What do they love?
1: சங்கரிக்கிற சகல வார்த்தைகளை விரும்புகிறதா.
0: It loves devouring words.
1: அதுல வேதம் சொல்லுகிறது, நீ வந்து எதை விரும்புகிறேன்னு சொன்னா, அழிக்கிற வார்த்தைகளை விரும்புகிறாய்.
0: So you love all devouring or destroying words.
1: நீங்கள் அதே சங்கீதம் 4 சங்கீதம் 2-3 வசனங்களுக்கு வருவீர்களானால்,
0: if you read read the same psalm, psalm 4 verses 2 and 3.
1: அங்க இதே போல வாசிக்கலாம், மனுபுத்திரரே எதுவரைக்கும் என்ன மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்.
0: Here it is, how long will you love worthlessness and seek falsehood?
1: எதை விரும்புறாங்க?
0: What are they loving?
1: பொய்யை விரும்புறாங்க.
0: They love false.
1: அவங்க வீணானதை விரும்புகிறாங்க.
0: They love worthlessness.
1: ஆண்டவர் வந்து எரேமியால ரொம்ப ஆச்சரியமா ஒரு கேள்வி கேட்பாரு.
0: The Lord asks in Jeremiah a very surprising question.
1: நீங்கள் எரேமியா 5 அதிகாரம் 30 முதல் 31 வாசித்தால்,
0: If you read Jeremiah chapter 5 verses 30 and 31,
1: வேதம் சொல்கிறது, திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது.
0: An astonishing and horrible thing has been committed in the land.
1: தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள்.
0: The prophets prophesy falsely.
1: ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள்.
0: And the priests rule by their own power.
1: இப்படி இருப்பது என் ஜனத்திற்கு பிரியமாய் இருக்கிறதுன்னு
0: போடு. And my people love to have it so.
1: எது பிரியமா இருக்கா?
0: What do people love?
1: சொல்றது கள்ள தீர்க்க தரிசனமா?
0: It is false prophecy.
1: கள்ள தீர்க்க தரிசனத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்ட ஒரு ஜனமாக இந்த ஜனம் மாறிடுச்சு.
0: These people have become a people who love this false prophecy.
1: என்ன ஒரு வேதனையா இருக்கு பாருங்க. அதான் அவர் சொல்றாரு, திடுக்கிடத்தக்க திகைத்து நிற்கத்தக்க ஒரு காரியம் வந்து தேசத்துல நடந்துட்டு இருக்கின்றார்.
0: That's why he says an astonishing and horrible thing has been committed in the land.
1: நான் சொல்வேன், சில வேளையில சிலருடைய அன்பை நீங்கள் பார்ப்பீர்களானா, உங்களுக்கு இந்த மாதிரி திகைப்பு, இந்த மாதிரி திடுக்கிடத்தக்க ஒரு அதிசயம் உங்களுக்கு மனசுல தோன்றும்.
0: Really, when you see a few people's love, you can have such kind of astonishment and horrible thing that might be happening.
1: ஏனா இதையா நேசிக்கிறாங்க?
0: So are they loving this thing?
1: இதை எப்படி அவங்க விரும்புறாங்க?
0: How are they loving this?
1: எப்படி இதெல்லாம் ஆசை வச்சிருக்காங்க?
0: How do they have they set their love upon it?
1: எப்படி இத போய் பிரியமா பின்பற்றி போறாங்களே, எப்படி உங்களால் இதை நேசிக்க முடியுது?
0: How could they love it and follow it? How could they love that?
1: ஆனால் இதைதான் ஞானி கேக்குறாரு, எவ்வளவு காலம்ப்பா நீ போய் மாயை போய் நீ பின்பற்றிட்டு இருப்ப, எவ்வளவு காலம்தான்ப்பா நீ வந்து பேதமையை நீ விரும்புவ, எவ்வளவு காலம் நீ வந்து மதியினத்தையும் புத்தியினத்தையும் நிந்திக்கிறதையும் நீ நேசிச்சு அதுக்கு பின்னாடி தொடர்ந்து போயிட்டு இருப்ப.
0: That's why wise man asks, how long you will love the simplicity, how long you will love scorning, and how long you will hate wisdom and love foolishness.
1: பிரியமானவர்களே, அன்பு வந்து ரொம்ப வலிமையானதுதான்.
0: My dear ones, the love is stronger.
1: அன்பு என்பது எதனாலும் தணிக்க முடியாததுதான்.
0: You cannot quench love using anything.
1: அன்பு என்பது ரொம்ப நிலைச்சிருக்கிற வல்லமை உள்ளதுதான்.
0: Love is powerful that it can abide forever.
1: ஆனா எதன் மேல் நாம் அன்பு வச்சிருக்கிறோம்ன்றதுல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
0: But we should be careful on what we have set our love.
1: இங்கே இந்த இந்த பேதைகளுடைய நிலை என்னன்னா, அவங்க ஞானத்தை அவங்கள பார்த்து ஞானம் வந்து சத்தமிட்டு கூப்பிட்டா கூட அதை நேசிக்காம அவங்க ஞானத்தை வெறுத்துட்ட ஒரு இருதயம் உள்ளவளா இருந்தாங்க.
0: Here the pathetic situation of the simple one is that when the wisdom cries out aloud towards wisdom, they just reject it and they love simplicity.
1: நான் இன்றைக்கு காலையில உங்களுக்கு இதை பற்றி நான் உங்களோடு பேச போறேன்.
0: Today I'm going to speak about this in this morning.
1: ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து அன்பினால் அவன் நிறையும் போது சரியான திசைகள் அவன் அன்பு திரும்பாம தவறான காரியங்கள் மேல் ஒருவனுடைய இருதயத்தின் அன்பு திருப்பப்படுவதற்கான காரணங்கள் என்ன?
0: What are the reasons why a person is diverted towards a wrong love or do not set his love upon the right one?
1: நீங்க பாருங்க, சில பேருடைய லைஃபை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி லைஃப்ல சரியான அன்பை விட்டுட்டு தவறான அன்புக்கு பின்னாடி போயிட்டு இருப்பாங்க.
0: Even when you see certain families, they will leave the right love and to go towards the wrong love.
1: அவருடைய மனைவியோ கணவனோ அந்த கணவனை மனைவியை ரொம்ப உயிருக்குயிரா நேசிச்சிட்டு இருப்பாரு.
0: It might be their husband or wife, they might be loving each other very more.
1: ஆனால் அந்த கணவனோ மனைவியோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தூய அன்பை வெறுத்துட்டு ஒரு மாயமான அன்புக்கு பின்னால அவங்க வந்து அதிக விரயம் செய்து அவங்க வந்து பின்பற்றி போயிட்டு இருப்பாங்க.
0: But they this husband or wife, they will reject that pure love and go behind this wrong love by spending most of their time and energy.
1: பிள்ளைகளை பாருங்க,
0: look at the children.
1: தகப்பன் தாய் அவர் மேல் உயிரே வைத்து நேசிச்சிட்டு இருப்பாங்க.
0: Their parents would be loving so much.
1: அவர்கள் மேல் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க.
0: They would have trusted their children so much.
1: ஆனா அவங்க அந்த உண்மையான அன்பை வந்து உதாசீனப்படுத்திட்டு அவங்க வந்து ஒரு மாயையான அன்புக்கு பின்பாக அப்படி வெறித்தனமா போயிட்டு இருப்பாங்க.
0: But they just reject the true love and go behind the wrong love in a very zealous way.
1: நீங்கள் அநேக காரியங்களை உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய தவறுகளை நிறைய பேர் தெரியாமலாம் செய்யறது இல்ல, அதை விரும்பி செய்யறாங்க.
0: When you look at this world, many mistakes are committed by people not by unaware but purposely and intentionally.
1: நீங்க நிறைய பாவங்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து அறியாம தெரியாம அவங்க வந்து செய்யல, அநேக பாவங்களை மனதார விரும்பி செய்யறாங்க.
0: It's not that they commit sins unaware or intentionally, but they do it loving to do that.
1: They have a great desire for evil, great desire for sin, great desire for that wickedness. இது நீங்க யோசிக்கும்போது எப்படி இது ஒரு மனுஷன் வந்து தீமையை வந்து வெறுக்க வேண்டியவன் தானே, தீமையை வந்து எப்படிங்க அவன் நேசிக்கிறான்?
0: So when you look at this, you may have to think, a man ought to hate evil, but how does he love this evil?
1: ஒரு மனுஷன் வந்து ஞானத்தை தானே விரும்பணும், எப்படிங்க அவன் வந்து பேதம் முட்டாள்தனத்தை ஒருவன் நம்புவான் விரும்புவானா?
0: A person should love wisdom, but how can he love this foolishness?
1: எப்படிங்க இது நடக்குது?
0: How is this happening?
1: நம்ம வாழ்க்கையில கூட சில தடவை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அந்த சில தடவை நமக்கே தெரியாமல் என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த நன்மையை விரும்பாம நம்ம வந்து பரிசுத்தத்தை விரும்பாம நம்ம நீதியை விரும்பாம ஞானத்தை விரும்பாம ஒரு விதமான பாதைகளில் சிலருடைய லைஃப் வந்து அந்த தீமையையும் தீங்கையும் பொல்லாப்பையும் விரும்புகிறபடி அவங்க அப்படி திரும்பிடுவாங்க.
0: Even in our life we can see sometimes we will not love this wisdom or righteousness or uprightness, but rather we will divert our life towards evil, wickedness and all wrong things.
1: உங்களுக்கு தெரியுமா சில பேர் வந்து பொறாமைய ரொம்ப விரும்புவாங்க தெரியுமா?
0: You know people, certain people, they love jealousy.
1: அதுலயே தான் வாழ்ந்துட்டே இருப்பாங்க.
0: They always live in that.
1: சிலருடைய லைஃப்ல வந்து கோபத்தை ரொம்ப விரும்புவாங்க.
0: And certain people also love anger.
1: அந்த கோபத்தை விட்டு அவங்க வெளியே வர மாட்டாங்க.
0: They will not come out of that anger.
1: சிலர் வந்து பொய்ய ரொம்ப விரும்புவாங்க.
0: Certain people love lies.
1: அவங்க வாயை திறந்தாலே பொய்யே தவிர வேற எதுவும் அவங்களால பேசவே முடியாது, பேச மாட்டாங்க.
0: Once they open their mouth they cannot speak anything except lying.
1: அதன் மேல ஒரு பிரியம் அவங்களுக்கு இருக்கும்.
0: They have a desire for lying.
1: திருடறத சில பேர் விரும்புவாங்க.
0: Some people desire or love to steal.
1: அவங்க வந்து உழைச்சு சம்பாதிக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க.
0: They don't want to labor and earn.
1: அந்த திருட்டுத்தனத்தின் மேல ரொம்ப பிரியம் இருக்கும் அவங்களுக்கு.
0: They have so much desire upon this robbing.
1: சிலருக்கு ஏமாற்றுவதின் மேல ரொம்ப பிரியம் இருக்கும்.
0: Some people have desire for deceiving.
1: அவங்க வந்து உண்மைய சொல்லணும், நேர்மையா இருக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க.
0: They don't desire to be honest and live truly.
1: எப்படி இப்படி வாழ முடியும்?
0: How can someone live like this?
1: இப்படி வாழ்வதற்கான காரணம் என்ன?
0: What are the reason why people live so?
1: இதனுடைய பின்னணி என்ன? இதோட அஸ்திபாரம் எங்க இருக்கு? ஏன் இப்படி ஜனங்கள் தீமையை விரும்புறாங்க?
0: What is the base of foundation for people to desire evil?
1: மூன்று காரியங்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்கும் நான் நிச்சயமா நம்புறேன்.
0: I want to teach you three things from the Bible. I hope that will give you a great clarity.
1: இது உண்மையாவே என்னோட மனக்கண்களை திறந்த சத்தியமாக இந்த காலையில மாறினது.
0: So this became a truth that really opened the eyes of my heart.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஏன் மனிதர்கள் நன்மையை வெறுத்து தீமையை விரும்புகிறார்கள்?
0: Why people hate wisdom and love evil?
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: மூன்று காரணங்கள்.
0: Three reasons.
1: முதலாவது நீங்கள் ஏசாயா 5 அதிகாரம் 20-21 வசனங்களை பாருங்கள்.
0: Isaiah chapter 5 verses 20 and 21.
1: அங்கே வேதம் சொல்கிறது, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ.
0: Woe unto them that call evil good and good evil, that put darkness for light and light for darkness, that put bitter for sweet and sweet for bitter.
1: இந்த கூட்டத்தை பாத்தீங்கனா நன்மையை தீமைன்னு சொல்றாங்க, தீமையை நன்மைன்னு சொல்றாங்க.
0: So when you look at this crowd, they are calling evil as good and good as evil.
1: அதே வேளையில கசப்ப தித்திப்புன்னு சொல்றாங்க, தித்திப்ப கசப்புன்றாங்க.
0: And they call bitter as sweet and sweet as bitter.
1: அதே வேளையில பாத்தீங்கனா தீமையை நன்மைன்னு சொல்றாங்க, நன்மையை தீமைன்னு சொல்றாங்க.
0: At the same time they call evil as good and good as evil.
1: இதற்கு காரணம் என்ன?
0: What is the reason behind it?
1: இதற்கு காரணம் என்ன?
0: What is the reason?
1: எது நன்மை எது தீமை என்று அறிந்து கொள்ளுகிற அறிவு அல்லது போதகம் அவர்களுக்கு இல்லாததுனால.
0: It's because they lack God's law or the understanding to know which is good and evil.
1: சமீபத்துல வந்து இந்த கொரோனா சீசன்ல ஒரு ப்ராப்ளம் நடந்தது.
0: Recently there happened a problem during corona season.
1: அநேக துக்கமான சம்பவங்கள் இந்த கொரோனா சீசன்ல அரங்கேறினது.
0: So many painful and incidents happened during this corona.
1: அதுல ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் வந்து ஒரு கிராமத்தில் இருந்த ஏறத்தாழ 15-20 மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கையை நம்ம வந்து சானிடைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஹேண்ட் சானிடைசர் இருக்கு பாருங்க, அதை எடுத்து அப்படியே குடிச்சிட்டாங்க மடமடன்னு.
0: So one of the painful incident is that happened in Andhra Pradesh where 15 to 20 people they consumed this hand sanitizer that we use for sanitizing our hands.
1: அந்த 15-20 பேரும் பரிதாபமாக மரித்து போனார்கள்.
0: And all those 15 to 20 people died pathetically.
1: ஏன் அவங்க அப்படி குடிச்சாங்க அப்படின்னு கேட்டா,
0: why did they drink that?
1: அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, கையில போட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் செத்து போகுதுல்ல.
0: They thought when we sanitize our hands, the all germs of our hands are dead.
1: அப்போ இத வாய் வழியா குடிச்சிட்டா உள்ள இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் செத்து போயிடுமே நினைச்சாங்க.
0: So they thought if we drink it through our mouth, then all the germs that are present inside will also be dead.
1: இவங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, அந்த ஞானம், கல்வி, அறிவு அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு.
0: It's because they lack that wisdom or knowledge or understanding.
1: அந்த ஞானமும் கல்வியும் ஒரு மனுஷனுக்கு இல்லனா நிச்சயமாவே அவன் என்ன செய்வான்னா, தீமையை வந்து நன்மன் தாங்க சொல்லுவான், இருளை வெளிச்சம் தான் சொல்லுவான், அவன் கசப்ப தித்திப்புன்னு தாங்க சொல்லுவான்.
0: If a person doesn't have this knowledge or wisdom or understanding, he will surely call evil as good, darkness as light and also bitter as sweet.
1: நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை என்னன்னா, இதை எது சத்தியம், எது உண்மை, எது நன்மை, எது தீமை, நாம பகுத்து பார்க்கக்கூடிய கல்வியை தரக்கூடிய தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை.
0: But the most important thing that is required is the word of God that helps us to discern and identify which is good, which is evil, which is wrong and which is right.
1: நீங்கள் சங்கீதம் 19 சங்கீதம் 7-8 வசனங்களை நீங்கள் வாசித்தால்,
0: If you read Psalm 19 verses 7 and 8,
1: அங்கே வேதம் சொல்கிறது,
0: The Bible says,
1: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது.
0: The law of the Lord is perfect, converting the soul.
1: கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி உள்ளவனுமாக மாற்றுகிறது.
0: The testimony of the Lord is sure, making wise the simple.
1: கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது.
0: The statutes of the Lord are right, rejoicing the heart.
1: கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது.
0: The commandment of the Lord is pure, enlightening the eyes.
1: ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது,
0: It revives your soul.
1: பேதையை ஞானியாக்குகிறது,
0: It makes wise the simple.
1: கண்களை தெளிவிக்கிறது,
0: It will enlighten your eyes.
1: இதனுடைய விளைவு என்ன தெரியுமா?
0: You know what is the end of it?
1: நீங்கள் 11 வசனம் அதே சங்கீதத்தில் வாசிப்பீர்களானா,
0: If you read verse 11 from the same psalm,
1: அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன்.
0: Moreover, by them your servant is warned.
1: அப்போ கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய கற்பனை நமக்கு இல்லாம போயிருச்சுன்னா, நாம நிச்சயமா நம்ம வந்து தீமையை நாம நேசிப்போம், நன்மையை நாம வெறுப்போம்.
0: Surely when we lack God's law or the word of God, we will surely love evil and hate good.
1: பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா நமக்கு கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கணும், நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும், ஏன் அதுல தேறணும் தெரியுமா?
0: My dear ones, why are we supposed to read the word of God? Why are we supposed to grow up in the word of God?
1: ஏனென்றால் அதுதான் நமக்கு தீமை எது அப்படி நம்மளுக்கு சுட்டி காட்டுது.
0: It's because it is the one that helps us to identify and discern which is evil.
1: நீங்க உலகத்துல போயிடு எது தீமைன்னு கேட்டு பாருங்க, அது தீமையே நன்மைன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
0: If you go to the world and ask which is evil, it calls good as evil.
1: அது பாவத்தை வந்து நீதின்னு சொல்லும்.
0: It says sin as righteousness.
1: அக்கிரமத்தை வந்து உரிமைன்னு நமக்கு சொல்லி கொடுக்கும்.
0: It calls the wickedness as your right.
1: இன்னைக்கு பாருங்க நிறைய அக்கிரமங்கள் பாருங்க, அது வந்து மனித உரிமைன்னு பேசுறாங்க.
0: So today all the iniquities and wickedness they say it is a right of man.
1: நிறைய பொல்லாப்பான கிரியைகளை வந்து தாராளமா செய்யலாம்னு உலகம் வந்து சர்டிபிகேட் கொடுக்குது.
0: The world gives an approval and certificate that you can commit this all unrighteous things very easily, legally.
1: அது வேடிக்கையான காரியம் என்னன்னா, அது என்ன சொல்லுனா, இது தப்புதான், ஆனா நீ தனி அறையில செய்தா, நீ வந்து உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டீங்கன்னா, 4 சுவற்றுக்குள்ள செஞ்சுக்கிட்டீங்கன்னா, யாருக்கும் நீ தொந்தரவு கொடுக்காம நீ செஞ்சிட்டா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, பாவம்லாம் கிடையாது.
0: Most funny thing is that he says it is wrong, but if you commit the same within your closed doors, within your room, then it is not something unlawful.
1: Ave neenga vandu nanmai enna theemai enna nu paguthu paarkanum na ariyanum appdin sonna na seriya edha nesikkanum theriyanum appdin keta nichayama neenga devanudeya vasanam illama பொய்யான ஒரு காரியத்தை, பிழையான ஒரு காரியத்தை, தவறான ஒரு காரியத்தை தான் நீங்க விரும்பி நேசிப்பீங்க.
0: Therefore if you want to discern which is good and wrong or which is evil, then if you want to love which is good, then surely without the word of God, then you will choose which is wrong.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: 119 சங்கீதம் 104 முதல் 105 வசனங்களை பாருங்க.
0: Read Psalm 119 verses 104 and 5.
1: உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழியையும் வெறுக்கிறேன்.
0: Through your precepts I get understanding, therefore I hate every false way.
1: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது.
0: Your word is a lamp to my feet and a light to my path.
1: பிரியமானவர்களே,
0: my dear ones,
1: இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வந்து சரியான காரியங்களின் மேல், நன்மையான காரியங்களின் மேல், தேவனுக்கு பிரியமான அல்லது நமக்கு பிரயோஜனமான காரியங்கள் மேல் அன்பை வைக்க வேண்டுமானால்,
0: if a person ought to set his love upon things that are good, that are things that are profitable for us,
1: நான் சொல்வேன் அதுக்கு ஒரே ஒரு வழி, தேவனுடைய சட்டம், தேவனுடைய வசனம், அவருடைய பிரமாணத்தை நாம வாசிக்காம நாம சரியான திசையில நம்ம அன்பை நம்ம திருப்பவே முடியாது.
0: Without reading the law of the Lord or the word of God, we cannot turn our ways into the right paths.
1: இதை பவுல் இதை பற்றி பேசும்போது,
0: when Paul speaks about this,
1: நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:7 வாசிக்கும் போது,
0: if you read Romans 7 and verse 7,
1: அவர் சொல்லுவாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை.
0: What shall we say then? Is the law sin? Certainly not. On the contrary, I would have not known sin except through the law.
1: I would not have known sin. இது பாவம் என்று நியாயப்பிரமாணம் மாத்திரம் இல்ல, நான் அறிஞ்சிருக்கவே மாட்டேன்.
0: If there is no law, I would have not known that this is sin.
1: அவர் தொடர்ந்து சொல்றார் பாருங்க.
0: He continues saying,
1: இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே.
0: For you would have not known.
1: அதை 7 திரும்ப போடுங்க. 7 இச்சையானது, இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனே.
0: For you have not known covetousness unless the law had said you shall not covet.
1: நல்ல கவனிங்க. தேவனுடைய வசனம் தான் நம்முடைய கண்களை தெளிவுள்ளதாய் மாற்றும்.
0: It is only the word of God that can enlighten our eyes.
1: அதுதான் இந்த இருண்ட உலகத்துல வேத வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக பிரகாசிக்கும்.
0: Only the word of God shall be a light to our feet and a light to our path in this world.
1: அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சரியான காரியங்கள் மேல் அன்பு வைக்கவும், தீமையை நாம வெறுக்கவும், அதை கண்டறிய பண்ணுகிறது தேவ வசனத்தை போல வேற ஒன்றுமே கிடையாது.
0: My dear ones, there is nothing except the God's law and the word of God that can help us to decipher and identify which is good and evil and set us right.
1: ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 Timothy 4:2-5 நீங்கள் வாசிக்கும் போது,
0: That's why when you read in 2 Timothy 4:2-5,
1: சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு.
0: Preach the word, be ready in season or out of season.
1: எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேச தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு.
0: Convince, rebuke, exhort with all long suffering and teaching.
1: ஏனென்றால் ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
0: For the time will come when they will not endure sound doctrine, but according to their own desires, because they have itching ears, they will heap up for themselves teachers, and they will turn their ears away from the truth and be turned aside to fables.
1: 5th வசனம்.
0: Verse 5.
1: நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று.
0: But you be watchful in all things, endure afflictions, do the work of an evangelist, fulfill your ministry.
1: கவனிச்சீங்களா?
0: Did you notice this?
1: ஏன் கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கப்பட வேண்டும், ஏன் கர்த்தருடைய சட்டங்களும் பிரமாணங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும்னா, அந்த பிரமாணமும் அந்த வேதமும் சத்தியமும் மாத்திரம் நமக்கு தெரியலன்னா நம்ம இருள வெளிச்சம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், தீமைய நன்மன் சொல்லிட்டு இருப்போம், கசப்பை தித்திப்புன்னு சொல்லிட்டு இருப்போம்.
0: Why should the law of the Lord be taught and preached to us? It's because if it is not taught or known to us, then we will call evil as good, the darkness as a light, and also the bitter as sweet.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: வேதத்தை அதனால தான் நம்ம வாசிக்கணும்.
0: That's why we are supposed to read the Bible.
1: அதை வாசிக்க வாசிக்க ஆண்டவரே நான் ஞானியாக மாறறேன்ப்பா.
0: Lord, as I keep on reading it, I become wise, Lord.
1: அப்பதான் தெளிவுள்ளவனா மாறறேன்.
0: Only then I'll be enlightened.
1: எப்படி நான் வந்து தீமையை வெறுக்கணும்னு அப்பதான் கண்டுபிடிக்கிறேன்.
0: Only then I come to know how to hate evil.
1: எப்படி நீதியை நேசிக்கணும்னு கண்டுபிடிக்கிறேன்.
0: Only then I come to know how to love righteousness.
1: வேதத்தை அறியாத பிள்ளைங்க அவங்க வந்து நன்மை அல்ல தீமையே தான் ரொம்ப நேசிப்பாங்க.
0: People who don't understand God's word, they will not love good, but they love
1: evil. வேதம் போதிக்கப்படாத மக்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமானது.
0: The situation, the state of people who are not taught the word of God is very pathetic.
1: அவர்கள் ஞானத்தை அவர்கள் பேதமையையும் அவர்கள் பரிகாசத்தையும் அவர்கள் புத்தியீனத்தையும் விரும்பி நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
0: They will love and choose liking the simple mindedness, conning, and they hate wisdom.
1: நான் சொல்லுவேன், நீங்கள் தவறான காரியத்தின் மேல் அன்பு வைய நீங்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் விடுதலை பெற வேண்டுமானால் முதல் வழி என்னன்னா கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய பிரமாண புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது அதை நாம் தியானிக்கும் போது அதை கற்றுக்கொள்ளும் போது தான்.
0: I tell you the first way that you can be delivered from setting your love upon the wrong thing is reading the word of God and learning the word of God.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது
0: second
1: எப்பொழுது நாம வந்து இந்த தவறான அன்பு அல்லது பிழையான அன்பிலிருந்து எப்ப வெளியே வர முடியும் தெரியுமா?
0: So when will we come out of this wrong love?
1: நான் சொல்லுவேன், முதலாவது கர்த்தருடைய வசனத்தினால் மாத்திரம் இல்ல.
0: Not only through God's law.
1: நீங்கள் கலாத்தியர் 3:21 25 வசனங்களை வாசிக்கும் போது,
0: If you read Galatians chapter 3 verses 21 to 25,
1: அங்கே சொல்லுகிறார், அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே, உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது.
0: Is the law then against the promises of God? Certainly not, for if there had been a law given which could have given life, truly righteousness would have been by the law. But the scripture has confined all under sin, that the promise by faith in Jesus Christ must be given to those who believe. But before faith came, we were kept under God by the law, kept for the faith which would afterward be revealed. Therefore, the law was our tutor to bring us to Christ, that we might be justified by faith.
1: பாருங்க, இதுல ரொம்ப அழகா சொல்றாரு.
0: It is very beautiful here.
1: நான் முதல் குறிப்பு சொன்னேன், தேவனுடைய நியாய பிரமாணம் தான் நமக்கு வந்து பாவத்தை பாவம்னு சுட்டிக்காட்டுது.
0: I told you first it is God's law that will highlight or show which is sin and evil.
1: இது ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
0: You have to understand important truth here.
1: என்ன தெரியுமா?
0: You know what is that?
1: வேதம் தேவனுடைய பிரமாணம் அவருடைய நியாய பிரமாணம் நமக்கு பாவத்தை பாவம் என்று சுட்டிக்காட்டினாலும்
0: Though the God's law points out the sin as sin.
1: இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒருவன் விசுவாசம் வைக்காமல் இந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெறவே முடியாது என்பது சத்தியம்.
0: It is true that a person cannot be delivered from the sin without keeping or setting his faith upon Christ.
1: He cannot be walking in liberty without his faith in Jesus Christ. அந்த இயேசுவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் இந்த பிரமாணத்தின் மேல் நம்மை நீதிக்குட்படுத்துகிறதா இருக்கிறது.
0: The faith that we set upon Jesus Christ will deliver us or give us liberty in Christ.
1: அன்பானவர்களே நல்லா கவனிங்க.
0: My dear ones, listen carefully.
1: வேதத்தை நான் குறைத்து சொல்லல.
0: I am not underestimating the word of God.
1: நீங்கள் வேதத்தை 180 நாட்கள் இல்ல 180 நாட்கள்ல 180 முறை நீங்க வாசித்தா கூட சரி.
0: Even not reading the Bible in 180 days, even if you read 180 days Bible reading 180 times in 180 days,
1: நீங்கள் வந்து பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது.
0: You cannot be delivered out of sin.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: எப்பொழுது இந்த வேத சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையில பலனாக மாறும் என்றால்,
0: When will this God's law become a strength in your life?
1: இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கும்போதுதான்.
0: Only when you set your faith upon Christ Jesus.
1: நல்ல கவனிங்க.
0: Listen carefully.
1: பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் தேவ ஜனங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டதனால அவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆயிடல.
0: Since in the Old Testament, since the law of the Lord has been given to the people, they were not delivered from the sin.
1: பவுல் அழகா சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணம் என்பது என்னன்னா, ஒரு ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா, உங்களை அறியாமையிலிருந்து அறிவுக்கு கொண்டு வந்துருச்சு.
0: This law was like a tutor or a schoolmaster which you brought you from the unawareness.
1: From ignorance to knowledge. உங்களுக்கு கொண்டு வந்துருச்சு, அறிவை, பாவத்தின் அறிவை கொடுத்துருச்சு.
0: So it gave you the knowledge about sin.
1: ஆனால் இந்த பாவத்தின் அறிவு உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது.
0: But this knowledge of sin will not deliver you from sin.
1: ஆனால் எது விடுதலையாக்கும் கேட்டா, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே தான்.
0: But only when you set your faith upon Christ Jesus, only that can deliver you.
1: ஒருவேளை நியாயப்பிரமாணம் ஜனங்களை வந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்க கூடிய வல்லமை அதுக்கு இருந்திருக்குமானால் இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை.
0: If the law would have had the power to deliver people out of sin, then it is not necessary for Jesus to come to the world.
1: இந்த நியாயப்பிரமாணத்தின் வேலை என்ன?
0: What is the work of this law?
1: அது பாவத்தை பாவம் என்றும் நீதியை நீதி என்றும் சுட்டிக்காட்டுகிறது.
0: It will point out sin as sin and righteousness as righteousness.
1: ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தையே அவன் செஞ்சிட்டே இருக்கிறதுனால அவன் பாவத்திலிருந்து வெளியே வந்துட முடியாது.
0: A person cannot be delivered out of sin if he just continue to fulfill the law alone.
1: அது வந்து ஒரு ரிப்போர்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும்.
0: It can just give you a report.
1: அது உங்களை விடுதலையாக்காது.
0: It will not deliver you.
1: நான் இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன்.
0: I want to give an explanation for this.
1: இப்போ சமீபத்துல கொரோனாவினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க.
0: Recently many people were affected by corona.
1: அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் ஒன்னு எடுத்தாங்க. என்னன்னு கேட்டா RT-CPR டெஸ்ட் ஒன்னு எடுத்தாங்க.
0: So for that they took the RT-CPR test.
1: அந்த டெஸ்ட் வந்து எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள்ல ரெண்டு நாள்லயோ என்னமோ வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு கொடுப்பாங்க.
0: So after 2 or 3 days of taking the test they will give the result as positive or negative.
1: அதுல வந்து பாசிட்டிவ் னு சொன்னா எத்தனை परसेंट னு சொல்லி கூட சொல்லிருவாங்க.
0: So when it is positive they will even mention the percentage of positivity.
1: அப்ப ஒரு மனுஷன் வந்து தனக்கு இருக்கிற அந்த சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு இது உண்மையாவே தன்னை கொல்லக்கூடிய ஒரு வியாதியா அப்படினு கண்டுபிடிக்கிற இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம்.
0: So this test is very essentially to find out whether that infection is powerful enough to kill a person.
1: அப்போ அவன் அந்த அந்த அந்த அது ரொம்ப அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த டெஸ்ட் இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாதாரண ஜோரம் நினச்சிக்கிடுமா, சாதாரண சளி நினச்சிக்கிடுமா, கடைசியில் பார்த்தா அது கொரோனாவாக இருக்கலாம்.
0: ஸோ இஃப் தெர் இஸ் நோ டெஸ்ட் இ வில் பி வெரி கேர்லெஸ், இ வில் நாட் நோ வெதர் தட் இஸ் சிம்டம்ஸ் அண்ட் இட் இ வில் திங்க் தட் இஸ் அன் ஆர்டினரி அ சிம்பிள் கோல்ட் அண்ட் ஃபீவர்.
1: ஆனால் இந்த டெஸ்ட் ரொம்ப அவசியம்.
0: பட் திஸ் டெஸ்ட் இஸ் வெரி எசென்ஷியல்.
1: ஆனால் ஒன்றை கவனிக்கணும்.
0: பட் வி ஹாவ் டு நோ ஒன் திங்,
1: நீங்கள் டெஸ்ட்டை பாசிட்டிவ்னு பார்த்துட்டதுனால அந்த டெஸ்டே உங்களுக்கு குணத்தை கொடுக்காது.
0: Just because you have seen the positive as the test, that test will not give a healing to you.
1: The test does not have the power to heal you. இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு சுட்டி காட்டும், இது தவறு, உங்களுக்குள்ள ஒரு கிருமி வந்துருச்சு, நீங்கள் இன்ஃபெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும், அல்லது ஒரு ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்கும்.
0: This test only gives you a report that you are already infected, that you are affected by this coronavirus.
1: நியாயப்பிரமாணம் தான் செய்து.
0: That's what law also does.
1: எது பாவம், எது நன்மை, எது தீமை, எது அக்கிரமம், எது நீதின்னு சொல்லி அழகா நமக்கு படம் போட்டு காட்டிரும்.
0: It just shows you a picture which is sin, which is righteousness, which is uprightness, which is evil and wickedness.
1: இந்த டெஸ்டிங் மாத்திரம் இல்லனா நமக்கு எது பாவம், எது நீதினே தெரியாது.
0: So if there is no such kind of testing we cannot identify which is sin and which is good.
1: Testing ரொம்ப முக்கியம்.
0: Testing is very important.
1: ஆனா டெஸ்ட் எங்க கொண்டு போணும்னு சொன்னா உங்களை ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போணும்.
0: But this test to take you to a doctor.
1: அவர் என்ன பண்ணுவாரனா அது ஆராய்ச்சி பண்ணுவாரு.
0: Only he can diagnose and analyze it.
1: அவர் என்ன செய்வாரனா மருந்து கொடுப்பாரு.
0: He will write you the prescription and give
1: you. அவர் உங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுப்பாரு.
0: Only he can treat you that.
1: அப்பதான் நீங்க விடுதலை ஆகலாம்.
0: Only then you can be delivered.
1: இந்த நியாயப்பிரமாணம் என்ன தெரியுமா?
0: Now what is this law?
1: நம்மட பாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல டெஸ்ட்.
0: So it is a test that reveals sin in us.
1: இது ரொம்ப அவசியம்.
0: It is very essential.
1: இது தேவை.
0: It is needed.
1: ஆனால் இது மாத்திரம் போதாது.
0: But it is alone is not enough.
1: இது எங்க நம்மள நடத்துறோனா இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்துக்கு நம்மள நடத்துறோம்.
0: It should lead us towards faith in Jesus Christ.
1: அவரிடத்துல வருவோமானா,
0: When we come to him.
1: அவரிடத்துல மிகுந்த இரக்கங்கள் உண்டு.
0: We have great mercies at him.
1: நம்முடைய பாவங்களை நம்மை சுத்திகரிக்கும்படி தம்முடைய சரீரத்தை நம்ம கிருபாதார பலியாக அவர் ஒப்புக்கொடுத்தார்.
0: He gave his body as a sacrifice for us to shed his blood and to wash our sins.
1: அவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சகல பாவங்களும் நீங்கி நாம் சுத்திகரிக்கப்படும்படி மன்னிக்கப்படும்படி அவரிடத்துல தான் நமக்கு விமோசனம் இருக்கு.
0: So only we have a great refuge at him where we will be cleansed of all sins by the great blood of Jesus Christ.
1: நல்ல கவனிங்க. Listen carefully. அதனால நான் பைபிளை நிறைய படிச்சிட்டேன், எனக்கு வேத அறிவு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு நாம பெருமை பாராட்டிட்டு போயிட கூடாது.
0: Therefore we should not boast saying that I have read the Bible very much. I know I have the knowledge in the Bible.
1: இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே துன்மார்க்கனா என்ன, துர்குணனா என்ன, எது தவறு, எதனா வெறுக்கணும், இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிடுறேன்.
0: Lord, only when I read this law, the word of God, I identify what is evil, what is wickedness, what is iniquity and what is goodness. I identify it, Lord.
1: ஆண்டவரே, ஆனா அதோட நான் நிறுத்திட கூடாது.
0: But Lord, I should not stop with that.
1: நான் எங்க வரணும்னா இயேசு வண்டை நான் சேரணும்.
0: But then I should draw near to Jesus.
1: ஆண்டவரே, உம்மாலே இல்லாமல் எனக்கு விடுதலையே கிடையாது.
0: Lord, there is no deliverance but by you alone, Lord.
1: உமக்கே அர்ப்பணிக்கிறேன்.
0: Lord, I commit myself to you.
1: என்ன ஜீவபலியா
0: I offer myself as a living sacrifice.
1: உம்முடைய கிருபையை நான் வேண்டி நிற்கிறேன்.
0: Lord, I seek your pardon and mercies.
1: நீர் எனக்காய் சம்பாதித்து கொடுத்த விடுதலை, எனக்கு சம்பாதித்து கொடுத்த மன்னிப்பு, எனக்கு சம்பாதித்து கொடுத்த மீட்பை நான் ஏற்றுக்கொள்றேன், விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே.
0: Lord, I accept the redemption. I accept the forgiveness that you have earned for me through faith, Lord.
1: அதனால தான் ஃாதர் பக்மன்ஸ் அவங்க பாடுவாங்க, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன்.
0: That's why Father Berkman sings, Lord, there is no deliverance but you alone. There is no deliverance, there is no peace, Lord, but you alone, Lord. And you are the way, you are the truth, you are the life, Lord.
1: அகவே நான் உம்மையே நான் சேருவேன்.
0: Therefore, I will draw myself near to you.
1: எப்போ ஒரு மனுஷன் வந்து தவறான அன்பிலிருந்து வெளியே வர முடியும் தெரியுமா?
0: When can a person come out of wrong love?
1: முதலாவது நான் சொன்னேன், தேவனுடைய பிரமாணம் என்ன என்று அவன் அறிந்த பிறகுதான் அவன் இந்த அன்பிலிருந்து, தவறான பொய்யான அன்பிலிருந்து வெளியே வர முடியும்.
0: Only first when he knows what is God's law, then he can come out of this wrong love.
1: இரண்டாவது, எப்போ அவன் அந்த பொய்யான அன்பிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு கேட்டா, அவன் என்றைக்கு இயேசுவினால் அவர் மேல் உள்ள விசுவாசத்தினால் உண்டாகிற மீட்பை, விடுதலையை பெற்றுக்கொள்றானோ அப்போதான் அந்த பொய்யான அன்பிலிருந்து விடுதலை பெறவே முடியும்.
0: Second, when he can come out of this wrong love, one when he has or knows a liberty in Christ through faith.
1: கடைசியாக,
0: at last,
1: எப்பொழுது ஒருவன் இந்த பொய்யான அன்பிலிருந்து வெளியே வர முடியும் தெரியுமா?
0: When can a person come out of this wrong love?
1: யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 42 43 பாருங்க.
0: John chapter 5 verses 42 and 43.
1: இயேசு சொன்னார்,
0: Jesus said,
1: யோவான் 5, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை குறித்து உங்களை அறிந்திருக்கிறேன்.
0: But I know you that you do not have the love of God in you.
1: உங்களில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் என் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள்.
0: I have come in my father's name and you do not receive me, and if another comes in his own name, him you will receive.
1: என்ன வேதனையா சொல்றாரு பாருங்க.
0: How grievously he says,
1: நான் தான் சத்தியம்,
0: I am the truth.
1: நான் வந்து நிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க.
0: I am standing here but you are not accepting me.
1: என் நாமத்தை தரித்து கொண்டு ஒருத்தன் பொய்யா ஒருத்தன் வர போறான், அவனை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்க.
0: But there comes another man using my name but him you will receive.
1: ஏன் நீங்க வந்து உண்மையை சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம பொய்யை நீங்க ஏன் ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு கேட்டா,
0: when you ask why are you accepting the false rather than accepting the truth,
1: அது காரணம் என்னன்னா, தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இல்ல.
0: It's because of lack of God's love in you.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: உண்மையான சத்தியத்தின் மேல், நீதியின் மேல், ஞானத்தின் மேல் ஒருவனுக்கு அன்பு வர வேண்டுமானால் அது எதினாலே வர முடியும்னு கேட்டா, தேவனுடைய அன்பை அவன் பெறுகிற வரைக்கும் அந்த நிலைக்கு அவன் அடையவே முடியாது.
0: If a person ought to have love upon wisdom, knowledge and understanding, without having God's love, he cannot come to that stage.
1: மூன்றாவது, ஏன் ஒருவன் பொய்யானதை, மாயையானதை, ஞானமற்றதை, பேதையை நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய உள்ளத்தில் தேவ அன்பு இல்லாததினாலே.
0: The third thing why a person loves wrong love or loves scorning or hates wisdom, it's because lack of God's love.
1: 1 யோவான் 2 அதிகாரம் 15-17 பாருங்க.
0: First John chapter 2 verse 15 to 17.
1: உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்.
0: Do not love the world or the things in the world.
1: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை.
0: If anyone loves the world, the love of the Father is not in him.
1: ஏன் வந்து உலகத்தில் மேல் அன்பு வைக்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு?
0: Why does God say do not love the world?
1: அந்த அன்பு ஏன் மோசமான அன்புன்னு
0: சொன்னாரு? Why he says that love is a wrong love?
1: நீங்கள் 16 ஆம் வசனம் பாருங்க.
0: If you read verse 16.
1: அவர் சொல்கிறார், மாம்சத்தின் இச்சை, ஜீவன் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
0: For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes and the pride of life is not of the Father but is of the world.
1: 17 ஆம் வசனம்.
0: Verse 17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்.
0: And the world is passing away and the lust of it.
1: ஆண்டவர் சொல்றாரு, இது மேல போய் அன்பவிக்காதீங்கப்பா.
0: Don't set your love upon it.
1: இது பிதாவினிடத்தில் இருந்து வந்தது கிடையாது.
0: This did not come from Father.
1: இது உலகத்தில் இருந்து வந்தது.
0: It is from world.
1: இது ஒளிந்து போகக்கூடியது.
0: It will pass away.
1: இது மாயையானது.
0: It is just a vain.
1: ஆனா ஏன் ஒரு மனுஷன் இந்த மாயையான காரியங்கள் மேல அன்பு வைக்கிறான் அப்படின்னா, அவர் சொல்றாரு, பிதாவின் அன்பு அவனுக்குள்ள இல்லாதது போது அவன் நிச்சயமாகவே தீமையை தான் நேசிப்பான்.
0: But why does a person set his love upon this vain or wrong love? It's because if he doesn't have or lack God's love in him, then he will love this world.
1: நீங்கள் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 9 முதல் 12 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
0: If you read 2 Thessalonians chapter 2 verses 9 to 12,
1: நீங்கள் கடைசி நாளில் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை பற்றி நீங்க வாசிக்கலாம்.
0: Here you can read about Antichrist who going to come in the end.
1: அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும்.
0: The coming of the lawless one is according to the working of Satan with all power, signs and lying wonders.
1: ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமல் போனபடியால் அப்படி நடக்கும்.
0: And with all unrighteous deception among those who perish because they did not receive the love of the truth that they might be saved.
1: ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவா.
0: And for this reason God will send them strong delusion that they should believe the lie that they all may be condemned which did not believe the truth but had pleasure in unrighteousness.
1: என்ன பரிதாபம் பாருங்க.
0: How pathetic it is.
1: சத்தியத்தை வந்து அவங்க நம்பாம விசுவாசிக்காம நேசிக்காம பொய்யை வந்து நேசிப்பாங்களாம்.
0: They will not love this truth or believe it but rather they will believe the lie and love it.
1: ஏன் தெரியுமா?
0: You know why?
1: அவர்களுக்குள்ள தேவ அன்பு இருக்காது.
0: It's because they don't have the love of God.
1: அதற்கு பதிலாக தேவன் அவர்களை வந்து அவர்களை வஞ்சிக்கத்தக்க ஒரு கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் அவர்களுக்கு அனுப்பிடுவாராம்.
0: But rather God will send them strong delusion to deceive them.
1: இங்க நம்ம ஆண்டவர்ட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் பொய்யையும் அநீதியையும் நான் நேசிச்சிராம பொய்யான மாயான காரியங்கள் மேல் அன்பு வச்சிராம இருக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்குள்ள வஞ்சகத்தை அல்ல எனக்குள்ளே தேவ அன்பை நீர் ஊற்றும் அப்பா.
0: Lord, Lord, do not pour deception in me but rather pour the love of God that I may love and believe the word of God alone.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இந்த தேவனுடைய அன்பு நமக்குள்ள எப்படி ஊற்றப்படும்?
0: How is the God's love poured in us?
1: ரோமர் 5:5.
0: Romans 5:5.
1: தேவன் நமக்கு அருளப்பட்ட மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்.
0: The love of God has been poured out into our hearts by the Holy Spirit who was given to us.
1: எப்படி நமக்கு இந்த அன்பு வருகிறது?
0: How does we have this love?
1: பரிசுத்த ஆவியினாலே.
0: Through the Holy Spirit.
1: இன்னைக்கு நாம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும்.
0: Today we are going to pray. We are supposed to pray, Lord, give me that anointing of the Holy Spirit.
1: அந்த பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு நம்ம உள்ளத்துல வருது.
0: Let the love of God be poured in our hearts through that Holy Spirit.
1: அந்த தேவ அன்பு உள்ள வந்துருச்சுனா,
0: when you have that God's love in you,
1: நிச்சயமாவே நான் சொல்லுவேன், நாம தீமையை வெறுக்கிறவர்களாய் மாறிடுவோம்.
0: We will hate evil.
1: உலகத்தை வெறுக்கிறவர்களாய் மாறுவோம்.
0: We become people who hate the world.
1: மாம்ச இச்சையை வெறுக்கிறவர்களாய் மாறுவோம்.
0: We will become people who hate the lust of the flesh.
1: நான் சொல்வேன், உலகத்தின் இச்சையை வெறுக்கிறவர்களாய் கண்களின் இச்சையை வெறுக்கிறவர்களாய் மாறுவோம்.
0: We become people who will hate the lust of the eyes and the world.
1: ஆண்டவரே அந்த அன்பு என் உள்ளத்துக்கு வேண்டும்.
0: Lord, I need, my heart needs that love, Lord.
1: நான் சொல்வேன், இந்த பொய்யான அன்பு பேதையை நேசிக்கிற பேதமையை நேசிக்கிறது, நிந்தனையில பிரியப்படுறது, அநீதியில வந்து பிரியப்படுறது, இப்படிப்பட்ட தவறான அன்புகள் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்யுமானால்,
0: I tell you, if this wrong love, that love of simplicity, that love scorning, that hate wisdom, if it rules our hearts,
1: மூன்று காரியம் நாம் செய்யணும்.
0: We are supposed to do three things.
1: முதலாவது,
0: First,
1: ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் அறிய என் கண்களை திறந்தருளும்.
0: Lord, open my eyes that I may know your law, Lord.
1: உம்முடைய வேதத்தை வாசிக்க, நேசிக்க, அதை அறிந்து கொள்ள கிருபை தாரும்.
0: Lord, give me grace to read your law, to understand and love it, Lord.
1: அந்த வசனம்தான் எனக்கு வெளிச்சத்தை தர ஆண்டவரே.
0: Only your word can be a light to me, Lord.
1: இரண்டாவது,
0: Second,
1: ஆண்டவரே, வெறும் உம்முடைய பிரமாணம் மாத்திரம் அல்ல.
0: Lord, not only your law alone, Lord.
1: ஆண்டவரே, உம்மிடத்திலே நடத்தி வந்திருக்கிற அந்த பிரமாணத்தை நான் பார்த்து இயேசுவின் மேல் நான் விசுவாசம் வைப்பதனால தான் இந்த மாயையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்.
0: Lord, only when I keep my faith on Christ by your law, only then I can be liberated from this.
1: இந்த நியாயப்பிரமாணம் என்ன கிறிஸ்துவண்டே கொண்டு வந்திருக்கு.
0: This law has brought me to Christ.
1: நான் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன்.
0: I look unto the Christ and believe him.
1: அவர் எனக்காய் செய்த நீதியின் கிரியைகளை விசுவாசிக்கிறேன்.
0: I believe the works of righteousness that he has done for me.
1: அதனால தான் நான் விடுதலை பெறுறேன்.
0: And only through I've been liberated.
1: மூன்றாவது,
0: And third,
1: எப்படி நான் விடுதலை பெறுகிறேன்?
0: How do I delivered?
1: நான் அந்த மாயையான அன்பிலிருந்து எப்படி விடுதலை பெறுறேன்?
0: How am I delivered from this wrong love?
1: தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினாலே எனக்குள்ளே ஊற்றப்படுவதனால.
0: When the love of God has been poured into my heart through the Holy Ghost.
1: அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும்.
0: Lord, give me that anointing of the Holy Spirit.
1: எப்பொழுது ஆவியினால் நிறைந்திருக்க கிருபை தா.
0: Give me grace to be anointed always by the Spirit.
1: ஆவியினால் நடத்தப்பட கிருபை தா.
0: Give me grace and I am led by the Spirit of God.
1: கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
0: Shall we close our eyes and pray?
1: இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே,
0: Let us say, Lord,
1: நான் பொய்யானதை, மாயையானதை, தீமையானதை நேசிக்கிற இந்த தவறான அன்பிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் விடுவையும் ஆண்டவரே.
0: Lord, deliver me, my family, my children from this wrong love where I love the simplicity, scorning and hate wisdom, Lord.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: உம்முடைய வேதத்தை நேசிக்க கிருபை தாரும்.
0: Give me grace to love your law.
1: உம்முடைய வேதத்தினாலே மனத்தெளிவு அடைய கிருபை தாரும்.
0: Lord, let me receive a clarity or enlightenment using your law.
1: ஆண்டவரே, இந்த வேதத்தினால் போதிக்கப்பட கிருபை தாரும்.
0: Give me grace that I may be taught by this law.
1: இந்த வேதத்தினால் எச்சரிப்படைய கிருபை தாரும்.
0: Lord, give me grace that I may be warned by the word of God.
1: சத்தியத்தை மறந்து விடாதபடி வேதத்தை நேசிக்க கிருபை தாரும்.
0: Lord, give me grace that I may love the law, that I may not forget the law, Lord.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: குமாரன் விடுதலையாக்காவிட்டால் நாங்கள் விடுதலையாகவே முடியாதப்பா.
0: Lord, if the son is not delivered you, we will not be delivered, Lord.
1: எங்களுக்காக இறங்கி வந்த தேவகுமாரனே, உம்மேல உள்ள விசுவாசத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் தீமையிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட கிருபாதார பலியை நாங்கள் விசுவாசிக்கிறதுனாலே இந்த பொய்யான மாயான அன்பிலிருந்து விடுதலை பெற கிருபை தா.
0: Lord, give us grace that we may be delivered from this wrong love as we believe in the Son of God who came down and who offered himself as a living sacrifice for us.
1: இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களுடைய இருதயங்களிலே தேவ அன்பு ஊற்றப்படுமானால் அந்த தேவ அன்பு ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே பாவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஆண்டவரே தெளிவை எங்களுக்கு தருகிறதே, அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும்.
0: Lord, if the love of God has been poured into our hearts by the Holy Spirit, then it gives us a clarity to identify what is evil and sin. Lord, give us this anointing, Lord.
1: ஆண்டவரே, அந்த தேவன்பு ஊற்றப்படுமானால் நாங்கள் உலகத்தை வெறுத்து விடுவோமே சுவாமி.
0: Lord, if the love of God is poured in us, we will hate this world, Lord.
1: மாயை வெறுத்து விடுவோமே, பாவத்தை வெறுத்து விடுவோமே அப்பா.
0: Lord, we will hate vanity and we will hate sin, Lord.
1: ஆண்டவரே, தவறான அன்புகளிலிருந்து விடுதலை பெறுவோமே அப்பா.
0: Lord, we will be delivered out of wrong love, Lord.
1: அந்த தேவ அன்பை பரிசுத்த ஆவியினால் எங்கள் உள்ளங்களிலே ஊற்றும்.
0: Lord, pour out that love of God through your Holy Spirit.
1: இப்பொழுது ஊற்றும்.
0: Lord, pour it now, Lord.
1: இப்பொழுது எங்களை நிரப்பும்.
0: Lord, fill us now, Father.
1: எங்கள் உள்ளங்கள் எப்பொழுதும் தூய மாயமற்ற அன்பினால் நிறைந்திருக்க கிருபை தா.
0: Lord, let our heart be filled with true love and God's love, Lord.
1: ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்போம்.
0: Let your name alone be magnified.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen.

சிந்திப்போம் செயல்படுவோம். மார்க் ட்வெயின் ஒரு பிரபலமான கதாசிரியர். அவர் சொல்றத கேளுங்க, 100 கருப்பு எறும்புகளை சேகரிச்சு ஒரு மூடியுள்ள பாத்திரத்துல போடுங்க, அப்புறம் 100 சிகப்பு எறும்புகளை சேகரிச்சு அதே பாத்திரத்துல போடுங்க, எதுவுமே நடக்காது. ஆனா நீங்க அந்த பாத்திரத்தை எடுத்து அதை வேகமா பலமா குலுக்கி ஒரு மேஜ மேல வச்சீங்கன்னா அந்த எறும்புகள் ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டு கொல்ல ஆரம்பிக்கும். சிகப்பு எறும்புகள் கருப்பு எறும்புகள் தான் தங்களுடைய எதிரிகள்னு நினைக்கும், கருப்பு எறும்புகள் சிகப்பு எறும்புகள் தான் தங்களுடைய எதிரிகள்னு நினைக்கும். ஆனா உண்மையான எதிரி யார் தெரியுமா? அந்த பாத்திரத்தை குலுக்குனவங்க தான் உண்மையான எதிரி. நம்ம சமுதாயத்திலையும் இதேதான் நடக்குது. ஆண்களும் பெண்களும் சண்டை போடுறாங்க, ஒரு ஜாதிக்காரங்களும் இன்னொரு ஜாதிக்காரங்களும் சண்டை போடுறாங்க, வாலிபர்களும் வயதானவங்களும் சண்டை போடுறாங்க, நாட்டுக்கு நாடு சண்டை போடுறாங்க. இப்படி ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போடுறதுக்கு முன்னால நாம நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்கணும், பாத்திரத்தை குலுக்குனது யாரு? மார்க் ட்வெயின் கேட்கிற கேள்வி எவ்வளவு அர்த்தமுள்ள கேள்வி இல்லையா? சண்டைய நல்லா மூட்டி விட்டுட்டு அடுத்தவங்களை சண்டை போட வச்சுட்டு கை கட்டி அமைதியா வேடிக்கை பார்க்கிற கூட்டம் இந்த உலகத்துல நிறைய இருக்குது. இவங்களை குறிச்சு நாம எச்சரிக்கையா இருக்கணும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனையை உருவாக்கி அவங்கள பிரிக்கிற கூட்டம், தாய்க்கும் பிள்ளைக்கும் பிரிவினையை உண்டாக்கும் கூட்டம், சொந்த சகோதரர்களுக்குள்ளேயே விரோதத்தை உருவாக்கும் கூட்டம், இப்படிப்பட்ட ஆட்களோட நாம சகவாசமே வச்சுக்கிடக்கூடாது. இப்படிப்பட்டவங்களை பற்றி இயேசு என்ன சொல்றாரு கேளுங்க. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ! இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ! மற்றவங்களுக்கு நாம இடரல் உண்டாக்குறவங்களா இருந்தா இன்னைக்கே நம்மளை திருத்திக்கிடுவோம், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்லவங்களா வாழ முயற்சிப்போம், பயங்கரமான தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கிடுவோம்.

கர்த்தருடைய பிரசன்னம் இந்த கால வேளையிலும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆவியானுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை துதிக்கவும், அவரை உயர்த்தவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும். கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.

கிறிஸ்துவே துதிப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருமித்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது.

நான் அவரை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறாரே, அவரை துதிப்பது எவ்வளவு பெரிய வாக்கியம். ஹாலலூயா, ஹாலலூயா. அவரை துதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை மனிதனாக படைத்தார். ஹாலலூயா. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவர் சொல்றாரு, இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஹாலலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த சுகம், நமக்கு தந்த ஐஸ்வர்யம், நமக்கு தந்த பலன், நமக்கு தந்த விடுதலை, தேவன் நமக்கு தந்த சகல காரியங்களையும் உங்கள் மனதிலே நினைவு கூர்வீர்களானால் நீங்கள் அந்த ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும், அந்த தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். அவரை உயர்த்துவது ஒரு பெரிய பாக்கியமே, அவரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியமே. ஆமென். பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். ஆமென். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலிகளை செலுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.

0: துதிக்கிறோம்.
1: அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது இருக்கும்படி ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

பாதம் ஒன்றே எனக்கு போதுமே. உம்முடைய பாதம் எனக்கு இன்பமானதல்லவா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பெற்றுக்கொண்டது போல உம்முடைய பாதம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.

உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன் கூட்டமும் தேனியும் இருந்தது. அவன் அதை கண்டு கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தப்பிடத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர்கள் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோடு கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் விருந்து உண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்பொழுது அவன், பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. 7 நாளில் அவர்கள் சிம்சோனின் பெண் ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணி இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போடுவோம். எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனின் பெண் ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றார். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கு அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்துண்கிற 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7 நாளில் அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவன் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தான். ஆகையால் 7 நாளில் பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உலாந்திருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் அவன் அஸ்காலோத்துக்கு போய் அவ்வூரிலே 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண் சாதியோ என்றால் அவனுடைய தோழரில் அவனோட சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்னைக்கு ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். தேவன் தன்னோடு இருக்கிறதை தாவீது நன்றாய் உணர்ந்திருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார், அவரோடு கூட இருக்கிறதை தாவீதும் உணர்ந்திருந்தார். அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வல்லமையான வார்த்தையை தாவீது சொல்ல முடிகிறது. அருமையான சகோதரா சகோதரி, தேவன் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து விட்டால் நீங்களும் சொல்ல முடியும், அவர் என் வெளிச்சமானவர், இரட்சிப்பானவர், பலனானவர், நான் ஏன் பயப்படணும்? தாவீதுக்கு எத்தனை நெருக்கங்கள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது, சுற்றிலும் பயங்கர நெருக்கம், குடும்பத்தில், வெளியில, மற்ற ராஜாக்களிடத்தில் ஒவ்வொரு நாளும் போராடி போராடி வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் தாவீதுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறதுனால அவர் எனக்கு வெளிச்சம் கொடுப்பார், ரட்சிப்பா இருப்பார், பலனா இருப்பார். நிறைய இடங்கள்ல இந்த நம்பிக்கையான வார்த்தையை சொல்வார். சங்கீதம் 16:8 சொல்லும்போது, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இந்த விசுவாச வார்த்தையை எப்படி சொல்ல முடியுதுன்னா, தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை நன்றாய் உணர்ந்திருந்தார். அருமையான சகோதரா சகோதரி, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்களை குடும்பத்தை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அவர் யோபுவையும் யோபுவுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்திருந்தது போல, தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் வேண்டும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆகினாலே நான் பயப்பட மாட்டேன், எந்த கிரியைகளுக்கும் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். விசுவாசத்தை சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். சொல்ல சொல்ல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் பல சம்பவங்கள் நடக்கலாம், பல காரியங்கள் நடக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தால், பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன், அதுவும் வனாந்திரத்தில் வழி நடத்தின தேவன், அந்த வனாந்திரத்தில் எத்தனை விஷ ஜந்துக்கள் இருக்கும், எத்தனை எதிரிகள் இருப்பார்கள், ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பாதுகாத்து நடத்தினார். அதை போலவே ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள வந்துட்டா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்பொழுது இருந்து கொண்டிருக்கும்? நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால்தான் இவ்வளோ நாட்கள் அற்புதமாக உங்களை பாதுகாத்து வந்தார். நீங்கள் இந்த விசுவாச வார்த்தையை எப்பவும் சொல்ல பழகி கொள்ளணும். எப்பொழுதும் விசுவாச வார்த்தையை சொல்ல சொல்ல சொல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மிகப்பெரிய அற்புதம் செய்வார். இன்னைக்கு தாவீதோடு சேர்ந்து, கர்த்தர் என் வெளிச்சமானவர், இரட்சிப்பானவர், பலனானவர், அடைக்கலமானவர், நம்பிக்கையானவர், நிறைய விஷயம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தாவீது விசுவாச வார்த்தைகளை சொன்னது போல நாங்களும் விசுவாச வார்த்தைகளை சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. நீர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் உணரும்படி செய்யுங்க ராஜா. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழும் தலையங்கம் ஆராதியுங்கள். இதற்கான ஜீவ வார்த்தை, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 16:29. கர்த்தர் உங்கள் மேல் ஒரு விசேஷித்த எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43:21 காண்கிறோம். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு அதுதான். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை தமக்கென்று பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டார். நீங்கள் இந்த உலகத்திலும் அவரை துதிப்பீர்கள், நித்தியத்திலும் அவரை துதிப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே முதலாவதாக கர்த்தரை தொழுது கொள்ளுகிறீர்கள். உங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்கிறீர்கள். அவருடைய கிருபைகளை எல்லாம் எண்ணி அவரை போற்றுகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்கிறீர்கள். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள் என்று சங்கீதம் 45 காண்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஜீவிப்பது அவருடைய கிருபை அல்லவா? உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு உயிர் துடிப்பும் கூட அவருடைய கிருபை அல்லவா? தானியேல் அப்படித்தானே கூறியிருக்கிறார். 2வதாக பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போது மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் பேசுகிறீங்க, உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறீர்கள், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஒருமுறை கிறிஸ்து ஒரு புறவி குருடனை கண்டு மனமிறங்கி அவனுடைய கண்களில் சேற்றை பூசி சொஸ்தமாக்கினார். அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது சந்தோஷமாக திரும்பி போனான். பின்பு இயேசு இன்னும் ஒரு முறை அவனை சந்தித்த போது அவனை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஜெபிக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய விசுவாசத்தையும் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் உலகங்களை எல்லாம் சிருஷ்டித்தவர், கல்வாரி சிலுவையிலே எனக்காக ஜீவனை கொடுத்தவர், நீர் மீண்டும் இந்த பூமியில் வருவீர் என்று விசுவாசிக்கிறேன் என்றெல்லாம் உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வீங்களாக. 3வதாக, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாதங்களே உங்களுக்கு ஆறுதலின் பாத்திரங்களாக இருக்கட்டும். பிரச்சனைகள் வரும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்கள். கர்த்தரிடத்தில் உங்களது பாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் ஆறுதலையும் கட்டளையிடுவார். ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது என்று ஏசாயா 6:1 கூறுகிறார். அன்பார்ந்த தேவ ஜனங்களை, 24 மணி நேரங்களிலும் நீங்கள் இப்படியான தேவ செய்திகளை கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: ரோமர் கெழுதின நிருபம் 5:17 வாசிப்போம். ரோமர் கெழுதின நிருபம் 5:17 வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே
1: அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும்
0: பெறுகிறவர்கள்
1: இயேசு கிறிஸ்து
0: என்னும்
1: ஒருவராலே ஜீவனை அடைந்து
0: ஆளுவார்கள்
1: என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், சொந்தங்களை சொந்தமாக்குவோம். இந்த தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளப்போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமியில நம்ம ஆளப்போகிறோம், பரலோகத்திலையும் ஆளப்போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள், நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் அதிசயமான தேவன். ஹல்லேலூயா. அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருக்கிற வண்ணமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அதிர்சனமான தேவன், மகா மாட்சிமையும் கனத்துக்குரிய தேவன். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக பரலோகத்திலே தேவன் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது மூன்று விதமான தூதர்களை தேவன் சிருஷ்டித்தார். எத்தனை தூதர்களை சிருஷ்டித்தாரா? மூன்று விதமான தூதர்கள். பிரதான தூதர் எனப்படும் ஒரு தூதனுடைய பெயரு மீகாவேல், இன்னொரு தூதனுடைய பெயரு காபிரியேல், இன்னொரு தூதனுடைய பெயர் லூசிபர். இந்த மூன்று தூதர்களும், மூன்று தூதருக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். மீகாவேல் என்று சொன்னால் அவனுக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். காபிரியேல் என்று சொன்னால் காபிரியேலுக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். லூசிபர் என்று சொன்னால் லூசிபருக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்தார்கள். கவனிக்கணும், இந்த மூன்று தூதர்களுக்கும் மூன்று விதமான வேலைகளை தேவன் கொடுத்தார். காபிரியேலுக்கு நல்ல செய்தி அறிவிப்பதற்கும், இந்த மீகாவேலுக்கு யுத்தம் செய்வதற்கும், இந்த லூசிபர் என்று சொல்லக்கூடிய இந்த தூதனைத்தான் இந்த ரெண்டு தூதர்களை காட்டிலும் விசேஷித்தமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். இவன் விசேஷித்தமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது கோமேதகம், மரகதம், இந்திரநீலம், எஸ்பி, சகல விதமான ரத்தினங்களினாலே அலங்கரிக்கப்பட்டவனாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். இவனை முத்திரை மோதிரம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, இவனுடைய வேலை என்னவென்றால் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதனை செய்வதற்கு இவனுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தார். என்ன வேலையை கொடுத்தார் இவனுக்கு? ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்வதற்கு இவனுக்கு வேலையை கொடுத்தார். எப்படி? எந்த இடத்துல? அக்னி கற்களின் நடுவிலே. பரலோகத்தின் தேவனை இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரெண்டு தூதர்கள் கீழே, ரெண்டு தூதர்களை விட இந்த லூசிபர் அழகானவன், சகலவித ரத்தினங்கள் அலங்கரிக்கப்பட்டு மினுக்கு அதாவது ஜொலிக்கிறவனா இருந்தான். ஒரு நாள் இவனுக்கு வந்துச்சு, ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவனுக்கு கீழே பல கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னா, இவன் நினைச்சான் ஒரு நாள்

0: நம்ம இவ்வளவு அழகா இருக்கிறோமே, நம்ம ஏன் உன்னதமானவருக்கு மேல ஏ சிங்காசனத்தை ஸ்தாபிக்க கூடாது? கடவுள் தான் அவனை படைச்சாரு, ஆனா கடவுளுக்கு மேல என்ன, கடவுளுக்கு மேல எண்ணினான், அவருக்கு மேலாக ஒரு சிங்காசனத்தை நான் அமைப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். யாருக்கு ஒப்பாவேன்னு சொல்றான், கடவுளுக்கு நான் சமமாவேன் சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி பெருமையா எண்ணின போது பரலோகத்தின் தேவன் இவனுடைய சிந்தைகளை அறிந்தார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய சிந்தைகளை அறிகிற தெய்வம், தூரத்திலிருந்தே மனிதனுடைய நினைவுகளை அறிந்து கொள்கிற தெய்வம். ஆமென். இவன் சிந்தை கேடா இருந்தபடி வேதம் சொல்லுது, அவன் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் கொண்டு அவனிடத்தில் அநியாயத்தை கண்டார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, கடவுள் படைச்ச ஒரு தூதன், ஆனா இவன் கடவுளுக்கு மேல தன்னை எண்ணி நான் கடவுளுக்கு சமமாகவேன் தேவனுக்கு சமமாகவேன் சொல்லி தன் இருதயத்தில் நினைச்சதுனால பரலோகத்திற்கு தேவன் அவன் மேல் கோபம் அடைந்தார். அல்லேலூயா. அவனை சபித்தார். முதல் முதலே சாபத்தை பெற்ற தூதன் தான் லூசிபர். ஆண்டவர் அவனை சபித்த போது அழகா இருந்தவன் அசிங்கமாயிட்டான். எப்படி ஆயிட்டான்? அழகா இருந்த தூதன் எப்படி ஆயிட்டான்? பல்லெல்லாம் வெளியே வந்துருச்சு, கண்ணெல்லாம் விழு முட்டை கண்ணு, பல்ல அகோரமான மிருகத்தை போல மாறிட்டான். அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட அத்தனை சேனைகளும் அசுத்த ஆவிகளாக மாறிவிட்டது, பேய்களாக மாறிவிட்டது, பொல்லாத ஆவிகளாக மாறிவிட்டது. அகோரமான முகம், குரங்கு முகம் போல, விகாரமான முகம் போல, எல்லாமே அசுத்தமான முகங்களாக மாறிவிட்டது. கடவுள் அவர்களை பரலோகத்திலிருந்து அவர்களை கீழே தள்ளினார். ஆண்டவர் கீழே தள்ளும் பொழுது மூன்று பிரிவாக அந்த கூட்டம் விழுந்தது. ஒரு கூட்டம் வான மண்டலத்தில் விழுந்தது, இன்னொரு கூட்டம் பூமியில் விழுந்தது. அதனுடைய பிரதான தூதனை ஆண்டவர் என்ன பண்ணாரா? அந்தகார சங்கிலியிலே கட்டி வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. இவன் அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதி அவன் மாறிவிட்டான். அவன் நினைச்சான், நான் எனக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை அமைக்க போறேன். ஆனா ஆண்டவர் அவன் விழுந்த போது உடனே அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல, உடனே அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கல. என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த தூதர்களை தப்ப விடாதபடிக்கு என்ன பண்ணுறாரா? அந்தகார சங்கிலி அவர்களை கட்டி வைத்திருக்கிற நித்திய நியாய தீர்ப்பு நாளுக்கென்று அப்ப ஒரு நாள் அவங்களுக்கு நாளை வச்சுக்கிறாரு. அந்த நாளிலிருந்தான் அவர்களையும் அவருடைய தூதர்களையும் அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடலிலே தள்ளுவதற்கு. நல்ல கவனிக்கும், மனுஷனுக்காக தேவன் நரகத்தை உண்டாக்கவில்லை. நரகம் யாருக்கு உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காக தான் நரகம் உருவாக்கப்பட்டு விட்டது. ஒரு குறிப்பிட்ட காலம், வேதம் அதுதான் சொல்லுது, தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி பிசாசு மிகுந்த கோபத்தோடு அழைகிறது. கொஞ்சம் அவன் காலம் முடிய போது, அவனை நேரம் முடிய போது அவனை ஆண்டவர் எங்க தள்ள போறார் தெரியுமா? அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடல் அவனை தள்ள போறாரு. இப்ப விழுந்து போன அந்த தூதன் என்ன பண்ணிட்டானா? ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட, அவனுக்கு ஒரு ஆண்டவர் அவனுக்கு விசேஷ வல்லமை இருந்தது, ஆனா சர்வ வல்லமை அவனுக்கு இல்லை. தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் சர்வ வல்லமை. அல்லேலூயா. அவனுக்கு வல்லமையை கொடுத்து வச்சிருந்தாரு, ஆனால் நித்திய நியாய தீர்ப்பு கண்ட அவர்களை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த விழுந்து போன தூதன் என்ன செய்தான்னு சொன்னா, அவன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான். அதற்கு பிறகுதான் தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, ஏதேன் தோட்டத்தில் ஒரு மண்ணை எடுத்து, களிமண் எடுத்து என்ன பண்ணாரு? தாரூபத்தின்படியே மனுஷனை உருவாக்கினாராம். அல்லேலூயா. தூதர்களை தாரூபத்தின்படி உருவாக்கணும் சொல்லல, ஆனா மனுஷன் மாத்திரம் தாரூபத்தின்படியே அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மனுஷனை உருவாக்கி, ஒரு பொம்மையை உருவாக்கி, ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். அவன் என்னவானா? ஜீவ ஆத்துமாவானான். என்ன ஆத்துமாவானா? என்ன ஆத்துமா? மண்ணு என்ன ஆயிடுச்சு? இப்ப பொம்மை என்ன ஆயிடுச்சு? மனுஷனா மாறிட்டான், தேவ சாயலா மாறிட்டான், ஜீவ ஆத்துமா. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், தேவன் உருவாக்குது எல்லாம் நித்தியமானது. ஹல்லேலூயா. மனுஷனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக தேவன் உருவாக்கவில்லை. அவர் எப்படி நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறாரோ அப்படியே மனிதனும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. அவர் எப்படி நித்திய மரணத்தை காணாதவராய் இருக்கிறாரோ அதே போல மனிதனும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தம்முடைய ரூபத்தின்படியாகவும் தம்முடைய சாயலின்படியாகவும் மனிதனை உருவாக்கினார். ஹல்லேலூயா. மனுஷனை உருவாக்கிட்டாரு. எதுக்கு மனுஷனை உருவாக்கினார்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. லூசிபருக்கு கொடுத்த ஊழியத்தை தான் நமக்கு தேவன் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் துதிக்கிற ஒரு ஊழியம், ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஊழியம். இப்ப ஆதாமுக்கு என்ன பண்ணாரு, ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டாரு. எல்லா மிருகங்களையும் படைச்சாரு, எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா இருக்குது. ஆனா ஆதாம் வந்து தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அவனுடைய விலா எலும்ப ஒன்னு எடுத்து, அவனுக்கு நித்திரை கொடுத்து விலா எலும்ப ஒன்னு எடுத்து என்ன பண்ணாரு, ஒரு பெண்ணை உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஏவாள் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஆதாம், சொல்லுங்க, ஆதாம், ஏவாள். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் இப்ப தோட்டத்தில் இருக்கிறாங்க, ஆனா பாவம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்காங்க. தேவனுடைய மகிமை வேதம் சொல்கிறது, எப்படி உருவாக்கினார் என்று சங்கீதம் 8வது சங்கீதம் 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிப்போமா. ஆண்டவர் மனுஷன்
1: அவனை,
0: நீர் அவனை
1: தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும்
0: மகிமையினாலும்
1: கனத்தினாலும்
0: கனத்தினாலும்
1: அவனை முடிசூட்டினீர்,
0: அவனை முடிசூட்டினீர். ஹல்லேலூயா. மகிமையினாலும் கனத்தினாலும் ஆதாமை என்ன பண்ணார் ஆண்டவர், முடிசூட்டு. ஆதாமுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஒரு பெண்ணை உருவாக்கி துணையும் கொடுத்துட்டார். இப்ப என்ன செய்யறார்னா, நீங்க ஆண்டு கொள்ளுங்க. சிருஷ்டிக்க கூடிய அதிகாரம் மாத்திரம் மனுஷனுக்கு கொடுக்கல, ஆண்டு கொள்ளும்படி, சமுத்திரத்தை ஆண்டு கொள்ளும்படி, மிருகங்களை ஆண்டு கொள்ளும்படி ஆண்டவர் அவனுக்கு ஆதாமுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். கொடுத்துட்ட பிறகு என்ன நடக்குதுன்னா, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆதாமுக்கு ஒரு குறை இல்லை, எவாளுக்கு ஒரு குறை இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த விழுந்து போன தூதர் சொன்ன இல்லையா, மூன்று பகுதியை விழு, ஒன்று வான மண்டலத்தில் விழுந்தது ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் பூமியில் விழுந்தது, இன்னொரு கூட்டம் பாதாளத்தில் அந்தகார சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறது. இவன் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பொறாமை ஆகி போச்சு பிசாசுக்கு. என்ன ஆச்சு, நான் பாவம் செஞ்ச போது ஆண்டவர் எனக்கு நித்திய தண்டனை கொடுத்துட்டாரு, ஒரு மண்ணை எடுத்து ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு, இந்த மனுஷனை எப்படி ஆகலையும் ஏமாத்தி நான் போற நரகத்துக்கு இந்த மனுஷனும் வரணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டா தெரியுமா, எப்படி ஆகலையும் ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி. நான் ஏற்கனவே சொன்னது போல அவனுக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்து வச்சிருந்தாரு. அவன் என்ன பண்ணா, பாம்புக்குள்ள சர்ப்பத்துக்குள்ள போய் நுழைஞ்சிட்டான். சர்ப்பத்துக்குள்ள நுழைஞ்சி ஏவாளோடு கூட பேசுறான். ஏதேன் தோட்டத்துல ஏவாளே, ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் கொடுத்து வச்சிருந்தாரு, ஏதேன் தோட்டத்தில் எல்லா பழங்களையும் நீ புசிக்கலாம், ஒரே ஒரு பழத்தை மாத்திரம் நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் கொடுத்தார். மீதி எல்லாம் உனக்கு அதிகாரத்தை கத்தர் கொடுத்தார். இங்க பார்க்கிறோம், ஏவாளும் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆதாமும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த பாம்புக்குள்ள போன அந்த பிசாசு என்ன பண்றான், ஏவாள தனிமையா இருக்கும் பொழுது என்ன பண்ணா, ஆண்டவர் இந்த பழத்தை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா, ஆமா இல்ல, நீங்க புசித்தீங்கன்னா எப்படி ஆயிடுவீங்க, தேவர்களை போல ஆயிடுவீங்க, தேவனை போல ஆயிடுவீங்க, தேவனை போல ஆயிடுவீங்க, நீங்க பெரியாள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அந்த பழம் இச்சிக்கத்தக்கதாக அதை என்ன பண்ண, பிரமிப்பாக அதை காட்டினான். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை கடவுளுடைய வார்த்தையை மீறி பிசாசு சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்டு அந்த பழத்தை புசித்ததனாலே பாவம் செய்தார்கள். ஹல்லேலூயா. சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து பாவம் செய்தபடினாலே நித்திய ஜீவனை இழந்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஆதாம நிர்வாணம் ஆயிட்டான், ஏவாள நிர்வாணி ஆயிட்டான். போய் ஓடி அத்தி மரத்தினுடைய இலைகளை மரத்தன் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பகலின் குளிர்ச்சியான உடையிலே தேவன் ஆதாமை பார்த்து கேட்டார், ஆதாமே எங்கப்பா இருக்கிற, ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன், உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார், புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை நீ புசித்தபடினால் உன் மனைவிக்கு செவி கொடுத்தபடினாலே நீ சாகவே சாவாய். நித்திய மரணம் மனிதனை ஆட்கொண்டது. நம்பர் ஒன், பிசாசுக்கு நித்திய மரணம் ஆட்கொண்டது, அதே மரண தண்டனை மனுஷனுக்கு வந்துவிட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டே ஆண்டவர் அவனை துரத்தி விடுகிறார். யோசித்து பாருங்கள், ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமின் வழியா வந்த நாம எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பாவத்துக்குள்ள, அந்த பாவம் எனக்குள்ள வந்துருச்சு, உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா பாவம் பிளட்டுக்குள்ள, அந்த ரத்தத்துக்குள்ள பாவம் இருக்கிறதுனால எல்லா இடமும் வேதம் சொல்லுகிற ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாம் பாவம் செய்து
1: தேவ மகிமை அற்றவர்களா.
0: எல்லாம் பாவம் செய்து எதை அற்று போனாங்களா? தேவனுடைய தொடர்பு இழந்து போனார்கள். இந்த முழு உலகமே யாருடைய தொடர்பு இழந்து போயிடுச்சு? மனுஷன் யாருடைய தொடர்பு இழந்துட்டான்? கடவுளுடைய தொடர்பை இழந்து விட்டான். யாருடைய தொடர்புக்கு போயிட்டான்? பிசாசுடைய தொடர்புக்கு போய் விட்டான். அப்ப என்ன, பிசாசு அவன் செவி கொடுத்தபடினாலே பிசாசு மனிதனை ஆண்டு கொண்டு விட்டான். இந்த முழு உலகமும் பிசாசுக்கு அடிமையாய் மாறிவிட்டது. அவனுக்கு நரகம், அதே நரகம் தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு விட்டது. பிசாசுக்கு 17 பாவங்கள் இந்த பூமியில வந்துச்சான். 17 பாவங்கள் கலாத்தில வாசிக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை,
1: விரோதங்கள்,
0: வைராக்கியங்கள், கோபங்கள்,
1: சண்டைகள்,
0: பிரிவினைகள்,
1: மார்க்கபேதங்கள்,
0: பொறாமைகள்,
1: கொலைகள்,
0: வெறிகள், களியாட்டுகள். 17 பாவங்கள் இல்ல, பிசாசு மனுஷனை போட்டு தள்ளிட்டான். தள்ளினபடினா என்ன எழுதுன லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:71 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் சாத்தானுடைய கையில வந்துட்டோம். நம்ம எல்லாரும் எங்க வந்துட்டோமா? சத்துருடைய கையில வந்துட்டோம். எல்லாமே சத்துருடைய கையில வந்துட்டோம். வாசிங்க அந்த வசனத்தை.
1: உங்கள் சத்துருக்களின் கைகளின்,
0: சத்துருக்களுடைய கையில வந்துட்டோம். மொத்த முழு உலக மனுஷனும் இப்ப சாத்தானுடைய கையில வந்துட்டதுனால சாத்தான் என்ன பண்றான்? சாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். பாவத்தை, பாவம், குடி, வெறி, விபச்சார மண்ணு, வேசித்தன மண்ணு, நீ எங்க போனோ? நான் போற நரகத்துக்கு நீ வரணும். ஓ சீக்கிரம் அனுபவி, சீக்கிரம் நீ சாகணும், நீ சாகணும், மனிதர்கள் எல்லாம் சாகணும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. யோவான் 10:10 சொல்லுகிற, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பிசாசு விழுந்து போன பிசாசு என்ன செஞ்சா தெரியுமா? என்னை நீ வணங்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும். அப்படி என்ன பண்ணா? ஆண் உருவத்தில், பெண் உருவத்தில், விதவிதமான உருவத்தில் ஜனங்களை வஞ்சிக்கும்படி என்ன பண்ணா? பிசாசு மனுஷனுக்குள்ள புகுந்து என்ன பண்ணா? பேய வணங்கும்படி பிசாசு கட்டளை கொடுத்துட்டான். மனுஷனுக்கு விடுதலை என்பது கிடையாது. தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 9:2-3 வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாம் எங்க இருந்தாங்களா? மரண இருளின் தேசத்துல குடியிருந்தாங்களா? எந்த தேசத்துல குடியிருந்தாங்களா? மரண இருள், கண்ணு தெரியல, நோவே, வழி இல்ல, விடுதலை இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எங்க அழுகையும் பற்கடிப்போம், ஐயோ வேதனை, சாபம், கண்ணீர், வறுமை, தரித்திரம், மனுஷனுக்கு மேல வேதனை, வேதனை, வருத்தம், பாரம். ஜனங்கள் எங்க வாழ்ந்தாங்களா? மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தாங்களா? இவங்களை விடுவிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, இவங்களை விடுவிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. என்ன செய்வது? வேதம் சொல்கிறார், எபிரேயர் 2:15 வாசிக்கும் பொழுது, மரணம், வாசிங்க அந்த வசனத்தை, எபிரேயர் 2:15 வாசிக்கிறோம்,
1: ஜீவகாலமெல்லாம்
0: மரண பயத்தினாலே
1: அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள்.
0: ஜீவகாலமெல்லாம் மனுஷன் அடிமை, மரண பயம், காம நெருக்கம் மனிதனை வாட்டி வதைத்தது. மனிதனுக்கு விடுதலை இல்ல, விடுதலை இல்ல, பாவம் ஆண்டு கொண்டு விட்டது. பாவத்துக்கு என்ன செய்யணுங்க? பாவத்துக்கு பரிகாரம் என்னது? என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்ப பழையற்பட்டு காலத்தில் என்ன செஞ்சாருங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாருடைய சந்ததிக்கு ஆண்டவர் கை கொடுத்தார் என்று எபிரேயர் 2:16 சொல்லுகிறது, ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாவ சந்ததியிலே ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவன் தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அவர்கள் 400 வருஷம் தாங்க பாரோன் அவர்களை அடிமையாக்கினான். அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ரத்தம் சிந்தினார்கள், ரத்தத்தை பலி கொடுத்தாங்க. எத்தனை ஆடு? ஏறக்குறைய ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்று சொன்னால் ஏறக்குறைய 600,000 எபிரேயர்கள் இருந்தார்கள். 600,000 புருஷர்கள், 600,000 புருஷர்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்று சொன்னால் 600,000 ஆடுகள் பழைய ஏற்பட்டு காலத்தில் பாரோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ரத்தம் சிந்தப்பட்டது. எத்தனை ஆடு? எத்தனை ஆடு? 600,000 ஆடுகள் ஒரே நாளில் பலி. பஸ்கா, இது இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்பொழுது 400 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இஸ்ரவேலருக்கு தற்காலிகமான விடுதலை, இஸ்ரவேலருக்கு தற்காலிகமான விடுதலை. ஆனால் இந்த முழு உலகமே என்ன இருக்குது? சாத்தானுடைய கடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியவில்லை. என வேதம் சொல்லுது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் மனுஷன் விடுதலையாக்க முடியாது. இப்ப என்ன, ஒரு மனுஷன் பலியாக்கப்பட வேண்டும். ஆதாமுடைய பாவத்துக்கு ஒரு மனிதன் பலியாக்க வேண்டும். அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனா இருக்கணும். அமெரிக்காவில் தேடி பார்க்கிறாங்க, ஒரு மனுஷன் இல்ல, எல்லாம் பாவியா இருக்கிறான். ரஷ்யாவில் பார்த்தா பாவி, இந்தியாவில் பார்த்தா பாவி, பாகிஸ்தான்ல பாவி, எல்லாமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கிறோம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆடுகளுடைய ரத்தமோ மாடுகளுடைய ரத்தமோ மனிதனுடைய ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்காது, பாவத்திற்கு விடுதலை கொடுக்காது. அப்படி என்ன, ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா இருக்க வேண்டும்? குற்றமில்லாத ரத்தமா இருக்க வேண்டும். அந்த ரத்தம் எங்க இல்லையா? எந்த மனுஷனும் எல்லாமே பாவம் செய்ய, பாவத்தினால் வந்த ரத்தம். ஒரு மனுஷன் கூட பரிசுத்தமான இல்லை. அப்படி என்ன செய்ய வேண்டும்? ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு மனுஷன், பாவம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த பூமியில வந்து பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படி பார்த்தா உலகத்தில் ஒரு மனுஷன் கூட எல்லாம் பாவிகளா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்வது? மனுஷனை மீட்கணும்னா என்ன செய்வது? வேற வழி இல்ல, எல்லாம் நரகத்துக்கு தான் போகணும். நரகம் என்பது ஒரு நாள் அல்ல, நித்திய நித்தியமா போக வேண்டிய நரகத்துக்கு எல்லா மனுஷனும் போனோம். என்ன செய்வது? கடவுள் மனிதன் மேல் அன்பு வைத்தார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? 2 ஆதாமா இருக்கிற இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி என்ன செய்தாருமா? கண்ணியின் வயிற்றிலே, அல்லேலூயா, கண் ஒரு கண்ணியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று சொன்னால் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். அப்ப இயேசு எதற்காக வந்தார்னா, இந்த உலகத்தை நமக்கு பலி செலுத்தும்படியாய் வந்தார். அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர் பலி செலுத்தப்பட வேண்டும். யார் அவர்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன். ஹல்லேலூயா. வேதம் சொல்ல, இவரை குறித்து வேதம் சொல்கிற யோவான் அறிமுகப்படுத்துகிறார். வாசிப்போம் யோவான் 1:29 வாசிப்போமா? யோவான் 1:29
1: மறுநாளிலே,
0: மறுநாளிலே
1: யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு
0: இதோ
1: உலகத்தின் பாவத்தை.
0: கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்பது யாரின் வெளிநாட்டு தெய்வம் என்று சொல்லாத சொல்றவன் எவன் வாய் அடைக்கப்படும்? இயேசு கிறிஸ்து யார்? இதோ
1: உலகத்தின்
0: பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கையை தட்டி, அவர் ரஷ்யாவின் தெய்வம் அல்ல, இந்த உலகம் அனைத்திற்கும் அவரே தெய்வம். ஆமென். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை ஆடுகள் கொல்லப்பட்டது? 600,000 ஆடுகள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரே ஒரு ஆடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எபிரேயருடைய பாவ மீட்புக்காக, தற்காலிகமான விடுதலைக்காக உலக பிரகாரம் மிருகம் பலி செலுத்தப்பட்டது. ஆனா முழு உலகம் மீட்புக்கு, முழு உலகம் விடுதலைக்கு ஒரே ஒரு ஆடு. அவர்தான் என் இரட்சகராக இயேசு பெருமான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் எதற்காக வந்தார் என்று சொன்னா, உங்களுடைய பாவத்திற்காக கிரயம் செலுத்தும்படி வந்தார், உங்கள் சாபத்திற்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உங்கள் வியாதிகளுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உன் நோய்களுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார், உன் அக்கிரமங்களுக்கு கிரயம் செலுத்தும்படி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு தேவகுமாரனாக வந்தார். ஹல்லேலூயா. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர். நீ எந்த மதமாயிரு, நீ எந்த ஜாதியாயிரு, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு தான் வந்தனு சொல்லல, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது என்ன செய்தி வருகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 பயப்படாதிருங்கள், எல்லா ஜனங்களுக்கும், கையை தட்டி கையை தட்டி, எல்லா ஜனங்களுக்கும்
1: மிகுந்த சந்தோஷத்தை
0: உண்டாக்குற
1: நற்செய்தி.
0: ஹல்லேலூயா. கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் வச்சுருங்க. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். இதுவரையிலும் சந்தோஷம் இல்லாததுனால, பாவத்தினால சந்தோஷம் இல்லை, சாபத்தினால சந்தோஷம் இல்லை, வியாதினால சந்தோஷம் இல்லாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம். நீ எந்த ஜாதியாயிரு, எந்த மதமாயிரு, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நல்ல செய்தி இயேசு. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் பலி செலுத்தப்பட வேண்டும். கல்வாரி சிலுவையிலே அவர் உனக்காக எனக்காகவும் பலி செலுத்த கிரயம் செலுத்தப்பட வேண்டும். அவர் கிரயம் செலுத்தினால் தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் கிரயம் செலுத்தினால் நாம் விடுதலையாக்கப்பட முடியும். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தெய்வம். அவர் நினைச்சாண்ணே, ஓடா பிசாசே, என் பிள்ளையை நீ ஏமாத்திட்டுன்னு சொல்லி ஏமா என்ன பண்ணலாம், அதிகாரத்தோடு பிடுங்களா. என் தேவன் நீதியாய் செய்கிறவர். எதை செய்தால் நீதியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமே சொல்லுவோமா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய இரத்தமானது சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்தது. ஹல்லேலூயா. 1 யோவான் 2:2 வாசிப்போமா. 1 யோவான் 2:2
1: நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற,
0: நம்முடைய பாவங்களை நிவர்த்தி, பாருங்க, நம்முடைய பாவங்களை
1: நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே.
0: கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல,
1: சர்வ லோகத்தின் பாவங்கள்.
0: எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க பாவம் மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன தெய்வம்? வெளிநாட்டு தெய்வம் அவரு, ஊருக்குற தெய்வம் அவரு. சர்வலோகத்திற்காகவும் பலியாக்கப்பட்ட தெய்வம். ஹல்லேலூயா. மனிதனுடைய பாவத்திற்காக கிரயம் செலுத்தப்பட்ட தெய்வம். வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, சொல்லுங்க இப்படி ஒரு சுத்து சுத்துங்க பார்ப்போம், சர்வலோகத்தின் ஒரு மனுஷன் கூட, எல்லா அவன் இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், அவன் புத்த மதமா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், மனுஷனுக்காக பலி செலுத்தப்பட்ட ஒரே ஒரு கிரயம் செலுத்தப்பட்ட ஒரே தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. உனக்கு விடுதலை கொடுக்க பரலோகத்துக்குரிய வாசலை திறந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார். உன் நோய்களை அவர், வேதம் சொல்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அவர் மேல் வந்து விழுந்ததா. உலகத்திலே கொடூரமான மரணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய மரணம். நீங்க நிறைய பேரை பார்க்குறீங்க கொடூரமா கொலை செய்யப்பட்டவங்களை பார்த்துக்கிறீங்க. உலகத்திலே கொடூரமான மரணம் என்று சொன்னால் அது என் இயேசப்பாவுடைய மரணம் தான். ஏன் சொல்றீங்க? எப்படிப்பட்ட மரணம் சொல்றீங்க? கொடூரமான மரணம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவம், மரண வேதனை எல்லாம் அவர் மேல வந்து விழுந்த போது அது கொடூர மரணம் அல்லவா? யோசிச்சு பாருங்க, 100 பேருடைய தலைவலி எனக்கு வந்துருச்சுன்னா நான் என்ன கண்டிப்பா என்ன பண்ணியும், ஒரு நிமிஷம் கூட என்ன தாங்க முடியாது. ஆனா சர்வலோகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய சாபமும் பாவமும் அவர் மேல வந்து விழுந்ததான். அப்படி என்ற எவ்வளவு கொடூரமான வேதம் சொல்லுது, அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வாசிக்கிறோம். தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்களுடைய பாவத்திற்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆமே சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் கிரயம் செலுத்தப்படி நீ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன பண்றாங்க, ஐயோ என் தலையெடுத்து இப்படி ஆயிடுச்சு, என் குடும்ப சாபம் இப்படி ஆயி போயிடுச்சு, என்ன பண்றது, கர்மம் ஜென்மம் ஜென்மம் கர்மம் விர்மம்னு சொல்லி எங்களை போடுறாங்க, எங்களை கால்நடையா ஓடுறாங்க, எங்கெங்க ஓடுறாங்க, எதுக்கு, எப்படி ஆய என் கர்மம் தீரணும், என் சாபம் தீரணும், என் பிரச்சனை மாறணும், மாறி எங்கேயாவது போய் ஒன்னு கிடைச்சுதா, கிடைச்சுதா, கிடைக்காது, கிடைக்க போறதும் கிடையாது. ஆனா உனக்காக எனக்காக இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய கர்மத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக, உன்னுடைய பாவத்துக்காக இயேசு ரத்தம் சிந்து விட்டார். ஹல்லேலூயா. நீ இப்ப வர வேண்டியது அவரிடத்துல வந்தா போதும், உனக்கு விடுதலை, உன் சாபத்துக்கு விடுதலை, உன் கர்மத்துக்கு விடுதலை, உன் நோய்க்கு விடுதலை, உன் பாவத்துக்கு விடுதலை. வேதம் சொல்லுங்க, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. கையை தட்டி மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் ரத்தத்தை சிந்தினார். இயேசு சிலுவையில் அடையப்பட்டு மூன்றாவது நாள் அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். மரணத்துக்கு அதிகாரி இருக்கிற என்ன பண்ண தெரியுமா, இந்த பிசாசு நினைச்சான் நான் மாத்திரமில்ல கோடிக்கணக்கான மனுஷர்கள் நரகத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி சிரிச்சான். இயேசு அவனுக்காக நமக்காக கிரயம் செலுத்துறபடினால அவன் கையில் இருந்த எல்லா மனிதர்களையும் இயேசு பிடுங்கினார். ஹல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய சாவிய வாங்கிட்டார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உனக்கு இனிமேல் ஜெயம் என்பது கிடையாது. பிசாசுனுடைய தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. பிசாசுனுடைய தலையை நசுக்கி மனித குலத்தை அவருடைய கையிலிருந்து மீட்டெடுத்து விட்டார். எல்லாருக்கும் மீட்பு கிடைச்சிச்சுங்க. நீ இந்துவாரு முஸ்லீமாரு புத்த மதமாரு எந்த மதம் நமக்கு வேண்டாங்க, மதம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இது ட்ரூத் ஆஃப் காட், இது சத்தியம், இது சத்திய மதம். இதை வாசிக்கிறவனுக்கு பரிசுத்தம் உண்டாகும், இதை நேசிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இது மனிதனுடைய கற்பனை நான் எழுதப்பட்டல்ல, சத்தியமானது. ஆமே. இதை கேட்கிறவரும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மனுஷன் இன்னைக்கு ஒரு காலத்தில் எப்படி இருந்தா, பிசாசுனுடைய கையில் அடிமையா இருந்தான். அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியதான் இயேசு ரத்தம் சிந்தினார், சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி ஆக்கினார், கிருபாதார பலியாய் மாறினார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார்னா, நாம எங்கெல்லாம் இருந்த தெரியுமா, வாசிப்போம் 103வது சங்கீதம் 3வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம்,
1: அவர் உன்
0: அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
1: உன்
0: பிராணனை எங்கிருந்து மீட்டார் ஆண்டவர்.
1: அழிவுக்கு
0: பிராணன் எங்கிருந்தது, நரகத்தின் வாசல் அண்டையில் இருந்தது, பாதாளத்தின் வாசல் அண்டை இருந்து. தாவீது சொல்லும்போது சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை பிடுங்கி எடுத்தார். பவுல் சொல்ல சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சித்தார். நாம எல்லாம் எங்க இருந்தோம், ஒரு காலத்துல மரண வாசல்ல கிடந்தோம், அந்த வாசல்ல இருந்து இயேசு நம்மை பிடுங்கி எடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி இருந்து, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி நம்ம பிராணன் உயிர் எங்க இருந்தது, அழிவில் இருந்து. அதுதான் தாவீது சொல்லுகிறார், உலையான சேற்றிலும் பயங்கரமான குளிரிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. கண்மலை மேல நிறுத்திட்டார். அவனோட மவுண்ட் சிட்டி, மலை மேல உள்ள ஒரு பட்டணமாய் நம்மை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவில் இருந்து மீட்டு
1: உன்னை கிருபையினாலும்
0: கிருபையினாலும்
1: இரக்கங்களினாலும்
0: இரக்கங்களிலே என்ன சூட்டிட்டார், இப்போ
1: முடி சூட்டி
0: முடி சூட்டி. ஹல்லேலூயா. இந்த முடி சூட்டுவது என்பது கிரீடத்தை கொடுத்து விட்டார். இப்ப யார் தெரியுமா, நீ ராஜா, ஏசப்பாவுடைய பிள்ளை, ராஜகுமாரன் ராஜகுமாரத்திகள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா மனுஷனை ஆண்டவர் உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினாரு, சங்கீதம் 8வது சங்கீதத்துல மகிமையினாலும் கனத்தினாலும்
1: அவனை
0: முடி சூட்டி நீர். அந்த மகிமையை சாத்தான் இழந்து வச்சுக்கிட்டான். ஆனா இயேசுவின் மரணத்துக்கு பிறகு அந்த மகிமையும் கனத்தையும் மறுபடியும் மனிதனுடைய தலையின் மேல் வைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமே, எல்லாம் பாவம் செய்து மகிமை இழந்து போன அந்த மகிமை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த மகிமை மனிதனுடைய சிரசின் மேல் வைத்து விட்டார். முடி சூட்டினார் என்ற வார்த்தைக்கு கிரீடம் என்று அர்த்தம். இப்ப என்னவா மாத்திட்டாரு? நம்ம ராஜாக்களாக மாத்திட்டார். ஹல்லேலூயா. உங்களை ராஜகுமாரித்தையா மாத்திட்டாரு, உங்களை ராஜகுமாரன். ஆமே சொல்லுங்களேன். இப்ப நம்ம யாருக்கு சொந்தம்? ஏசப்பாவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இனி நான் அடிமை அல்ல. சாத்தா என்னை அடிமைப்படுத்த முடியாது, சாபம் என்னை அடிமைப்படுத்த முடியாது, தரித்திரம் என்னை அடிமைப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் ஆளுவே. ஐ அம் கிங். நீ ஒரு ராஜா. ஹல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிப்போம்.
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
0: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து
1: தமது ரத்தத்தினாலே,
0: தம்முடைய ரத்தத்தினாலே
1: நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி,
0: நம் தம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி
1: தம்முடைய பிதாவாகிய
0: தேவனுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக. ஒரு நிமிஷம், ஆதாம் எங்க இருந்தான்? முதல்ல ஏதேன் தோட்டத்துல தேவனுக்கு முன்பதாக இருந்தவன் பாவம் செய்த போது மகிமை இழந்து போனா. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு மீட்பு வந்த போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிப்ப யாருக்கு முன்பதாக இயேசப்பா நிறுத்திட்டாரு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக. எப்படி நீ எப்படி இருக்கிற? கடங்காரனா இல்ல, பாவியா இல்ல, துரோகியா இல்ல, உன்னை யாரா நிறுத்திட்டாரு? யாரு? பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிற நீ?
1: நம்மை ராஜாக்களும்,
0: ராஜாக்களும் ராணிக்களும் கைய தட்டி ஹல்லேலூயா. ராஜாக்களும் ஒரு காலத்துல பிச்சைக்காரனா இருந்தோம், இப்ப யாராக மாறிட்டோம்? இயேசு எனக்கு என்னைக்கு என் உள்ளத்துல வந்தாலோ, உள்ளத்துல வந்தாரோ, அன்னைக்கே நான் ராஜாவா மாறிட்டேன். ஹல்லேலூயா. அந்த ராஜ மேன்மைக்குரிய அதிகாரத்தை கர்த்தருங்க கையில கொடுத்துட்டாரு. எப்படிப்பட்ட அதிகாரம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:19 சொல்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு காலத்துல நம்மள பிசாசன தலைய போட்டு மிதி மிதி மிதிச்சிருந்தான், காலை போட்டு மிதிச்சிருந்தான், நம்ம சாபத்தை கூட. ஆனா இன்னைக்கு அவனை மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இப்ப நான் யாரா மாறிட்டேன்? ராஜாவுடைய அபிஷேகம் எனக்கு கொடுக்க ராஜாவா மாறிட்டேன். பிசாச பார்த்து என்ன சொல்றோம்? ஒரு காலத்துல பிசாச பார்த்தா ஐயோ ஐயோ பயமாகுது, ஏய் உட்காரணும் உட்காரணும். ஆனா இப்ப இயேசு எனக்குள்ள வந்தபடினால பிசாச பார்த்து என்ன சொல்றேன்? ஏய் பிசாச உட்கார், உட்காருது உட்காருதா இல்லையா? ஓடுனா ஓடுதா இல்லையா? ஓடுதா இல்லையா? ஓடுதா இல்லையா? உங்களை பார்த்தா நீங்க பிசாசு பார்த்து நீங்க ஓடுறீங்களா? உங்களை பார்த்து பிசாசு ஓடுதா? நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் பிசாசு துரத்தின் கொண்டு துரத்தும் பொழுது ஒரு வழி சார் என்ன பார்த்து சொல்லுது, உனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, என்னால பார்க்க முடியல, என்னை விட்டு நான் ஓடிடுறேன். இயேசு எனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமே சொல்லுவோமா? இந்த இயேசு இப்ப என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, இலவசமா கொடுத்துட்டாரு. இந்த ரட்சிப்பு என்பது பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி. ஆமைச்சனங்களே, நரகத்துக்கு வழி அழைச்சிட்டாரு. இப்ப பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயம் என்னது? இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நீங்க நம்பணும். இயேசு உங்க பாவத்துக்கு அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசிக்கணும். இப்ப இயேசு என்ன பண்றான்னா, வேதம் என்ன சொல்லு? வாசற்படி நின்று, வாசற்படி நின்று கதவை யார் தட்டுறது? யார் தட்டுறது? தெய்வத்தை தேடி அங்க போலாமா? அங்க போனா தெய்வம் இருக்குமா? இங்க போனா தெய்வம்? தெய்வத்தை தேடி நீ போக வேண்டாம், அந்த தெய்வம் உன்னை தேடி வர தெய்வம். ஹல்லேலூயா. நீ எங்க கறியோ அங்க உன்னை தேடி வர தெய்வம் தான் இயேசு. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன்,
1: ஒருவன் சத்தத்தை கேட்டு,
0: ஒருவன் ஏன் சத்தத்தை கேட்டு, உனக்கு நான் கிரியை செலுத்திரும்பா, உனக்கு நான் மீட்பை கொடுத்துட்டேன், இப்ப நான் வந்து யோசிச்சு பாருங்க, இந்த தெய்வம் சொன்னா என்ன பண்ண, அவருக்கு அதிகாரம் இருக்குது, ஏய் என்ன நீ ஆராதிக்கல உன கொன்னுடுவேன் அப்படி சொல்ற தெய்வம் கிடையாது. உனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாருப்பா. என் ஆண்டவர் எப்பவுமே கட்டாயப்படுத்தி ஒருவனை என்ன ஆராதி என்னை சேவிக்கல நீ செத்துருவே அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொள்ளுகிற தெய்வம் அல்லப்ப. மீட்பை கொடுத்துட்டாரு பாருங்க, வாசப்படி கதவை தட்டுறாரு, ஒருவன் நித்தியத்திற்கு பரலோகத்துக்கு கொண்டு போய் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வரவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கெல்லாம் ஜீவனை உடையவர்கள். இயேசு இல்லாதவங்களாம் செத்து போன பாடி. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாத எங்க போவான்? நரகத்துக்கு. ஜீவன் உள்ளவன் எங்க போவாங்க? பரலோகத்திற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுமா? பரலோகம் என்பது நித்தியமான ஒரு இடம். வேதத்திலும் அங்க நித்திய மகிழ்ச்சி தலைமையில இருக்குமா? அங்க பசி கிடையாது, தாகம் கிடையாது. அங்க பரலோகத்தில் என்ன பண்ணுவோம்? நல்ல பாடிய துதிக்குவோம். எப்படி இன்பம், அதாவது உலக சிற்றின்பம், உலகம் கொடுப்பது சிற்றின்பம், தேவன் கொடுப்பது. ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி பாடு.

0: எப்போதும் அங்க கண்ணீர் இல்ல, வியாதி இல்ல, சதா காலங்களில் எப்போது சந்தோஷமா இருப்பாங்களா? ஆனா இயேசு அறியாம போறவனுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 9:17 சொல்கிறது, துன்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதி எங்க போவாங்களா?
1: நரகத்திலே தள்ளப்படுவார்கள்.
0: ஒரு நாடகத்தை பாத்தீங்களா, நரகத்துல போயிடுவாங்க. நரகம் என்பது என்னது? முடிவே இல்லாத இடம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:14-15 வாசிப்போம்.
1: அப்பொழுது
0: மரணமும்
1: பாதாளமும்
0: அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது.
1: இது இரண்டாம் மரணம்.
0: மனுஷனுக்கு ரெண்டு மரணங்க, ஒன்று சரீர மரணம், பாவிகளுக்கு உண்டு, பரிசுத்தவான் உண்டு. இரண்டாவது மரணம் தான் அக்னியும் கந்தகம் எரியக்கூடிய கடல். இந்த மரணத்துக்கு பாத்திரம் யார்? பாவிகள், தேவனை மறக்கிறவர்கள், துன்மார்க்கர்கள். அக்னியும் கந்தகம் எரிகிற அக்னி கடல், வாசிங்க 15 ஜீவ புஸ்தகத்திலே
1: எழுதப்பட்டவனாக காணப்படாதவன்,
0: காணப்படாதவன் எவனோ
1: அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான்,
0: அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகம் இந்திய கெசட்ல இவன் இந்திய குடிமகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இந்திய கெசட்ல. ஆனா இந்திய கெசட் நம்ம பேர் ஒரு நாள் போயிடும். ஆனா பரலோக கெசட்ல ஜீவ புஸ்தகத்துல யாரெல்லாம் பேர் இருக்கிறதோ அவங்க பரலோகத்துக்கு வருவாங்க. பரலோகத்துல யாரெல்லாம் பேர் இல்லையோ அவங்கள நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகம் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு நாள் 100 டிகிரி வெயில நம்மள தாங்க முடியல. பல ஆயிரக்கணக்கான டிகிரி, ஆமை கொதி கொதி தண்ணி போல அக்னி கடல். அல்லேலூயா. கந்தகமும் இரும்பும் கந்தகம் எரியிற கடல், அக்னியும் கந்தகம் எரிய கடல். அந்த கடல்ல சதா காலமும் வாதிக்கப்பட்டிருப்பார்கள், முடிவே கிடையாது. அந்த நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்கு தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு உனக்காக எனக்காகவும் பலி செலுத்தப்பட்டார். அல்லேலூயா. உம்முடைய கிருபை குடும்பங்களை தாங்கட்டப்பா. இயேசப்பா, தொடர்ந்து உம் நாமம் மகிமைப்படுவதாக, உம் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: நாம் எடுப்பார் கைப்பிள்ளையாக இல்லாமல் நாமாகவே நல்லது எது கெட்டது எது என்பதை சுயமாக சிந்தித்து ஒரு செயலில் இறங்க வேண்டும். உங்கள் சுயத்தை தொலைக்காமல் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். தைரியமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அல்லது கூற முயற்சி செய்யுங்கள். மற்றவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ என்று நினைத்தால் நம்முடைய கருத்தை என்றுமே கூற முடியாது. நம்முடைய கருத்தை முன்வைப்பதன் மூலமாக மேலும் மாற்று கருத்துகளையும் நம்முடைய தவறுகளையும் நாம் இனம் காண முடியும். அப்போதுதான் நம்முடைய எண்ணங்களை தவறுகளை சரி செய்து நம்மை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு அரசனிடம் சுயமாக சிந்திக்க தெரியாத முட்டாள் ஒருவன் வேலைக்குச் சேர்ந்தான். ஒரு நாள் அரசன் அவனுடன் வெளியூர் சென்றார். வழியில் இருட்டிவிட்டது. எனவே அங்கிருந்த ஒரு சத்திரத்திலே தங்க முடிவு செய்து குதிரையை வெளியில் ஒரு மரத்தில் கட்டிவிட்டு வேலைக்காரனிடம் இரவு முழுவதும் தூங்காமல் குதிரையை பார்த்துக்கொள் என்று சொன்னார். இரவு முழுவதும் எப்படி தூங்காமல் இருப்பது என்று அவன் சந்தேகம் கேட்க அரசனும் ஏதேனும் தீர்க்க முடியாத பிரச்சனை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் தூக்கம் வராது என்று சொன்னார். அவனும் சரி என்று சொன்னான். சிறிது நேரம் கழித்து அரசர் அவன் என்ன செய்கிறான் என்பதை சோதிக்க வெளியே வந்தார். அவனும், அரசே, நான் தூங்கவில்லை. வானில் இருக்கும் நட்சத்திரங்கள் தானாக வந்ததா அல்லது யாரேனும் கொண்டு வந்து போட்டார்களா என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னான். நல்லது என்று கூறிச் சென்ற அரசன் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்தார். அவன் சொன்னான், அரசே, கடலில் உப்பு தானாக வந்ததா அல்லது யாரேனும் கொண்டு வந்து கொட்டினார்களா என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னான். அரசன் நிம்மதியுடன் தூங்கப் போனார். காலையில் எழுந்து வந்து பார்த்தபொழுது வேலையால் சீரிய சிந்தனை வசப்பட்டு இருப்பதை பார்த்த அரசன் இப்பொழுது என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், அரசே, உங்கள் குதிரை தானாக ஓடிவிட்டதா அல்லது யாரேனும் திருடிச் சென்று விட்டார்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஆம் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் நிர்ணயிக்க வேண்டும், மற்றவர்கள் அல்ல. மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் முடிவு எடுப்பது என்னவோ நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட வேலையில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால்தான் நம்முடைய வேலையை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பு நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்றுதானே வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது.

ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது ஒரு மகிமையின் மேகம் அந்த ஜனத்தை, தேவ சமூகத்தில் அவர்கள் கூடியிருக்கிற இடத்துல அவருடைய மகிமையின் மேகம் இறங்குமா?

இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உண்மையிலே சொல்லுகிறேன், அவரை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், அதை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்?

தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலாம். நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். ஒரு பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த பாடல், உற்சாகமாய் கரங்களை தட்டி

அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே கணத்திற்குரியவர், அவரே புகழப்படத்தக்கவர். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். அப்படியே மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்ப

ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் என் கால்கள் சறுக்கிறது என்று சொன்ன பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று எழுதியிருக்கிறது. அந்த கிருபை எங்களோட கூட இருந்து எங்களை அற்புதமாக நடத்தின தெய்வக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த கிருபை நினைவு கூறுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுக்கு செய்கிற எங்க சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

ஒரு காதல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கிறார். பலத்தினால் அல்ல என்ற வார்த்தையின் உட்கருத்தை பார்ப்போமானால், அதில் இன்றைக்கு அநேகர் தங்களின் சூழ்நிலைகளை தங்கள் சுய பலத்தினால் வென்றுவிடலாம், ஜெயித்து விடலாம் என்று முயற்சி செய்து முன்னேறி சென்று முடியாமல் போய் இறுதியில் விசுவாசத்தை இழந்து போய் கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். பராக்கிரமத்தினால் அல்ல என்ற வார்த்தையின் பொருளை பார்ப்போமானால், தன்னுடைய செல்வாக்கை நம்பியும் பலபலத்தை நம்பியும் மனிதர்களை நம்பியும் தன் பிரச்சனைக்கான தீர்வை காண விழைந்து முடிவில் ஏமாற்றம், நஷ்டம், பெரும் இழப்பு, அவமானம், நிந்தை இவற்றை சுமந்தவர்களாய் இன்றைக்கு பலர் காணப்படுகின்றனர். இப்படிப்பட்ட மக்களை, விசுவாசிகளை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் தம் ஆவியினால் ஆகும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக பகையின் கட்டுகளை அவிழ்க்கிறார். பகையின் கட்டுகள் என்று பார்ப்போமானால், நம் சரீரத்தில் உண்டான வியாதிகள், பற்றாக்குறைகள், சமாதான குறைவு, இப்படி பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். அவைகளை இன்றைக்கு உங்களிடமிருந்து கட்டவிழ்க்கிறார் தம்முடைய ஆவியினால். லூக்காவின் புஸ்தகம் 13:10-11 உள்ள வசனங்களை வாசிக்கையில், அங்கே 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் என்று எழுதப்பட்டுள்ளது. 10 ஜெப ஆலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கையில் அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்றி விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வாசிக்கின்றோம். அநேக ஆண்டுகளா அந்த ஸ்ரீ தன்னை யாராவது குணமாக்குவார்கள் என்று அங்கேயே காத்திருந்தாள். அவளின் காத்திருப்பு மனிதர்களை நம்பியே இருந்தபடியினால் அவள் சுகமாக்கப்படாதவளாய் இருந்தாள். ஆனால் அன்றைக்கு அவளின் நிலையை இயேசு தம் ஆவியினால் காண்கிறார், சுகம் கொடுக்கிறார். அடுத்ததாக பற்றாக்குறைகளை மாற்றி ஆசிர்வதிக்கிறார். மத்தேயின் புஸ்தகம் 14 வாசிக்கின்றோம், திரளான ஜனங்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு 5 இருப்பதால் சீஷர்கள் எப்படி இவைகளை இவ்வளவு கூட்டத்திற்கு கொடுப்பது என்று தன் பலத்தினால் பேசிக்கொண்டிருக்கும் போது, இயேசு தம் ஆவியினால் ஆகும் என்று சொல்லி அதை ஆசிர்வதித்து கொடுக்கையில் அதை 5,000 சாப்பிட்டு திருப்தியடைந்து மீதம் 12 நிறைய எடுத்தார்கள் என்று அறிகிறோம். அடுத்ததாக பொருளாதாரத்தின் குறைவை மாற்றி ஆசிர்வதிக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 5 வாசிக்கையில், அங்கே கடற்கரையிலே மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை அலசிக்கொண்டு இருக்கிறார்கள். இயேசு அவர்களின் இருதயத்தை தம் ஆவியினால் பார்க்கிறார். ஒரு விரக்தி காணப்படுகிறதையும், எப்படி தாங்கள் அடுத்த வேளை சாப்பாட்டை நடத்துவோம், கடன் அடைப்போம் என்று கலக்கம் அடைந்து பலத்தினால் முடியாமற் போனதே என்று ஏமாற்றத்துடன் இருப்பதை பார்க்கிறார். உடனே இயேசு அநேக படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் தம் ஆவியினால் இவர்களின் நிலையை கண்டமையினால் சூழ்நிலையாகிய சீமோனுடைய படகில் ஏறுகிறார். பின்பு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போட சொல்லுகிறார். அவர்களோ தங்களிடமிருந்த வலையைத்தான் போட்டார்கள். வலை கிழியத்தக்க ஏராளமான மீனை 2 நிறைய பிடித்தார்கள். நிறைவான ஆசிர்வாதத்தை ஆவியானவர் அருளினார் என்று பார்க்கின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சரீரத்தில் வியாதியின் கூறுகளில், குடும்பத்தில் பற்றாக்குறைகள், கடன் பிரச்சனைகள், பிரயாசப்பட்டும் பலனில்லாத நிலை போன்ற இவைகளுக்காக நீண்ட நாட்களாக ஜெபித்து வருகிறீர்களா? இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை ஆவியானவர் காண்கிறார். அவைகளை தம்முடைய ஆவியினால் மாற்றி உங்களை நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக தடைகளை உடைக்கிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அநேக துன்பங்களை அனுபவித்தவர்களாய் பல அடுக்கு காவலில் காணப்பட்டிருந்தாலும், அவர்கள் பாடி துதிக்கிற வேளையில்தாமே சிறைச்சாலையின் கதவுகள் திறந்ததை நாம் அறிவோம். அதேபோல் சிம்சோனை அவனுடைய பகைவர்கள் கயிர்களினால் கட்டி அவனை தண்டனைக்கு ஒப்புவிக்க அழைத்து செல்லப்பட்ட போது ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினபடினால் கட்டப்பட்டிருந்த கயிர்கள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அறிந்து போயிற்று என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, நீங்கள்
எந்த சூழ்நிலையில் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அவைகளுக்கு தீர்வு கிடைக்கும்படி மனுஷனையோ உங்கள் சுய ஆலோசனைகளையோ பலத்தையோ நம்பி இல்லாமல் தேவ சமூகத்தில் விசுவாசத்துடன் வரும்போது உங்கள் பிரச்சனைகளை ஆவியானவரிடம் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் உங்களை பலவீனத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பற்றாக்குறைகள் ஆசீர்வாதத்திற்கு தடையான காரியங்கள் பொருளாதாரம் இப்படி எதுவானாலும் அவற்றிலிருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆவியினாலே எல்லாம் ஆகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை விடுவிக்கிற விடுதலை தருகிற இயேசுவை அறியாது விசுவாசியாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவர் உங்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலர் அதிகாரம் 21. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். சீப்புரு தீவை கண்டு அதை இடது புறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாய் இருந்தது. அவ்விடத்தில் உள்ள சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்காட்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்று கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்கசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாத படியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்திலுள்ள சீசர்களில் சிலர் எங்களுடனே வந்ததுமன்றி தீப்புரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீசனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோடே கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்று கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாகோப்பின் இடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேக 1000 பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி, இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக
கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அதென்னவென்றால், பிரார்த்தனை பண்ணிக்கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலை சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லும் ஆனதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தமென்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான புரஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகியிருக்க வேண்டுமென்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேனென்று அறிவித்தான். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இஷ்டவேலரே, உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன் தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசியனாகிய துரோபீபு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாயிருக்கிறதென்று போர் சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறிய கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது. இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேகவர்கள் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாசை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலக்கமுண்டாகி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தச்சு பட்டணத்து யூதன். ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாசையிலே பேசத் தொடங்கினான்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு 9:23. ஷானாவும் லாரியும் தங்கள் 2 குழந்தைகளோடு அரிசோனாவிலிருந்து நியூ ஜெர்சிக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். அரிசோனாவில் அவர்கள் இருந்த வீட்டை விற்க முடியாததால் தவணை கட்ட வேண்டியதிருந்தது. நியூ ஜெர்சியில் வீடு வாடகைக்கு எடுத்ததால் அங்கும் வாடகை கொடுக்க வேண்டியதாயிற்று. புதிய இடத்தில் லாரிக்கு வேலையும் கிடைக்கவில்லை. புதிய இடத்திற்கு சென்றது தேவனுக்கு சித்தம்தானா என்று குழம்பி போயிருந்தனர். ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. தேவன் தங்களோடு பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் சபைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். தேவனே, நீர் எங்களை பராமரிப்பீர், எங்களை பாதுகாப்பீர் என்ற நிச்சயத்தை தாரும் என்று அவர்கள் மனதிலே ஜெபித்து கொண்டே சென்றார்கள். அப்பொழுது சபையின் ஒளிநாடாவிலிருந்து பாடல் பாடும் சத்தம் கேட்டது. தேவன் உன்னை விசாரிப்பார், அவர் உன்னை காத்து கொள்வார், ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை முழுவதும் என்பதாய் அந்த பாடல் வரிகள் இருந்தன. அதை கேட்டதும் அவர்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. தேவன் அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அரிசோனாவில் அவர்களுடைய வீடு விற்கப்பட்டது. லாரிக்கு நியூ ஜெர்சியில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது. அவர்கள் இருந்த வீட்டை விலைக்கு வாங்க தேவன் உதவி செய்தார். நாம் தரிசித்து நடவாமல் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தால் நடக்கிறோம் என்று அன்று அவர்கள் அறிந்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். வழியே இல்லாத இடங்களில் பாதை காட்டுவார். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும். உங்களுக்காக தேவன் ஒன்று பண்ணி வைத்திருக்கின்றவைகளை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவில்லை, எந்த இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. தேவன் மீது அசைக்க முடியாத விசுவாசம் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தையே நாம் ஜெயித்து விடலாம். ரூத் என்ற இளம் விதவை மோவாப் தேசத்திலிருந்து தன் மாமியாகிய நகோமியோடு சேர்ந்து பெத்லகேமுக்கு வந்தார்கள். அவர்கள் பெத்லகேமிலே வந்தபோது ஒன்றும் இல்லாத வெறுமை நிலைதான் அவர்களுக்கு இருந்தது. ரூத் கோதுமை அறுவடை நடைபெறும் வயலுக்கு சென்று சிந்தி கிடக்கும் கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு வந்தாள். ரூத்தும் நகோமியும் அப்படித்தான் சாப்பிட்டார்கள். இருவருக்குமே வேலை இல்லை. ஆனால் ரூத்துக்கு தேவன் மேல் இருந்த விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசமாய் இருந்தது. அதை பார்த்த தேவன், ரூத் எந்த வயலில் சிந்தி கிடந்த கோதுமையை பொறுக்கினாளோ அதே வயலுக்கு சொந்தக்காரியாக தேவன் மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரை உறுதியாக விசுவாசிப்போம். அப்பொழுது நம் வாழ்வின் வெறுமை நிச்சயமாக மாறும். ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் உங்களை விசாரித்து நடத்துவார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாளிலும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20:18-31 நாம் உள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். 18 வசனத்திலே ஆண்டவர் மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளை சீஷருக்கு அறிவித்தால் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலமான வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்பாலே இன்னைக்கு பாருங்கள், இயேசு ஆண்டவர் தன்னுடைய தூதர்கள் மத்தியிலே முதல் காட்சி கொடுத்த போதே அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம்னார். அதை கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்திலே 3 அவர்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னதை நாம் பார்க்குறோம் 3 ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த சமாதானம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறார், சீஷர்களுக்கும் கொடுத்துருக்கிறார். நீங்கள் எந்த வீட்டுக்காவது நுழைஞ்சி நீங்கள் போகிறீங்கன்னா முத உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுங்கள். அந்த சமாதானத்தின் பாத்திரர் அங்கு இருந்தார்னா நீங்கள் சொன்ன சமாதானம் அந்த குடும்பத்துக்கு வரும். அங்கே சமாதானத்தின் பாத்திரர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கூறின சமாதானம் உங்களுக்கே ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களுக்கிட்டே வந்துடும் அப்படின்னார். இப்போ பாருங்கள், இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் சமாதானத்தின் பாத்திரரை நாம் தக்க வைத்திருக்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தின் பாத்திரருக்கு பதில்

காரணரை அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே என்று அழுகிறார். அன்பால் இன்னைக்கு சமாதானத்தின் தேவன் இயேசு ஆண்டவர் நமக்கு சமாதானம் தருவதற்காக பூட்டியிருக்கிற வீட்டுக்குள்ளாரையும் நுழைந்து வருகிறார் என்றால், இன்னைக்கு உன் வீட்லையும் என் வீட்லையும் ஆண்டவர் வந்து சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் கலவரமாக இருக்கிறோமா, சமாதானத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறோமா, ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அன்பாலே நாம் அதை விசுவாசிப்போம், நாம் அவரை தக்க வைத்து கொள்வோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அடுத்தது பாருங்க, அந்த உள்ளார நுழைஞ்சு சமாதானம்னு சொல்லிட்டு அவங்க கலவரமாக இருந்தாங்க. யார் எப்போ பிடிப்பாங்க, எப்போ நம்மளை சிலுவையில் அறைவாங்க என்று பதட்டமாக, அதனால தான் வீட்டை பூட்டிக்கிட்டு பயந்து இருந்தாங்க. ஆனால் சமாதானம் இழந்திருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் முதல் வார்த்தையாக அவர்களுக்கு சொல்றது, உங்களுக்கு சமாதானம் சொல்றார். அதை நாம் விசுவாசித்தோம் என்றால் அந்த சமாதானத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அன்பானே, இன்னைக்கு நாம் சந்தேகப்படாமல் அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காகவே என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்று நாம் நம்பணும். நம்ம விசுவாசித்தோம் என்றால் நிச்சயமாக தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார். அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய விசுவாசத்தை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், அதை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய சமாதானத்தை நாம் அடைந்து அதை பெற்றுக்கொண்டு சுதந்திரித்து கொண்டு நாம் சமாதானத்தோடு வாழ நாம் முற்படுவோம். அன்பானே, இங்கே பார்க்கிறோம், 27 பார்க்கிறோம், நீ உன் விரலை நீட்டி உன் கையை என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாய் இருந்தார். அப்போ தோமாவுக்கு சொல்கிறார், தோமாவே நீ கண், அப்போ தோமா என்ன சொல்கிறார், பிரதி உத்தரமாக தோமா அவருக்கு பிரதி ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவள் பாக்கியவான்கள் என்றார். உண்மையிலே தோமா மாதிரி இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம் இயேசுவை. அன்பாவில்லை, இன்னைக்கு சந்தேகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசுவை குருட்டுத்தனமாக விசுவாசிப்போம். ஆண்டவரை அப்படி விசுவாசித்தாதான் நீ நானும் பாக்கியவனாக மாற முடியுன்றார். அவன் கண்டதுனாலே விசுவாசி, நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம் பாக்கியவன்றப்ப, குருட்டுத்தனமாக ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவருடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பாவில்லை, இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறோம்? சந்தேகத்தோடு விசுவாசித்தோம் என்றால் நிச்சயமாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சந்தேகம் என்ற அந்த பிசாசை நம்ம அகற்றிவிட்டு சந்தேகப்படாமல் இயேசுவை விசுவாசிக்க நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் ஹானர் பண்ணுறார். விசுவாசம் இல்லாத சந்ததியேன்றார். இன்றைக்கு நமக்கு அநேகருக்கு விசுவாசம் இல்லாததுனால்தான் அநேக கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் பாடுகளிலும் நிந்தைகளிலும் அவமானத்திலும் இருக்கிறோம். அன்பாவில்லை, இன்றைக்கு நாம் விசுவாசித்தோம் என்றால், ஆண்டவரை பிளைண்டாக விசுவாசித்தோம் என்றால் நிச்சயமாக அதிசய அற்புதத்தை காணலாம். இந்த விசுவாசம் என்னும்போது எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகம் வர்றது அந்த 4வது பரிமாணம் தான். அதுதான் எனக்கு முதல் முதல் கிடைத்த புத்தகம், ஆவிக்குரிய புத்தகம், 25 வருஷத்துக்கு முன்பாக. அந்த புத்தகத்தினுடைய முதல் அட்டை பகுதியிலே கடைசியாக ஒரு வரி இருக்கும், உங்கள் விசுவாசத்தை செயலாக்க வைக்கும் திறவுகோல் அப்படின்னு. அந்த வார்த்தை தான் என்னை அந்த புஸ்தகத்தை கவர்ந்து இழுத்தது. அதை கருத்தாய் வாசித்தேன். இன்னைக்கு 100 தடவை 200 தடவைக்கு மேலே வாசிச்சிருப்பேன். பைபிளுக்கு பிறகு நான் நேசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் என்றால் அது 4வது பரிமாணம். அநேக சத்தியங்களை அதில் நான் கற்றுக்கொண்டேன். அந்த விசுவாசத்தினுடைய பிரமாணத்தை, விசுவாசத்தினுடைய விதிமுறைகளை அதில் நான் கற்றுக்கொண்டேன். அன்பாவில்லை, நீங்கள் வாங்கி படியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு அதன் மூலமாக பேசுவாராக. அந்த விசுவாசத்தின் விதிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாய் மாற, அந்த குருட்டுத்தனமான விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய அதிசயத்தை பார்க்க நமக்கு உதவி செய்வாராக. அப்புறம் பாருங்க, இந்த 30-31 தான் முக்கியமான காரியம். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்கள் இயேசு சிஷ்யர்களுக்கு முன்பாக செஞ்சார். இன்னைக்கு அநேக புஸ்தகத்தில் எழுதில்லாத அநேக அற்புதங்களை இயேசு ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு இந்த உன்னுடைய வாழ்க்கையிலையும் அநேக அற்புதங்களை செய்ய முடியும். அன்பாவில்லை, இன்னைக்கு நாம் விசுவாசம்தான் அதுக்கு தேவை. அந்த விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக மாறுவோம். அநேக அற்புதத்தை நாம் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கடைசியாக 31 பார்க்கிறோம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். இன்றைக்கி இந்த வேதம், இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கி யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த புஸ்தகம், இந்த யோவான் எழுதின புஸ்தகம் எதுக்காகப்பா எழுதியிருக்கு? இந்த வேத புத்தகமே சொல்கிறேன், மத்தியிலிருந்து இந்த புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, இந்த வேத புத்தகமே எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் இங்கே தான் இருக்குது.
அவருடைய நாமத்தினாலே

நித்திய ஜீவனை அடையும்படிக்கு விசுவாசித்து, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அப்போ இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இயேசு ஆண்டவர் உண்மையான தேவன், அவர்தான் பிதாவினுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், அவரை விசுவாசித்தால் நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும் என்பதற்காக தான் இதெல்லாம் எழுதப்பட்டுதான். ஆனால்தான் அந்த யோவான் 3:16 நாம் பார்க்கிறோம், இந்த ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று. பிதாவினுடைய அன்பு எவ்வளவாய் இருக்கிறது என்றால், குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் நித்திய ஜீவனை காணுவாய் என்பதற்காகவே அவரை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார், அவரை சிலுவையிலே மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பாலே அப்போ ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதின் மூலமாக நாம் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்பதற்காக தான் இந்த முழு பைபிளும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஆன்சர் இதில் வருகிறது. இந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று யாராவது உங்களை கேட்டான்னாக்கா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை நாம் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு என்று தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசுவதிப்பார். அவரை நாம் விசுவாசித்து வெற்றியை காண்போம். நமக்கு அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள அந்த விசுவாசம் தேவைப்படுகிறது. அந்த விசுவாசத்திலே நாம் வளருவோம். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து கேளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நிரப்பப்பட்டு, அந்த ஆவியை நாம் ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியை பெற்றுக்கொண்டு அந்த ஆவியானவர் தாமே நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்து இன்னைக்கு நம்மை அற்புதங்களை காண செய்வாராக. நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. ஆண்டவரே, நான் கஷ்டத்தில் இருந்தேன், நான் கடன் பிரச்சனையில் இருந்தேன். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தீங்க. சமாதானம் இல்லாத இருந்தேன். ஆண்டவரே, என்னுடைய வீட்டிற்கு வந்து சமாதானம் உங்களுக்கு உண்டாக கடவுதுன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, உம்மால பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளேயும் வர முடியும். ஆண்டவரே, எங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் வந்து எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இதை இப்பொழுது இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சௌரிக்காக, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா ஆண்டவரே நேரத்தில் ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் இன்றைக்கி சமாதானத்தை இழந்து காணப்படுகிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த சமாதானம் ஆண்டவரே, தெய்வீக சமாதானம், நீர் கொடுக்கிற அந்த சமாதானம் அங்கே ஆண்டவரே தங்கும்படியாக உதவி செய்யும்ப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த தோமா மாதிரி நாங்கள் சந்தேகப்படாமல் ஆண்டவரே, நாங்கள் கண்டு காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. நாங்கள் காணாத விசுவாசித்து ஆண்டவரே அந்த பாக்கியசாலியாக, பாக்கியவதியாக நானும் நாங்களும் மாற உதவி செய்யுங்கப்பா. இந்த புத்தகம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனை அடைவதற்காகவே எழுதப்பட்ட புத்தகம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த புத்தகத்தின் மூலமாக ஆண்டவரே, உம்முடைய உண்மைத்தன்மையை அறிந்து, உண்மையான சத்தியத்தை அறிந்து, நீரே மெய்யான ஜீவனில் தேவன் என்பதை அறிந்து, ஆண்டவரே உம்மாலன்றி எங்களுக்கு வேற வழி இல்லை என்பதை அறிந்து, உம்முடைய சத்தியத்தின்படி நடந்து ஆண்டவரே உம்மை விசுவாசிப்பதின் மூலமாய் அந்த நித்திய ஜீவனை நானும் நாங்களும் அடைய உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற ஆண்டவரே, இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு முன் கொண்டு வர விரும்புகிறேன். நம்பர் ஒன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை நீங்கள் கிறிஸ்தவ வழிபாட்டு முறைமைகளை வைத்துக் கொண்டு நிர்ணயம் செய்தல். அதுதான் நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதற்கான முதல் குறிப்பாக இருக்கிறது. என்ன பிரதர், ஒன்றும் புரியலையே? அதாவது நீங்க காலையிலேருந்து வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபை கூடுகையில் ஒன்றை கூட நீங்கள் விட்டுறது கிடையாது, இதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, என்னுடைய ஆவிக்குரிய தரம் நன்றாக இருக்கிறது நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இது மிகப்பெரிய வஞ்சகம். ஆவிக்குரிய தரம் என்பது கிறிஸ்தவ வழிபாட்டு முறைமைகளை வைத்து அல்ல, என்னுடைய கேரக்டரை வச்சு தான் தீர்ப்பிடப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று எதினாலே அறிந்து கொள்ள முடியும்? நான் எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறேன், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், எவ்வளவு நேரம் சபையில உட்கார்ந்துருக்கிறேன் என்பதை வச்சா நம்ம பார்க்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் இதை ப்ராப்பரா செஞ்சுக்கிட்டு இருந்தும் கர்த்தரை விட்டு பின்வாங்கின நிலைமையில இருப்பாங்க. அவங்களுடைய குணாதிசயத்துல ஒரு மாற்றமும் இருக்காது, அவங்க பேச்சில மாற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, கிறிஸ்துவின் குணாதிசயம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனா தங்களை என்ன அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன் அப்படின்னு தங்களுடைய தரத்தை தவறாக நிர்ணயம் செய்கிறார்கள். அதுக்காக நான் வேத வாசிக்கிறது ஜெபிக்கிறதெல்லாம் இல்லாம இருக்கணும்னு சொல்ல வரல. நீங்க நான் என்ன நோக்கத்துல பேசுறேங்கிறத புரிந்து கொள்ள முடியும். வெறும் வேத வாசிப்பு, சபையை அட்டன் பண்றது, இதை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஆவிக்குரிய தரத்தை நீங்கள் நிர்ணயித்தால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் முதல் ஆதாரம். சரி, நம்பர் டூ, உங்களுடைய கிறிஸ்தவ வழிபாட்டு முறைமைகள் விருப்பத்தின் அடிப்படையில் இல்லாதபடிக்கு ஒரு கடமை அல்லது ஒரு மத சடங்கின் அடிப்படையிலே இருக்குதல். உதாரணத்திற்கு என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு தாகம் அடிக்குது அதனால தண்ணி குடிக்கிறீங்க, இல்ல தண்ணி குடிக்க வேண்டும் என்பது கட்டளையாக இருக்கிறது ஆகவே நான் தண்ணீர் குடிக்கிறேன் அப்படின்னு குடிச்சீங்கன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். உங்க உடம்புக்கு தாகம் எடுக்கல, பசிக்கல, எதுவுமே நடக்கல, ஆனா நீங்க எழுதி ஒட்டி வச்சிருக்கிறீங்க 8-9 எனக்கு பசி இல்லை ஆனால் நான் சாப்பிட வேண்டி இருக்கிறது, 9-10 இந்த இடத்தில் நான் தண்ணி குடிக்க வேண்டி இருக்கிறது, இந்த இடத்தில் நான் மீண்டும் சாப்பிட வேண்டி இருக்கிறது, ஐயோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல போய் ஐய இந்த டயத்துல எனக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கே, எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இல்ல? ஒரு உடல் சரியாக இயங்குகிறது என்று சொன்னால் அது தாகம் எடுக்கும், பசி எடுக்கும், அந்த தாகம் எடுக்கிறது தான் எனக்கு தண்ணீரை ஆவலோடு பருக வைக்கும். அப்ப கிறிஸ்தவ வழிபாட்டு முறைமைகள் என்று நான் என்ன சொல்லுகிறேன், ஜெபம், வேதம் வாசிக்குதல், சபைக்கு செல்லுதல், இது உங்களுடைய விருப்பத்தின் ஆர்வத்தின் தாகத்தின் அடிப்படையில இல்லாதபடிக்கு ஒரு கடமை. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சேன், அப்பா ஜெபிச்சு முடிச்சிட்டேன்ப்பா, ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு, ஐயோ இன்னைக்கு சபைக்கு போயிட்டு வந்துட்டேன், ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு பைபிள் வாசிச்சிட்டேன், ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு, ஒரு விருப்பத்தின் அடிப்படையில இல்லாதபடிக்கு இதை கடமைக்காக செஞ்சீங்கன்னு சொன்னா இது ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, ஒரு மதவாத சடங்கு. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு குழந்தைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம வேற வழியே இல்லை, நீ காலையில இருந்துச்சு இதை செய்யணும் அதை செய்யணும்னு நாம கட்டளை இட்டுட்டோம்னு சொன்னா அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அது பிடிச்சு செய்தா உள்ளத்தின் விருப்பத்தின் அடிப்படையில செய்கிறதா தெரியாது நமக்கு. அது குழந்தைக்கு வேணா ஓகே, ஆரம்ப காலத்துல நாம அதை செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா வளர்ந்து அடல்ட்டா இருக்கக்கூடிய நீங்க அப்படி செய்யாம வாழ்நாள் முழுவதும் நீங்க வேதம் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, விருப்பத்தின் அடிப்படையில் எதையுமே செய்யல அப்படின்னு பார்த்தா, அன்பின் அடிப்படையில செய்யல, தாகத்தின் அடிப்படையில செய்யலன்னு பார்த்தா நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, சம்திங் ராங்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கவனமா இருங்க. நம்பர் த்ரீ, தேவனுடைய அங்கீகாரத்தை உள்ளான மனிதனில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையிலே தேடாமல் வெளிப்புற செயலின் மூலமாக தேவனுடைய அங்கீகாரத்தை நாடுதல். எப்படி? உள்ளான மாற்றத்தை தான் தேவன் எப்பொழுதுமே பார்க்கிறாரு. தேவன் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை அல்ல, என்னுடைய இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். உன்னுடைய வெளிப்புறம் சுத்தம் ஆகும்படி உட்புறத்தை சுத்தமாக்கு. வெளிப்புறத்தை ஒருபோதும் நம்ம சுத்தமாக்க வேண்டிய அவசியமே கிடையாது, உள்புறத்தை சுத்தமாக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா வெளியே சுத்தமாயிரும். இந்த அடிப்படையை புரிஞ்சிக்காம நான் தேவனுக்கு எப்படியாவது உகந்தவனா மாறணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலையை செய்யறது, நான் வந்து 40 நாள் உபவாசம் இருப்பேன், நான் வந்து இந்த ட்ராக்ஸை நான் இன்னைக்கு போய் கொடுத்துட்டேன்னா கர்த்தர் என் மேல பிரியமா இருப்பாரு, நான் அதை செஞ்சுட்டுனா பிரியமா இருப்பார். சபையில பாத்தீங்கன்னா நான் சேர் எடுத்து போடுறேன், பாய் எடுத்து போடுறேன், கூட்டுறேன், இசை வாசிக்கிறேன், மைக்கை ரெடி பண்றேன், எல்லாத்தையும் பண்ணும்பொழுதே உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வந்துருது, மனசாட்சி பூரணப்படுத்து அங்க இடத்துல திருப்தி ஆயிருது, அப்பா நான் கர்த்தருக்காக எதை செஞ்சிருக்கிறேன், அவர் என்னை வந்து அங்கீகரிப்பாரு, நேசிப்பாரு. எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கு எது பிடிக்கும் தெரியுங்களா? உங்களுடைய உள்ளான மாற்றம் தான், உங்க இருதயத்தினுடைய நோக்கம் தான், நீங்க ஒரு விஷயத்தை ஏன் செய்யறீங்கிறது தான் முக்கியம். உலகத்துல மதங்கள் இருக்கிறது, எல்லா மதத்திலும் வேலை செய்யறாங்களா இல்லையா?
எல்லா மதத்திலையும் அவங்க ஹால கூட்டி பாய் போடுறது இல்லையா, அவங்க தங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறது இல்லையா, நம்மை விட இன்னும் அதிகமாய் அவர்களால் செய்ய முடியும். அப்ப அந்த தேவர்கள் எல்லாம் உண்மையா இருக்கிறாங்களா? இல்ல, கர்த்தரை தவிர உலகத்துல தேவன் கிடையாது. அப்ப மனுஷன் நினைச்சா எதை வேணாலும் அவன் செய்ய முடியும். அதனால இதையெல்லாம் செய்யறதுனால தேவன் உங்களை அங்கீகரிக்கிறாரு, தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. நம்பிக்காதீங்க. உள்ளான வாழ்க்கையில மாற்றம் வராத வரைக்கும் நீங்க அவருக்காக பாட்டு பாடினாலும் சரி, இசை வாசிச்சாலும் சரி, பெரிய ஊழியங்களை செஞ்சாலும் சரி, இது எதுவுமே தேவனுக்கு முன்பதாக அங்கீகாரம் இல்லை. இதை தெரிஞ்சிக்காம நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க மிகப்பெரிய ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எச்சரிக்கையா இருங்க. நம்பர் 4, நீங்க வஞ்சிக்கப்பட்டதற்கு இன்னொரு ஒரு அடையாளத்தையும் நான் சொல்லுகிறேன். காணிக்கை கொடுத்தால் கர்த்தர் எனக்கு திரும்பி 10 மடங்காய் ஆசீர்வதிப்பார் என்கிற மிகப்பெரிய ஒரு சிந்தையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்துல தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுல கைமாறு கருதாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காகட்டும், கர்த்தரை அறியாதவர்களாகட்டும், ஏழைகள் யாராயிருந்தாலும் சரி, தேவனுடைய பணிக்காகட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதான் கர்த்தர் நமக்கு இட்ட கட்டளையாக இருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கக்கூடியதுதான் கட்டளையாக இருக்கிறது. ஆனால் நீங்க ஒரு சட்டத்தின் பிரகாரம் பத்துல ஒன்ன கொடுத்துட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்காக இதை செஞ்சிட்டேன், ஆனா ஆண்டவர் எனக்கு இன்னும் என்ன செய்யல, ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்கல, இந்த எண்ணம் நீங்கள் மிகப்பெரிய வஞ்சகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை பல பேர் ஏமாத்தி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப நான் காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் திருப்பி எனக்கு கொடுக்க மாட்டாரா, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது என்ன தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு தான், தப்பு. ஏன் அப்படி சொல்றேன், உங்க வாழ்க்கையே எதையுமே நீங்க தியாகமா பண்ணலங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நான் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்பட விரும்புகிறேன் என்று சொன்ன அப்போஸ்தலன் எங்கே? நான் எது செஞ்சாலும் எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும்னு நினைச்சு செய்யற நீங்க எங்க? கர்த்தருக்காக செலவு பண்ணவே விரும்பலையா? நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடணும். தியாகங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லையா? அதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு நான் சொல்லல. நீங்க காணிக்கை கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர் தன்னுடைய துருத்தியில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அதை மறந்து விடுகிற நம்மளை போல மனுஷன் அல்ல. ஆனா எனக்கு திருப்பி தந்தாங்கன்னு இந்த எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளுடைய நோக்கத்தை பறைசாற்றுகிறது. என்னுடைய இருதயத்தின் நோக்கம் தெரிகிறது, எனக்கு திருப்பி கிடைக்கணும். இது எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் பாருங்க. இதை தூக்கி முதல்ல எடுத்து போடுங்க. கைமாறு கருதாமல் உதவி செய்யுங்க. எதிர்பார்ப்பு இல்லாம தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. திருப்பி கிடைக்கும் என்று செய்யாதீங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு 2 சட்டை கொடுத்திருக்கிறாரு, 1 சட்டையை கூட திருப்பி கொடுக்குறேன், அப்பதான் எனக்கு 5 சட்டையா திரும்பி வருங்கிறது அல்ல. எனக்கு 2 சட்டை, அதுல ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருக்கு, அது போதும் என்ற அடிப்படையில் தான் தேவன் நமக்கு சத்தியத்தை வழங்கி இருக்கிறார். இது இல்லாம நீங்க கர்த்தருடைய காணிக்கை பண விஷயத்துல நீங்கள் திருப்பி கிடைக்கும், நான் விதைச்சிருக்கிறேன், எனக்கு 100 வரும்ன்ற எண்ணத்தோடு நீங்க கொடுத்தீங்கன்னா, அது போன்ற சாட்சியை தேடி தேடி யூடியூப்ல போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி சாட்சி சொல்லக்கூடிய போதக சபையில நீங்க இருந்தீங்கன்னா, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஃபைனல் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு குறிப்பு. தேவன் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தை ஜபத்தின் மீதும் வேறு சில சடங்குகள் மீதும் நீங்கள் வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மிகப்பெரிய வஞ்சிக்கப்பட்டிருக்கிற நிலைமை. அது என்ன பிரதர், தேவன் மீது வைக்கிற விசுவாசம் ஜபத்தின் மீது வைக்கிற விசுவாசம் என்னன்னா, அதை விளக்கி சொன்னா உங்களுக்கு புரியும். நாம கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசத்தை விட ஜபத்தின் மீது விசுவாசம் வைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. எனக்கு வரக்கூடிய போன் கால்ல பெரும்பாலான போன்கள்ல இந்த மாதிரி இருக்கு. ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்க அப்படி கேட்பாங்க. இப்ப நான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பேன், பிரதர் ஒரு காரியத்துக்காக நான் ரொம்ப நாளா ஜபிச்சுட்டு இருக்கிறேன் பிரதர், அது நடக்கவே இல்லை, என்னுடைய ஜபத்தை நான் ஏதோ தப்பா ஜபிக்கிறேன் போல் இருக்கு, அதுல என்ன மாதிரி ஜபிச்சா எனக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப இவங்க என்ன நம்புறாங்கன்னா, தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தை விட அந்த ஜப வார்த்தையின் மீது அதிகமான விசுவாசம் வைக்கிறாங்க. என்ன வார்த்தை கொண்டு ஜெபிச்சா எனக்கு வந்து இது கிடைக்கும். அப்ப இவங்க என்ன நம்புறாங்க, ஏதோ பாஸ்வேர்டு மாதிரி நினைச்சுக்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சரியான பாஸ்வேர்டை போடணும், அந்த பாஸ்வேர்டில் ஒன்று மாறிட்டா கர்த்தர் தரமாட்டாரு அப்படின்னா எப்படி நீங்க இது பண்றது? ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, இதை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறதா, ஆண்டவரே எனக்கு தாரும், எனக்கு கட்டளையிடும் இந்த மாதிரி ஜெபிக்கிறதா, உமக்கு சித்தமானால் தாரும் அப்படின்னு ஜெபிக்கிறதா, இந்த மாதிரி வார்த்தை அலங்காரத்தையும் விளையாட்டுகளையும் அதிகமாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம் நாம். இது வந்து பாஸ்வேர்டு மாதிரி கிடையாது. என் இருதயத்துல சொல் பிரவாவதற்கு முன்பே பெருமூச்சுக்களை அறிகிற தேவன். சில சமயங்கள்ல நமக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியாது, அழுகை மாத்திரம்தான் வந்துகிட்டு இருக்கும். அதை கூட கர்த்தர் அறிவார், எனக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்,
வார்த்தையை மாத்திட்டா ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் போல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தை விட அந்த ஜப வார்த்தைக்கும் 40 நாள் ஓகேவா, 30 நாள் ஓகேவா பிரதர், நான் 2 மணி நேரம் ஜெபிக்கலாமா, 1.5 மணி நேரம் ஜெபிக்கலாமா பிரதர், காலையில ஜெபிக்கிறது நல்லதா, சாயங்காலம் ஜெபிக்கிறது நல்லதா? கர்த்தர் இடத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு போகும்போது எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் வருகிறது? உண்மையாகவே நாம தேவன் மீது நம்பிக்கையும் ஆர்வமும் அன்பும் பாசமும் தாகமும் வச்சிருக்கிறோமோ இல்லையோ அந்த ஜபத்தினுடைய இதை சடங்கா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலர் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையை விட டிவி பிரசங்கியார்களை வச்சு நம்பிக்கிட்டு, ஒருவேளை நான் ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு, அந்த போதகர் ஜெபிச்சா கேட்பாரோ அப்படின்ட்டு அங்க போறது, எங்கெங்க இந்த மாதிரி கூட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் படியேறுறது. யார நீங்க நம்புறீங்க? எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? நமக்கு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து தானே, வேற எந்த மத்தியஸ்தரும் வர முடியாது. ஒரு போதகன் மத்தியஸ்தனா இருந்து எதையும் செய்ய முடியாது. நமக்கு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து தான். அதை விட்டுட்டு நீங்க உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்காம, உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜபத்தை வேறெடுக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொரு ஜப கோபுரமா போயிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு பெரிய பெரிய ஊழியர்கள் சொல்லிட்டு அவர் மூலமா நடந்துறாதா, இவர் மூலமா நடந்துறாதான்னு போயிட்டு இருக்கிறீங்க. மற்ற மார்க்கத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு நான் கேட்கிறேன், மற்ற மதங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு நான் கேட்கிறேன். இந்த கோயிலுக்கு போனா நடந்துரும், அந்த கோயிலுக்கு போனா நடந்துரும், அங்க வடநாட்டுல இருக்கிறவர் இங்க தேடி ஓடி வர்றாரு, இங்க இருக்கிறவங்க வடநாட்டுக்கு போறாங்க ஏன்னா அங்க போனா நடந்துரும்னு அவங்க நம்புறாங்க. சேம் அதே போலதான் இங்க இருக்கிற நீங்க அங்க போனா நடந்துரும்னு நம்புறீங்க. வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க. தயவு செய்து திருந்துங்க, ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ள வாங்க. கர்த்தர் உங்களுக்காக தான் உங்க பக்கத்துல இருக்கிறாரு, நீங்கள் அவருக்கு பிள்ளையா இருக்கிறீங்க. எந்த போதகனும் மத்தியஸ்தனாக முடியாது. எந்த போதகனும் சண்டை போட்டு உங்களுக்காக ஜெபிச்சு ஆண்டவரிடத்திலிருந்து அப்படியே ஆசீர்வாதத்தை அப்படியே இழுத்து உங்ககிட்ட கொண்டு வர்ற ஆபத் பாந்தவனா மாறிட முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த புதிய உடன்படிக்கையை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நண்பானவர்களே, முக்கியமான குறிப்புகளை பார்த்துருக்குறோம். நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரியா? காட் பிளஸ்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க்கு 8:36. லிப்டன் தேயிலை கம்பெனி உரிமையாளரும் மிகப்பெரிய கோடீஸ்வர பிரபுவுமான தாமஸ் லிப்டன் என்பவர் பாய்மர படகு போட்டியில் பல பதக்கங்களையும் கோப்பைகளையும் வாங்கி குவித்தவர். அவர் தன்னுடைய லிப்டன் தேயிலை மற்றும் மளிகை கடைகளுக்கான ஏராளமான விளம்பரங்களை செய்தார். தரமான பொருட்கள் குறைவான விலையில் என்ற தாரக மந்திரத்தால் தன் வியாபாரத்தை பெருக்கினார். இது போக கணக்கராக வேலை செய்வது மற்றும் தன்னுடைய கம்பெனி பொருட்களை வீடு வீடாக எடுத்து சென்று விற்பனை செய்வது என்று பல யுக்திகளை கையாண்டு பெரும் பொருள் ஈட்டினார். அவர் 1890 ஸ்ரீலங்காவிற்கு வந்து அங்கு தேயிலை தோட்டங்களை உண்டாக்கினார். தமிழர்களை தேயிலை தோட்ட தொழிலுக்காக ஸ்ரீலங்காவிற்கு அழைத்து சென்றவர் இந்த தாமஸ் லிப்டன் தான். அவர் சேர்த்து வைத்த சொத்துகளுக்கு அளவே இல்லை. இத்தனை ஐஸ்வர்யங்கள் அவருக்கு இருந்த போதிலும் அவர் தன்னுடைய மரணத் தருவாயில், நான் இதுவரை பெறாத பரலோக நம்பிக்கைக்காக இதுவரை நான் பெற்ற என் அனைத்து பதக்கங்களையும் கோப்பைகளையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் இவ்வுலகத்தில் பல துறைகளில் சிறந்து விளங்கலாம். வெற்றியாக வியாபாரம் செய்து பணத்தை குவிக்கலாம். மிகப்பெரிய தொழில் அதிபராக இருக்கலாம். ஆனால் மறு உலக வாழ்க்கையையும் தன் ஆத்மாவையும் குறித்த அறிவு அவனுக்கு இல்லையானால் அவன் சம்பாதித்த அனைத்தும் வீண். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு ஓமையை சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டான். பின்பு அவன், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்தான். ஆனால் தேவனோ அவனை நோக்கி, மதியிடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேர்த்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் நமக்கு இருக்கும் செல்வங்கள் மீது நம் நம்பிக்கையை நாம் வைக்கக்கூடாது. உலக ஆஸ்தி நமக்கு தேவைதான். ஆனாலும் அவை நமக்கு ஜீவன் அல்ல. அவை நமக்கு நித்திய ஜீவனையும் மறு உலக வாழ்வையும் தராது. இவ்வுலக ஐஸ்வர்யத்தை சேர்ப்பதிலேயே கவனம் செலுத்திவிட்டு நம்முடைய ஆத்மாவை குறித்து கவனமற்றவர்களாக இருப்போமானால் நாம் நித்திய ஜீவனை இழந்து போவோம். ஆகவே இவ்வுலக வேலைகளின் மத்தியிலும் தேவனை தேடி சபை ஆராதனைக்கு சென்று தேவ வார்த்தைகளை கேட்டு கிறிஸ்துவில் வளர வேண்டும். அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் நம்முடைய பங்கை பெற்றுக்கொள்வோம்.